0: ஊழியர் ஜேக்கப் மனோகரன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவர் ஆபிரகாமை சோதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். முதல் வசனத்தையும் இரண்டாம் வசனத்தையும் வாசிக்கலாமா?
2: இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சோதிக்கிறவரா? இந்த சோதனை என்றதான இந்த பதத்தின் ஆழ்ந்த அர்த்தங்களை கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் இன்னொரு நாள் செய்தியாக கொடுக்க நான் விரும்புகின்றேன். ஆனாலும் இன்றைக்கு அப்படி மேலோட்டமாக தொட்டு சென்று இந்த பகுதியை கொஞ்சம் தியானம் செய்யலாம் என்று விரும்புகின்றேன். டெஸ்ட் God tested Abraham. Test. The test comes from God. The temptation comes from the devil. Test என்பது பரீட்சை, சோதனை அல்ல. Temptation என்பது சோதனை. சோதனை எதற்காக வருகிறது, யாரால் வருகிறது? சோதனை நாம் விழுந்து போகும்படியாய் வருகிறது, சாத்தானால் வருகிறது. பரீட்சை ஏறும்படியாய் வருகிறது. இந்த இடத்திலே டெஸ்ட் பண்ணினார், சோதித்தார் என்பதை பொதுவான வார்த்தையாக சோதனை என்று போட்டிருந்தாலும் அதை பரீட்சை என்று நாம் பார்க்க வேண்டும். இதோ சீயோனிலே விலையேறப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமாகிய கல்லை வைக்கிறேன். அந்த கல் யார்? ஆண்டவர் இயேசு. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, நாங்கள் பரீட்சிக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஒரு என்ஜினியர் ஆக வேண்டுமென்றால் அவனுக்கு அரசாங்கம் கல்வித்துறை பரீட்சைகளை வைக்கிறது. அந்த பரீட்சை வைப்பதன் நோக்கம் அவன் சோதிக்கப்பட்டு ஃபெயில் ஆக வேண்டும் என்றல்ல, அவன் சோதிக்கப்பட்டு பாஸ் பண்ணி அவன் விரும்புகிற அந்த வேலையை அதற்கு தகுதியான நிலைமையிலே அவன் தயாராகி போக வேண்டும். ஆண்டவர் சோதித்தார் என்று சொன்னால் இன்னும் வேதவசனம் சொல்கிறது, தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று. அப்போ தேவன் சோதித்தார் என்றால் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனுடைய ரெண்டு பொருள் அதில் இருக்கிறது, ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று பிசாசு நடத்தி வருகிறது, அது டெம்ப்டிங் டெம்டேஷன். இன்னொன்று தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது எக்ஸாமினேஷன், அது பரீட்சை, அது டெஸ்ட். சரி, இதில் நான்கு வார்த்தைகள் இருக்கிறது, அதை சொல்லிவிட்டு நான் வேகமாய் போகிறேன். நாஷா, எபிரேய பதத்தில் சோதனை என்பதற்கு டெஸ்ட் என்பதற்கு நான்கு வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது. ஆனால் நான்கு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். நாஷா என்று சொன்னால் டு ட்ரெயின், பயிற்சி கொடுப்பதற்காக. நிசாயோன், டு சேலஞ்ச், டு ரேஸ் அப், உயர்த்துவதற்காக. சவால்களை அவனுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அந்த சவால்களை முறியடித்து அவன் உயர்வதற்காக. பெக்கினா, மூன்றாவது பெக்கினா, டு எக்ஸமைன், டு லிஃப்ட் அப் அ பேனர், டு பிரிங் ஃபோர்த் மிரக்கல், டு டிஸ்பிளே ஆஸ் அ விக்டர். நீங்கள் எல்லாரும் ஆங்கிலத்தில் தேறினவங்களா இல்லைன்னு எனக்கு தெரியும், ஒரு சிலருக்கு புரியும். ஆனாலும் நான் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன். டு எக்ஸமைன் அதாவது பரீட்சை வச்சு அவனை தேரச் செய்வது. பெக்கினா, ஒரு வெற்றி கொடியை அவன் தலையில் மேலே காட்டுவது. வெற்றி பெற்றவன் கொடி பிடிக்கிறான்ல, போய் ஜெயிச்சு போர் புரிந்துட்டு அந்த மலையின் உச்சியில் அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் பழைய கொடியை, தேசத்து கொடியை எடுத்துட்டு இவன் கொடியை வைக்கிறான், வெற்றி கொடி. டு லிஃப்ட் அப் அ பேனர், டு ஷோ மிரக்கிள், தனது அற்புதத்தை காட்டுவதற்காக சோதிக்கிறார். அடுத்தது டு டிஸ்பிளே ஆஸ் அ விக்டர், வெற்றி பெற்றவனாக அவனை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு காண்பிப்பது. இவன் தோல்வி அடைகிறவன், இவனுக்கு பலன் இல்லை, ஆனாலும் கூட நான் அவனை சோதித்து அந்த சோதனைக்கு ஏற்ற சக்தியை கொடுத்து, அப்படித்தானே வேதம் சொல்லுது, சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கையும் கட்டளையிடுவார். அந்த ஹெல்ப்பையும் பண்ணி பரீட்சை நடக்கும் போது சில நேரங்களில் சில நல்ல ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னடா மொழி முடின்னு முடிச்சிட்ருக்கிற, ஆன்சர் புரியலையா, அப்படின்னு யாருக்கும் தெரியாம காதல் சொல்லிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரேஸ். பரீட்சை எழுதியாச்சு, பேப்பர் நம்ம விட்டு போயிடுச்சு, பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு காத்துட்டு இருக்கோம். அந்த பேப்பர் யார் கையில் போய் சேருதோ அதை வச்சு தான் நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய எதிர்காலம் போற ஒரு ஆள்கிட்ட, அவன் ரொம்ப கடவுளுக்கு பயந்தவன் மாதிரி, அரசாங்கத்துக்கு பயந்தவன் மாதிரி இருக்கிறபடியே மார்க் போட்டுட்டான்னா பாஸ் பண்ண முடியாது. ஆனால் பாவம் பிள்ளை, நமக்கும் மகன் இருக்கான், நமக்கும் மக இருக்கா, ரெண்டு மார்க்கு குறைஞ்சிருச்சு, இந்த ரெண்டு மார்க்கு நான் குறைவோட போட்டேன்னா அவன் எதிர்காலம் வீணாமல் போயிடுமே என்று சொல்லி ஆசிரியைகள் உள்ளத்திலே, ஆசிரியர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு கிருபையை கொடுத்து அந்த ரெண்டு மார்க்குக்கு அவங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்னரையா போட்டதை ரெண்டா போட்டு, ஒன்னே முக்காலா போட்டதை ரெண்டா போட்டு, அப்படி கூட்டி கீட்டி ரெண்டு மார்க்கு போட்டு 35 மார்க், அப்பா பாஸ் பண்ணியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு மகனை போல மகளை போல நினைக்கிற நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த காரியத்தை குறித்து சொல்லப்போனா மெர்சி, இரக்கம், கிருப, தயை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆகையினால ஆண்டவர் சோதிக்கிறார், சோதிக்கிறார், ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். சோதிக்கிறதுக்கு காரணமே சோதனையில வந்து ஹெல்ப் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. உன்னை ஒரு வெற்றி வீரனாக வெளியே காட்டுவதற்காக. நான்காவது மியூச்சான் ட்ரையல், குவிஸ், செக்அப். அதாவது ஒரு முன்னோட்டமாக ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு ட்ரையல், அதுக்கு என்ன சொல்றது, ஒரு பிராக்டிஸ், ஒரு ரிகர்சல். சோதனை வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் சோதிக்கிறாரு அவ்வளோதான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு ட்ரையல் பண்ணுறாரு, ஒரு முதல்ல முயற்சி பண்ணுப்பா அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கடவுளே நமக்கு அனுகிரகம் பண்ணி அதை சான்ஸாக கொடுக்குறாரு. அப்போ அதில் நம்ம பெலப்பட்டுட்டு அடுத்து வந்தானே செய்கிறோம், பார்த்துக்கோண்டா அது ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு துணிவு உண்டாகுது. இது ஒரு ட்ரையல். அந்த ட்ரையலுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஃபைனல். எடுத்ததே ஃபைனல் கிடையாது, ஃபைனலே ட்ரையல்லே ஃபைனல் வச்சுட்டாருன்னா நம்ம எல்லாருமே போயிடுவோம். ஆனால் ட்ரையலில் ஆண்டவர் ஃபைனலாக வைக்காம ட்ரையலில் என்ன தப்பு பண்ணாலும் சீர்படுத்தி ஃபைனலாகிடுவார். இங்கே யாராவது டெய்லர் இருக்கீங்களா? இல்லை. ஆ இருக்கீங்களே, ட்ரையல் நிறைய டெய்லர்ஸ் இருக்கீங்க. அது ஆண்களை குறித்து தான் எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் சொல்ல வரோம். எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேண்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் தச்சுட்டு நீங்கள் ட்ரையலுக்கு வாங்க சார் அப்படிம்பாங்க. எனக்கு நேரமே இருக்காது, அந்த ட்ரையலுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, தச்சிருப்பாங்க, ஆனால் நூலால் அங்கங்கே ஒவ்வொரு தையல் போட்டிருப்பாங்க, மிஷினில் ஓட்டியிருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு மறுபடியும் போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் டைட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார், சரியாக இருக்கா, இது ட்ரையல் தான், பயப்படாதீங்க, ஃபைனல் பின்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு தச்சு ஆயன் பண்ணி நல்ல பையில் போட்டு அப்புறம் கொடுப்பாங்க. வீட்டில் வந்து போட்டு பார்த்தா அவ்வளவு ஃபிட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் இந்த சின்ன வயசில், இப்போல்லாம் அழுத்து போச்சு. அப்போது ஒரு ஒரு பேண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சரியாக இருக்கான்னு தவிச்சிக்கிட்டு இருப்போம். இந்த விதத்துலையும் குறைவா அப்போ அந்த வயசில் மனசு ஏற்றுக்காது. இப்போ என்ன வேணாலும் போட்டுட்டு திரிகிறோம், கத்திரிக்க ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், ட்ரையல் வேற ஃபைனல் வேற. உனக்கு சோதனை என்பது ஃபைனல் அல்ல, அது ட்ரையல். சொல்கிறாரு செக்அப். செக்அப்னா எங்கே போவோம், டாக்டர்கிட்ட போவோம். அங்கே போய் ஒரு ஹோல் செக்அப், பாடி செக்அப். சும்மா ஒரு 1500 கொடுத்தா தலை முதல் கால் வரல உள்ளேயும் வெளியும் எல்லாத்தையும் செக்அப் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அந்த ட்ரையலில் ஒன்றும் கத்திய வச்சிட மாட்டாங்க, அந்த ட்ரையலில் ஒன்றும் கத்திரிக்கோளை போட்டுற மாட்டாங்க, அந்த ட்ரையலில் ஒன்றும் ஊசி குத்த மாட்டாங்க. அந்த ட்ரையலுக்கு பேர் மெடிக்கல் செக்அப். இவர் சொல்கிறாரு மியூச்சான், எபிரேய பதத்தில் மியூச்சான் என்று சொன்னால் செக்அப்பு. நீ ஜெயிப்பியா, நீ தோப்பியா, உனக்கு பலன் இருக்கா, உனக்கு பலன் இல்லையா என்பதை ஆண்டவர் அதை அனுமதிச்சு அதுக்கு தகுந்ததை பின்னாடி கொடுக்க போறார். அதற்குள்ள நம்ம அவசரப்பட்டு கொய்யோ முறியோன்னு கத்திட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்போம். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆமென். ஆண்டவர் கொடுத்தால் நன்மைக்காகத்தான் தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் சோதிக்கிறவரா, பரீட்சிக்கிறவர். அவர் சோதிக்கிறவர் அல்ல, பரீட்சிக்கிறவர். ஆமேன். பரீட்சை எதற்காக, பாஸ் பண்ணுவதற்காக. இப்ப சொல்லுங்க, டெஸ்டா டெம்டேஷனா? டெஸ்ட்டு டெம்டேஷன் இல்லைல்ல. டெம்டர் யாரு, சோதனைக்காரன். இயேசுவையே சோதித்தவன், அவன் நம்மள்கிட்ட வர்றதுக்கு 1000 இடங்களை தாண்டிட்டு தான், கர்த்தருடைய அனுமதியை கேட்டுட்டு தான் நம்மள்கிட்ட வரணும். நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங்காக, ட்ரையலுக்காக, செக்கப்புக்காக, நல்ல வளர்வதற்காக, வெற்றிக்காக சில காரியங்களை கொடுத்து அப்படியே உன்னிப்பாக பார்த்து கற்றுக் கொடுத்து தேர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ வாங்க இந்த பார்வையோடு நேராக ஆபிரகாமினுடைய நிகழ்ச்சிக்கு போவோம். ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார், வாக்குத்தத்தங்களை பெற்றார். இன்னும் வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறலை. ஒன்னே ஒன்று தான் நிறைவேறி இருக்கு, ஈசாக்கு என்ற ஒரு அருமையான பையனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஏற்கனவே எலியேசர் உண்டு, இஸ்மவேல் உண்டு. அவர்களை நோக்கி ஆபிரகாம், இவர்கள்தான் என்னுடைய சந்ததியோ என்று நினைக்கும் போது, இல்லையப்பா இல்லையப்பா, ஈசாக்கின் வழியாகத்தான் நான் உனக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் நிறைவேற்றப் போகிறேன். உனக்கு நான் என்னென்னலாம் சொன்னேனோ, கிட்டத்தட்ட 7 ஆசீர்வாதங்களை 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 7 ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உன் சந்ததியாக ஈசாக்கின் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு என்ற அழகிய மகனை, ஈசாக்கு என்ற ஏகசுதனை, ஈசாக்கு என்ற அந்த அருமையான புத்திரனை கொஞ்சி மகிழ்ந்து சந்தோஷமா இருக்காரு. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பல பயணங்கள் அவருக்கு சம்பவிக்குது. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்தாலே ஆபிரகாமுக்கு சந்தோஷம்தான். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, ஆபிரகாமே நான் சூரியனும் கேடகமாய் இருக்கிறேன், நான் உன் பலமாய் இருக்கிறேன்,

ஏகசுதனும். மூன்று, உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை ஆபிரகாம் அவனைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனை கொண்டு போய் அவனை ஒரு பெரிய ராஜாவாக முடிசூட்டு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனை பலியிடுனாரு. பலியிடுவதும் எப்படி? தகன பலியாக எனக்காக செலுத்தினார். தகன பலினா என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க யாரு? தகன பலியை எங்கே படிக்கலாம்? எந்த புஸ்தகத்தில் படிக்கலாம்? லேவியர் ஆகமத்தில். நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தருக்கான தகன பலியை எப்படி செலுத்த வேண்டும்? கொன்று இரத்தத்தை சிந்திவிட்டு அந்த மிருகத்தை தோலை உரித்து அந்த மிருகத்தினுடைய எலும்பு நரம்பு சதை உள் அவயவங்கள் அனைத்தையும் துண்டு துண்டு துண்டு துண்டாய் வெட்டி குவியலாக வைத்து அதன் மேல அக்கினியை போட்டு அது சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் போகிறவர்களும் தகன பலி. யாரை? யாரை? ஈசாக்கை. ஈசாக்கை யார்? மூன்று காரியங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நினைவுபடுத்தினார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எல்லாருக்கும் இருக்கிறதான மகன் போல அல்ல. ஆபிரகாமுக்கு 99 வயசுல பிறந்த பையன், ஒரே கர்ப்ப பிறப்பு. அவனை குறித்து மூன்று காரியங்களை கத்தர் சொன்னாரே, அது எவ்வளவு உண்மை தெரியுமா? அது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் பேசும்போது ஈசாக்கின் மேல ஆபிரகாமுக்கு என்ன நினைவு இருந்தது, என்ன உரிமை இருந்தது, என்ன பாசம் இருந்தது என்பதை விளக்கமாய் சொல்லுகிறார். ஆபிரகாமும் புரிந்து கொண்டார். நீ உன் புத்திரன் இஸ்மவேலை பலியிடு என்று சொன்னாலும் கஷ்டம்தான். அவனும் புத்திரன்தான், ஆபிரகாமினுடைய வித்து தான். ஆனாலும் அதுவே கஷ்டம் அவருக்கு. எலியேசரை பலியிடு என்று சொல்லியிருந்தாலும் அவன் அவருடைய புத்திரன் அல்ல. அவர் வீட்டிலே பிறந்த ஒரு வேலைக்காரன், வேலைக்காரர்களுக்கு தலைவனாய் மாறினவன். அருமையானவர்களே, இங்க என்ன சொல்றாரு? யுவர் சன், ஓம் மகன், நான் யாருக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், யாரை கொண்டு உனக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களிலும் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி வைத்திருந்தேனோ அவனை இஸ்மவேலை அல்ல, எலியேசரை அல்ல, உன் புத்திரனை எல்லாத்த விட கஷ்டமான ஒரு சோதனைக்குள்ளே உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனிலும் எந்த பக்தனிலும் ஆபிரகாம் கடந்து சென்றார். காரணம், சொந்த மகனை, புத்திரனை. சரியா? அவன் எப்படிப்பட்ட புத்திரன்? ஏக புத்திரன், நோ அதர் சான்ஸ். ரெண்டு பிள்ளைங்க இருந்தா பரவாயில்ல, ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இன்னொன்னு இருக்கே இல்லையே, போ, அதையும் சுட்டி காட்டுகிறார். உன் ஏக சுதன், உன் புத்திரன், உன் ஏக சுதன். அதோட போயிடுச்சா? மூன்றாவது, உன்னுடைய நேசகுமாரன். தன்னுடைய பாசம் நேசம் முழுவதையும், தன் கனவு தரிசனம், தன் ஆசை விருப்பம் எல்லாவற்றையும் நல்ல தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் வைத்திருந்தான். ஈசாக்கின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து ரசித்து ருசித்து கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிற அந்த நேசகுமாரனை. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய உள்ளத்துக்குள் வந்த வரப்போகிற சோதனை அது, பிதாவின் உள்ளத்தில் வரப்போகிற பரீட்சை அது. அவருக்கு ஒரே சுதன், ஒரே புத்திரன், நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிதாவுக்கு வந்த சோதனைங்க, வரப்போகிற சோதனைய அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருவிளையாடலாய் காண்பிக்கிறார். ஆமென். அது தேவனுக்கு வேணா பெருசா இருக்கலாம், ரொம்ப எளிதாக இருக்கலாம், மன்னிக்கணும், நம் மனுஷனுக்கு பெருசு. மனிதன் எல்லாவற்றையும் விடலாம், ஆனால் சொந்த இரத்தத்தை, தனது கர்ப்ப பிறப்புகளை, மனுஷன் மாத்திரம் இல்ல, எந்த மிருகமும் கூட விட்டு கொடுக்காது. பார்த்திருப்பீங்களே, பலனற்ற சாதாரண பசு மாடுகள் தனது கன்றை சிங்கம் புலி அடித்து கொண்டு போகும்போது வீரத்தை காட்டும். பார்த்திருக்கீங்களா? சில வேளையில எனக்கே ஆச்சரியம், பைபிள் சொல்லுது ஒன்றுக்கும் பின்வாங்காத பின்னடையாத சிங்கம்னு. சில காளைகள், சில தாய் பசுக்கள், தாய் எருமைகள் தனது சொந்த கன்றை கவர்ந்து கடித்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது வந்து முட்டி தூக்கி எறிந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வரும் வேகம். இன்னும் பாருங்களேன், கோழி அற்பமான பறவை, அவ்வளோ தூரத்துக்கு மேலே பறக்க முடியாது. அதனால தான் போன்னு அது வா வான்னு வரும். ரொம்ப மதீனமான ஒரு பறவை அது. போ போ.

போமிங்க, நீங்க அது என்ன செய்யும், பக்கத்தில் வர போன்னு தான் சொல்றானே, போய் தப்பிச்சுக்கோ அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இது என்ன செய்யும், வாவான்னு சொல்றான்னு நம்பி போவோம். அன்னைக்கு போட்டு சிக்கன் பிரியாணி தான், புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளவு ஒரு சாதாரணமான எளிமையான பறவை கழுகு பருந்து வந்து தன் குஞ்சை தூக்கும் போது பார்த்திருக்கீங்களா? எங்கேயோ வேப்ப மரத்துக்கு மேல பறந்து அடிச்சு பிடிச்சு தப்பிச்சுட்டு வந்துடும். ஜீவனுள்ள உயிருள்ள எந்த இனமும் தனது குஞ்சை, தன்னுடைய மகவை, தனது குழந்தையை, தனது சிசுவை விட்டு கொடுக்காது. தேவன் சொல்லுகிறார், உன் நேசகுமாரனை தகன பலியாக எனக்கு செலுத்துன்னு. சாதாரணமான சோதனைங்கிறீங்களா? சாத்தானுடைய சோதனையே பரவாயில்லையப்பா, இந்த ஆண்டவர் அதை விட பெரிய சோதனையில் வைக்கிறாரு. சாத்தான் என்ன சோதிப்பான், இந்த காசை வாங்கிக்கோ, ஒரு கள்ளக்கணக்கு எழுது, இந்த சினிமா பாரு ஜாலியாரு அப்படின்னு சொல்றான் சாத்தான். கடைசியில் அழுத்தி நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான், அது நமக்கு புரியாது. ஆனால் பார்வைக்கு சாத்தான் கொடுக்குற சோதனையை காட்டிலும் தேவன் கொடுக்குற சோதனை பயங்கரமா இருக்குதே. யாரால கூடும், எந்த நல்ல தகப்பனால் கூடும், எந்த தாயால் முடியும்? ஒரே குமாரன், சொந்த மகன், நேச குமாரன், அவனை சொந்த கைகளினால் வெட்டி வெட்டி சந்து சந்தா வெட்டி சுட்டரிக்கணும். பயங்கர சோதனைங்க, தேவன் வைத்த சோதனை. நல்லா நான் சொல்றத தெளிவா கேட்கறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன முன்னுரையை இதோட இணைத்து பார்த்தீங்கன்னா புரியும். இவ்வளவு பெரிய கடுமையான சோதனை எதற்கென்றால், அவன் அழிந்து போவதற்காக அல்ல, ஈசாக்கு மடிந்து போவதற்காக அல்ல, ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இழந்து போவதற்காக அல்ல, தேவனுக்கும் அவனுக்கும் பகை வந்து விடவில்லை, அவனுக்கு உயர்வை கொடுப்பதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் ஒரு நாடகம் போல் செய்கிறார். தேவன் தன் உள்ளத்துக்குள் பாசத்தை மறைத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு புரியாததை சொல்லுகிறார். ஆனால் தேவனை குறித்து நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அவர் நீதிபரர். ஆபிரகாம் எப்படி அதை தாண்டினார், ஆபிரகாம் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார், ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார், ஆபிரகாமுக்கு எப்படி அது செயலுக்கு கொண்டு வர முடிந்தது என்பதுதான் எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாய். வேத பகுதிகளிலே உலகமே வியக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் இதுதான். ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்காக உலகத்தார், சத்தியத்தின் துரோகிகள், மத வெறிபிடித்தவர்கள் எப்படி பார்க்கிறார்கள். நரமாமிசத்தை சாப்பிடக்கூடிய தெய்வம், நரபலியை கேட்கிற தெய்வம் என்று அதை படிக்கிறார்கள். குற்றப்படுத்தலாம் என்று படித்துக் கொண்டே போகும்போது வாயை பொத்திக் கொள்கிறார்கள், நரபலியை கேட்கவில்லை, அவனை மீட்டெடுக்கிறதை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியை முதல்ல வாசிக்கிற எவனுடைய உள்ளமும் அசையும். சில அருவறுப்புகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அது கூட முதல் பார்வையிலே தப்பாயிருக்கும், பின்னே நிதானித்து படிக்க படிக்க இப்படிப்பட்ட பாவங்கள் உலகத்தில் இருக்கின்றன, அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன தண்டனை என்று ஆண்டவர் அங்கே முடித்திருப்பார். அதை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். அரைகுறையாய் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு குற்றப்படுத்துகிறவனுக்கு புரியாது. சரி, இப்பொழுது இந்த பகுதிக்கு வருவோம். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் அந்த சோதனையை ஆபிரகாமுக்கு வைக்கும் போது தகன பலி வரையிலும் நான் சொல்லிவிட்டேன், அதை செய்வதற்காக ஆபிரகாம் புறப்பட்டு போகிறாரே, அவர் மன நிலைமை எப்படி இருந்திருக்கும், அவர் எப்படி புறப்பட்டார், எப்படி அதை நிறைவேற்றினார், எப்படி அந்த சரித்திரம் முடிந்தது, எப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், அதை குறித்து வேகமாய் சொல்கிறேன். ஒன்று, அவர் மனைவிக்கு அதை சொல்லவில்லை, மனைவிக்கு அதிலே பங்கு இல்லையோ, மகனிடத்துக்கு மகனுக்கும் தகப்பனுக்கு தான் சொந்தமோ, தாய்க்கு சொந்தம் இல்லையோ. ஆபிரகாம் அவனை கொலை செய்துவிட்டு திரும்ப வந்திருந்தால் இந்த சாராளுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார், சாராளுக்கு மறைத்து சாராளுக்கு சொல்லாமல் புறப்படுகிறார். சில வேளைகளிலே தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் நாம் செய்ய வேண்டுமானால் சொந்த கணவனிடத்திலும் சொந்த மனைவியிடத்திலும் சில காரியங்களை மறைத்துத்தான் ஆக வேண்டும். வீட்டிலே பிரிவினையை நான் உண்டு பண்ணவில்லை, இது ஒரு பரம ரகசியம். தேவனுக்கானவைகளை செய்யும் போது, எல்லாவற்றையும் செய்யும் போது அல்ல, அந்த ரங்கத்தில் தவறான பாவத்தை செய்கிறவர்கள் புருஷனுக்கு சொல்லி செய்ய மாட்டார்கள், மனைவிக்கு சொல்லிவிட்டு செய்ய மாட்டார்கள். நான் அதை குறித்து இங்கே பேசவில்லை என்பதை நீங்கள் நன்றாய் தெரிந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுவது, தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா ஒரு காரியத்துக்கு நமக்கு சொல்லி இருக்க, நாம் செய்ய எதிர்பார்க்க, ஆலோசனையை மாம்சத்தோடு, ஆலோசனையை சரீரத்தோடு, ஆலோசனையை மனைவியோடு, ஆலோசனையை பிள்ளைகளோடு, ஆலோசனையை புருஷனோடு, ஆலோசனையை சொந்தக்காரர்களோடு,
நாம் கேட்போம் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற முடியாது, தடை உண்டாகும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், இந்த சொத்தை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்து விட வேண்டும், இந்த நிலத்தை ஆண்டவருக்கென்று நான் எழுதி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டால் அதை போய் கேட்டால் யார்தான் ஒத்துக்கொள்வார்கள்? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி, எழுதியாச்சு, பின்னாடி பிரச்சனை வராதா? வரும். எல்லாருக்கும் தெரிந்து செய்திருந்தால் பிரச்சனை வராது. எப்படி செய்வது? ஆகையினாலே இவைகளுக்கெல்லாம் மிகுந்த ஞானம் வேண்டும். எதை சொல்ல வேண்டும், எது வரையில் சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் அதை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் தேவ ஞானத்தோடு செயல்பட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாயானால், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாயானால், அதை யாருக்கும் அறிவித்தால் தடை நிச்சயம் உண்டாகும். அறிவிக்காமல் அந்தரங்கத்தில் தேவனுக்காக போட்ட பொருத்தனையை, தேவனுக்காக செய்ய நினைக்கிற தியாகத்தை, திருச்சபைக்காக செய்கிற தியாகத்தை, ஊழியத்துக்காக செய்கிற தியாகத்தை, வலதுகை செய்வதை இடதுகைக்கு அறியாமல் செய்து முடித்து விட்டால் கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். சோதனை என்றால் என்ன சோதனை? முதலாவது சோதனையை இவ்வளவு விவரித்து சொன்னேன். அவருக்கு அடுத்த சோதனை என்ன தெரியுமா? மனைவி ஒரு சோதனை. இந்த மனைவிக்கு தெரிந்து எப்படி செய்வது? இந்த மனைவிக்கு மறைத்து தான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்காமல் இருந்திருப்பாரா? எடுத்ததுனால்தான் சாராளுக்கு அவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, எலியேசருக்கு சொல்லவில்லை. The official of the house, the authority of the servants, and all the possession of Abraham. எலியேசரை குறித்து வேதம் சொல்கிறது தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேல் அவனை அதிகாரியாக வைத்திருந்தானாம். இப்ப எலியேசருக்கு சொல்லாம எலியேசர் தானே போய் என்ன செஞ்சார்? ரெபேக்காளை கொண்டு வந்தார். ரெபேக்காள் வழியாகத்தானே ஈசாக்கு உண்டானார். மன்னிக்கணும், இந்த எலியேசர் வழியாகத்தானே ஈசாக்கு ரெபேக்காள் இணைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு யாக்கோபு ஏசா பிறந்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எலியேசர், ஹல்லேலூயா, வருங்காலங்களில் வெளிப்படுறார். அடுத்த ரெண்டு அதிகாரத்தில் வெளிப்படுறாரு, 24 அவர் என்ன பொசிஷன். இந்த ரெண்டு அதிகாரம்னா எவ்வளவு காலத்துக்குள்ள பாருங்க, அந்த எலியேசர் அங்கதான் இருக்காரு. எலியேசருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த உலகத்தோடு, உலகத்தின் அதிகாரத்தோடு, நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட, நமது அதிகாரிகள் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு புரியாது. மனைவிக்கு புரியுதோ இல்லையோ, அவனுக்கு புரியவே புரிய, உன பைத்தியம்னு சொல்லிடுவான். ஆகினால ஆலோசனையை எலியேசருக்கு அவர் மறைத்து விட்டார். செய்ய போகிற காரியம் பெரிய தியாகம். அந்த தியாகத்தை ஒருவேளை ஆபிரகாம் அப்படிலாம் நடக்காது, கர்த்தர் காப்பாற்றி இருப்பார், விடுவார் என்று நம்பினாரோ இல்லையோ, அதெல்லாம் வேதம் வெளிப்படையாய் சொல்லலைங்க. ஆனாலும் கூட எலியேசரிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளாத காரணம், செய்யறது ஒரு படுகொலை, தேவனுக்கென்று செய்ய போகிற ஒரு பெரும் தியாகம். அந்த தியாகத்தை குறித்து எலியேசர் சொன்னா, ஆபிரகாம் நீ பைத்தியமையா, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு, அவனை வச்சு தான் அவளை ஆசீர்வதிக்க போறாரு. அவரா சொல்லியிருப்பாரு, சாத்தான் சொல்லியிருப்பான், எலியேசர் பெரிய பக்தன், பிசாசு சொல்லியிருப்பான் அப்படின்னு கூட சொல்லி தடுத்திருக்கலாம் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணாருங்க, சொல்ல உங்க எல்லாத்தையும் ரகசியத்தெல்லாம் போய் உங்க பஞ்சாயத்துக்காரன் அரசியல்வாதி நண்பன் எல்லாம் சொல்லக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் மாத்திரம்தான். ஆமேன். டேய், இனிமேல நான் சினிமா பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா தூக்கிட்டே போயிடுவான், உள்ளார கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டே உள்ள கொண்டு போயிடுவான். நீ செய்யாத, நீ போகாத, நீ கிழக்க போனவன் மேற்க போ, திரும்பு, உன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் ஓடட்டும். அல்லேலூயா. ஆலோசனையை கேட்டுட்டு இருக்காது, அல்லது அவன் ரட்சிப்புக்கு வருவானான்னு பாரு, இல்லைனா விட்டுட்டு. மூன்றாவது, ஈசாக்குக்கும் சொல்லவில்லை. யாருக்கு சொல்லல? சொன்னாரா? அவர் தான் பின்னாடி கேட்பாரு பாருங்க. ஈசாக்குக்கும் சொல்லவில்லை. ஈசாக்கு, அப்பா புறப்படு, எங்கப்பா, வாயை பொத்திட்டு வா, அவ்வளவுதானே சொல்லியிருப்பார். அதுக்கு மேல ஏதாவது பேசியிருப்பார? பேசவில்லை என்பதற்கு வழியிலே நடக்கிற கான்வர்சேஷன் சொல்லும். சரி, இப்ப ஈசாக்கை வாமகனே மோரியா மலைக்கு போறோம், சரிங்கப்பா, என்ன இப்பொழுது எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பான். அப்போ ஒரு சட்டியில நெருப்பை போட்டுக்கோ, அணையாத நெருப்பு, எத்தனை நாளும் அது தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும், அப்படிலாம் அந்த காலத்துல பண்ணாங்க. விறகுகளை பிளந்துகொள், மரத்தை விறகாக பிளந்துகொள். ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இப்போ அதையும் எடுத்துக்கொண்டு, என்னுடைய பார்வை, வேலைக்காரங்களாம் வந்தாங்க இருந்தாலும் என்னுடைய பார்வை, இடது கையில அக்கினி சட்டி, யார் கையில? ஈசாக்கு கையில. வலது கையிலே தலையிலே அவனை கொளுத்த போகிற
விறகு, அவனை கொளுத்த போகிற அக்கினி சட்டி. இதோடு ஈசாக்கு அப்பா பின்னாடி போயிட்டே இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட தேவ ரகசியத்தை தன் பிள்ளையிடத்தில் சொல்லவில்லை. அதாவது தேவ ரகசியமாகிய பக்தி விருத்திக்கு ஏதாவது இதுவானதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் தேவனுக்கென்று செய்கிற அர்ப்பணங்களை பிள்ளையிடத்தில் சொன்னா என்ன செய்யும்? பைத்தியக்காரா, இஷ்டத்துக்கு நீ அதை எழுதி வச்சிருவியா? அப்ப எங்க காரியம்லாம் என்ன வருது? எங்க எதிர்காலம் வருது? நீ பாட்டுக்கு அந்த நிலத்தை எழுதி வச்சிருவியா? நீ பாட்டுக்கு அந்த பணத்தை எடுத்து காணிக்கப்பட்டியில போட்டுருவியா? பிள்ளைங்க நிச்சயமா போராடும், பிள்ளைங்க நிச்சயமா தடை செய்யும், பிள்ளைகள் நிச்சயமா நம்மளை வெறுக்கும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே யாரும் வரக்கூடாது, மனைவியும் வரக்கூடாது, ஸ்டாஃபும் வரக்கூடாது, அஃபெக்ஷனேட் சில்ட்ரனும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்மானத்தை ஆபிரகாம் எடுத்திருந்தார். அதனாலத்தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவனிடத்திலும் ஏன் என்று கேட்கவில்லை. படிப்படியா பாக்குறீங்களா? முதல்ல என்ன? மனைவியினிடத்தில் சொல்லவில்லை, எலியேசரிடத்தில் சொல்லவில்லை, மூன்று மகனுக்கு சொல்லவில்லை, நான்கு தேவனிடத்திலேயே ஏனென்று கேட்கவில்லை. எப்படியா இந்த ஆபிரகாமுடைய லிப்ஸ், அந்த வாய் அப்படி ஜிப்பு போட்டுருந்துச்சுன்னு தெரியல. நானா இருந்தால் ஊரையே கூட்டி இருப்பேன், அப்படித்தானே? நீங்களா இருந்தா லப லப லபன்னு அடிச்சு என்னடா தெய்வம் இப்படி என்ன கேட்டுட்டாரு? ஒப்பாரி வச்சு, இன்னொரு நிகழ்ச்சி பைபிள்ல இருக்கு, எப்தா நிகழ்ச்சி, ஒப்பாரி புலம்பெல்லாம் வச்சு ட்ரம்மெல்லாம் அடிச்சு அந்த காரியம் முடிஞ்சது. அது ஆண்டவர் கேட்கல, அதனால ஆண்டவரும் தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுடைய அறிவினும் மதியினும் நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இதெல்லாம் பெரிய பாடம், நீங்க தான் கேட்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் நிகழ்ச்சிக்கு வருவோம். இப்போ ஆபிரகாம், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க சரி, ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே, ஒரு ஆடு போதாதா? உங்களுக்கு வேணா 100 ஆடு தரேன், அவ்வளவு இருக்கு அவர்கிட்ட. உங்களுக்கு வேணா 100 ஆடு தருகிறேன், ஏன் என் மகன், வை மை சன். ஏய், உனக்கு புரியாது, கேட்டிருந்த கூட சொல்லியிருப்பாரு, உனக்கு புரியாதுப்பா, வை மை சன் சொல்றீல்ல, அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாம், வை மை பிளவட் சன், ஏன்பா என் மகன் அப்படின்னு கேட்கறீல்ல. பிதா சொல்லியிருப்பாரு ஆபிரகாமுக்கு பதில் சொன்ன, ஏன் மகன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இந்த உலகத்தார் மீட்கப்படுவதற்காக என்னுடைய ஒரே குமாரனை நான் கொடுக்க போகிறேன், அதற்கு நிகழாகத்தான் ஆபிரகாமே இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக ஒரு அலீலியா சொல்லுவோம் பாருங்க. இவன் ஏன் என்று கேட்டிருந்தால் அன்றைக்கே இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு தெரியாதா, அவன் ஒரு ப்ராஃபெட்னு ஆண்டவரே சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்க தரிசிங்கிறாரு. அதனால ஆபிரகாமுக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஒருவேளை அறியாத பருவமாய் இருந்தால் என் வார்த்தைகள் அதுக்கு பொருத்தமாய் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலும் ஏன் என்று நீ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. கொடு அப்படின்னு நான் சொன்னால் கொடுத்துடணும், செய் என்று சொன்னால் செஞ்சிடணும், தூங்காதே விழிக்கணும், ஜெபி ஜெபிக்கணும், போய் சொல் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறேன், 2:30 மணி, என்னுடைய பிரின்சிபல் வருகிறார், பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்படியே டார்ச் லைட்டை சின்னதாக அடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த டார்மெட்ரியில் வருகிறார். அங்கே வந்து கடைசியில் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சி லைட் அடிக்குதுன்னு அப்படி திரும்பி பார்க்குறேன், செக்அப் செக்அப். வெளியே வந்தோடனே, என்னோட வரியா, ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படத்தலை கொடுத்தார். இங்கே ஒரு தெரு இருக்குது, அங்கே ஒரு வீட்டு இலக்கம் இருக்குது, நம்பரை சொல்கிறாரு, அங்கே ஒரு மனுஷனுடைய பேரை சொல்கிறாரு, அவன் சாக கிடக்கிறான், அவனுக்காக போய் ஜெர்மன்னு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். யாரை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நான் கேட்டேன். காரணம் அவருக்கு மொழி தெரியாதுல்ல, ஆங்கிலேயர் நியூசிலாண்டர். அதனால் யார், என் மகன் ஜேக்கப்பை அழைச்சிட்டு போகணும்னு கர்த்தர் சொன்னார், நீ வருவியா அப்படின்னாரு. அவ்வளோ ஒரே குதி குதிச்சு எழுந்தேன், விடுவிடுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு அவர் பின்னே போனேன். அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, தோ அந்த வீடு தான் கரெக்டாக காமிக்கிறார். அங்கே போனால் ஒரு மனிதன் மரித்து கொண்டு இருக்கிறான், செத்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கூட்டிட்டு அங்கே சொந்தங்கள்லாம், லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அடுத்து சாக போகிறார், அவரை சுட்டரிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய பிரின்ஸிபலும் நானும் உள்ளே போய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அவருக்காக ஜெபித்து நான் மொழிபெயர்த்து அவர் உயிர் பெற்று விட்டார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். நீ மனுஷன்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தீன்னா ஒருபோதும் உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. தேவன் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்திலும் ஏன் என்று கேட்கவில்லை. 5வது, 3 days journey, 3 நாள் பயணம். ஏறத்தாழ நான் கணக்கிட்டு பார்த்தேன்,
50 கிலோமீட்டர்கள் நேரா போனா, பிளைன்ஸ்ல போனா, கார்ல போனா வேறு, ஆனா அவங்க கால்நடையா போறாங்க. அந்த கால்நடையாய் போகிறவங்க அந்த 4 கிலோமீட்டர் 40-50 கிலோமீட்டரை ஏறத்தாழ 50 கிலோமீட்டரை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாதுங்க. பள்ளம், மேடு, மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், காட்டுவாசிகளின் காலம், எந்த நாகரிகமும் இல்லாத காலம். அவர்கள் இப்பொழுது 3 நாள் பயணமாக போகிறார்கள். எப்பேற்பட்ட ரிஸ்க்கு! நீங்களும் நானும் இந்த மாதிரி கர்த்தருக்காக பயணப்படுகிறோமா, கஷ்டப்படுகிறோமா, கண் விழிக்கிறோமா, தியாகம் செய்கிறோமா? மாம்சத்தினுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இளைப்பாறுதலை கெடுத்துக்கொள்ள ஆயத்தமா, விட்டு கொடுக்க ஆயத்தமா, நித்திரையை விட்டு கொடுக்க ஆயத்தமா? கர்த்தர் தான் நம்மோடு பேசுவாராக. ரொம்ப ஈஸியாக நம்ம ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நமது முன்னோர்கள் அவ்வளோ ஈஸியாக பின்பற்றலை. ஆமென். கடினமான பாதைகள் வழியாக கடந்து போனார்கள். உள்ளத்திலே தவிப்பு, உள்ளத்திலே பாச கொந்தளிப்பு, உள்ளத்திலே பயம் நடுக்கம், உள்ளத்திலே தேவனுக்காக கீழ்ப்படுகிறோம் என்றாலும் என்ன, போய் ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வர போறோமா, அல்லது ஒரு 5 லட்ச ரூபாய வித்து பொருளை கொண்டு போய் அங்க கொடுக்க போறோமா? சொந்த மகனை கொலை செய்ய போகிறோம், சொந்த கைகளால் வெட்டி அவனை தகன பலியாக இட போகிறோம். இந்த பாரத்தை, இந்த பாச துடிப்பை உள்ளே பெற்றுக்கொண்டு 3 நாள் பயணமாகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ எத்தனை நாள் ஆனிச்சு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கனெக்டட் தான். ஆமென். 3 நாள் பயணமானார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக, அடுத்தபடியாக, பின்பு மகனோடு தனி பயணம். வேலைக்காரங்கெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டார். ஆபிரகாம் கண்ணீரிட்டு பார்க்கிறார், கர்த்தர் குறித்த மலை வந்து விட்டது. மோரியா, தெரியுமா உங்களுக்கு? அந்த மோரியா மலையில தான், அருகாமையில தான், கொல்கத்தா மலையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மோரியா மலையில தான் இப்பொழுது இருக்கிற அலெக்சா என்கிறதான மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மசூதிக்கு பக்கத்தில் தான் அந்த நிற்களத்திலே தாவீது கண்ட, தேவதூதனை கண்ட, கர்த்தரை கண்ட அந்த அர்னோவா என்பவனுடைய அந்த நிற்களத்திலே தான் தேவாலயம் சாலமோன் கட்டினார். பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் யாக்கோபு, இந்த கல் கர்த்தருக்கு தூணாகும். அங்கே தான் பெத்லகேம் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்தது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, இயேசு உயிர்த்தெழுந்தது, எல்லாம் பழைய ஏற்பாடு தொடர்பு உடையது. ஆமென். ஒன்று கூட சாதாரணமாக நடக்கலை. இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு சொல்லுவோம், இனிமையாக இருக்கும். இந்த 1 மணி நேரத்தில் நிறைய சொல்ல முடியாது. மனதில் இருக்கிறதெல்லாம், அறிந்ததெல்லாம் சொல்ல துடிக்கிறது, ஆனாலும் நேரம் நம்மை தடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், மகனோடு தனி பயணம் செய்கிறார். ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் பேசல. சிம்சோன் வாயை திறந்து கெட்டு போனான், ஆபிரகாம் வாயை மூடி தப்பி விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் 3 நாள் பயணத்திலையும் வந்தாச்சு மலையடிவாரம், அது வரையிலும் வேலைக்கார இடத்துல, இளையசத்துல மாத்திரமல்ல வேலைக்கார இடத்துல, இப்பொழுது அக்னி சட்டியை சுமந்து தலையிலே விறகை சுமந்து வருகிற ஈசாக்காகிய ஏழு சுதனிடத்திலையும் வாயை திறந்து ஒண்ணுமே பேசல. பேச ஆரம்பிச்சது யாரு? பேச ஆரம்பிச்சது யாரு? ரொம்ப நேரம் கழிச்சு, அப்பா என்ன மகனே, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி. எப்பேற்பட்ட கேள்விங்க! அவர் சாதாரணமா கேட்டுட்டாரு, ஆட்டுக்குட்டியை கொண்டு வரலையே அப்படின்னு கேட்டுட்டாரு. இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும். இந்த வார்த்தை ஆபிரகாம் உள்ளத்தில் எப்படிங்க, எப்படி பிரதர் மோசஸ் சொல்லுங்க ஐயா, எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாம் உள்ளத்தில், எப்படி இருந்திருக்கும்? ஈட்டியாக குத்திருக்காதா? டேய், நீ தாண்டாது, உன்னை தாண்டா நான் வெட்ட போகிறேன். துட்டிச்சிருக்காதா? நீங்களாம் பாசம் உள்ள தகப்பன் மாதிரி தானே, பாசம் உள்ள தாய்மார்கள் தானே. அந்த பிள்ளையை தான் பிடிக்க போகிறாரு. அவன் கேட்குறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி? ஆட்டுக்குட்டியாடா கேட்குற, உன்னை தாண்டா வெட்ட சொல்லிட்டார் ஆண்டவர். உனக்கு எனக்கும் இருக்கிற உறவு போச்சுப்பா, உன்னை நான் அழிக்க போகிறேன், உன்னை சாம்பலாக்க போகிறேன் அப்படின்னு ஒரு மனசில் வந்திருக்குமா இல்லையா? இவைகளெல்லாம் மேற்கொண்டு ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, கர்த்தர் தமது தகன பலிக்கு ஆன ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதற்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்தில்
ஏகோவாயீரே. சொல்லுங்க எல்லாரும், ஏகோவாயீரே. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் ஒன்று சொன்னார்னா அதில் அர்த்தம் இருக்கும். அவர் உன்னை கேட்டார்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் நியாயம் செய்வார், அவர் ஒரு அற்புதம் செய்வார். அவர் ஒருவேளை உன்னை கொன்னதுக்கு பின்னு கூட உன்னை உயிரோடு கொண்டு வரலாம். இதெல்லாம் அவர் உள்ளத்தில் இருந்ததா இல்லையா தெரியாது. வேதத்தில் சொல்லப்படவில்லை. மறைபொருள்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம், நம்ம தியானித்து பார்க்கிறோம். ஓ, ஆபிரகாமுடைய மனசு, அந்த சின்ன இருதயம், தகப்பனாயிருந்து கொண்டு துடியாய் துடிக்கின்ற, சாதாரணமாய் சாமானியமாய் ஓடுகிற அந்த இருதயம், 150-200 மைல்கள் ஒரு மணிக்கு ஓடுகிற அளவில் வேக வேக வேகமாய் துடித்திருக்கும். துடியாய் அது துடித்திருக்கும். வெளியே கண்ணீரை காணவில்லை, அவன் இருதயம் அழுது கொண்டிருந்திருக்கும். எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட பரீட்சை ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது என்பதை எனக்கு சிந்திக்கவே முடியல. அதை குறித்து பேசுவதற்கு 3 மணி நேரங்கள் எனக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். அதை ஆராய்ந்து பார்த்து ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா, ஒரு பக்தனுக்கு இப்படிப்பட்ட விசுவாசமா, ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் இப்படி பேச முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு மனுஷன் கேட்கத்தான் முடியுமா, அவர் கேட்ட நோக்கம் என்ன, எதை சொல்ல வருகிறார் என்று சிந்திக்க சிந்திக்க ஆழங்கள் நமக்கு விளங்குகிறது. பெரிய ரகசியத்தை இதில் வைத்துத்தான் கர்த்தர் செய்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது என்ன ஆகிறது, ஒரு வார்த்தையும் பேசல. 7வது மகன் கேட்ட கேள்விக்கு அவர் இருதயம் குத்தி கொள்ளுகிறது. 8வது இந்த நிலைமையில இந்த பரிதபிக்கும் இருதயத்தோடு, இந்த பயண களைப்போடு, இந்த 3 நாள் நடந்த நடையோடு கர்த்தருக்காக அந்த இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறதுனால் இப்பொழுது மலை மேல் ஏற வேண்டும். வேலைக்காரர்கள்லாம் தூரம் வச்சாச்சு, எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஒரு இடத்துல ஆபிரகாம்னு கால் தடுமாறுனுச்சுன்னா ஒரு வேலைக்காரன் வந்து பிடிப்பான். இப்போ மகன் பிடிப்பானா, மகன் தலையில் என்ன இருக்கு, விறகு, கையில் என்ன இருக்குது, அக்கினி. ஆபிரகாம் கீழே விழுந்து எட வேண்டும். ஈசாக்கு அப்படி கீழே விழுந்து எழுந்திருப்பாரா, நிச்சயம் எழுந்திருப்பார். ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு சிலுவை என்ற மரத்தை சுமந்து போகும்போது விழுந்து விழுந்து எழுந்தார். அல்லேலூயா. ஆகினால் அந்த மலையின் மேலே, அந்த கடின பாதையிலே, அந்த கற்பாறையிலே, அந்த வழுக்கு பாறையிலே உச்சிக்கு அவர்கள் போகிற வேளையிலே அவர்கள் 2 பேரும் எத்தனையோ முறை தடுமாறி இருக்க வேண்டும். அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் சகித்து ஆபிரகாம் முன்னேறுகிறார். 9 திடீரென இடத்துக்கு போன உடனே ஒரு பலி பீடத்தை அவர் கட்டுறார். அதே பலிபீடத்தில் அவர் கட்டி கொண்டிருக்கும் போது இந்த ஈசாக்கின் பிஞ்சு கைகளும் அந்த பலிபீடத்தை கட்டியிருக்கும். ஒரு இடத்துல ஒரு கல் குறைவாக இருக்குதுன்னா யார் தான் கொண்டு வந்திருப்பா, வேலைக்காரன் தான் இல்லையே, யார் தான் கொண்டு வந்திருப்பா, ஈசாக்கு தான் ஓடி அந்தப்பா பாப்பா இந்தாங்கப்பா இந்த கல்லை வைங்கப்பா, ஏ அதை போடுறா, இந்த கல்லை கொடுறா அப்படின்னு அந்த கல்லெல்லாம் வச்சு அதுக்கு மேலே சாந்து அல்லது சேரெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கும்போது ஈசாக்கின் கையும் தனக்கே குடிபறித்து கொண்டிருக்கிறது. தன்னை கொள்ளுவதற்காக, தன்னை பலியிடுவதற்காகத்தான் அவர் செய்கிறார் என்று அறியாமல் அப்பாவுக்கு உதவியாக செய்கிறார். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிறதான கான்ட்ராக்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிதாவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியாது. அப்படிதானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். புரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாரா, புரிஞ்சிருக்கு. 100க்கு 100 புரியல, 1% அது மனுஷிகத்தில் இயேசுவுக்கு சில டவுட் இருந்துச்சு. ஆமென். சாத்தானுக்கு 100% புரியல, யூதர்களுக்கு 100% புரியல, இயேசுவுக்கு 100% புரியல. 99 புரிஞ்சிருந்துச்சு. ஒன்று மாத்திரம் புரியலங்கிறதுக்கு சிலுவையிலே அவர் போடுகிற சத்தம், எங்கப்பா ஆட்டுக்குட்டி, ஈசாக்கு கேட்ட கேள்வி. இயேசு கேட்ட கேள்வி என்ன, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், நீ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக நீ அடிக்கப்படுகிறாய் என்று ஆண்டவர் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அங்கேயும் பதில் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மலை மீது ஏறி பலிபீடத்தை கட்டி 9வது அவனை பிடிச்சிட்டாரு, திடுக்கிடுகிறான் ஈசாக்கு. அவனை பிடித்த உடனே முன்னாடியே கயிறெல்லாம் கொண்டு போயிருக்காரு பாருங்க. மலையில் கயிறு கிடச்சிருக்குமா,
அவனை கட்டுறதுக்கு அவன் தப்பி போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற கயிறுகளை வீட்டிலேயே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டார். எடுத்து அவனை பிடிச்சு கட்டி, இயேசுநாதரை பிடித்து கட்டி அவர்கள் அங்கே அரண்மனைக்கு அனுப்பினார்கள். பிரதான ஆசாரியரிடத்திலும் அனுப்பினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கி பிடித்து கட்டுகிறான், கட்டுகிறார் ஆபிரகாம். அப்போ கூட இந்த ஈசாக்கு என்ற ஆடு வாய் திறக்கவே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து சொல்லுகிறது, அடிக்கப்பட போகிற ஆட்டை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு அப்படியே அமைதலாய் கையை கட்டும்போது கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுதுப்பா, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டேன்ல, நான் தானே அது. அப்பா நீங்க இப்படி செய்யலாமா? அப்பா இப்படிதான் இயேசுநாதர், இப்படிதான் பிதா, இப்படிதான் கடவுள் கேட்பாரப்பா? யோசிக்க கூடாதப்பா. என்னப்பான்னு அவன் கண்களால் பேசி கொண்டிருக்கிறான். அவன் வாய் திறக்கவில்லை. அவனுடைய முகம் ஆபிரகாமின் முகத்தை உற்று நோக்கி பார்க்கிறது. ஆபிரகாமின் கண்கள் ஈசாக்கின் கண்களை உற்று நோக்கி பார்க்கிறது. கட்டும்போது, இருக கட்டும்போது, அவனை பிடிக்கும் போது, அவன் பார்க்கும் போது இந்த பாசமுள்ள அழகிய நேசகுமாரன், ஏகசுதன், ஒரே புத்திரன், அவனுடைய புத்திரன் இப்பொழுது அப்பாவை திகைப்போடு ஆச்சரியத்தோடு, கொலை செய்வியாப்பா என்னையே என்று அவன் பார்க்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் கண்களை பார்த்து, அதை விட ஆண்டவரை நான் நேசித்து விட்டேன் என்று சொல்லி தன் கண்களை தன் மகனை விட்டு எடுத்து ஆண்டவர் முகத்தை பார்க்க ஆபிரகாம் தலையை உயர்த்தி இருப்பார். அமேன், ஹல்லேலூயா. அதை சகிக்க முடியாமல், அது இந்த பாசத்தை தாண்ட முடியாமல், அதை விட பெரிய பாசம் எனக்கு கடவுள் மேல இருக்கு என்று சொல்லி தன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்துத்தான் தன்னுடைய மாம்சத்தை, தன் இருதயத்தை, தன் பாசத்தை எல்லாம் அடக்கி கொண்டு அவனை கட்டி தூக்கி பலிபீடத்தின் மேல வச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்தாவது, கத்தியை ஓங்கி விட்டார். கத்தியை ஓங்கிட்டார். ஆபிரகாம் திருவிளையாடல் செய்யல, தேவன் கூட திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோ கடவுளை நம்பின பக்தர்களிலேயே உயர்ந்தவர். அமேன். அவர் நாடகம் செய்யவில்லை, அவர் நடிக்கவில்லை, அவர் யதார்த்தமாயிருக்கிறார். அவர் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அவர் ஆயத்தமாகிவிட்டார். தியாகத்தின் உச்சி ஆபிரகாம், தியாகத்தின் சிகரம் ஆபிரகாம். நான் ஒன்று சொல்லுவேன், மோரியா மலை சிகரத்தின் மேலே ஆபிரகாம் ஏறவில்லை, ஆபிரகாம் ஏறியது தியாகத்தின் சிகரத்தின் மேலே. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நேசிச்சினா எதையும் தூக்கி ஏறுவ. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஏனென்றால் மதவெறி அல்ல, இவர் நல்ல தேவன், இவர் நியாயமுள்ள தேவன், இவர் நீதி உள்ள தேவன், இவர் தகுதியான தேவன். அவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அவருக்காக நான் எதையும் கொடுக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தியை ஓங்கி விட்டார். கர்த்தர் தடுக்காமல் இருந்தால் எத்தனை செகண்டுங்க? விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அப்படி ஓங்கியாச்சு கீழே விழுறதுக்கு எத்தனை செகண்டு? எங்க வீட்டில் ஒரு பைப் இருக்கு, அதில் தண்ணி திறந்தா உடனே வராது. அது என்ன நம்பி? கரெக்டாக 10 செகண்ட் ஆன உடனே தான் அந்த பைப்பில் தண்ணி வருது. கொஞ்சம் ஏதோ அடைப்பு இருக்கு போல பாருங்க. இந்த 10 செகண்ட் கூட கிடையாதுங்க, கையை ஓங்கியாச்சு கீழே இறக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் பிரதர்? நீங்கள் போடுங்க பார்க்கலாம். 1 செகண்ட். எத்தனை செகண்டு? ஒரே நாளையில் ஒரு சதக்குன்னு ஒரு குத்து கழுத்தை நோக்கி துடியாய் துடித்து ஈசாக்கு மரித்து போயிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த ஒரு நொடியில் வரையிலும் இந்த ஆண்டவர் பேசுகிறான்னு, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாவரு? ஏங்க, கத்தியை எடுக்கும் போதே பேசியிருக்கலாம், கட்டும் போதே பேசியிருக்கலாம். என்ன சோதனையா அது? பரிச்சை வச்சாருன்னா சரியாக வைப்பார். ஆமேன். என் ஆண்டவர் பரிச்சை வைக்கிறத போல இந்த உலகத்தில் எவனும் வைக்க முடியாது. ஆமேன். அவர் வைக்கிறார் பாருங்க, ஒரே ஒரு செகண்ட் தான். ஓங்கின கையை ஆபிரகாமேன்னு சொல்லி தடுத்தார் பாருங்க. அப்படி பார்க்குறாரு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமே அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் ஈசாக்கேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஈசாக்கேன்னா இவர் போட்டிருப்பாரு,
அல்லது ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் ஈசாக்கேன்னு என்ன ஆண்டவரேன்னு ஒரு பிறண்டு இருந்தாருன்னா மலையிலேருந்து உருண்டு கூட ஓடி இருக்கலாம். அல்லது அவர் பிடிக்கும் போதே களப்பயல அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளி மலையிலேருந்து உருட்டி மண்டை உடஞ்சி சாவு என்னையா பார்த்த அம்மா அம்மா சாராம்மா அப்படின்னு வீட்டுக்கு ஓடி போயிருப்பான் இந்த காலத்து பையனாக இருந்தா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம சொல்றதா ஈசாக்க சொல்றதா என் ஆண்டவரை சொல்றதா எனக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் ஏற்ற வேளையிலே பேசுகிறவர். ஆமென். முன்ன ஒரு செகண்டும் பேச மாட்டார், பின்ன ஒரு செகண்டும் பேச மாட்டார். முன்ன ஒரு செகண்டும் வேலை செய்ய மாட்டார், பின்ன ஒரு செகண்டும் வேலை செய்ய மாட்டார். சரியான நேரத்திலே சரியான வினாடியிலே சரியாக பேசுகிறவர் என் ஆண்டவர். கைகளை கொட்டி கர்த்தரை துதிப்போம். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல உன் கையை கத்தியை போடாதேன்னு சொன்னாரா, கையை போடாதேன்னு சொன்னாரா? அதனுடைய அர்த்தம் என்ன? கத்தி கொலை செஞ்சிருச்சின்னு கோர்ட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? கத்திக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஐயா, யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? கத்தி கொலை செய்யறதுக்கு யார் காரணம்? கத்தியை எடுத்தவன் காரணம், அவனுக்கு தான் தண்டனை இல்லைங்களா? அதனால தான் உன் கையை நீ குற்றவாளியாக போகாதபடிக்கு உன் முன் மேலே கையை போடாதப்பா என்று சொன்னார். அதனால தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சது யாரு? சொந்த ஜனங்களாகிய யூதர்கள். ஆண்டவரே அடிக்கல, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். விடுதலையும் செய்யலாம், கொலையும் செய்யலாம். இதுதான் வேதத்தின் தாற்பரியம். நீ பாவமும் செய்யலாம், ஆண்டவருக்காக பரிசுத்தமும் நடக்கலாம். நன்மையும் அங்கே உண்டு, தீமையும் அங்கே உண்டு. நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி என்று அங்கே பார்க்கிறோம். அதனால நாம எல்லாரும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் போகலாம். நாம் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். நாம் ஜெபிக்கலாம், ஜெபிக்காமல் போகலாம். ஆனாலும் நாம் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்துவிட்டால் வெற்றி அடைந்து விட்டோம், பாஸ் பண்ணி விட்டோம், சோதனையில் ஜெயித்து விட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானா? ஆபிரகாம் தான் கேட்டாரா? ஆபிரகாமேன்னு சொன்னார்ல. அப்போ ஆபிரகாமு காதில் மாத்திரம் விழுந்துச்சா, ஈசாக்கு காதலில் விழுந்துச்சா? நீங்கள் புதிய ஏற்பாட்டை சோதித்து பார்த்தாலும் தெரியும், இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லுகிற சத்தத்தை இயேசுவும் மறுரூப மலையிலே கேட்டார். அவரோடு கூட இருந்த மூன்று சீஷர்களும் கேட்டார்கள். அதை பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் தொட்டதுமாகிய அந்த மகிமையை குறித்தே சொல்லுகிறோம். ஈசாக்கு பக்தியிலே வளர்வதற்கு முதலாவது காரணம் சாராள், ரெண்டாவது காரணம் ஆபிரகாம். அதை விட கர்த்தருடைய சத்தத்தை முதல் முதலாக ஈசாக்கு கேட்டது பலிபீடத்திலே. ஆமென். அவன் தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாமை கூப்பிட்டதுனால அந்த சத்தத்தினால் கவர்ந்து இழுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன், அவருடைய நீதி, அவருடைய கீழ்ப்பிடிதல் எல்லாவற்றையும் இந்த ஈசாக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனெங்கே, தேவனெங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறார். முன்ன இருந்த நிலைமை வேற, இப்ப பலிபீடத்துல கட்டப்பட்டிருக்கிற நிலைமை வேற. அவன் கண்கள் மூடப்படவில்லை, அவன் கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது. அவன் காதுகள் மூடப்படவில்லை, அவன் காதுகள் எல்லாவற்றையும் கேட்கிறது. ஆபிரகாம் கத்தியை ஓங்கிவிட்டார். ஈசாக்கு சரி நான் தொலைந்தேன் என்று சொல்லும் போது ஆபிரகாமே என்று சொன்னார். அந்த சத்தத்தை கேட்ட ஈசாக்கு, அந்த இனிய சத்தத்தை கேட்ட, அந்த ஏற்ற காலத்து வார்த்தையை கேட்ட, சரியான நேரத்தில் பேசின தேவ சத்தத்தை கேட்ட ஈசாக்கு இப்பொழுது அடுத்தபடியாய் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் பிள்ளையாண்டான். ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்து மாத்திரம் கவலை இல்லை, ஈசாக்காகிய என் மேலும் கவலை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, அவர் என்னை நேசிக்கிறார் என்று பலிபீடத்திலே கற்றுக்கொண்டார் ஈசாக்கு. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அன்றைக்கு தான் அந்த பயமும் பக்தியும் ஈசாக்குள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, மகிமை ஆண்டவருக்கு உண்டாகட்டும். ஈசாக்கு தேவனுடைய சத்தத்தை முதல் முதலாக கேட்டார். இரண்டாவது, பனிரெண்டாவது, புதரில் சிக்கிய ஆடு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல, அப்புறம் பின்னாடி பேசுறாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சாப்டர் வாசிச்சு பாருங்க. கைய போடாதன்னாரு, அவ்வளவுதானே? கைய போடல, அதோட உற்ற வேண்டியதானே கட்டை வீழ்த்துட்டு. ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் கண்ணீரிட்டு பார்த்தபோது தனக்கு பின்னாக முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்க கண்டான். அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து இப்பொழுது என்ன செய்கிறார்? இவனுக்கு பதிலாக
தகன பலியிடுகிறார். இப்போ அவனும் அதில் சேர்ந்திருப்பான், ஈசாக்கும் கட்டவிழ்க்கப்பட்டு எல்லாம் சேர்ந்திருப்பான். இப்போ நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடு எப்போ அங்கே போணுச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆடு முதல் நாள் காலையிலிருந்து மதியம் அந்த மலைப்பகுதியிலே மேய்ந்து கொண்டிருந்தது. எல்லா ஆடுகளோடு மேய்ந்து கொண்டே இருக்கும்போது முட்புதரில் போய் தன்னுடைய கொம்பினால் அப்படி என்னமோத்த சாப்பிட வாயை நீட்டின போது கொம்பு என்ன செஞ்சிருச்சு, சிக்கிடுச்சு. அதோடு வந்த அத்தனை ஆடுகளும் வீடு திரும்பிட்டன. இந்த ஆடு மாத்திரம் அங்கே இப்பொழுது சிக்கி கொண்டது. நல்லா கவனிக்கணும், ஈசாக்கு சத்தமிடவில்லை, அந்த ஆடாவது சத்தம் போட்டுச்சா? சொல்லுங்க, ஏன் சத்தம் போடல தெரியுமா? சத்தம் போட்டு சத்தம் அடங்கி விட்டது. சத்தம் அடங்கி விட்டது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது மதியம் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அங்கே சிக்கி இருக்கலாம், ஏன் மாலையில் கூட சிக்கி இருக்கலாம். ஆனால் அது கடந்து கத்தி, நீங்கள் ஆடு கத்தி நீங்களாம் வளர்த்துருப்பீங்களே, சில நேரத்தில் கடைசியில் என்ன செய்யும், தொண்டை அப்படியே அடைச்சிட்டு கத்தவே முடியாது. எந்த மிருகமும் அப்படி தான், குருவியாக இருந்தாலும் அப்படி தான். இந்த ஆடு கத்தாமல் இப்பொழுது இரவெல்லாம் பலவீனப்பட்டு இழுத்து பார்த்து கடைசியில் சோர்ந்து அங்கே இருக்கிறது. அதனால தான் அந்த சத்தம் போடலை. அது முன்னாடியே சத்தம் போட்டிருந்தா கூட ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது அதுவரையில் சத்தம் போடலை, தொண்டை அடைச்சிருச்சு, அது முழு பலமும் போயிடுச்சு. ஆண்டவரே அதனுடைய ஜீவனை அங்கே சிக்க வைத்திருந்தார். இதனால் நான் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்களாக வந்து உட்காரலை. அது இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட சிந்தனை அல்ல, அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உனக்கு தந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா, விசுவாசம். அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு ஆட்டுக்கடா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 1000 ஆடுகளிலே ஒரு ஆட்டை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அதனுடைய கொம்பை அங்கே சிக்க வைத்து அதுவரையில் காணாமல் இருந்த அந்த ஆபிரகாமின் கண்கள் அதை காணும்படி செய்து இப்பொழுது போய் அதை பிடிக்கிறார் என்று சொல்லும்போது அதிலேயும் ஒரு தியானம் நாம் செய்ய வேண்டும். எவ்வளவுதான் ஒரு மிருகம் சோர்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு மிருகம் கட்டப்பட்டிருந்தாலும் சிக்கியிருந்தாலும், ஒரு அந்நியன் வந்து அதுக்கு உதவி செய்ய அந்த கொம்பை எடுத்துவிட உதவி செய்யும் போது எந்த மிருகமாவது ஒத்துழைக்குமா? இவன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கிற மரண பயம் தான் அதுக்கு இருக்கும். அதனால ஆபிரகாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆடை பிடிச்சிருப்பார். கொம்பை எடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யும், அவருடைய கையை விட்டு மீறி ஓடிடும். நீங்க நிறைய பார்ப்பீங்க யூடியூப்ல எல்லாம், எந்த ஒரு பூனையை கூட எந்த ஒரு நாயை கூட அவ்வளவு சீக்கிரத்தில் சிக்கி இருக்கிறது காப்பாற்ற முடியாது, கடிக்க பார்க்கும். இப்பொழுது அந்த ஆடு அவருடைய கைகளிலே விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கும் போது ஓடி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்தவர் ஆபிரகாம் மிக பலமாக அதை பிடித்துக் கொண்டார். நான் சொல்லட்டுமா, ஈசாக்கையே பலமாக பிடிக்கக்கூடியவர் ஆட்டை பலமாக பிடித்திருக்க மாட்டாரா? ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் வாசித்திருக்கலாம் 14 அதிகாரத்தை, அவர் போய் 5 ராஜாக்களை முறியடித்து திரும்பின ஒரு போர் வீரன். ஆகினாலே அந்த ஆட்டை பிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆட்டை பிடித்து இப்பொழுது அந்த ஆட்டை தகன பலி செலுத்தும் போது ஈசாக்கும் ஆபிரகாமும் சேர்ந்து அதை தோல் உரித்து செய்யும் போது ஈசாக்கு அப்படியே நடுங்கிருப்பான் இல்லையா, இது நமக்கு நடந்திருக்க வேண்டியதுடா, இப்படித்தான் என் தோலை உரிச்சிருப்பாங்க, எங்க அப்பா இப்படித்தான் என் தோலை உரிச்சிருப்பாரு, எங்க அப்பா இப்படித்தான் என்ன, ஐயோ கண்டம் கண்டமா வெட்டுறாரு, இப்படிதான் என்ன வெட்டி இருப்பாரு. கர்த்தர் மாத்திரம் ஆபிரகாமின்னு கூப்பிடலாம், என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, என் ஆண்டவரே எனக்கு உயிர் தந்தவரே ஸ்தோத்திரனு அவன் உள்ளம் அங்கேயே ஜபிக்க ஆரம்பித்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அலியலியா சொல்லி கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நரகத்தில் வேக வேண்டியவங்க. கர்த்தர் இயேசு தியாக பலியாக தன்னை ஒரு ஆட்டுக்கடாவாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என்பது இயேசுவின் சிலுவை அல்ல, சிலுவை என்பது ஜேக்கப் மனோகருடைய சிலுவை. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை என்பது இயேசுவின் சிலுவை அல்ல. சொல்லுங்க, சிலுவை என்பது இயேசுவின்
சிலுவை அல்ல, சிலுவை என்பது உங்க பேரை சொல்லுங்க, சிலுவை என்பது உங்க சிலுவை. நீங்க தான் அப்படி அடிபட்டு இருக்கணும். அதை ஈசாக்குங்க நினைச்சு பார்க்கிறாரு. நினைச்சு பார்த்துட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 13 தகன பலியை செய்கிறதெல்லாம் ஈசாக்கு பார்க்கிறார். இறுதியாக 14, ஆபிரகாம் சொன்னது போலவே பிள்ளை ஆண்டவனோடு திரும்பி வருகிறதை வேலைக்காரர்கள் பார்த்தார்களே அன்றி வேலைக்காரர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நல்லா கவனிங்க, சாராளுக்கு ஒன்றும் தெரியாது, எலியேசருக்கு ஒன்றும் தெரியாது, இடையிலே ஈசாக்குக்கும் ஒன்றும் தெரியாது, அதற்கு பின்பு வேலைக்காரர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. வேலைக்காரர்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் இடத்துலேருந்து என்ன சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். போனாங்க, தொழுது கொண்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு மறுபடியும் மார்ச் லெஃப்ட் ரைட்னு போயிருப்பான். அவனுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாத அநேகர் நம்மோடு இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கடவுளுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பது புரியாது. எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்து ஒரு காரியத்தை செய்து என்னுடைய சொந்த ரத்தமே என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. வெளிப்பாடு யாருக்கு? வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இல்லாத காலங்கள் ஈசாக்குக்கு இருந்துச்சு, ஈசாக்குக்கு வெளிப்பாடு புரிஞ்சிருச்சு. இப்பொழுது வேலைக்காரர்கள் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. தோத்திரனா என்னன்னு புரியாது, அல்லேலூயானா என்னன்னு புரியாது, ரட்சிப்புனா என்னன்னு புரியாது, அபிஷேகனா என்ன புரியாது, தரிசனா என்ன புரியாது, தீர்க்க தரிசனா என்னன்னு புரியாது, தேவசத்தம்னா என்ன புரியாது, சொப்பனம்னா என்னன்னு தெரியாது, கர்த்தருக்காக வாழ்கிறதுனா என்னன்னு தெரியாது, வைராக்கியம்னா என்னன்னு தெரியாது, தியாகம்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஜீவியம்னா என்னன்னு தெரியாது, தேவனுக்கு கொடுப்பது என்றால் என்ன என்று தெரியாது, ஆராதனை என்றால் என்ன என்று தெரியாது. ஆனாலும் ஊழியக்காரர்கள், ஆனாலும் பாஸ்டர், ஆனாலும் பிஷப், ஒன்றும் தெரியாது. ஒரு தொடர்பும் ஆண்டவர்கிட்ட இருக்காது, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த நெருக்கமும் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நெருங்கி தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஊழியத்தினால் போதிக்கப்படுகிற, போதிக்கிற இந்த ஊழியத்தினாலே கிடைக்கின்ற லாபத்தை பார்த்து பாஸ்டர் என்று வந்தவன் 90 பேர் இருக்கிறான், 100 பேர்ல. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் மாட்டிட்டு முடிக்கிறான், பாட்டு பிரமாதமா இருக்கு, ஆனால் தலைமறைவாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? தாளந்து எல்லாருக்கும் இருக்கு, மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இருக்கு. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், சோதி தெரிந்து பாடல்களை பாடுங்க. எல்லா பாடல்களையும் திருச்சபையில் பாடாதீங்க. பாடலா இல்லை, வாழ்க்கை இல்லாதவன், சாட்சி இல்லாதவன் சிறப்பான பாடல்களை பாடுகிறான் என்று சொல்லி அந்த பாடல்களை பாட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு உண்டு. அவர்கள் மேல் பகை இல்லை, அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவனிடத்தில் அவர்கள் வந்து மன்னிப்பு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தருக்காக இன்னும் வல்லமையாக பயன்படுவாங்கன்னா நம்ம விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லை. ஆனால் தவறான ஒரு முன்மாதிரியை, தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்கிறவர்களை நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது, நம்முடைய சந்ததிகள் கெட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்றது நியாயம் தானா? நான் சொல்றது நியாயம் தானா? பாடலே இல்லையா? அற்பமான பாடல் கூட நமக்கு இல்லையா? பாடலாம், ஆனால் இப்படிப்பட்ட சினிமாத்தனமான பாடல்களை, சினிமா பாடல்களே பாடுகிற சபைகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் விடக்கூடாது. அதனால தான் சொல்லுகிறேன், இருக்கிறார்கள் ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் தரிசனம் பெற்ற கூட்டம், இன்னொன்று வயிற்று பிழைப்புக்கு வந்த கூட்டம். வேலைக்காரர்களுக்கு இந்த சம்பவங்கள் ஒன்றுமே தெரியாது. காத்துட்டு இருந்தாங்க, வேலையை முடிச்சுட்டு திரும்பினாங்க. பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு, பெரிய சரித்திர நிகழ்ச்சி நடந்திருக்கு, பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்குது, தேவ சத்தம் மோரியா மலையிலே கேட்டு இருக்கிறது, ஆபிரகாமுடைய காதுகள், ஈசாக்கின் காதுகள் அதை அனுபவித்து இருக்கிறது. கீழே இருக்கிறவனுக்கு ஒன்றுமே புரியாது. சொல்லட்டுமா? மத்தேயு 17, மேலே இருக்கிற 3 சீஷர்களுக்கு தேவ சத்தம் கேட்டது, கீழே விடப்பட்டிருக்கிற மீதி 8 சீஷர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் சொல்றது கரெக்டா? லூக்கா 9, மத்தேயு 17, 2 அதிகாரங்களும் எடுத்து வீட்டில் வாசிச்சு பாருங்க. இந்த பெந்தகோச சபைகளுக்குள்ளே, இந்த ஆவிக்குரிய சபையில் என்று சொல்லுகிறதுக்குள்ளே வெளிப்பாடு இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான், தேவ சத்தம் தெரியாதவன் நிறைய இருக்கிறான். அவனுக்கு பேர் வேலைக்காரன், அவனுக்கு பேர் பாஸ்டர், அவனுக்கு பேர் எவாஞ்சலிஸ்ட், அவனுக்கு பேர் பாடகன், அவனுக்கு பேர்
எழுப்புதல் பிரசங்கி, அவனுக்கு பேரு தீர்க்கதரிசி. இந்த வேலைக்காரர்களோடு நான் முடிக்கிறேன். இன்னும் தியானம் பண்ண இங்கே ஏராளம் கொட்டி கிடக்கிறது. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.

சொல்லுவோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ரசைவாடும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. We welcome you into our midst. எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே அழைக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். We give you thanks. We praise you, Lord. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஃபாதர். நீர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்வீர், அதற்காக நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யூ வில் டூ கிரேட் திங்ஸ் ஃபார் அஸ் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்ய சுத்தமா இருக்கிறதுனாலே உமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். உன்னதமானவரின் மறைவில்

கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம். கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய லார்ட், யூ ஆர் மை ரெஃப்யூஜ். நீரே என்னுடைய அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம், ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அளவுக்கு சங்கீதக்காரர் உணர்ந்திருந்தால் இப்படி பாடியிருப்பான் பாருங்களேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை. I look at the Lord and tell him, Lord, you are my refuge. நீரே அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இல்ல கர்த்தரே எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென்.

கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம் சொல்வீங்களா? நீரே என்னுடைய அடைக்கலம் சுவாமி, நீரே என்னுடைய கோட்டை. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் மனிதர் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சிறகிலே நான் வந்து தஞ்சம் அடைவேன். ஆண்டவரே I will come under the shadow of your wings. I will come under the shadow of your wings, Lord. ஆண்டவரே மனிதரனை கைவிடலாம், ஆண்டவரே உற்றார் உறவினரனை கைவிடலாம், பெற்ற தாயும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவனாய், ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவனாய்,

உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.

ஆமென். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. போகிற வழியில அவர்கள் ஒரு முடவனை பார்த்தார்கள். அந்த முடவன் அவரிடத்துல பிச்சை கேட்டான். அவர்கள் சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் சில்வர், ஐ டோன்ட் ஹாவ் கோல்ட். ஆனால் அதைவிட விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் என்னோட கூட இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் உள்ளவங்க பெரியவங்க கிடையாது. இயேசுவின் நாமம் யாரிடத்திலே உள்ளோ அவர்கள் தான் பெரியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா.

ஆமென். ஒருவேளை பலவீனத்திலே யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேளையில சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமம் எனக்குள்ளே உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் சுகம் எனக்கு உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சொல்ல போகிற சரீர வியாதிகளை குணமாக்கும் இயேசுவினுடைய நாமம், சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம். Whatever be your sickness, whatever be your disease, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த வேளையிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான இந்த வேளையிலே கர்த்தரனை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் சரீரத்துல பலவீனமா இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா.

0: ஆமென்.
1: ஒருசிலருடைய வாழ்க்கையில பயம், சத்ரு இப்படி பண்ணிருவானோ, சாத்தா அப்படி பண்ணிருவானோ. Some people are afraid, maybe Satan will do this in my life. We will do that in my life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். The name of Jesus is above every other name. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். ஆமென். ஏன் திரும்ப திரும்ப பாடுறோம் தெரியுமா? ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் அவர் சுகமாக்குகிறவர், அவர் யெகோவா ராஃபா என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:7 நாம் தியானிப்போம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இங்கே மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மோசே கட்டளையிட்டதை குறித்து இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த திருமண காரியத்தை குறித்தும் திருமண பந்தத்தினுடைய விலகலை குறித்தும் இங்கே டிஸ்கஷன் நடக்கும்போது சீஷர்களும் மற்றவர்களும் ஆண்டவரிடத்தில் மோசே இப்படி சொல்லியிருக்கிறானே, தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று. என்ன மோசே சொன்னார், தள்ளுதற் சீட்டுனா என்ன, மோசே எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு இந்த காரியத்தை குறித்து அப்படின்னா, தள்ளுதற் சீட்டுனா விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா தள்ளுதற் சீட்டு, அது தூய தமிழில் இருக்குது. நம்முடைய நடைமுறை தமிழில் அது வந்து விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆங்கிலத்தில். இப்படி அந்த டைவர்ஸ் நோட்டீஸை தான் தள்ளுதற் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டு தள்ளு, நான் உன்னை தள்ளி வைக்கிறேன், உன்னை விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னாக்க முடிஞ்சு போச்சு. ஆனால் முஸ்லீம் மதத்தில் வந்து இந்த சீட்டுக்கிட்டலாம் தர தேவையில்ல, 3 தலாத்து தலாத்து தலாத்து அப்படின்னு சொன்னாலே போதும், அது வந்து விவாகரத்து ஆனதா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லுது, அவங்களுடைய திருமண சட்டம். ஒருத்தன் கனவுல அந்த மாதிரி தலாத்து தலாத்துன்னு சொல்லிட்டான், ஒரு மனைவி கிட்ட பார்த்து கனவுலே சொல்லிட்டான் தலாத்து தலாத்துன்னு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அன்பான்ல இது உலகத்தில் நடக்கிற சம்பவம், கனவுல கூட சொல்லக்கூடாது அந்த தலாத்து தலாத்து தலாத்துன்னு, அப்படி அவங்களுடைய சட்டங்கள். ஆனாலும் இந்த இடத்துல மோசே எங்கே சொன்னார், ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், அந்த சூழ்நிலை என்ன அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே வருவோம். நம்ம உபாகமம் 24:1-4 இங்கே மோசே இதை குறிப்பிட்டிருக்கிறார். உபாகமம் 4, உங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பாருங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இளச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷன் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவன் தீட்டுப்பட்டபடியினால் அவன் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்ப அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணுவாயாக. பாருங்க அன்பாவே, இந்த 4 இப்படியாக மோசே சொல்லியிருக்கிறார். உனக்கு பிடிக்கல அப்படின்னா இளச்சையான காரியத்தை கண்டு, அது என்னங்க அது இளச்சையான காரியத்தை கண்டு, அவளிடத்தில் இளச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதற் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இளச்சையான காரியம், அப்போ கணவனுக்கு பிடிக்காத காரியம்னு பொதுவாக சொல்லிட்டார். இளச்சையான அல்லது மனசுக்கு சங்கடமான காரியங்கள் அல்லது மனசுக்கு அவன் மனதுக்கு ஒவ்வொரு

காரியத்தை அவள் செய்தாள் என்றால் அவளுக்கு தள்ளுதல் சீட்டு, விவாகரத்து சீட்டை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மை என்ன, அவன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, இங்கே அதுக்கு விளக்கம் ஏசாண்டவர் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இதன் நிமித்தம் பாருங்கள், 4வது வசனத்தை, அதாவது மத்தேயு 19:4 படிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக 3வது வசனத்தில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். எந்த முகாந்திரம்னா, எந்த எனி காரணம், சின்ன சின்ன சின்ன குழம்புல உப்பு போடலன்னு வச்சு எனக்கு பிடிக்கல, குழம்பு வைக்கிறது பிடிக்கலன்னாலும் தள்ளி விடலாமா, எந்த காரணத்தில் வேணாலும் தள்ளலாமா. அப்போ மனசுக்கு சங்கடமாய் கணவனுக்கு சங்கடத்தை கொடுக்குற எந்த காரியத்தில் வேணாலும் தள்ளலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே அது பதில் சொல்கிறார் ஏசாண்டவர், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்ப இங்க வந்து மோசேயை காட்டிலும் ஆண்டவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னா, தேவாதி தேவனையே குறிப்பிட்டு சொல்றார். அந்த சராசரத்தையும் படைத்த, ஆதாமேவாளை படைத்த கர்த்தரை, யெகோவாவை இவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஏப்பா மோசே சொன்னது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டிப்பாகி ஆதாம் யாவாலையும் படைத்த இறைவன் யெகோவா தேவன் என்ன சொன்னாருனாக்கா, அவன் புருஷனானவன் தன் தாய் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு குறிப்பிடுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், ஒரே மாமிசமாய் இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன், பிரிக்கவே கூடாதுன்ட்டார். தேவன் நினைத்ததை என்ன செய்யக்கூடாதா, மனுஷன் பிரிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அவர்கள் இப்ப திரும்பி கேட்கிறாங்க, அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லியிருக்கிறானே, மோசே கட்டளிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம ஒரு மெசேஜ் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமையில். இந்த நியாயப்பிரமாணம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையோட கூட இவர் என்னென்னலாம் சேர்ந்து என்ன செஞ்சார், ஒரு லாவை அமைச்சு என்ன செஞ்சார், கொடுத்துருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு. அந்த லா அது ரொம்ப கஷ்டமான லா, அந்த லா அந்த யூதர்களின் அடிப்படையிலே கொண்டு வந்த லா. அநேகர் அதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏசாண்டவர் புதிய ஏற்பாட்டை சொன்ன கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே இறைவன் வாயால் வந்த கட்டளைகள், அதுக்கு நாம் கீழ்படிந்தே தீரணும். அதுதான் இன்னைக்கு மோசேயினுடைய லாவை யாராலையும் என்ன செய்ய முடியல, நடக்க முடியலன்னு தான் அது வந்து நமக்கு வந்து சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வந்ததுன்னு பார்க்குறோம். அதிலிருந்து விடுதலை ஆக்கிறது தான் ஏசாண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், இரத்த சாட்சியாய் மறித்து நம்மளை வந்து என்ன செஞ்சார், மீட்டெடுத்தார், அந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்று சொல்லப்படுகிறார். அன்பால இன்னைக்கு பாருங்க, இந்த மோசே என்ன செஞ்சாரு, அவங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அன்னைக்கு இருக்கிற டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சார், சட்டத்தை போட்டாரு, கட்டளைகளை இட்டார். அதான் அவர் சொல்றார், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று. இங்க பாருங்க 8வது வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு ஏசாமி, மத்தேயு 19:8, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை, ஆதி காலத்திலிருந்து அப்படி இல்லை. ஏசாண்டவர் அழகா சொல்றாரு, பிதா அப்படிப்பட்ட லாவை கொடுக்கல, மோசேதான் உங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமும் உங்களுடைய இச்சை நிமித்தமும் உங்களுடைய காரியத்தின் நிமித்தம் அப்படி சொன்னாரு. ஆதி முதல அப்படி இல்லை, ஒருத்தர் இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறாங்க, அவங்க தாயும் தாப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருக்கணும், அவங்க ஒரே மாமிசம் என்று சொல்லி அந்த ஏக அந்த பத்தினி விரதத்தை ஆண்டவர் யெகோவா சொன்னாருன்னு திரும்ப அவர் சொல்றார். ஆகைய ஆதலால் எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தனம் முகாந்திரத்திலின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினா விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அப்ப அந்த விவாகரத்தை குறித்து உண்மையான சத்தியத்தை இங்கு இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னாக்கா, உண்மையான அர்த்தம் என்ன விவாகரத்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனைவி கணவன் இருக்க வேறொரு ஆடவனோடு வேறொரு புருஷனோடு அவள் தன்னுடைய கர்ப்பை இழக்கிறாள் என்றால், தன்னுடைய சரீரத்தை விற்கிறாள் என்றால், அல்லது அவள் சோரம் போகிறாள் என்றால், அது பேர் வேசித்தனம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேசித்தனத்தின் நிமித்தம் அவளை அவன் விவாகரத்து பண்ணலாம். வேசித்தனம் நிரூபிக்கப்பட்டால், இவள் வேசித்தனம் பண்ணினாள் என்பதை அவன் நிரூபித்தானோ அல்லது சாட்சியோட நிரூபித்தான் என்றால், அப்போ அவனை விவாகரத்து பண்ணலாம் என்று தான் இயேசு சாமியும் பைபிளும் இடம் கொடுக்குது, வேதமும் நமக்கு இடம் கொடுக்குது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் விவாகரத்து பண்ணுறாங்க. இன்னைக்கு அதுலேயும் ஒரு கொடுமை என்னன்னாக்கா, ஒரு ஹைகோர்ட் லாயர் எனக்கு ஃப்ரெண்டு சொன்னார், கேசவன், இந்த ஹைகோர்ட்டில் இந்த விவாகரத்தினுடைய கேஸு கிட்டத்தட்ட 80% கேஸு கிறிஸ்தவர்களுடைய கட்டு தான் அதிகமாக இருக்கிறது பெண்டிங்கில், மீதி 20 தான் புரஜாதியார் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி அதிகமாக விவாகரத்து பண்ணுறது யார் அப்படின்னாக்கா, 80% பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பால் வேதனைக்குரிய விஷயம், இதுக்காக ஜெபியுங்கள். பிசாசானவன் கிறிஸ்தவர்களை வேதத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு வஞ்சித்து கடைசி காலத்தில் நரகத்துக்கு கொண்டு போகிறான். நேற்று அதுதான் நான் நைட் ப்ரேயரில் நாங்கள் தியானித்தது. என்ன தியானித்தோம், இன்றைக்கி பாருங்கள், ஒரு என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர், அது பரலோகத்துக்குரியது. அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடுங்கள்னு சொல்கிறார். முதலாவது வச்சு தேடு, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்றார் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருவித அக்கறை இல்லாமலே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம செத்து போனால் எங்கே போவோன்ற நிலை இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு படிக்கிறது கூட முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்கேஜிலேருந்து படித்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதை ஆகணும், இதாக ஆகணும், ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுன்றதுக்கு அப்படிலாம் நேரத்தை செலவு பண்ணுறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இம்மைக்கு இந்த படிப்பு இந்த இதெல்லாம் செத்து போனால் கூட வருமானாக்கு வராது. ஒன்று நேற்று சொன்னேன் அழகா, நம்ம முதலமைச்சர் எத்தனையோ வருஷமாக அந்த முதலமைச்சர் சீட்டை எப்படியாவது நம்ம போய் அந்த அதில் அரியாசனம் ஏறணும் என்று அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்காக பிரயாசப்பட்டு உழைத்து என்னென்னவோ செஞ்சு இந்த போஸ்டிங் இப்போ வந்துட்டார், முதல்வராக வந்துட்டார். இப்போ பாருங்கள், அவருக்கு செம்ம டார்ச்சர். இங்கே ஒரு பக்கம் அந்த இடத்துல கொரோனா, அந்த இடத்துல ஊரடங்கு, அது இதுன்னு ஒவ்வொருத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். பாரு, இப்படியோ பிரச்சனைகளுக்குரிய இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அம்மாம் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு தான் இந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய அரசை பிடிக்கிறதுக்கு, தேவனுடைய அரசாட்சியில் போய் நம்ம வாழ்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படணும், எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ நம்ம தேத்தணும். அதனால இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், இன்றைக்கி வேதத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் யாரெல்லாம் பிரவேசிப்பாங்க, யாரெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்கன்றது தெளிவாக போட்டிருக்கிற. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஊடறிவி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டதையும் படிக்காதீங்க, ஃபோனில் செலவு பண்ணாதீங்க, வெட்டியாக டிவியில் உட்காந்து செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோம்னா, இந்த கொரோனா வியாதி வந்தோ அல்லது இயற்கையாகவோ அல்லது ஆண்டுடைய வருகை வந்தோ வந்தாக்கா பல்லவ ராஜ்யத்தில் நம்ம போக முடியுமான்றதுக்கு என்னென்னலாம் வழியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் பல்லவ ராஜ்யத்துக்கு வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன், குழந்தையை போல மாறாவிட்டால் பல்லவ ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றார். அப்போ நீ குழந்தையை போல மாறுறதுக்கு ஒப்பு கொடு. அடுத்து என்ன சொல்கிறாரா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பல்லவ ராஜ்யம் வர முடியாதுன்றார். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது எப்படின்னு நீ கற்றுக்கோ. இப்படி ஒவ்வொன்றும் ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியம், பல்லவ ராஜ்யம் அவர்களுடையதுன்றார். இப்படி மத்திய 5:20 என்ன சொல்கிறார், வேதபார் பரிசேரை காட்டிலும் அதிக நீதி நீ செய்யாவிட்டால் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார். அப்போ வேதபார பரிசேரை விட அதிக நீதி நான் என்ன தேடணும் அப்படின்றத நீ தேடணும், நம்ம நடக்கணும். இதெல்லாம் தான் நாம் முயற்சி எடுத்து பல்லவ ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஆவலோடு முயற்சி எடுக்கிறோமா? அன்பான் அதுதான் ஆதி முதல் அப்படி இல்லை. அவனுடைய கடின இருதயத்து நிமித்தம் அப்படி சொன்னாங்க, விவாகம் ஆதலால் தன் மனைவி வேசித்தனம் முகாந்திரத்தினால அன்றி வேற எதனாலையும் தள்ளாதன்றார். இன்னைக்கு விவாகரத்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அல்ப சுல்பமாக நடத்துறாங்க. ஒரு பொண்ணு என்கிட்டே சொன்னான், நீ பாஸ்ன்றதுனால உங்ககிட்ட பேசுறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். அந்தாலும் நான் ஏமா இந்த மாதிரி எழுதியிருக்குதுமா, நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கு விவாகரத்து பண்ண, ஒன்றுமே இல்லை, ஒரு முகாந்திரமும் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுது, எனக்கு அவனுக்கு விவாகரத்து வேணும், எனக்கு பிடிக்கல அவன் கூட வாழறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
பாருங்க, இன்னைக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்பாங்க. ஏன் இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதில் குறைவுபட்டிருக்கிறார்கள், சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு உலகத்தான் மாதிரி வாழணும்னு சொல்லி உலகம் இன்னைக்கு உள்ள வந்ததுனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரு நஷ்டமாக இருக்கிறது அன்பாவில். இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சொல்ற இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம், கட்டாயம் அந்த பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லிட்டு போனாரோ, எப்படிலாம் வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு போனாரோ, அப்படி வாழறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே அவருடைய வருகையிலே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவாராக. இன்றைக்கி நம்முடைய பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பைபிள் சொல்லுதோ அதெல்லாம் படிப்போம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யாமல் இருப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக, உமக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த விவாகரத்தை குறித்து இன்றைக்கி அநேக காரியங்கள், கான்ட்ரவர்ஷன்ஸு, அநேக ஆண்டவரே கொள்கைகள் ஆண்டவரே இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்குது, அதெல்லாம் நீர் எடுத்து போடுங்க. விவாகரத்தை குறித்து அழகாக பவுல் அழகாக சொல்கிறார் சுவாமி ஆண்டவரே, ஒன்று கொரிந்தியரில். அதையும் நாங்கள் ஆண்டவரே படித்து, ஏழாம் அதிகாரத்தை படித்து அதன்படி வாழ உதவி செய்யுங்க. நீர் சொன்ன ஆண்டவரே வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த விவாகரத்தை குறித்து ஆண்டவரே காரியத்தில் பிசாசானவன் இந்த கிறிஸ்தவர்களை வஞ்சிக்காதபடிக்கு நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நாங்கள் என்ன செய்யணுமோ அதை தேடுவதற்கு உதவி செய்யுங்க. நீர் கிருபை காட்டுங்க, கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமேன்.

பிரைசலாள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆதியாகமம் 32 அதிகாரம் அதனுடைய 29 வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நாம் அறிந்ததே, யாபோ காட்டின் கரையிலே யாக்கோபு தனித்திருக்கும் போது கர்த்தர் அங்கே வருகிறார். அப்பொழுது இவன் அவரோடு போராடுகிறான். அவனுடைய போராட்டம் என்ன என்பதை ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி அவன் அழுது கெஞ்சினான். பொழுது விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகட்டும் என்று. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் 26 வசனத்திலே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு என்று. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் 28 வசனம், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இங்கே யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்கிறான், போராடி கேட்கிறான், அழுது கேட்கிறான். அவன் கேட்டபோது கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பார்த்தீர்களா? அவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்து, யாக்கோபு என்ற வார்த்தை, யாக்கோபு என்ற பெயர் அவன் தரித்திருக்க மட்டும், அவன் எந்த அடையாளத்தினால் அறியப்பட்டான் தெரியுமா? எத்தன் ஏமாற்றுகிறவன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மாறுவதல்ல. இது நன்மை. நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்து தருகிறார். ஆனால் ரியல் பிளெஸ்ஸிங், உண்மையான ஆசீர்வாதம் என்பது நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம். ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். அதன் பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறவனாகவும் இருந்தான். எகிப்துக்கு போன போது பார்வோன் வருகிறான். எல்லாரும் பார்வோனுக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் பரதேசியாய் யாக்கோபு எகிப்திலே சஞ்சரித்த நாட்களிலே பார்வோனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். இந்த நிலையில் அவன் உயர்த்தப்பட காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். பல நேரங்களிலே உலக பொருட்கள், உலக காரியங்களை வைத்து நம் ஆசீர்வாதத்தை எடை போடுகிறோம். ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், யாக்கோபு ஏசாவும் 20 வருடம் கழித்து சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது நமக்கு தெரியும், யாக்கோபு 20 வருடத்துக்கு முன்னாடி ஏசாவின் ஆசீர்வாதங்களை தான் அப்பா கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு வந்திருப்பார். இப்பொழுது 2 பரிவாரங்கள். யாக்கோபுடைய சாட்சி என்ன? உங்களுடைய கண்களில் கிடைத்த தயவினாலே எனக்கு இந்த 2 பரிவாரங்கள். ஏசா அதனால ஒன்றும் இல்லாமல் வந்தாரா? இல்லை, ஏசா 400 பேரோடு வருகிறான். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 33:9 ஏசாவின் வார்த்தையை கேளுங்கள், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், எனக்கு போதுமானது உண்டு. அப்படி என்றால் யாக்கோபு தேவதைவால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால் நான் ஏசாவை வெறுத்தேன் என்றெல்லாம் வாண்ட சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏசா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்? இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரியல் பிளெஸ்ஸிங்கை உலக காரியங்களை வைத்து எடை போடக்கூடாது. தேவன் யாருன்னு கேட்கிறவனுக்கும் பெரிய வீடு இருக்குது, நிறைய கார்கள் இருக்கிறது, இதை வைத்து எடை போடாதிருங்கள். இங்கே என்ன வித்தியாசம் என்றால், ஏசா கடைசி வரை ஏசாவாகவே இருந்து மறைத்தான், யாக்கோபோ இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவன் யஷூரன் என்று அழைக்கப்பட்டான். அந்த யஷூரனுக்காக கர்த்தர் வருவார் என்று உபாகமம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலேயே சாவான். ஆனால் ரியல் பிளெஸ்ஸிங், உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவியாக இருந்த நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார், துரோகியாக இருந்த நம்மை கர்த்தர் பிள்ளையாய் மாற்றினார். ஆமேன், அநியாயக்காரனாய் அநீதி உள்ளவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்கி அவருடையவர்களாய் அவருக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை எப்படியே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றினது போல
ஆண்டவரே, பாவி, பலவீனன், துரோகி, சத்துரு என்ற அடையாளங்களில் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாய், அப்பா பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாற்றின உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி வரை நன்றியுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 1 கொரிந்தியர் 4:5. முழு ஆண்டு தேர்வு முடிந்து முதல் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 2 வகுப்புக்கு வந்தார்கள். 2 வகுப்பு ஆசிரியை மிகவும் சாதுவான ஒரு இளம்பெண். அந்த வகுப்புக்கு மிகவும் சேட்டைக்கார டாமியும் வந்திருந்தான். அவன் முதல் வகுப்பு படிக்கும் போதே ஒவ்வொரு குறும்புக்கும் தன் டீச்சரிடம் அநேக அடிகள் வாங்குவான். 2 வகுப்பு டீச்சர் மிகவும் சாது என்பதால் டாமியின் பழைய டீச்சர் டாமியை காட்டி, இவன் மிகவும் சேட்டை செய்வான், உன்னால் இவனை அடக்க முடியவில்லை என்றால் நீ இவனை என்னிடம்

நீ இன்னும் உன்னுடைய சேட்டையை விடவில்லையா என்று கூறி அவனை மிரட்டினார்கள். அவனை அடித்து முடித்த பின்னர், உன் வகுப்பில் என்ன சேட்டை செய்தாய், ஏன் உன்னை உன் ஆசிரியை இங்கு அனுப்பினார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு டாமி, என்னுடைய டீச்சர் உங்களிடம் கத்திரிக்கோள் வாங்கி வரும்படி என்னை அனுப்பினார்கள் என்று அழுது கொண்டே சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் இதை போலவே நடந்து கொள்கிறோம். இந்த குறிப்பிட்ட மனிதன் இப்படித்தான் இருப்பார் என்று அவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லி நியாயம் தீர்த்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக மாறியிருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அவர்கள் தங்கள் பழைய நிலையிலிருந்து மாறியிருக்கலாம். ஆனால் நாம் அவர்களை பழைய கண்ணோட்டத்தோட பார்ப்பதுதான் பிரச்சனையாகி போகிறது. சவுல் எனப்பட்ட பவுல் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தினார். தமஸ்குவிலும் அவர் கிறிஸ்துவின் சீஷர்களை உபதிரவப்படுத்தத்தான் வந்தார். ஆனால் வரும் வழியில் இயேசு அவரை சந்தித்தார், முற்றிலும் மாறினார். எந்த விசுவாசத்துக்கு எதிர்த்து நின்றாரோ அதே விசுவாசத்தை பறைசாற்றும் ஊழியராக தேவன் அவரை மாற்றிவிட்டார். தாமதமின்றி தேவாலயங்களில் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதை கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியின் இடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் எருசலேமுக்கு போய் சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தார். ஆனால் அவர்களும் பவுலை சீஷன் என்று நம்பாமல் அவருக்கு பயந்தார்கள். பின்பு பவுல் தான் இயேசுவை சந்தித்த விதத்தை விளக்கி சொன்ன போது அவரை தங்களோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, கெட்டவர்கள் எப்போதும் கெட்டவர்களாகவே இருப்பதில்லை. அவர்களும் நல்லவர்களாக மாற தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார், அநேகம் வாய்ப்புகளை தருகிறார். ஆகவே பழைய கண்ணோட்டத்தோடையே நாம் அவர்களை பார்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள பழகுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 5 வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் இதுவரையில் எவைகளுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பித்து தேவனை நம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நம்முடைய பலனை, ஞானத்தை, திறமையை சார்ந்து நம்பி இருந்து ஜெயத்தை, வெற்றியை எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் கைகூடி வராமல் இருக்கிறவைகளை எப்படியும் பெற்றுக்கொள்ளலாம், அவைகள் நமக்கு கிடைத்துவிடும் என்றும் நினைப்பதுண்டு. ஆனால் நம் முயற்சிகளில், நம்பிக்கைகளில் தோல்விகள் வரும்போது நம்முடைய பலனெல்லாம், திறமையெல்லாம், ஞானமெல்லாம் ஒரு புல்லை போல வாடிவிடுகிறது. இறுதியில் விரக்தியும் ஏமாற்றமும் அவிவிசுவாசமும் ஆத்மாவிலே சோர்வும் வந்துவிடுகிறது. இதன் மூலமாய் சத்ருவின் திட்டங்கள் செயல்பட ஆரம்பித்து முடிவிலே விடாய்த்து போய் பல தடைகளை, நஷ்டங்களை, இழப்புகளை சந்தித்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம் ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் திருப்பும்படியும், நம்முடைய சுயபலத்தை நம்பாமல் கர்த்தரையே நம்பும்படியாக, அவரிடத்தில் இருந்து வரும் நன்மைகளை, ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசிர்வதிக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக காத்திருத்தலில் நம்பிக்கை. யோவானின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் பெதஸ்தா என்ற குளத்தருகே 38 வருடமாய் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தான். காரணம், அந்த குளத்தில் தேவ தூதர்கள் வந்து கலக்கும் போது யார் முதலாவதாக குளத்திற்குள் செல்கிறார்களோ அவர்களுக்கே சுகம் கிடைக்கும் என்ற நியதி இருந்தது. ஆனால் அக்குளத்தருகே அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு, குளத்திற்குள் கொண்டு போய் விடுவதற்கு ஆட்கள் இருந்தபடியினால் முந்திக் கொண்டு போய் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 38 வருடமாய் தனக்கென்று உதவி செய்வாய் யாரும் இல்லாமல், உறவுகளும் நண்பர்களும் இல்லாமல் அவன் தனித்து விடப்பட்டவனாய், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவனாய், 38 வருடமும் தன்னுடைய ஒரே நம்பிக்கை இயேசுவே என்று காத்திருந்தான். அவன் எப்படி நம்பி இருப்பான் என்றால், என் நிலையை இயேசு நன்கு அறிவார், என்றாவது ஒரு நாள் என்னை தேடி இயேசு வருவார் என்று காத்திருந்தமையினால் அப்படியே அவனுக்கு ஆயிற்று. இயேசு அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து தேடி சென்றார். அவனை கண்டு அவன் விருப்பத்தை கேட்டு சுகத்தை கொடுத்தார் என்பதை வாசித்தருகிறோம். அவனுடைய காத்திருத்தலை, நம்பிக்கையை இயேசு கனம் பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் கூட பல தேவைகளோடும், எதிர்பார்ப்புகளோடும், சரீர சுகத்திற்காகவும், பிள்ளைகளின் ஆசிர்வாதங்களுக்காகவும் நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு பதிலை தருகிறார். உதவி செய்வார் யாருமில்லையே, என் சூழ்நிலைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, மன போராட்டங்களுக்கு என்று எண்ணி தனிமை உணர்வோடு ஆத்துமாவிலே நொறுங்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால், நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருங்கள். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். சீலோவாம் குளத்திலே 38 வருடமாய் இயேசு வருவார், சுகம் தருவார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அவனுக்கு இருந்ததைப் போல நம்பிக்கையோடு காத்திருந்ததை இன்றைக்கு நீங்களும் விசுவாசியுங்கள். இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்களை தேடி வந்து அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக காத்திருத்தலில் கீழ்ப்படிதல். 2 புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில் அங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவன் இறந்து விட்டான். கணவன் வாங்கிய கடனுக்கு கடன் கொடுத்தவன் தன் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்கிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் அவள் கடன் கொடுக்க தன்னிடம் வருமானமும் வழியும் இல்லாமல் கலங்கி நிற்கிறாள். அப்பொழுது கர்த்தர் அவளை தேடி வருகிறார், தீர்க்கதரிசி எலிசா மூலமாய். வந்ததோடு மாத்திரமல்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளின் விருப்பத்தை கேட்டு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவளின் நிலையை அவள் வாயினாலேயே சொல்லும்படி விழைந்து கேட்டு, அதன் மூலமாய் அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் வெறும் பாத்திரங்களை இரவலாக வாங்கி வர சொல்கிறார்.
பின்பு வெறும் பாத்திரங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் அற்புதமான எண்ணெயினால் நிரப்புகிறார். நிரப்புவதற்கு வேறு பாத்திரங்கள் இல்லாது போகும் மட்டும் நிரப்பி ஆசிர்வதித்து கடனை அடைக்கும் திராணியை தந்து மீதம் எடுக்கத்தக்கதான பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். அவளும் அவள் குமாரர்களும் திருப்தியாய் வாழ்ந்திருக்கவும் ஜீவனம் பண்ணவும் வேண்டிய ஆசிர்வாதங்களை நன்மைகளை தந்து ஆசிர்வதித்ததை நாம் வாசித்தருகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல சூழ்நிலைகள் மரித்து போயும் வெறுமையாயும் வறண்டும் காணப்படுவதாக இருக்கலாம். என்ன செய்வதென்றும் வழி தெரியாமலும் பயத்தோடு நடுக்கத்தோடும் காணப்படுகிறவர்களே, நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் கைவிடலாம். உங்கள் முயற்சிகளில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் அவமானங்களும் வரலாம். ஆனால் நீங்கள் நம்பியிருக்கிற கர்த்தர் உங்களை கைவிடாதவர். ஆதலால் அவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராய் உங்கள் மதியில் கடந்து வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விசாரித்து உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி அவர் உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து காத்திருந்த ஸ்திரீயினிடத்திலிருந்த விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, பொறுமை இவையெல்லாவற்றினாலும் போதும் என்ற அளவில் மீதம் எடுக்கும்படி கடனை அடைத்து திருப்தியாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதைப் போல உங்களை தேடி உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்பி காத்திருக்கிற எந்த காரியமானாலும் அது கர்த்தராலே வாய்க்கப்படும், நன்மை உண்டாகும். நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் காத்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்டதான நீண்ட நாள் காத்திருக்கிற சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் காத்திருக்கிற நம்புகிற காரியங்கள் அவராலே வாய்க்கும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜீஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ. பாடுபட்டு பணத்தை

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஜெயம் என்கிற தலைப்பில் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் இதோ.
1: நீங்கள் உங்களுடைய வேதங்களை கொண்டு வந்திருப்பீர்களேயானால் என்னோடு கூட கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்திற்கு திருப்பிக் கொள்வீர்களா?
2: Look at the 15th chapter.
1: 15th அத்தியாயம்.
2: And we look at verse 57.
1: 57th வசனம்.
2: Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
2: I will read that verse again because that is the text of this evening talk.
1: இந்த வசனம்தான் நான் இன்று தியானிக்கின்ற செய்தியினுடைய மைய வசனமாக இருக்கின்றபடியினால் நான் இதனை மீண்டும் ஆய் வாசிக்கின்றேன்.
2: Thanks be to God who gives us victory through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
2: We are living in a world of defeats.
1: நாம் தோல்விகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2: There are defeats in personal life.
1: தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்விகள்.
2: There are defeats in family life.
1: குடும்ப வாழ்க்கையிலே தோல்விகள்.
2: There are defeats in public life.
1: சமுதாய வாழ்விலே தோல்விகள்.
2: And there are defeats innumerable in ministerial life.
1: ஊழிய வாழ்விலே எண்ணிறந்த தோல்விகள்.
2: Unless we are victorious with him and without, we have nothing to offer to this sick world.
1: இந்த ஒரு சூழ்நிலையிலே உள்ளும் புறம்பும் நாம் வெற்றியாளர்களாய் காணப்படாவிட்டால் இந்த உலகிற்கென்று கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவும் இல்லை.
2: Most of us want to live a totally committed Christian life.
1: நம்மிலே அநேகர் ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
2: We try for one month or one year but we soon quit and give up because we are not able to make it.
1: இந்த முயற்சியை ஒரு மாதம் தொடர்கின்றோம், ஒரு வருடம் பல்லை கடித்துக் கொண்டு முயற்சிக்கின்றோம், ஆனால் அது கடினமாக இருக்கின்றபடியினாலே இது ஒத்து வராது என்று சொல்லி ஒதுங்கி விடுகின்றோம்.
2: And then we give up. Everybody else looks at us with a dismay as if we are backslidden.
1: இப்படி நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற நிலையை பார்த்து எல்லாருமே இவன் பின்வாங்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏளன பார்வையிலே நம்மை நோக்குகின்றார்கள்.
2: We try again but we fail miserably.
1: மீண்டுமாய் முயற்சிக்கின்றோம், ஆனால் மீண்டுமாய் தவறி விடுகின்றோம்.
2: So we begin to wonder whether continuous victory is ever possible for a Christian.
1: இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்தேச்சியான வெற்றி என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு சாத்தியமா என்கிற கேள்வி கூட நம்முடைய மனதிலே தோன்றுகின்றது.
2: And also because we are coming to the end of the end time, the devil is more furious than ever because he knows that he has got a very little time.
1: அது மட்டுமல்ல, கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்திருக்கின்றதான பிசாசானவன் முன் எப்பொழுதையும் விட இப்பொழுது மிகுந்த சீற்றத்தோடு கூட நம்மை சுற்றி வருகின்றான்.
2: Temptations are more.
1: சோதனைகள் அதிகமாக இருக்கின்றன.
2: Devil is more furious than ever.
1: பிசாசு முன்பிருந்ததை விட இப்பொழுது அதிக சீற்றத்தோடு காணப்படுகின்றான்.
2: More pressures and tensions in life.
1: நம்முடைய வாழ்விலே நம்மை அனுதினமும் நெருக்கின்றதான நெருக்கடிகளும் நிர்பந்தங்களும் ஏராளம்.
2: Everything seems to be working against us.
1: இப்படி எல்லாமே நமக்கு விரோதமாக எதிராக காணப்படுகின்றன.
2: It is depressing us.
1: இது நம்மை சோர்வடைய செய்கின்றது.
2: It discourages us.
1: நம்மை மனம் தளர செய்கிறது.
2: And finally we feel that defeat is the lot for our Christian life.
1: இறுதியிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? தோல்விதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பதில் என்று.
2: That is the greatest lie of the devil.
1: ஆனால் இது பிசாசினுடைய ஒரு பச்சை பொய்.
2: Because the Bible says God gives us victory through Jesus Christ always in all places.
1: ஏனென்றால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகின்றது, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி மேலே வெற்றி தருகின்றார்.
2: But that victory is not by ourselves, but that victory is through Jesus Christ. Let me underline that phrase. Through Jesus Christ.
1: ஆனால் இந்த வெற்றியானது நம்மால் கிட்டுவது கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. நான் மீண்டும் அழைத்து சொல்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த ஜெயமும் வெற்றியும் நமக்கு கிட்டுகிறது.
2: In other words, that is the secret of victory.
1: வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் இந்த வெற்றிக்கான ரகசியம் அதுதான்.
2: It is not thanks be to God who gives us victory.
1: ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கின்றபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் என்பதல்ல.
2: But thanks be to God who gives us victory through Jesus Christ. Underline that. So today I am going to explain to you what it means to experience victory through Jesus Christ.
1: ஆகையால் இந்த மாலை பொழுதிலே உங்களோடு கூட நான் விளக்க விரும்புவது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுதந்திரிக்கக்கூடிய இந்த வெற்றியின் ரகசியம் என்ன?
2: Is it just to say the name of the Lord Jesus Christ, that is a strong tower for me? Is it just to have a prayer in the name of Jesus and leave it at that? What exactly it means when we say victory through Jesus Christ?
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அடிக்கடி சொல்வதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமமே பலத்த துருகம் என்று பறைசாற்றுவதோ, இயேசுவின் பெயராலே ஜெபிப்பதோ, இப்படி சொல்வதுதான் வெற்றிக்கு ரகசியம் என்று நான் சொல்கின்றேனோ?
2: No, it is much more than that.
1: அதுவல்ல, அதிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகின்றேன்.
2: There are at least seven aspects of this truth of victory through Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான இந்த வெற்றிக்கு ஏழு அடிப்படையான காரியங்கள் இருக்கின்றன.
2: I am going to explain them to you during the next 1 hour and 15 minutes before me.
1: எனக்கு எதிரிருக்கின்றதான ஒரு மணி நேரம் 15 மணித்துளிகளிலே இந்த ஏழு குறிப்புகளை உங்களுக்கு முன் விளக்க பிரியப்படுகின்றேன்.
2: What does it mean when we say victory through Jesus Christ?
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கின்ற ஜெயம் என்று நாம் சொல்வதனாலே விளங்கிக் கொள்கின்றன.
2: Number 1,
1: முதலாவது,
2: it is victory through the example of Jesus Christ.
1: ஆண்டவருடைய வாழ்வு முறையின் மூலமாய் கிட்டுகின்ற வெற்றி.
2: It is through the life pattern of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு முறையிலிருந்து கிடைக்கின்றதான வெற்றி.
2: It is a victory by a study through observation.
1: அவருடைய வாழ்க்கையை நன்றாக நோக்கி பார்ப்பதன் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான ஜெயம்.
2: Because no one was tempted as Jesus was tempted.
1: இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டது போல ஒருவரும் ஒரு காலம் சோதிக்கப்பட்டதில்லை.
2: The devil was after Jesus Christ from Bethlehem to Calvary.
1: பெத்லகேம் துவக்கி கல்வாரி முடிய அவரை பின்பற்றியே பிசாசானவன் தொடர்ந்து வந்தான்.
2: The Bible says,
1: வேதம் சொல்கிறது,
2: he was tempted like us in all points. Let me emphasize, he was tempted like me and you and like all of us in all points, nothing exempted.
1: நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட நபராக, எல்லா காரியங்களிலும் நம்மை போல உங்களையும் என்னையும் போல சோதிக்கப்பட்ட ஒரு நபராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாளிலே காணப்பட்டார்.
2: There is one young man sitting here and there is one young woman sitting here wondering whether Jesus would have gone through the kind of temptation that you are going through. Yes, Jesus had the same temptation.
1: இங்கே உட்கார்ந்திருக்கின்றதான ஒரு வாலிபன், அங்கே உட்கார்ந்திருக்கின்றதான ஒரு வாலிபன் இப்படியாய் மனதிலே நினைக்கக்கூடும், என்னுடைய வாலிப பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்க கூடுமோ? நான் சொல்கிறேன், நிச்சயமாய் அவர் அந்த சோதனையும் கூட கடந்து வரத்தான் செய்தார்.
2: But how could he overcome the temptation?
1: இந்த சோதனையை அவர் எப்படி மேற்கொண்டார்?
2: There were many secrets, but I want to just briefly mention 3 of them.
1: அநேக ரகசியங்கள் இதற்கு உண்டு, ஆனால் இதிலே முக்கியமான 3 மட்டும் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன்.
2: Number 1, he was totally surrendered to the authority of his father.
1: முதலாவது, ஆண்டவர் தம்முடைய வானக தந்தையினுடைய திரு சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தார்.
2: In his travel address, when he came to earth leaving eternity,
1: தன்னுடைய விண்ணரசிலிருந்து இந்த பூவுலகத்திற்கு வரும்பொழுது, கடைசியாக அவர்களுக்கு வழி அனுப்பும் பொழுது சொன்னதான உரையிலே அவர் இப்படியாய் குறிப்பிட்டார்.
2: Behold, I come to do your will, oh my God.
1: பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இதோ நான் வருகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார்.
2: Sir, I am going to do all that is written in the volume of books concerning me.
1: வேறுவிதத்தில் சொல்ல வேண்டுமானால், இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான என்னை குறித்ததான உண்மை குறித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவதற்காக
2: வருகின்றேன்.
1: அந்த அர்ப்பணத்தினின்று ஒரு பொழுதும் அவர் கீழே இறங்கி வரவே.
2: Every step and stage of his life, this was very easily observable.
1: அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த காரியத்தை நாம் மிக தெளிவாக கண்ணுட முடியும்.
2: Once a military official came to Jesus Christ.
1: ஒரு நாளே ஒரு ராணுவ அதிகாரி ஆண்டவரை சந்திக்கும்படியாய் வந்தார்.
2: His servant was sick and he beseeched the Lord Jesus Christ for a healing ministry.
1: அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தபடியினாலே அவருக்கு ஒரு குணமாக்குதலை தரும்படியாக குணமளிக்கும் அற்புதநாதரிடம் அவன் வேண்டி நின்றான்.
2: And Jesus said, I will come and heal him.
1: அப்பொழுது அருளாளர் சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன்.
2: But this man said, there is no need for you to come to my house.
1: அப்பொழுது இந்த அதிகாரி சொன்னான், ஐயா நீ எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை.
2: I am a military official.
1: நான் ஒரு ராணுவ அதிகாரி.
2: I am under authority.
1: நான் அதிகாரத்திற்கு
2: கீழ்ப்பட்டிருக்கிறேன். I ask one man to come, he comes.
1: ஒருவனை வா என்றால் வருகின்றார்.
2: I say go, he goes.
1: ஒருவனை போ என்றால் போகின்றார்.
2: I say do this and he does it.
1: இதை செய் என்றால் செய்கின்றார்.
2: I am under authority, I exercise authority.
1: நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கின்றேன், இந்த அதிகாரத்தை நான்
2: செயல்படுத்துகிறேன்.
1: நீங்களும் கூட பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ்
2: செயல்படுகின்றீர்கள்.
1: அதே அதிகாரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக பிசாசு அதனை கண்டு நடுங்குவார்.
2: What did Jesus say?
1: அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்?
2: I have not seen such a faith even in Israel.
1: இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் ஒரு காலம் காணவில்லை என்று அவர் சொன்னார்.
2: When you are under the authority of God, the devil will come under your authority.
1: இப்படியாக பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் பிசாசு நடுநடுங்குவான்.
2: The devil cannot disobey a man who cannot disobey God.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு பிசாசால் கீழ்ப்படியாக இருக்க முடியாது.
2: நான்
1: மீண்டும் இதனை
2: சொல்கிறேன்,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றதான ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க பிசாசால் முடியவே
2: முடியாது.
1: ஆகையால் தான் யாக்கோபின் நிருபத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம், தேவனுக்கு
2: கீழ்ப்படிந்திருங்கள்,
1: எதிர்த்து நில்லுங்கள்,
2: அவன்
1: உங்களை விட்டு ஓடோடி போவான். நம்மிலே அநேகர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றோம், ஆனால் ஆண்டவருக்கு அடிபணிய
2: மறுக்கின்றோம்.
1: பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கின்றீர்களோ, அவருக்கு எந்த அளவுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு பிசாசானவன் மேலே நீங்கள் அதிகாரத்தை தைரியமாய் செலுத்த முடியும்.
2: Not only that, Jesus was always vigilant in prayer.
1: இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே எப்பொழுதும் விழிப்புணர்வு உடையவராக இருந்தார்.
2: Satan strikes us when we are least expecting the attack.
1: நாம் முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் தான் பிசாசு நம்மை கீழே சாய்க்க முயற்சிப்பான்.
2: That is always a military strategy.
1: இதுதான் பிசாசுனுடைய ஒரு ராணுவ தந்திரம்.
2: That's why Jesus said, be watchful always because you don't know when temptation will knock the door of your life.
1: ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், சோதனை எப்பொழுதும் உங்களுடைய கதவை தட்டும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கின்றபடியினாலே எப்பொழுதும் விழித்திருங்கள்.
2: We may have a willing spirit but we should realize we have a weak flesh.
1: நாம் உற்சாகமான ஆவி உடையவர்களாய் இருப்பது உண்மையா இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் இருப்பதோ மாம்சமான பலவீனமான மாம்சம் தானே.
2: So that weak flesh must be strengthened to cooperate with the willing spirit by vigilant prayer.
1: இந்த பலவீனமான உடல் உற்சாகமான ஆவியோடு கூட இணைந்து செயல்படும்படியாக விழிப்புள்ள ஜபம் மிக மிக அத்தியாவசியமாகிறது.
2: The devil is a very good looking personality.
1: பிசாசு ரொம்ப ரொம்ப கவர்ச்சியானவன் பாருங்க.
2: He is always very attractive.
1: அவன் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமானவன்.
2: He comes from the most unexpected person and at the most unexpected place and at the most unexpected time.
1: எதிர்பாராத சூழ்நிலையிலே எதிர்பாராத நபர் மூலமாக எதிர்பாராத இடத்திலே அவன் காட்சி அளிப்பான்.
2: You can have the spiritual sensitivity sharpened only by vigilant and watchful prayer.
1: அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு கூர்மையான உள் உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படையானது விழிப்புணர்வோடு கூடிய விண்ணப்பமே.
2: Thirdly, you should read through the Gospels as often as possible.
1: மூன்றாவதாக நற்செய்தி நூல்களை இங்கும் அங்கும் அடிக்கடியாக திரும்ப திரும்ப நாம் வாசிக்க வேண்டும்.
2: Matthew to Mark, Mark to Luke, Luke to John, John back to Matthew. You should keep on touring in the four Gospels.
1: மத்தேயில் இருந்து மார்க்கு, மார்க்கில் இருந்து லூக்கா, லூக்காவில் இருந்து யோவான், யோவான் இருந்து திரும்பவும் மத்தேயை, இப்படியாக சுற்றி சுற்றி வட்டமடித்து இந்த நற்செய்தி நூல்களை நாம் கரைத்து குடிக்க வேண்டும்.
2: If you want to have a good picture about a building, you need to take photographs from four directions.
1: ஒரு கட்டிடத்தினுடைய முழு தோற்றத்தையும் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய நாலா பக்கத்திலும் நின்று நாம் அதனை பார்க்க வேண்டும்.
2: So we have four Gospels to give us a four dimensional views of the person of Jesus Christ.
1: அவனமாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிணமிக்கும் தோற்றத்தை நமக்கு விளக்குவதற்கு நான்கு அற்புதமான நூல்கள் உண்டு.
2: So we need to read through these gospels again and again and never think that we know all these stories.
1: ஆகவே இந்த ஆண்டவருடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் திரும்ப திரும்ப இந்த நற்செய்தி நூல்களை நாம் சுற்றி சுற்றி வாசிக்க வேண்டும்.
2: How did Jesus respond to that kind of a rebuke?
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதலுக்கு எப்படி திருப்பி மறுமொழி கொடுத்தார்?
2: How did he answer that kind of a question?
1: இப்படிப்பட்ட ஒரு பதிலை அப்படிப்பட்ட ஒரு வினாவிற்கு அவர் தந்தார்.
2: How did he patiently tolerate that kind of a behavior?
1: எப்படி மிகவும் பொறுமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை கையாண்டார்?
2: So all these things we should learn.
1: இவைகளையெல்லாம் நாம் திருவசனத்தின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: What would Jesus do in a similar situation?
1: இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பார்?
2: Would he have thought like this?
1: இப்படி அவர் நினைத்திருப்பாரோ?
2: Would he have spoken like this?
1: இப்படி அவர் பேசியிருப்பாரோ?
2: Would he have done like this?
1: இப்படி அவர் செயல்பட்டிருப்பாரோ?
2: Would he have reacted like this?
1: இப்படியாக மறு காரியம் செய்திருப்பாரோ?
2: These questions when you self generate them, the answer you get from the Holy Bible, that gives you a support for your effort to live victoriously.
1: ஜெயமாக வாழ்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியிலே நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது திருவசனம் உங்களுக்கு என்ன பதில்களை கொடுக்கின்றதோ அந்த பதில்களை வைத்து நீங்கள் முன்னேறி செல்லலாம்.
2: So the first aspect of victory through Christ is by observing the lifestyle of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான வெற்றியிலே முதலாவது நாம் தியானிக்க வேண்டியதான காரியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு முறையின் மூலம் கிட்டுகின்ற ஜெயம்.
2: Secondly, through the blood of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்ற இரண்டாம் வெற்றி வெற்றிக்கான இரண்டாவது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தத்தின் மூலம் கிட்டுகின்றதான வெற்றி.
2: Satan trembles at the very sight and mention of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உச்சரிக்கிற மாத்திரத்தில்தானே அந்த இடத்தில்தானே பிசாசானவன் நடுங்குகின்றான்.
2: He may be very ferocious.
1: அவன் மிகவும் சீற்றத்தோடு உள்ளவனாய் காணப்படலாம்.
2: He may be very violent.
1: அவன் மிகவும் வன்முறையோடு செயல்படுகிறவனாய் இருக்கலாம்.
2: The moment he sees a scarlet thread hanging from the rooftop, he simply bypasses you.
1: ஆனால் கோட்டையின் மேலிருந்து தொண்டுகின்றதான சிவப்பு நிற நூலை பார்க்கும் பொழுது அவன் பயந்து பதுங்கி ஓடோடி போய்விடுகிறான்.
2: The blood of Jesus Christ is the final argument. There is no further argument beyond. Hallelujah. The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே முடிவான முற்றுப்புள்ளியான ஒரு காரியமாயிருக்கின்றது. இதற்கு தாண்டி செல்லக்கூடியதான ஒரு நிலை பிசாசினிடத்திலே இல்லை.
2: What is the name of the evil one? What is the name of Satan? What is the name of the devil?
1: பிசாசு சாத்தான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதனுடைய பெயர் என்ன?
2: What is his master work all the time?
1: அவன் எப்பொழுதும் செய்கின்றதான மிக முக்கியமான காரியம் என்ன?
2: Day in and day out, he constantly keeps accusing God's people.
1: தேவனுடைய மக்களை எப்பொழுதும் இடைவிடாமல் குற்றம் சாட்டுவதுதான் அவனுடைய வேலை.
2: Whether God speaks to you or not, the devil speaks to you every day.
1: கடவுள் உங்களோடு பேசுகின்றாரோ இல்லையோ தினசரி உங்களோடு அளவலாகின்ற நபர் பிசாசுதான்.
2: I don't know about you, I am talking about myself.
1: உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, என்னை குறித்து நான் சொல்கின்றேன்.
2: Whether God speaks to me daily or not, the devil speaks to me daily.
1: அனுதினமும் ஆண்டவர் என்னோடு பேசுகின்றாரோ இல்லையோ பிசாசானவன் அனுதினம் என்னோடு பேசுவதற்கு தவறுவதே இல்லை.
2: Keeps on condemning me.
1: எப்பொழுது பார்த்தாலும் என்னை அவன் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கின்றான்.
2: Keeps on accusing me.
1: எப்பொழுது பார்த்தாலும் என்னை அவன் குறை கண்டு கொண்டே இருக்கின்றான்.
2: Keeps on discouraging me.
1: எப்பொழுது பார்த்தாலும் என்னை சோர்வுற செய்து கொண்டே இருக்கின்றான்.
2: Keeps on distracting me.
1: எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய எண்ணங்களை சிதறடித்துக் கொண்டே அவன் இருக்கின்றான்.
2: My Bible says,
1: என் வேதம் சொல்கிறது,
2: the one who is accusing God's people day and night, they overcame him by the blood of the Lamb.
1: இப்படியாய் அனுதினமும் இறை மக்களை குற்றம் சாட்டுகின்றதான பிசாசானவனை அவர்கள் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மேற்கொண்டார்கள் என்று.
2: No, the arguer, you argue him, he will counter argue. You give him an answer, he will give another answer. So the only way to stop the attacks works of the devil is by getting ourselves into the refuge of Emmanuel's blood.
1: பிசாசானவன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிற்கு நீங்கள் பதில் சொல்ல முற்படுவீர்களே, ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற பதிலுக்கு விவாதமாக இன்னொரு காரியத்தை அவன் சொல்லுவான். இப்படி அவன் சொல்லுகின்றதான அல்லது தொடுக்கின்றதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் காண்பது என்பது முடியவே முடியாத ஒரு காரியமானால், நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலத்த துருகம் ஒன்று உண்டு என்றால் அது இம்மானுவேலினுடைய ரத்த கோட்டை தான்.
2: You are under the blood of Jesus Christ. Who, I ask, who can condemn you?
1: ரத்த கோட்டைக்குள் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
2: The devil did not die for me.
1: பிசாசு எனக்காக மரிக்கவில்லை.
2: The devil did not shed his blood for me.
1: பிசாசு தன்னுடைய ரத்தத்தை எனக்காக சிந்தவில்லை.
2: It is Christ who both died and rose again for me.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்காக ரத்தம் சிந்தி மரணத்தில் நின்று உயிரோடு எழுந்தார்.
2: My Bible says,
1: என் வேதம் சொல்கிறது,
2: blood of Jesus Christ keeps cleansing me from all sin.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்தம் பண்ணும்.
2: I know the message, I know the gospel that is prevalent all over Nazareth.
1: நாசரேத்தில் இருக்கின்றதான எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்ற நற்செய்தியை குறித்து நான் அறிந்திருக்கின்றேன்.
2: The gospel that is preached in Nazareth is a negative gospel.
1: நாசரேத்திலே பரிசாற்றப்படுகின்றதான நற்செய்தியானது எதிர்மறையான ஒரு சத்தியமாகும்.
2: It is not a biblical message.
1: அது ஒரு வேத சத்தியம் அல்ல.
2: It is discouraging people.
1: அது மக்களை சோர்வடை செய்கிறது.
2: It is condemning people.
1: அது மக்களை குற்றம் சாட்டுகிறது.
2: It is a gospel that is preached by self-righteous people.
1: சுயநீதிக்காரர்களாய் பறைசாற்றப்படுகின்றதான வேதத்திற்கு முரணான சத்தியம் அது.
2: I am not speaking without knowledge.
1: நான் இதனை அறியாமல் பேசுகிறேன் என்று எண்ணாதிருங்கள்.
2: I read the magazines from this place.
1: இந்த பகுதியிலிருந்து வெளிவருகின்றதான அநேக பத்திரிகைகளை நான் வாசிக்கிறேன்.
2: I listen to what people say from this area.
1: இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் சொல்லுகின்றதான காரியத்தை நான் கவனமாய் கேட்கிறேன்.
2: Negative message.
1: அது ஒரு எதிர்மறையான சத்தியம்.
2: It is not a pure gospel of Jesus Christ.
1: அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷம் அல்ல.
2: What is the pure gospel of Jesus Christ?
1: இயேசு கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷம் என்பது என்ன?
2: We are saved by the grace of the Lord Jesus Christ.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம்
2: ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are not saved by works.
1: நாம் கிரியைகளினால் அல்ல.
2: We are not saved by works.
1: நாம் நம்முடைய செயல்களினால் அல்ல.
2: We are saved by the sheer and the pure grace of God.
1: பூரணமான உண்மையான தேவனுடைய கிருபையினால் மட்டுமே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம்.
2: Live by faith.
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
2: Not by anything else, but by faith the just shall live.
1: மற்ற எதுவினாலும் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான்.
2: By faith on the shed blood of Jesus Christ.
1: சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே மனிதன் பிழைப்பான்.
2: By faith on the finished work of Jesus on Calvary's cruel cross.
1: கல்வாரியின் கொடூர சிலுவையிலே ஆண்டவர் சிந்தின ரத்தத்தின் பேரில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் மீட்கப்படுகின்றோம்.
2: If you confess your sins, you are free forever.
1: நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டிருப்பது உண்மையானால் நிச்சயமாகவே என்றென்றைக்கும் விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள்.
2: No sin on your account.
1: உங்களுடைய கணக்கிலே எந்த ஒரு பாவமும் இல்லை.
2: Where has God thrown your sins?
1: ஆண்டவர் இந்த பாவங்களை எங்கே தூக்கி வீசினார்?
2: He has removed them as the clouds of the sky.
1: வானத்தில் காணப்படுகின்ற மேக கூட்டங்கள் அகன்று போவது போல அவர் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றி போட்டார்.
2: He has thrown your sins behind his back.
1: அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னதாக தூக்கி எறிந்து விட்டார்.
2: He has separated your sins as far as the east is from the west.
1: மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கியுள்ளார்.
2: He has sunk your sins into the depths of the sea.
1: ஆழத்திலே, சமுத்திரத்தின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தூக்கி வீசிவிட்டார்.
2: The height,
1: உயரம்,
2: the width,
1: அகலம்,
2: the length,
1: நீளம்,
2: and the depth,
1: all are slow. தேவனுடைய நான்கு பரிமாண அன்பு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது.
2: It is in that love you should revel every day, you should rejoice every day.
1: இந்த விதமான நான்கு பரிமாண தேவனுடைய அனந்த அன்பில் தான் நீங்கள் அனுதினமும் அகமகிழ்ந்து கழிகூற வேண்டும்.
2: Don't depend upon your feelings.
1: உங்களுடைய உணர்வுகளின் மேல் ஒருபோதும் சார்ந்திராதிருங்கள்.
2: Dear friends of Nazareth, I am speaking this truth with a lot of compulsion. concern and passion because I know what their problem is.
1: நாசரேத்து நண்பர்களே, என்னுடைய மனதிலே மிகுந்த பாரத்தோடும் உங்கள் பேரில் உள்ள கரிசனையோடும் இதைகளை நான் சொல்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும்.
2: You are depending on your feelings.
1: உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சார்ந்திருக்கின்றீர்கள்.
2: Today you feel like getting saved.
1: இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டது போல ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது.
2: Tomorrow you feel like getting lost.
1: நாளைய தினத்திலே அந்த ரட்சிப்பு எங்கேயோ போய்விட்டது போன்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு காணப்படுகிறது.
2: Tomorrow you feel as if you are dead.
1: நாளை மறுநாள் முற்றிலுமாய் செத்து போன நிலையிலே நீங்கள் உணர்கின்றீர்கள்.
2: You are depending on your feelings.
1: இப்படி உங்களுடைய உணர்ச்சிகளையே நீங்கள் தழுவி இருக்கின்றீர்கள்.
2: Feelings change.
1: உணர்ச்சிகள் மாறுகின்றன.
2: Feelings fluctuate.
1: உணர்வுகள் மாறி மாறி அவைகள் எகிர்கின்றன.
2: Our salvation does not depend on feelings.
1: ஆனால் நம்முடைய ரட்சிப்போ இந்த உணர்ச்சிகளை சார்ந்து அல்ல.
2: Our salvation depends on the fact of the finished work of Christ.
1: கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கின்றதான அந்த உண்மையை விசுவாசிப்பதிலேயே நம்முடைய ரட்சிப்பு நிலை நிற்கிறது.
2: That never changes.
1: அது ஒருபோதும் மாறுவதில்லை.
2: I passed pre-university class in the first class when I was in Nazareth.
1: நாசரேத்திலே இருக்கும் பொழுது நான் புகுமுக வகுப்பிலே நான் வெற்றியடைந்தேன்.
2: First class.
1: முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன்.
2: I had another friend who also got first class.
1: என்னுடைய இன்னொரு நண்பரும் கூட இப்படியாக முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றார்.
2: When I saw my number in the first class, I jumped to the roof.
1: நான் என்னுடைய எண்ணை அந்த தேர்ச்சி பட்டியலிலே பார்த்த பொழுது மேடையிலே நான் துள்ளி குதித்தேன்.
2: But my friend who got a similar first class, you know what he said? Oh, that's great.
1: என்னுடைய நண்பன் அந்த முதல் வகுப்பிலே தேறி இருந்தாலும் கூட அவனை பார்த்த மாத்திரத்திலே எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் மிகவும் நல்லது என்று அவன் கூறியிருந்தான்.
2: I want to ask you a question.
1: நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு பிரியப்படுகின்றேன்.
2: Because I jumped to the roof, is my first class better than my friend's first class?
1: கூரையை நோக்கி எகிரி குதித்தபடியினாலே நான் பெற்ற முதல் வகுப்பு என் நண்பன் பெற்ற முதல் வகுப்பை விட மேன்மையானது என்று சொல்ல முடியுமோ?
2: நோ,
1: இல்லை.
2: ஐ ஜம்ப் பிகாஸ் ஆஃப் மை சைக்கலாஜிக்கல் மேக்கப்.
1: நான் மனதத்துவ ரீதியிலே என்னுடைய உடல் அமைப்பு அமைந்த அடிப்படையிலே தொழில் குதித்தேன், அவ்வளவுதான்.
2: பட் மை ஃப்ரெண்ட் ஹி டேக்ஸ் இட் கூல்லி.
1: ஆனால் என்னுடைய நண்பரோ அதை ஒரு சாதாரணமான வெற்றியாக எடுத்துக்கொண்டார்.
2: ஐ வாஸ் ஜம்பிங் வென் தி ரிசல்ட்ஸ் வர் அவுட், பட் ஆஃப்டர் ஒன் வீக் ஐ வாஸ் நாட் ஜம்பிங்.
1: தேர்வு முடிவுகள் வந்த ஒரு வார காலத்திற்கு நான் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு இந்த குதித்தல் எல்லாம் தானாக அடங்கி போனது.
2: Does it mean I have gone back to second class?
1: இப்படியாய் நான் என்னுடைய உணர்ச்சிகள் அடங்கி போன நிலையே முதல் வகுப்பில் இருந்து இரண்டாம் வகுப்பிற்கு போய்விட்டேன் என்று சொல்ல முடியுமோ?
2: No, it is always first class.
1: இல்லையே, அதுவும் அந்த நேரத்திலும் நான் முதல் வகுப்பு தேர்ச்சிதான்.
2: My feelings change, but the fact does not change.
1: என்னுடைய உணர்ச்சிகள் மாறுகின்றன, ஆனால் உண்மைகள் மாறுவதில்லை.
2: So whether you feel it or not, if you have repented of your sin and accepted Christ as your savior, your sins are gone, let me say, gone forever.
1: நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருப்பது உண்மையாக இருக்குமானால் உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றதோ உணர்வுகள் இருக்கின்றதோ அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு போய்விட்டன, அவைகள் உங்களை விட்டு போயே போய்விட்டன. அவைகள் எங்கே?
2: Where are your sins?
1: அந்த பாவங்கள் இப்பொழுது எங்கே?
2: They are buried under the blood of Jesus.
1: அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு உள்ளாக புதைக்கப்பட்டுள்ளன.
2: If you believe it, would you like to lift your hand up with me and say hallelujah?
1: இந்த வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீர்கள்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Now that's a fact. It is not just to make you emotional, but I want this truth to be driven home into your heart.
1: இது உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக நான் சொன்ன காரியம் அல்ல, ஆனால் உங்களுடைய உள்ளான மனதிலே நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை.
2: I want to tell you something.
1: நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன்.
2: Next time the devil reminds you of your past, you better remind him of his future.
1: அடுத்த முறை பிசாசு உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து உங்களை சுட்டிக்காட்ட வரும் பொழுது அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு நீங்கள் மண்டையில் அடித்து
2: சொல்லுங்கள். Immediately wind his tail and he will run for life.
1: வாளை சுருட்டி கொண்டு ஓடியே போய்விடுவார்.
2: So never dig back the sins that you have already confessed.
1: ஏற்கனவே புதைக்கப்பட்டுள்ளதான உங்களுடைய கடந்த கால பாவங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள்.
2: Gone, gone, gone forever.
1: போய்விட்டன, போய்விட்டன அவைகள். கைகள் ஓடு ஓடி மறைந்து விட்டன.
3: Rolled away, the burden of my sin rolled away.
1: நீங்கிற்றே என் பாவ பாரமெல்லாம் நீங்கிற்றே.
3: It's gone, it won't return, it's gone forever.
1: அவைகள் போய்விட்டன, என்னை விட்டு அவைகள் தூரமாய் சென்று விட்டன, ஒரு போதும் அவைகள் திரும்பி என்னிடத்தில் வருவது இல்லை.
3: How did they leave me like that?
1: அப்படி அவைகள் என்னை விட்டு எப்படியாய் கடந்து சென்றன?
3: Because and only because, hallelujah, the blood of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்கி போயிற்று.
3: Victorious life in Christ means applying the power of the blood of Christ.
1: கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்றதான வெற்றி என்பது என்ன? அவர் சிந்தின ரத்தத்தில் இருக்கின்றதான வல்லமையின் மூலமாக நாம் செயல்படுவதுதான்.
3: Thirdly,
1: மூன்றாவதாக,
3: what does it mean when we say victory through Jesus Christ?
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்றதான ஜெயம் என்பது என்ன?
3: It is through the resurrection of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் கிட்டுகின்றதான வெற்றி.
3: I am going in the logical sequence.
1: நான் படிப்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன்.
3: லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்,
1: இயேசுவின் வாழ்வு முறை.
3: டெத் ஆஃப் கிரைஸ்ட், தட் இஸ் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட்.
1: இயேசுவின் மரணத்தின் மூலமாய் கிட்டியதான ரத்தத்தின் மூலம் வெற்றி.
3: அண்ட் தேர்ட்லி, நவ் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ்.
1: மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்.
3: யூ ஃபாலோ மீ கேர்ஃபுல்லி டுடே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெசேஜ் இன் எ ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ்.
1: என்னை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்களே, ஆனால் இந்த செய்தி படிப்படியாக எப்படி வளர்கின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
3: இன் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15th chapter 17th verse,
1: 1 கொரிந்தியர் 15 17வது வசனத்திலே,
3: here is a question that Paul puts before the Corinthian Christians.
1: கொரிந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பவுல் அப்போஸ்தலன் கேட்கின்றதான ஒரு வினாவினை பார்க்க முடியும்.
3: If Christ is not risen,
1: கிறிஸ்து எழுந்திராவிட்டால்,
3: you will be still in your sins.
1: நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
3: But because Christ is risen, you have got victory over your sins.
1: நீங்க கிறிஸ்து எழுந்திருக்கிறபடியினாலே பாவத்தினின்று வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள்.
3: Look at that passage again.
1: இந்த பகுதியை மீண்டும் கவனியுங்கள்.
3: If Christ had not risen,
1: கிறிஸ்து எழுந்திராவிட்டால்,
3: you would have been still in your sin.
1: நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள்.
3: And your faith would have been in vain.
1: உங்களுடைய விசுவாசம் வீணாய் இருந்திருக்கும்.
3: But now Christ is risen.
1: ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார்.
3: So we are no more under our sins.
1: ஆகையால் பாவத்தின் பிடியிலே இன்னமும் நாம் இல்லை.
3: He lives in us.
1: அவர் நமக்குள் வாழ்கிறார்.
3: He lives in us.
1: அவர் நமக்குள் வாழ்கிறார்.
3: One of the Sunday school choruses which we should always remember till we breathe last.
1: நம்முடைய ஞாயிறு பள்ளி பாடல்களிலே நம்முடைய இறுதி மூச்சு வரை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் உண்டு.
3: ஜீவிக்கிறார், He lives in me.
1: ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்.
3: He lives in me.
1: என்னில் அவர் ஜீவிக்கின்றார்.
3: He lives in me.
1: என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
3: I tell you, this is not just a flowery statement, but this is a very important fact.
1: இது ஏதோ கேட்பதற்கு ரசனையா இருக்கின்ற ஒரு உண்மையாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டிய ஒரு உண்மையாக நான் இதனை
3: சொல்கின்றேன்.
1: அவர் எனக்குள் வாழ்கின்றார்.
3: I want to correct some of your erroneous thinking this night.
1: உங்களுடைய சிந்தையிலே காணப்படுகின்றதான சில தவறான சிந்தனையை இந்த இரவிலே நான் மாற்றி எழுத பிரியப்படுகின்றேன்.
3: Some of you think that Christ comes to you in the morning when you are praying and leaves you when you go to work and comes back when you go for prayer in the evening.
1: காலையிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வேலைக்கு நாம் செல்லும் பொழுது அவர் போய்விடுகின்றார். மீண்டுமாக இரவு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் திரும்பி வருகிறார் என்று நாம் சில நேரங்களிலே
3: சிந்திக்கின்றோம்.
1: இப்படியாக விண்ணரசிற்கும் நம்முடைய இதயத்திற்கும் இடையே போக்கும் வரத்துமாய் ஆண்டவர் இருக்கின்றார் என்று சிலர் நினைப்பது உண்டு.
3: நோ, நாட் அட் ஆல்.
1: இல்லை, இல்லவே இல்லை.
3: கிரைஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ 24 hours a day, 60 minutes per hour, 60 seconds for a minute. Believe it. Amen.
1: கிறிஸ்து எப்பொழுதும் நமக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நாளில் 24 மணி நேரமும், ஒரு மணியில் 60 மணித்துளிகளும், ஒரு நிமிடத்தில் 60 நொடிகளும் அவர் முழுக்க முழுக்க நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார்.
3: Whether you are awake or asleep, He is alert within you.
1: நீங்கள் விழித்திருந்தாலும் அல்லது நித்திரை செய்தாலும் அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் உறைவிடமாய் வைத்து விழிப்புடன் அவர் இருக்கின்றார்.
3: He is always in you.
1: அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார்.
2: கிரைஸ்ட் இன் யூ இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி.
1: கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதுதான் மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறது.
2: வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்.
1: இது மிகப்பெரிய ஒரு உண்மை.
2: இஸ் சேட்டன் ஸ்ட்ராங்? இஸ் சேட்டன் ஸ்ட்ராங்?
1: பிசாசு வலிமை உள்ளவனா?
2: எஸ்.
1: ஆம்.
2: ஹவு ஸ்ட்ராங்?
1: எவ்வளவு வலிமை உள்ளவன்?
2: வெரி ஸ்ட்ராங்.
1: மிக மிக வலிமை உள்ளவன்.
2: தி டெவில் இஸ் வெரி ஸ்ட்ராங்.
1: பிசாசானவன் மிக வலிமை உள்ளவன் தான்.
2: இஸ் ஹீ கிரேட்?
1: அவன் பெரியவனா?
2: ஆஃப் கோர்ஸ் எஸ்.
1: நிச்சயமாக அவன் பெரியவன் தான்.
2: இஸ் கிரேட்?
1: அவன் பெரியவன் தான்.
2: தி டெவில் இஸ் கிரேட்?
1: பிசாசு பெரியவன் தான்.
2: தி டெவில் இஸ் ஸ்ட்ராங்?
1: பிசாசு வலிமை உள்ளவன் தான்.
2: பட்
1: ஆனால்
2: ஹீ ஹூ இஸ் இன் அஸ் இஸ் கிரேட்டர் தென் ஹீ ஹூ இஸ் இன் தி வேர்ல்ட்.
1: உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர்.
2: தம்ஸ் அப்.
1: வெற்றி நமக்குத்தான்.
2: யூ நோ த தம் யூ நோ ஐ லைக் த தம்ஸ் அப் ட்ரிங்க். யூ நோ இட்ஸ் நைஸ் தம்ஸ் அப் பிகாஸ் தட்ஸ் விக்டரி. தட்ஸ் எ கிறிஸ்டியன் சிம்பல். தம்ஸ் அப்.
1: தம்ஸ் அப் என்று சொல்கின்றதான குளிர்பானத்தை நான் விரும்புவேன். ஏனென்றால் இந்த தம்ஸ் அப் என்கிறதான வார்த்தை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய சொத்து.
2: சோ ஃபர்ஸ்ட் ஜான் 4:4 சேஸ், ஹீ ஹூ இஸ் இன் யூ இஸ் கிரேட்டர் தென் ஹீ ஹூ இஸ் இன் தி வேர்ல்ட்.
1: 1 Yohana 4:4 சொல்கின்றது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
2: தோஸ் ஆஃப் யூ பிலீவ் இட், தம்ஸ் அப்.
1: எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்களோ உங்களுடைய விரலை நீங்கள் உயர்த்தி
2: தம்ஸ் அப்.
1: தம்ஸ் அப்.
2: சே தம்ஸ் அப்.
1: சே தம்ஸ் அப்.
2: So I'm just taking the truth into your heart. I'm not just trying to entertain you through a sermon. No.
1: ஏதோ உங்களை பொழுதுபோக்கிற்காக உற்சாகப்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள். மாறாக சில நிலைமாறாத உண்மைகளை உங்களுடைய இதயத்திலே நான் பதிய வைக்க
2: விரும்புகின்றேன்.
1: ஏற்கனவே கற்றிருக்கின்றதான தவறான சத்தியங்களை உங்களை மறக்க செய்து சரியான சத்தியங்களை உங்களுடைய இதயத்திலே ஆணையறைய நான்
2: பிரியப்படுகின்றேன். You will have trials.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
2: In the world you will have tribulations.
1: உலகத்திலே உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டு.
2: In the world you will have temptations.
1: உலகத்திலே உங்களுக்கு சோதனைகள் உண்டு.
2: But
1: ஆனால்
2: be of good cheer.
1: திடன் கொள்ளுங்கள்.
2: Because
1: ஏனென்றால்
2: I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
2: Hey, what is this logic?
1: இது என்ன தத்துவம்?
2: You will have temptations.
1: உங்களுக்கு சோதனை வரும்.
2: You will have trials.
1: உங்களுக்கு நெருக்கடிகள் வரும்.
2: You will have problems.
1: உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்.
2: ஷேர்
1: ஆனால் திடன் கொள்ளுங்கள்.
2: பிகாஸ்
1: ஏனென்றால்
2: ஐ ஹவ் ஓவர்கம்.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன். இதனுடைய அர்த்தம் தான் என்ன?
2: விக்டரி ஆஃப் ஜீசஸ் இஸ் அவர் விக்டரி.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி எனது வெற்றி.
2: தி பவர் ஆஃப் ஜீசஸ் இஸ் அவர் பவர்.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எனது வல்லமை.
2: ஜீசஸ் வன் ஆன் தி கிராஸ் தட் வாஸ் ஃபார் யூ டியர் பிரதர், டியர் சிஸ்டர் அண்ட் ஃபார் மீ.
1: இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த வெற்றி உனக்கு, இந்த வெற்றி எனக்கு.
2: பிகாஸ் ஆஃப் ரெசரக்ஷன்,
1: உயிர்த்தெழுதலின் மூலமாக.
2: வாட் தி பைபிள் சேஸ்,
1: இயேசு கிறிஸ்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
2: God has given him a name above every name.
1: எல்லா பெயருக்கும் மேலான ஒரு பெயரை ஆண்டவர் அவருக்கு தந்தார்.
2: And what does the Bible say?
1: வேதம் மேலும் என்ன சொல்கிறது?
2: The name of the Lord is a strong tower.
1: கர்த்தரின் பெயர் பலத்த புருகம் என்று சொல்கிறது.
2: Righteous shall run into it and be safe.
1: நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்.
2: Why should he run?
1: அவன் ஏன் ஓட வேண்டும்?
2: Because the enemy is chasing him.
1: அவனுடைய எதிரி அவனை விரட்டிக் கொண்டே வருகின்றான்.
2: Where does he run?
1: அவன் எங்கே ஓட வேண்டும்?
2: In the name of the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்குள் நுழைய வேண்டும்.
2: It is a strong tower.
1: அது பலத்த புருகம்.
2: It is a bunker that no missile can ever penetrate.
1: பூமிக்குள் இருக்கின்றதான இந்த கோட்டையை எந்த ஏவுகணையாலும் தகர்க்க முடியாது.
2: That was the truth that David the psalmist had understood.
1: சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த ஒரு அரிய சத்தியத்தை தான் மிக ஆழமாக அறிந்திருந்தார்.
2: Standing before the tall Goliath he said,
1: மிக பராக்கிரமசாலியாக இருக்கின்ற கோலியாத்திற்கு முன்னதாக நின்று கொண்டு அவன் பறைசாற்றினான்.
2: Coming with a sword,
1: நீ பட்டயத்தோடு வருகின்றாய்.
2: Coming with a spear, ஈட்டியோடு.
1: நீ ஈட்டியோடு வருகின்றாய்.
2: Coming with a staff, தடியோடு.
1: நீ தடியோடு கூட வருகின்றாய்.
2: I am coming for you in the name of the Lord of Israel.
1: ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகின்றேன்.
2: நே name of the Lord.
1: தேவனுடைய பெயர்.
2: The name of the Lord is not just a magic formula to finish our praying. No.
1: நம்முடைய ஜபத்தை முடிப்பதற்காக சொல்லப்படுகின்ற நாமம் என்பது கடவுளின் பெயர் அல்ல.
2: The name of the Lord means the authority of the Lord.
1: கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்றதான ஒரு சொல்லாகும்.
2: Today Jesus Christ is seated on the right hand of the Father.
1: இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கின்றார்.
2: You are tempted.
1: நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள்.
2: You feel very weak.
1: நீங்கள் மிகவும் பலவீனமாய் காணப்படுகிறீர்கள்.
2: You feel the temptation too strong for you to resist.
1: இந்த சோதனையை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியுமோ என்று சோர்ந்து தளர்ந்து போன ஒரு நிலை.
2: And the repetition of the temptation makes you feel fatigued.
1: இந்த சோதனை மீண்டும் மீண்டுமாய் உங்களை தாக்குவது உங்களை தாக்கு பிடிக்காத நிலைக்கு தள்ளுகின்றது.
2: You are not able to hold on any longer because the temptation is too frequent.
1: இனியும் நிலைநிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சோதனை மீண்டும் மீண்டுமாய் உங்களை எதிர்நோக்கி வருகிறது.
2: Remember, that is your weakness.
1: அப்பொழுது நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பலவீனம்.
2: My Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
2: we have a high priest who understands our weaknesses.
1: இந்த பலவீனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது.
2: He is sitting there as an advocate on the right hand of God the Father.
1: பிதாவாகிய தேவனுடைய வலப்பக்கத்திலே ஒரு வக்கீலாக அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார்.
2: When you commit a sin,
1: நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது,
2: or when you are resisting a temptation,
1: ஒரு சோதனைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது,
2: Jesus is not sitting there as a silent spectator. No.
1: ஏதோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அமைதி நபராக அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று நினைக்காதிருங்கள்.
2: Anytime,
1: எந்த வேளையான வேதம் சொல்கிறது,
2: we have the throne of grace opened up for us.
1: கிருபாசனம் நமக்கு முன்னதாக எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
2: We can go to him in time of crisis to get help in need.
1: நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்திலே நம் துவண்டு போகிறதான வேலைகளிலே இந்த கிருபாசன தண்டையிலே செல்வதற்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது.
2: The devil will come and whisper in your ears, don't go. How many times you can confess this sin? How many times you fall? What is the use of praying again? Don't believe that stupid lie of the devil.
1: நீ எத்தனை முறை இப்படியாய் கிருபாசன தண்டை செல்லுவாய், மீண்டும் மீண்டுமாய் எத்தனை முறை இந்த பாவத்தை அறிக்கையிடுவாய், எத்தனை முறை நீ இப்படியாய் ஜபிப்பாய் என்று பிசாசு உங்களை தன்னுடைய சோர்வடிக்கின்ற வார்த்தையினாலே காதுகளில் சொல்லும் பொழுது அவனுடைய பச்சை பொய்யை நீங்கள் ஒரு காலம் நம்பாதிருங்கள்.
2: Tell the devil, shut up. I have Jesus Christ speaking on my behalf.
1: வாயை மூடி என்று சாத்தானை பார்த்து நீங்கள் கட்டளையிட்டு எனக்காய் பரிந்து பேசுகின்ற கிறிஸ்து பிதாவின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
2: He is there for me.
1: எனக்காக அவர் அங்கே இருக்கின்றார்.
2: He is there for me.
1: எனக்காகவே அவர் அங்கே இருக்கின்றார்.
2: He is advocating on my behalf.
1: எனக்காக பரிந்து பேசுகின்ற வக்கீல் அவர்.
2: Oh, I will lift up my collar and I put up my shoulder because he is there for me.
1: என்னுடைய தோள்களை நான் உயர்த்தி நடக்க முடியும், நிமிர்ந்து நான் நடக்க முடியும், ஏனென்றால் எனக்காய் பரிந்து பேசுகின்ற வழக்காடும் கர்த்தர் அங்கே இருக்கின்றார்.
2: Christ rose again from the dead, so I can live a victorious life.
1: இயேசு கிறிஸ்து மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தபடியினாலே நிச்சயமாய் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்.
2: Anytime, give him a telegraphic prayer and there he is to help you out.
1: எந்த நேரத்திலானாலும் சரி, தொலைபேசியின் மூலமாய் சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு அவசர தந்தியை அவருக்கு அனுப்புங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
2: Oh Lord, I am sinking.
1: ஆண்டவரே, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
2: What did Jesus tell Peter?
1: அப்படியாய் அழுத பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்?
2: Oh, keep sinking. You hit the bottom, then I will help you.
1: நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நன்றாக மூழ்கு. நீ மூழ்கின விற்பாடு உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னாரா? இல்லை.
2: My Jesus will stretch forth his hand instantly and you lift him up and say, Peter, what happened to your faith?
1: அருணாதர் உடனடியாக அவருடைய கையை பிடித்து உயர்த்தி தூக்கி அவருடைய விசுவாசம் பலப்படும்படியாக செய்தார்.
2: Sinking is no sin, but stopping to cry to Jesus, that makes you sin.
1: மூழ்குவது பாவம் அல்ல, ஆனால் மூழ்குகின்ற வேளையிலே ஆண்டவருடைய உதவியை நாடாமல் இருப்பதுதான் தவறு.
2: You understand what I am talking about?
1: நான் பேசுகின்ற காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்கின்றீர்களா?
2: Victorious through the resurrected Jesus Christ.
1: உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்றதான வெற்றி.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவான்னா கூட தெரியல. ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு நான்

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

இந்த பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா, அந்த அந்த ஹார்ட் தான், அந்த ஹெம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா. ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார்.

நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. புரூக்ளினில் உள்ள பாரம்பரியமிக்க யூத ஜபா ஆலயம் ஒன்றில் எழுப்புதல் ஜபம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு ஜெபிக்கும்படி கூடின யூதர்கள் தங்கள் தலை தரையில் படும்படி குனிந்து ஜெபித்தனர். அவர்கள் உலகின் பல பகுதிகளிலும் இருக்கும் யூதர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபித்தனர். அதிலும் விசேஷமாக ரஷ்யாவில் இருந்த யூதர்களின் பாதுகாப்பிற்காக தேவனிடம் மன்றாடி ஜெபித்தார்கள். அதில் வயதான யூதர் ஒருவர் மிகுந்த மன வியாகுலத்தோடு தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, தேவனே, நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வாரும். தேவனே, மேசியாவை அனுப்பும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நம்புவதைப் போல இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மேசியா என்றால் அதை ஒரு அடையாளத்தால் எங்களுக்கு உறுதிப்படுத்தும். நாங்களும் அவரை விசுவாசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்றால் நாங்கள் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கதறி அழுது ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஏற்கனவே இவ்வுலகத்திற்கு வந்த மேசியாவாம் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் விசுவாசிக்காமல் புலம்பலின் சுவருக்கு சென்று மேசியாவை அனுப்பும் என்று அதில் முட்டி முட்டி ஜெபிக்கின்றனர். அவர் ஏற்கனவே இவ்வுலகத்திற்கு வந்துவிட்டார். அவரை குறித்து சொல்லப்பட்டபடியே அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின. ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை நம் பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக வந்த மேசியா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். தேவனால் அனுப்பப்பட்டு இவ்வுலகத்திற்கு வந்த மேசியாவை யூதர்கள் இன்னும் முழுவதுமாக நம்பவில்லை. யூதர்களைப் போலவே மற்ற ஜனங்களும் இன்னும் இயேசுவை அறியவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படி இவ்வுலகத்திற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். முதல் நூற்றாண்டில் தேவன் அநேக யூதர்களை ரட்சித்தார். பேதுரு, பவுல் போன்றோரின் ஊழியங்களினால் தினமும் தேவன் பல யூதர்களையும் புறஜாதியாரையும் ரட்சித்தார். இன்றும் அநேக யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகின்றனர். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் தமது சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வந்தவர். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். இந்த உலகத்திலும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புவார்.

ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 9. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காத படிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நாம் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகுதியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20 வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின் படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொண்டு வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றார். அவைகளுக்கு இந்த நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டார். ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பியிருந்தான். பிடித்த அமைஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் மில்லோவாவையும் எருசலேமின் மதிலையும் ஆப்சோரையும் மெகிதோவாவையும் கேசேரையும் கட்டினான். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாய் கொடுத்திருந்தான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ் பெத்ரோனையும் பாலாத்தையும் வனாந்தர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனேனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும்
தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். இஷ்டவேல் புத்திரர் சங்காரம் பண்ண கூடாமல் மீந்திருந்த இஷ்டவேல் புத்திரரின் ஜாதியல்லாத எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீதி இருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவர்களுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேவைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். பார்வோன் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடி வந்தார். அப்பொழுது மில்லோவை கட்டினான். சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள ஏசியோன் கேபேரிலே கப்பல்களை சேவித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்கள் ஆகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடே கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பிருக்கு போய் அவ்விடத்தில் இருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் டேவிட் ஜெரேமியா அவர்களின் சாட்சி பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
2: நம்ம எல்லா சூழ்நிலைகளும் அறிந்த தேவன் அவர். ஏன்னா இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குமா பாருங்கள். இந்த மாலை போடும்போது மேகம் போல ஒரு மாலை வந்துருந்துச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆண்டவர் அப்படியே ஒரு அற்புதமாக வந்தவங்கெல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. எங்கள் மனைவி நான் தாலி கட்டும்போது அவங்க மனசில் அழுதாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் யாரும் இல்லை, தாய் தாக்க பண்ணலை. அப்போது நான் முதல்ல தாலி கட்டும்போது அவங்க கண்ணீர் விட்டாங்க. நானும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், எனக்கும் எல்லாம் இருந்து ஒரு தனிமையில் இருந்தேன். எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தாங்கன்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்களை லைஃப் கல்யாணம்லாம் போச்சு, நல்லா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டோடு நடந்துச்சு என் கல்யாணத்தில். நான் நினச்சேன் ஒரு கேமரா, நாலு ரெண்டு மூணு கேமரா எங்கள் கல்யாணத்தில் ஃபோட்டோ பிடிக்க. ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக எனக்கு கல்யாணத்தை, ஒரு கல்யாண மண்டபத்து எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடந்துச்சு என் கல்யாணம். வந்து சாப்பிட்டவங்கள்லாம் சூப்பராக இருக்குது சாப்பாடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் நடக்கலை, கல்யாணம் முடிஞ்சு போனதுமே என்னுடைய ஒய்ஃபுடைய ஹாஸ்டலில் வந்து ரிசப்ஷன் நடந்துச்சு எங்கள் கல்யாணத்துக்கு. அவங்க ஹாஸ்டலில் இருக்கிற கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க வளர்ந்தவங்க எல்லாம் அண்ணன் தங்கச்சிங்க தானே ஹாஸ்டலில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிசப்ஷன் நடந்துச்சு, கேக் கட்டிங் நடந்துச்சு, அங்கேயும் டின்னர் ரிசப்ஷனில் டின்னரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சூப்பராக நடந்துச்சு, என் லைஃப்பில் அருமையாக போச்சு. ஏன்னா இவங்க டேடி மம்மி இல்லாதனால ஹாஸ்டலில் இருந்த ஒரு டேக்கர் பண்ணுங்கன்னவங்க வீட்டில் தான் நாங்கள் போய் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ரெண்டு மூணு நாள் அங்கே தங்க ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம். வந்து எங்கள் லைஃப்பை எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சூப்பராக போச்சு, ஆண்டவருக்கு நன்றி. அப்படி என் லைஃப் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் மனைவி வராங்க. எங்கள் லைஃப் ஸ்டார்டிங் வாழ்க்கை தொடங்குற காலத்தில் என் லைஃப்பில் எல்லா மாறுதல்கள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு மூணு நாள் அங்கே தங்கிட்டு திரும்ப எங்களுடைய வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா வந்து எங்கிட்டே வேலைக்கு சேர்ந்து கொண்டாரு. எங்கள் அப்பாக்கிட்டே 250 ரூபா ஒரு நாளைக்கு கூலிக்கு நான் வேலை செய்கிறேன். நானாக தான் கேட்டேன், வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாக்கிட்ட கூலி நானாக தான் கேட்டேன். ஏன்னா ஒய்ஃப் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. எங்கள் அப்பாக்கிட்டே மளிகைக்கடையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்பா கூட வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது என் மனைவி கன்சீவ் ஆகிறாங்க. அந்த கன்சீவ் எப்படி ஆனாங்கன்னா, நான் காலையில் எப்போவுமே ஜெபிப்பேன், ஆண்டவரோடு பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. எப்போவுமே நான் பேசுவேன் ஆண்டவரோடு. இந்த பேசும்போது ஆண்டவர் எனக்கு அந்த அவர் உள்ளேருந்து என்னோட சத்தம் எனக்கு நல்லா தெளிவாக கேட்கும். என் காதலையும் சத்தம் கேட்கும், ஆண்டவருடைய சத்தம். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் காலைல அதிகாலையில் நான் வானத்தை பார்த்துட்டே ஸ்கையை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே அப்படின்னு பேசிட்டு ஏதோ அன்னிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிச்சேன்ற. நான் இந்த சத்தம் வந்தோடனே எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன். கல்யாணம் ஒரு வாரம் தான் ஆகும், போய் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் சிரிக்கிறாங்க, எப்படா அதெல்லாம் இல்லை இருக்காதுன்னு. வீட்டில் நம்பலை, சரி வா டெஸ்ட் பண்ணலான்னு ஒத்துக்க மாட்டேன்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஒரு அப்படியே ஒரு 1 மந்த்து 2 வாரம் 3 வாரம் ஆகுது, நான் வீட்டில் ஒத்துக்க மாட்டேனாங்க. நானே போயிட்டு இந்த டெஸ்ட்டு இந்த ப்ரெக்னென்ட் டெஸ்ட்டு இது வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன், 2 கோடு இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தொடுதல் ஆரம்பிக்குது. முன்னாடி நான் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், பக்கத்து வீட்டுக்கு குழந்தை இந்த குழந்தை போகிறோம் தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் கேட்டு கேட்டு இன்னும் கொஞ்சம் தொடுதல் வர ஆரம்பிக்குது. எங்கள் மனைவி கன்சீவ் ஆகிட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் அதுக்கு முன்னாடி நான் பார்க்குற பாஸ்டர்லாம் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா சால்வேஷனுக்காக ஜெபிங்க, எங்கள் ஃபேமிலி சால்வேஷனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவேன். இப்போ என் மனைவி வந்தோடனே நானும் என் மனைவி ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலிக்காக ஜெபெல்லாம் ஓடுது, ஆனால் என் மனைவி வந்து சரியான சீரியல் பார்க்குற சினிமாவுடைய மோகம் ஜாஸ்தி. இப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு வேலை போயிடுச்சு, எங்கள் மனைவிக்கு நான் சொல்லலை, வேலை போயிடுச்சு. டிடிஹெச்சில் ஒர்க் பண்ண இந்த ஏர்டெல் டிடிஹெச் செட் பண்ணுறத வேலை போயிடுச்சு, நான் சொல்லலை. சொல்லாமல் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போய்ட்டு போய் சொன்னேன், போயிட்டு இருக்கிட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு போய் சொல்லிவிட்டு அப்படியே தெரிஞ்சிட்ருக்குறேன். அப்புறம் ஒரு நாள் எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டல் போகிறேன். சார் அப்பாக்கிட்டையும் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்குறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் என்னால் வேலை செய்ய முடியல, ஏன்னா ப்ரெஷர் நிறையா மேலே மாடியில் போயிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓடி எழுந்து வந்துன்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது ஒரு செவன்த் டே டென்டல் ஹாஸ்பிட்டல், அங்கே செவன்த் டே இதெல்லாம் பழக்கமாகுது. நான் இப்போது எனக்கு சத்தியத்தில் ஆண்டவர் எனக்கு வார்த்தையில் எனக்கு ஆண்டவர் வார்த்தையில் ரொம்ப ஈடுபாடு, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் வந்து சும்மா போவேன் செய்வேன், அங்கே என்னதான் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு போவோம் வரோன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வேர்டு எனக்கு ஆண்டவர் முதல் ஃபவுண்டேஷன் நிறைய வேர்டு தான், என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தவங்களாம் வேர்டு தான் இது பண்ணுறாங்க. இப்படி நாட்கள் போகுது, நானே என் மாதிரி ஜெபிக்கிறோம். சரி அங்கே வேலை ப்ரெஷர்னால திருப்பி அப்பாக்கிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் மனைவி வந்து சினிமா மோகம் ஜாஸ்தி, அப்போ நான் இந்த பரலோகம் புக்ஸு நரகத்துக்கு போகிற புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தப்போ இந்த நரகத்துக்கு போன அனுபவங்கள் சொல்லப்பட்ட ஒரு புக்ஸை வந்து அவங்க டிவி எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்படின்னா யாரோ டிவி பார்க்கும்போது உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா கூட தெரியாது, அப்புறம் டிவி மோகம். அப்போ அந்த டிவி முன்னாடி அந்த புக்ஸை வைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஜன்னலோரம் வச்சேன், பார்த்து படிக்கல. திருப்பியும் டிவி முன்னாடியே எடுத்து போய் வைக்கிறேன், மாற்றி மாற்றி அங்கேயே வைக்கிறேன். எப்படியாவது கண்ணில் தென்பட்டாவது படித்தாவது இந்த டிவி இதெல்லாம் விடுவாங்களான்ட்டு. ஒரு நாள் அது என்ன தான் வீட்டில் அப்பா என் வீட்டுக்காரர் வச்சுட்டு போகிறாங்கன்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நரக புக்கு படிக்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது, பாவத்தை குறித்து. அப்புறம் அவங்களும் அந்த டிவி முகத்துலேருந்து வராங்க. இப்போ எங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகி 3 மாதத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிளாஷ் ஆகுது. அவன் வீட்டை விட்டு தானே போகிறான், தனியாக தானே போகிறேன்னான்ட்டு 3 மாதம் வயிற்றில் பேபி எங்கள் பாப்பா வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நாங்கள் எங்கே போவோன்னா அட்வான்ஸு கூட பணம் கொடுக்க மாட்டேன்ட்டார். சரி எங்கள் மனைவிக்கு இந்த நகையெல்லாம் போட்டுறாங்க இல்லையா, அதில் ஒரு நகையை வச்சுட்டு நாங்கள் தனியாக எங்கள் வீட்டிலேருந்து அப்பா வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நானும் என் மனைவி தனியாக போக ஆரம்பிக்கிறோம். ஏன் துரத்துனாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கும் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு தான் அந்த கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியாக மாட்டோம், நான் வேலை சரியாக செய்ய மாட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அப்பா வந்து கூட வச்சுக்க மாட்டேன்ட்டார். அவருக்கு என்னை கண்டாவே பிடிக்காது, கொஞ்சம் ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆகும், அந்த புரிதல் இருக்காது. சரி தனியாக கொடுத்துனுக்கு தனியாக போயிட்டோம், தனியாக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறோம். கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன். காலையில் சாப்பாடு எனக்கு எங்கள் அப்பா மத்தியானம் தான் சாப்பிட வைப்பார், மத்தியான சாப்பாடு சாயந்தரம் சாப்பிட வைப்பார், சாயந்தரம் சாப்பாடு நைட்டு தான் 11 மணிக்கு சாப்பிடுவோம். இப்படி தான் என் லைஃப் ஸ்டைல் போகும்போது உடம்பு சரியாம ஆயிடுச்சு, ஜுரம் காய்ச்சல். ஏன்னா எனக்கு என் மேலே அழைப்பு கொஞ்சம் இருந்து தொட்டு என்னால் ஊழியத்துக்கு மேலே நிறைய வாஞ்சிருக்கும். சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு சண்டேஸில் சரியாக போக விட மாட்டார். இப்படி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யாமல் 1-2 நாள் வேலை செய்வேன், 3 நாள் நான் ஊழியத்துக்கு போவேன், ஒய்ஃபை கூட்டிகிட்டு ப்ரேயருக்கு போவேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்க ஆரம்பிக்கும்போது ரேஷன்லாம் கட் பண்ணுறாரு, சாப்பாடு இதெல்லாம் கட் பண்ணுறாரு. எல்லாம் கட் பண்ணணுமே சரி என்ன பண்ணுறது, எங்கள் இன்னொரு நகையை வச்சுட்டு எங்கள் ஒய்ஃபு நகையை வச்சுட்டு அப்படியே குடும்பம் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு, எதுவுமே செட் ஆகலை, அப்படியே போயிட்டே இருக்குது லைஃப்பில். கூழ் காய்ச்சி குடிக்கிறோம், 3-4 மாதம் பாப்பா பேபி வச்சுட்டு கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு. ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து அந்த தாண்டவர் தொடுதலுக்கு ஏற்கனவே சண்டே கிளாஸ்லாம் போகிறதுனால அவங்க பைபிள்லாம் படித்ததுனால அந்த ஒரு நற்குணம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும், அந்த அன்பு அதெல்லாம் ஹாஸ்டலில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே என்னோட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இது பண்ணாங்க. அப்போவையும் எங்கள் ஒய்ஃப் மேலே எனக்கு இந்த சந்தேக புத்தியெல்லாம் இருக்கும், ஏன்னா கடவுளுக்குள்ளே வந்தோன்னுமே எல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிறது இல்லைங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் நடந்துப்பாங்க, அப்படியே ஹோலினஸ் லைஃப் மாதிரி நடந்துப்பாங்க. என் லைஃப்பில் அப்பயும் சில விஷயங்களாக இருந்துச்சு, சந்தேக புத்தி அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் சண்டெல்லாம் வந்துச்சு. எங்கள் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணுற லைஃப் எல்லாம் போச்சு, ஆனால் அவங்க நல்லவங்க தான், எங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்க டைவர்ஸ் பண்ணிடணும், இந்த மனுஷங்கிட்ட வாழ முடியாதுன்னா என் தங்கச்சி பேசுவாங்க, எங்கள் அண்ணன் நல்லவன் கொஞ்சம் கோபம்தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு பேர் புரிதல் வர ஆரம்பிக்க ஆண்டு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுங்கன்னு சொன்னாங்க. நானே என் மனைவி மனசை விட்டு எனக்கு எது பிடிக்காது அவங்களுக்கு எது பிடிக்காது ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மனசை விட்டு பேசும் பொழுது தான் நம்மளுக்கு புரிதல், அந்த புரிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணிக்கணும். எப்போ மனசுக்குள்ளே நம்ம வச்சுட்டு வாழ்கிறோமோ அந்த அந்த சந்தேக புத்தியும் அந்த ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசாதது அந்த ஈகோ அந்த விஷயமே ஒரு கணவன் மனையை பிரிச்சிடும். ஆனால் எனக்கு எங்கிட்டே ஆண்டவர் பேசுகிறார், உன் கணவர்கிட்ட பேசு, மனைவிக்கிட்ட பேசுங்க, என் மனைவிக்கிட்டே ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுங்க. அப்போ நாங்கள் துணி வாஷ் பண்ணுற இடத்துல வீட்டில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம், எனக்கு எது பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாக என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது மேலேன்னா, நான்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு எங்கள் ஒய்ஃப் எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அவங்க எது பிடிக்கலன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு பிடிக்கல எதுன்னு சொல்கிறேன், ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறோம், நல்லா பேச ஆரம்பித்து அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரோம். அப்புறம் எங்கள் அப்பா இந்த நாளடியில் இந்த உடம்பு சரியாதவங்க, எங்கள் ஒய்ஃபுக்கு மனசு கஷ்டமாகுது, இவர் உடம்பு சரியாமாயிட்டார், மெலிஞ்சிட்டார், சரியாக சாப்பாடு போடாதனால அப்படின்னு அவங்க பண்ணும்போது திருப்பியும் நான் அப்பாக்கிட்டேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்து ஊழியத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், வேலைக்கு போவேன், இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க, இருந்தால் அப்படியே லைஃப் போக போக போக கடைசியாக விட்டுட்டேன், அப்பாக்கிட்டேருந்து விட்டுட்டு வீட்டில் நானும் என் மனைவியும் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், பைபிள் படிப்போம், காலையில் எழுவோம், பைபிள் படிப்போம், ஜெபிப்போம், அன்றைக்கி எல்லாம் ஜபம் பண்ணுவோம் ரெண்டு பேரும், திருப்பி பைபிள் படிப்போம், இப்படியே தான் ப்ரேயர் ப்ரேயர்னு போவோம். நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பைபிள் படிக்க படிக்க இந்த கல்யாணத்தில் மொய் கொடுக்கறதுக்கெல்லாம் சிலர் விட்டு போயிட்டுருப்பாங்க, கல்யாணத்துக்கு வராமல் வந்தும் கல்யாணத்துக்கு மொய் கொடுக்காம இந்த கிஃப்ட் மாதிரி மொய் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்காதவங்களாம். அப்போது எங்கள் கல்யாண நாங்கள் இந்த ஜெபிக்கிற டைமில் எங்களுக்கு மாதம் மாதம் எங்கள் மனைவியுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வர ஆரம்பிச்சிச்சு, கரெக்டாக ஒரு மாதத்துக்கான வாடகை அந்த செலவுக்கு அந்த பணம்லாம் வர ஆரம்பிச்சு, வர ஆரம்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், நிறைய பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், ஊழியங்களை செய்ய அங்கங்கே ப்ரேயருக்கு போக ஆரம்பிக்கிறோம். இப்படி போக போக தான் அப்படியே எங்கள் லைஃப் ஸ்டைல் ஓடுது. ஒரு பக்கம் கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்னும் ஆண்டவரை அறியறதுக்கான தருணமாக இருக்குது. பாப்பா வந்து கன்சியூவாக இருக்கும்போது நிறைய வார்த்தைகளை படிக்க எங்கள் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் தான் சொன்னேன் நல்லா வார்த்தைகளை படி, பைபிளை படி அப்படின்னு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் எங்கள் ஒய்ஃப் கல்யாணம் ஆனாலுமே சர்ச்சு இந்த சேஞ்ச் ஆகுது, நான் இருந்த ஒரு சர்ச்சு வேறு, இன்னொரு சர்ச்சு நான் போக ஆரம்பிக்கிறேன், அந்த சர்ச்சு தான் இங்கே 800 கிராஸில் வந்து பெங்களூரில் கிங்டம் ஃபேமிலி சர்ச்சுன்னு, எங்கள் மனைவி மூலமாக அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் இருந்த பழைய சபை பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம், ஃபுல் நியாயப்பிரமாணம் சர்ச்சு, அந்த சர்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு எடுத்துருவாங்கன்ட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற யாரையும் நான் கூப்பிடல, எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா எங்கள் பாஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் நீ ஊழியம் செய் அப்படின்னு சொல்லிட்டார், அதனால் முன்னிருந்த சர்ச்சில் சரி, அதனால் இந்த சர்ச்சுக்கு போகாமல் நாங்கள் அப்படியே இருந்தப்போ எங்கள் ஒய்ஃப் மூலிமா தான் இந்த கிங்டம் ஃபேமிலி சர்ச்சு, பாஸ்டர் தன்ராஜ் அப்படின்னு அவர் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். அங்கே போகும்போது தான் எனக்கு கிருபையை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் ஆண்டவர் அங்கே டீச் பண்ண ஆரம்பிக்கிறார், என் லைஃப் ஸ்டைல் இன்னும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் பாவின்ற குற்ற உணர்வுலேயே நான் வாழ்ந்துருந்த மனுஷன், நான் சின்ன தப்பு பண்ணிட்டோம் பயப்படுவோம், ஐயோ நரகம் போயிடுவோம், ஆண்டவர் என்ன நரகத்தை தள்ளிடுவார், அப்போ இந்த மாமிசமும் ஆவியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, தீர்க்கதரிசனம்லாம் சொன்னாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி அந்த டீப்பெல்லாம் தெரியாது. இந்த சர்ச்சுக்கு போகும்போது தான் எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுது என்னென்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும் கிருபையை பற்றி நியாயப்பிரமாணத்தை பற்றியும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும் இங்கே போக போயிட்டு தான் எனக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்குள்ளே இருக்கிற நிறைய டீமன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, நிறையா இந்த இந்து பேக்ரவுண்டில் வீட்டு குடும்ப பேக்ரவுண்டில் இருந்ததுனால நிறைய இந்த டீமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்குது, நிறைய ஆவிக்குரிய வரங்களை பற்றி இதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பற்றியெல்லாம் அங்கே தெரிய ஆரம்பிக்கிறேன், ஆவி என்ன என்ன, மாமிசம் என்ன என்ன, நியாயப்பிரமாணம் என்ன என்ன, சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்ன முறியடித்தார், அந்த சிலுவையில் என்ன முறியப்பட்டது, மரணத்திற்கு முன்பு என்ன இருந்துச்சு, அப்புறம் பழைய ஏற்பாடை பற்றி புதிய ஏற்பாடை பற்றி நல்லா ஒன்று தெளிவுகளெல்லாம் வந்து எனக்கு அந்த எங்கள் மனைவி மூலிமா அந்த சர்ச்சுக்கு போனவங்க ஒரு படியாக செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த பழைய சர்ச்சு இருக்கும்போது ஊழியை வாஞ்ச ஜாச்சி ஜாச்சி பாட்டெல்லாம் எழுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ஊழியை செஞ்சுட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன், அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு லைஃபு. இந்த சர்ச்சுக்கு போனோன்னு இன்னும் ஊழியம் வந்து ஜாஸ்தியாச்சு. இப்போது எனக்கு பைபிள் காலேஜ் இங்கே போனோன்னு தான் பைபிள் காலேஜ்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணுறேன், சரி ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு யோசிக்கும் போது அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது, வார வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறேன், பைபிள் காலேஜ் படிக்கணும் அந்த மைண்டு மட்டும் என்கிட்ட ஓடுது, நான் எப்படி பைபிள் காலேஜ் படிக்கணும்னு எனக்கு ஒரு சிந்தனை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருந்தால் சொன்னால் சேர்த்து விடுவாங்க, இவங்களும் ரசிக்கப்படலை, யார் சேர்த்து விடுவா, நம்மக்கிட்ட காசும் இல்லை, சரி அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, சரி எப்பவுமே வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை தான் சர்ச்சுக்கே போவேன், ஏன்னா எங்கள் அப்பாவை விட மாட்டார், ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்கிறேன் இல்லையா. அப்போது ஒய்ஃபுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட போய் சம்பளம் கேட்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பா அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு சம்பளம் கேட்குறான்னு, எவ்வளோ கேட்குற, 250 ரூபா அப்படின்னு கூலி பேச ஆரம்பிக்கிறேன். அப்பாக்கிட்டே கூலி பேசி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். அப்பயும் கடவுளுக்குள்ளே போனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுளுக்குள்ளே போன பின்னாடி என் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறாரு. நான் ஒரு காசு பொய் சொல்ல மாட்டேன், காசை திருட மாட்டேன், நல்லா கரெக்டாக நடந்துக்கிறேன்றது அவருக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சு, நல்லா என்னை நம்பி கடையை ஃபுல்லாக விட்டுட்டு போவார். ஏன்னா கடையில் நான் ஜபிக்க ஆரம்பிக்கிறோம், என் ஒய்ஃப் கல்யாணம் ஆனமே அவங்க ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் அவங்க பாப்பா வச்சுட்டு அங்கங்கே ப்ரேயருக்கெல்லாம் போவோம். இதில் எங்கள் ஒய்ஃப் இன்னும் பேப்டிசம் எடுக்கலை, ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுன்னு அவங்களும் கொஞ்சம் மனமாறுதல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பரலோகமான நரகம் புக்ஸ் படிச்சுன்னு அவங்க மனமாற ஆரம்பிக்கிறாங்க. பேப்டிசம் எடுக்க சொல்கிற எடுக்க மாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பேப்டிசம் படிச்சுட்டு பாவம் தான் பண்ணுறாங்க, அதை நான் அப்படியே இருந்து போகிறேனே, நான் பாவம் பண்ணுறதில்ல, இருந்தாலும் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே லைஃபுக்குள்ளே இருக்கிறது, அது அதுக்கு எதுக்கு பேப்டிசம் எடுக்கணுன்றாங்க. சரி, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் வச்சு ஆண்டரை பற்றி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பேப்டிசம் என்னான்ட்டு நானும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு நாங்கள் போனோமே இங்கேயோ சத்தியங்களை அறிகிறாங்க. பாப்பா ஒரு 6 மாதம் 7 8 9 மாதம் இருக்கும்போது அவங்க பேப்டிசம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேப்டிசம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. பாப்பா வயிற்றில் இருக்கும்போது சேர்ந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க. அதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, நான் வந்து சரி ஒரு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பெனாயில் பிஸ்னஸ், ஒருத்தர் இந்த பெனாயில் செய்கிற கம்பெனி, பெனாயில் இந்த சோப் ஆயிலு, சோப்பு விற்கிற, ப்ளீச்சிங் பவுடர் விற்கிற ஒருத்தர்கிட்ட சும்மா வாங்கி ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற மாதிரி நான் வாங்கி அப்பாக்கிட்ட சுத்தமாக விட்டுட்டேன். விட்டுட்டு பிஸ்னஸில் இறங்கிட்டேன் கொஞ்சம். அப்புறம் அப்பாவுக்கு திருப்பியும் கூப்பிட்டுக்கினார், இதுவும் செய்கிறேன் சைடில் இதுவும் செய்கிறேன், ரெண்டும் செஞ்சுட்டு அப்படியே செஞ்சுட்டு செய்யும்போது எனக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணால் நாமளும் செப்பரேட்டாக பண்ணணும்னு ஆசை வரும் இல்லையா. அப்புறம் இது மூலப்பொருளெல்லாம் எங்கே வாங்கணும்ன்ட்டு கேட்டு நானே பெனாயிலெல்லாம் செஞ்சு எங்கள் கடையில் வச்சு அதுவும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் லைஃப் போகுது. அப்புறம் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு எனக்கு கிளாஷ் வந்தோடனே சுத்தமாக பெனாயில் பிஸ்னஸுக்கு போக ஆரம்பிக்கிறேன். பெனாயிலாம் வண்டியில் வச்சுட்டு எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஊழியம் பண்ணுறீங்க, இதெல்லாம் விற்பீங்களான்னா திருடக்கூடாது, பொய் தான் சொல்லக்கூடாது, கஷ்டப்படணும்னு ஆண்டவர், இங்கே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் எங்கே சொல்லலன்ட்டு ஊழியம் பண்ணாலும் சரி ரோடோட பெனாயில் எடுத்துக்கிட்டு பெனாயிலே சோப்பாயிலே அப்படின்னு விற்றுட்டு ரோடெல்லாம் சத்தம் போட்டு விற்றுட்டு போகும். தெரியும் நிறைய பேருக்கு நான் ஊழியம் பண்ணுறேன்ட்டு, இருந்தால் யார் என்ன தெரிஞ்சினாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்படணும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே பெனாயிலால் வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அப்படியும் காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது. இப்போ பைபிள் படிக்கணும்னும் போது திடீர்னு ஒரு வீட்டிலே ஒரு எஸ்ரா தியாலஜிக்கல் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் எனக்கு, என் ஃப்ரெண்டு மூலிமா. அப்படி ஆகும்போது தான் அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய என்னை பார்க்குறாரு, பார்த்துன்னு தெரிஞ்சிச்சு நான் வார்த்தையில் இருக்கிற வாஞ்ச ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த ஊழியன் செய்கிற தாகம்லாம் பார்த்துட்டு எனக்கு பைபிள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த பைபிள் சொல்லி கொடுக்குற ஆரம்பியத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு பைபிள் காலேஜ் சொல்லி கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்போது, முதல் முதல்ல எனக்கு பைபிளை பற்றி சொல்லி கொடுத்ததே ஆண்டவர் தான். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அப்புறம் ஆவியோடு ஆவி எனக்கு இந்த மாதிரி டீச்சிங்கெல்லாம் எனக்கு ஆண்டவரே கொஞ்சம் சொல்லி கொடு, பரிசுத்தாக பைபிள் ஏசையால் இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும்போது நான் அங்கே கொஞ்சம் கற்றுக்கும் போது அதுவும் மைண்டில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஆவிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது இந்த எஸ்ரா தியாலஜிக்கல் பைபிள் காலேஜ் பாஸ்

காசு இல்லை, ஆனால் எங்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், அந்த பெனாயிலு இந்த சோப் ஆயிலு இதெல்லாம் நான் சேல் பண்ணுறேன் இல்லையா தனியாக செஞ்சு, இது மட்டும் எங்கிட்ட இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி ஓகே நீ ஃபீஸ் எல்லாம் எதுவும் தராதுன்னா, இல்லையா நான் ஃபீஸ் எல்லாம் வாங்காமல் கொடுக்காமல் எனக்கு இல்லை, எங்கிட்ட இருக்கிறது இதுதான்ட்டு எல்லாம் ஒரு 4 லிட்டரும் 3 லிட்டரும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காணிக்க வச்சுட்டு, இதுதான் எங்கிட்ட இருக்கிறது வாங்கிக்கோங்கன்னுட்டு அவர்கிட்ட எனக்கு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஃபீஸ் அந்த பெனாயிலு சோப் ஆயில் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வரேன். அப்போ அவர்கிட்ட அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். திருப்பி மேல் பைபிள் காலேஜ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன், தியாலஜிக்கல் பைபிள் தியாலஜிக்கல் படிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போகிறேன். படித்து முடிச்சோடனுமே அப்படியே போயிட்டு ஊழியம் வாங்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பி எங்கள் பாஸ்டர்கிட்ட, எங்கள் வைஃப் மூலிமா போனேன் இல்லை கிங்டம் ஃபேமிலி சர்ச், அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். நான் நினச்சிட்டு போகிறேன் என்னான்னுட்டு, ஆ பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம், நம்மளை போனோமே ஆல்டரில் ஏற்ற விட்டுருவாங்க, நம்மளை பிரஸ் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக வச்சுப்பாங்கன்னு போகிறேன். அவர், அப்படியாப்பா பைபிள் காலேஜ் முடிச்சிட்டா, சரி சரி சரி. போனனுமே நம்ம எப்படி தெரியுங்களா, எல்லாரும் அப்படி தான், ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சோன்னுமே என்ன ஆகும், ஒரு கெத்து வரும், ஆ நம்மளை ஒரு பெரிய பாஸ்டராக நினைப்பாங்க, மேலே ஆல்டரில் விட்டுருவாங்க, பிரசங்கம் போடலாம், எல்லா தலைமையில் கை வச்சு வைக்கலாம், இப்படி ஒரு எண்ணத்தில் தான் நான் உள்ளே போகிறேன். போனனுமே பாஸ்டர்கிட்ட போயிட்டு நிற்கிறேன், முதல்ல பாஸ்டர் எனக்கு செஞ்சது ஆல்டரெல்லாம் கொடுக்க கிடையாது, என்னை கீழே தான் உட்கார வச்சார், நான் கீழே தான் உட்காறேன். நம்ம எண்ணம் அப்படி எடுத்தோன்னுமே எல்லாம் விட்டுருவாங்களா, விடமாட்டாங்க, ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, படிச்சுட்டு வந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. நம்ம தப்பு தான், நம்ம எண்ணம் அப்படி இருந்துச்சு. அப்போ போகிறேன், அப்புறம் திருப்பியும் சரி ஓகே விடலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்ச நாள் திரும்ப சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். இந்த ஊழியம் செய்கிறவங்களில் எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாலும் கொஞ்சம் வளர்ந்துட்டால் என்ன புத்தி வரும்னா, நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இவங்க என்ன நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க, நம்ம பைபிள் காலேஜெல்லாம் முடிச்சுக்கிறோம், நம்மளுக்கு வார்த்தைலாம் தெரியுது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் அவங்க அனுபவங்கள் எவ்வளோ இருக்கும். அதிலேருந்து நான் தனியாக வர ஆரம்பிச்சிட்றேன், தனியாக வந்து நானாக ஒரு எண்ணம், எனக்கு ஒரு ஊழியம் பண்ணுற வாஞ்சலில் தனியாக வர ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறேன், நானாக ஒரு பேர் எனக்குன்னு பைபிள்லேருந்து ஒரு பேர் எடுத்து ஒரு ஜீசஸ் மிராக்கல் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேரில் ஒரு சின்னதாக ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய சண்டே கிளாஸ் பஸ் வராங்க. நான் சண்டே கிளாஸ் செய்கிறத பார்த்து எங்கள் அப்பாலாம் கடையில் தான் ஜூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடத்திட்டு போகுது. அப்படியே கொஞ்சம் ஊழியங்கள் போகும்போது இதுக்கு நடுவில் ஒரு இன்சிடெண்ட் ஆகுது, எங்கள் அப்பா இதெல்லாம் அதெல்லாம் எங்கள் மனைவிக்கெல்லாம் பிடிக்காமல், அப்புறம் பாப்பா அப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது, பாப்பா குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. பாப்பாவுக்கு பிறக்க ஆரம்பித்தோன்னுமே அங்கேயும் அதை தான் ஒரு இன்சிடெண்ட்டு. வாழ்க்கையில் ஒன்று ஒரு விஷயம், ஆண்டவர் அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், அவர் நேற்று மீண்டும் இன்றும் மாறாத தேவன், நம்மளை யார் விட்டு கைவிட்டு போனாலும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என் மனைவிக்கு மெடிக்கல் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு 1 ரூபா பணம் இல்லை, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரோ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு ஃபியர். அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இந்த நாள்பட்ட இடையில தான் ஒரு இதாக ஆரம்பிக்குது, என் மனைவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ தான் அவங்களுக்கு அண்ணன் இருக்கிறாருன்னு தெரிய வர்றது. அவங்க அண்ணன் யாருன்னா அவங்க அப்பாவுடைய பெரியப்பா பையன், அவங்க இருக்கிறத சொல்கிறாங்க, அவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு. அப்போ அப்பா இருக்கிறத தெரியுது, அவங்க கேரளாவில் வீடு இருக்க தெரியுது, அவங்களுக்கு சொத்து இருக்குதுன்னு தெரிய வருது. என் மனைவி யாரெல்லாம் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு சொத்து பற்றலாம் நிலம் வீடெல்லாம் இருக்க தெரிய ஆரம்பிக்குது. அப்போது அவர் மூலிமா எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கான பணத்தை ஹெல்ப் கிடைக்குது, அவர் கொஞ்சம் பணம் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த பணம் ஹெல்ப் பணத்தை வச்சுட்டு தான் ஸ்கேனிங்கு டெஸ்டிங்க்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறேன். போக ஆரம்பிக்கும்போது லைஃப் அப்படியே மூவ் ஆகுது. பாப்பா பிறக்கிற டைமில் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்பவும் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பேபி கேர்ளு தான் காமிக்கிறாரு. சரி எந்த கேர்ளாக இருந்தால் என்ன, ஆண்டவர் கொடுக்கறது அப்படின்ட்டு நாங்கள் கொண்டு போகிறோம். இதில் ஒரு பெரிய மிராக்கள் என்ன, நாங்கள் பைபிள் படிக்கிறோம், நிறைய ப்ரேயருக்கு போவோம், இவங்க பேப்டிசம் எடுத்தாங்க. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் குழந்த ஒரு என்ன பண்ணுவான்னா, நான் எந்த பக்கம் ஜெபம் பண்ணுறோம் அந்த பக்கம் வந்து தலை வந்து முட்டும், எங்கள் ஒய்ஃப் காமிப்பாங்க அந்த வயிறு வந்து இந்த சைடு தலை வந்து முட்டும்,
திருவிரு கொஞ்ச நேரம் பொறுன்னா இந்த பக்கம் வந்து ஜெபிச்சுன்னா

அப்படியே ரொட்டேஷன் அடிச்சுட்டு வந்து இந்த சைடு தலை முட்டும், அது அப்படியே தெரியும். நாங்கள் பாரு எவ்வளோ உன்னுறுப்பா வயிற்றுலேருந்து பாப்பா எல்லாத்தையும் கேட்குறாரு, ஜெபிக்கிற அந்த ஆராதனைலாம் கேட்குறா பாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட் மணியெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்போது ப்ரெக்னென்சி டைம் வந்துச்சு, அங்கே ரெண்டு மூணு முறை இப்போ டேட் டைம் வருது, எல்லாம் ஆகுது, ரெண்டு மூணு முறை போகிறோம் ஆனால் டேட்டு மாற்றி கொடுத்துட்டுன்னு வராங்க. திருப்பி மறுநாள் நைட்டெல்லாம் தூங்கலை, எங்கள் பாப்பா திடீர்னு நைட்டு வலி வந்துச்சு. சரி இந்த மாதிரி ஆகி டெஸ்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆகி போயிட்டு போயிட்டு வர்றதுனால எங்கள் ஒய்ஃபு இல்லை இல்லை இந்த முறை வலி வந்தால் காலையில் வரை இருக்கலாம் இரு அப்படின்றாங்க. காலையில் வந்தோடனே ரொம்ப வலி பெயின் எடுத்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், சேர்த்துறோம். எங்கள் ஒய்ஃபு அந்த டைமில் நிறையா வந்து பேஷண்ட்ஸு பார்க்க முடியாத பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்கள் மனைவியை பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் கூட இல்லை, அவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் போரிங் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல தான் பாப்பா சேர்த்துணும். அங்கே நிறையா பேஷண்ட்டுங்களாம் நீங்கள் பார்க்க முடியல, இவங்க வழியில் இருக்கிறாங்க. நான் என் ஒய்ஃப் சொல்கிறேன், நடந்து கொண்டே அந்நிய பாஷ் பேசிகிட்டே இரு, ஜெபம் பண்ணிகிட்டே இருன்றோம். நான் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா நாங்கள் போயிட்டோம், எங்கள் அம்மாலாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வராங்க, என் தங்கச்சி வராங்க, வந்துட்டு பின்னாடி அவங்க அந்நிய பாஷ் பேசிகிட்டே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது நேராக அவங்க கரெக்டாக அந்த டைமில் பெயின் இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. அந்த வழியிலையும் ஜெபம் பண்ணிகிட்டே இருன்னு சொல்கிறேன், நீ ஜெபி ஜெபி ஜெபின்ட்டு நானும் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் உள்ளே போனேன்னு பெயின் வந்துடுச்சு, உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா பார்க் கிட்ட உக்காந்துக்கிறோம், இவ்வளோ நாள் ஜெபிக்காதன்னு வாய் சொல்லாது எங்கள் அம்மா உடனே, டேய் முட்டி போடு முட்டி போடு நல்லா முட்டி போட்டு ஜெபி ஜெபி ஜெபி ஜெபின்றாங்க. எனக்கு சந்தோஷமாச்சு, அம்மா வாயிலேருந்து இந்த ஒரு ஜெபன்ற வார்த்தை வந்துச்சே அப்படின்ட்டு நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். முட்டி போட்டு ஜெபிக்கும் போது கரெக்டாக ஒரு மணி ஒரு 1:55 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என் பாப்பா பிறக்கிற அந்த வார்டுக்கு நேராக நான் பார்க்குறேன், வானம் அப்படியே ரெட்டு கலரில் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது. ஏன்னா நான் இங்கே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அங்கே வார்டில் என் மனைவி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது அந்த டைமில் அப்படி இருக்குமான்னுட்டு நான் ஒரு சைனாக தான் பார்த்தேன் அந்த இடத்துல. அப்படியே ஒரு ரெட் கலரில் வெளிச்சமாக 1:55 தான் பாப்பா பிறந்தான் அந்த டைமில். அந்த இடத்துல கரெக்டாக அவங்க வார்டுக்கு நேராக ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு வானமே ஒரு ரெட்டு கலரில் இருந்துச்சு, அந்த சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது இவங்களை உள்ளே கேட்டால் யாருமே தொடரலையாம், புஷ் பண்ணுன்னு மட்டும் சொன்னாங்களாம். இவங்க என் தங்கச்சி தங்கச்சி அலோவ் பண்ணிதான், எங்கள் தங்கச்சி அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் நீங்கள் புஷ் பண்ணுங்க பாப்பாவை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னபோது, அப்புறம் பாப்பா பிறந்தாங்க. பிறந்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் எல்லாருக்கும் ஒரு வந்து ஆண்டவர் காமிச்சது கேர்ள் பேபி தான், நான் ஏதோ பையன் தான் நிற்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்களை தூக்கிட்டு வந்து காமிக்கும்போது நான் முதல் முதல்ல கேட்டேன், என் மனைவியை தான் நான் கேட்டேன், என் மனைவி நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஏன்னா குழந்தை ஆண்டவர் ரெண்டு பேரும் சேஃப் பண்ணிட்டார், இருந்தாலும் குழந்தைனால இன்னொரு குழந்தை ஊத்துருவார், என் மனைவி மேலே அவ்வளோ எனக்கு பிரியம். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே குழந்தை சேஃபாக இருக்கணும் தான் என்ன எனக்கு, குழந்தை ரெண்டு பேரும் சேஃபாக இருந்தாங்க. ஏன்னா என் மனைவிக்கு நான் ஜெபிக்கும்போது ஒன்று சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்க வந்து மறுசுத்தி வராதுக்கு முன்னாவே குழந்தை பிறந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். அப்போது சுகப்பிரசவம் தான் ஆச்சு அவங்களுக்கு, கத்தி சிசரிங்கெல்லாம் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதுலேயும் பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, அவங்க கம்பீரமாக ஆம்பளை பிள்ளை, நாங்கள் நானும் கம்பீரமாக சொன்னேன் கேர்ள் பேபிடா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ரெட்டாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. என் தங்கச்சி அங்கேயே சொன்னாங்க, ஐயோ எனக்கு கொடுத்துட்றா பாப்பாவோ அப்படின்னு, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்போது குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க, ஆண்டவர் அவ்வளோ அழகான ஒரு பேபி கேர்ளை கொடுத்தாரு எனக்கு. நான் என் குழந்தைய வாங்கும்போது ஒன்று தான் நினச்சேன், எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு நாள் நினச்சேன், இன்றைக்கி என் மனைவியே கொடுத்தாரு, எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாருன்னு ஆண்டவர் கூடான கூடி நன்றி சொன்னேன். என் கையில் வாங்கும்போது நான் கண்ணீர் விட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா என்னை எல்லாம் ஒதுக்குனாங்க. இன்றைக்கி எனக்கு யார் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறா எனக்கு லைஃப்பில் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்கள் அம்மாவும் என் குழந்தை ஃபேஸ் ஆம்பளை குழந்தை பிறந்தும் சந்தோஷம், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை பெண் குழந்தைன்ட்டு ஒரு வருத்தப்பட்டாங்கன்னா, பாப்பாவுடைய கலர் அவ்வளோ ரெட்டிஷாக இருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. நான் இன்ன வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது அதுதான் விஷயம். அந்த நான் எப்போவுமே என் குழந்தைய பார்த்து நான் நன்றி சொல்லுவேன், ஏன்னா அவங்கள அவ்வளோ ஞானமாக ஆண்டவர் கொடுத்துருக்குறார். இன்றைக்கி கூட என் குழந்தை எல்லா ஜபத்திலும் சரி, பேரண்ட்ஸ் கீழ்ப்படுவதிலும் சரி, எல்லா விஷயத்திலையும் அது கர்த்தராக கர்த்தர் கொடுத்த அந்த ஈவு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என் மகள். அப்போ என் மகள் வந்தோடனே எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. குழந்தை பிறந்து அன்றைக்கி நைட்டு தான் மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தாங்க, எங்கள் அப்பா வரல, எங்கள் அம்மா என் தங்கச்சி இருந்தாங்க, போயிட்டாங்க.
ஏன்னா ஒரு வார்டில் குறைஞ்சபட்சம் 3 டேஸ் 5 டேஸாக தான் இருக்கணும், யாரும் இல்லை. நான் என் மனைவியை நான் தான் பார்த்துக்கினேன். அலோவ் பண்ணல. ப்ரெக்னன்சி வார்டில் லெலிடேஸ் இருக்கிறதுல ஆம்பளைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் தான் கூட இருந்தேன், நான் தான் என் குழந்தைக்கு இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் மோஷன்லாம் தொடச்சி விட்டது நான் தான். இந்த இதில் பண்ணுவாங்க, குழந்தைகள்லாம் பால் குடிக்க தெரியாது, லேடிஸ் தான் அதெல்லாம் வச்சு குடிக்க கற்றுக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் தான் என் ஒய்ஃபுக்கு பண்ணனே. யாருமே அப்பா அம்மா எங்கள் அம்மா அவ்வளோதான் போயிட்டாங்க. அப்பா டே உங்கள் அப்பா பிஸி, உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு செய்யணும், உங்கள் அப்பா கற்றுவார் அப்படி இப்படின்னு ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை. என் மனைவி 5 நாளும் அந்த 1 நாளை விட்டுட்டு மற்ற நாளெல்லாம் நான் தான் பார்த்துக்கினேன். திடீர்னு அங்கேயும் ஒரு போராட்டம், என்னென்னா வார்டில் இருக்கிற யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஆம்பளை உள்ளக்குறாங்கன்ட்டு. அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை ஆகும்போது அந்த வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு லேடிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அண்ணன் ஒரு தப்பான எண்ணத்தை கூட யாரும் பார்க்குறதில்ல, நேராக அவங்க மனைவியும் அவங்க குழந்தைய தான் பார்ப்பாங்க. திருப்பியும் கீழே குஞ்சுக்குவார், அப்படி கீழே படுத்துக்குவார், குழந்தைய மட்டும் பார்ப்பார். அந்த அண்ணன் தப்பாகுதுன்னு எங்களுக்கெல்லாம் சம்மதம் நாங்கள், ஆனால் அங்கே அந்த இருக்கிற ஆயமாக விடலை. கோபத்தில் என் மனைவியை நான் அடிச்சிட்டேன், அடிச்சுட்டு வா போகலாம் எடுத்துகிட்டு போகலாம், பெரிய சண்டை பிடிச்சிட்டேன். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போலீஸ் எல்லாம் கூப்பிடுங்க நீங்கள், எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு யாரும் இல்லைன்னா. ஏன்னா அந்த இடத்துல குழந்தைங்களாம் தூக்கி திருடிட்டு போயிடுவாங்கன்ற ரூமரெல்லாம் வந்துச்சு, எனக்கு பயம். இருந்தாலும் நான் வெளியில் போய் கொசு கடியில் படுத்துட்டு இருந்து அப்போ போய் எட்டி எட்டி பார்ப்பேன். ஃபோனு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கு கேட்டு பாப்பா பார்த்துக்கிறியா, பக்கத்தில் இருக்கிறியா, அவனுக்கு எப்படி இருக்குன்னு. மீதி ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படியே ஓடிச்சு. திருப்பியும் குழந்தைய டிச்சார்ஜ் ஆகி பண்ணுறோம், அங்கேயே ஏமாற்றம்தான். இருக்கிற காசெல்லாம் போடுங்கனாங்க, எங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுட்டு காசு போடுங்கனாங்க, 2000 3000 திருடுனாங்க. இருந்தாலும் கொடுத்து அப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன். குழந்தைய கூட்டிகிட்டு வருவோம், எங்கள் அப்பா அம்மா வருவாங்கன்னா யாருமே வரல. ஆட்டோவில் குளிரில் என் கை குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போ மட்டும் கூப்பிட்டு அந்த திண்டு பிரகாரம் மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க, ஒட்டு வச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க, பேத்தி தூக்கி நாங்கள் கூப்பிட்டாங்க. 2 நாள் குழந்தை சத்தம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, என்னால் தூங்க முடியல. பேத்தின்னு சொன்னவர் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செலிப்ரேட் பண்ண தாத்த எங்கள் அப்பா குழந்தை சத்தம் பிடிக்கல, வீட்டை விட்டு துரத்துன்றாங்க. இப்போ எங்கே போவோம், திருப்பியும் வீடு காலி பண்ணணும். பழைய வீட்டில் இருக்கிறவங்க தீட்டு இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னுட்டாங்க. நாங்கள் இருக்கிற தனியாக இருந்த வீடு, எங்கே போகிறதுன்னு தெரில. அப்போ எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டு மேலேயே ஒரு வீட்டில் வாடகைக்கு வீடு பார்த்து வைக்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி இப்படி போயிடுன்னு சொல்லணுமே, நான் என்ன பண்ணுறேன், எங்கள் சர்ச்சு பக்கத்தில் வீடு பார்க்க ஆரம்பிக்கிறேன். சர்ச்சு பக்கத்தில் வீடு பார்க்க ஆரம்பித்து அங்கே போகிறோம். அங்கே போனால் கை குழந்த இப்போது மனைவிக்கு தண்ணி கூட ஊற்றலை, அதாவது தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா அது கூட ஊற்றலை. நான் போகிறேன் என் மனைவிக்கு காலையிலனா நான் என்ன பண்ணுறேன், நைட்டெல்லாம் கக்கா துணியெல்லாம் துவச்சி பாப்பாவுடைய அந்த வேஸ்டேஜ் துணியெல்லாம் துவைக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன். ஒரு காலேஜில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் உங்களுக்கு தெரியும், இந்த பாய்ஸ் எல்லாம் யூரின் பாஸ் பண்ணுற அந்த டாய்லெட்டெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், எல்லா வேலை செய்கிறேன். நைட் ஆனால் திருப்பி வந்து துணி துவைக்கிறேன். காலையில் 4 மணிக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும். நான் போகிற வீடு தண்ணி பிடிச்சி வச்சா தான் தண்ணி ரெகுலராக வராது, டெய்லியும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்சு என்னால் தூக்கம் இல்லாமல் முடியல, அப்படியே லைஃப் ஸ்டைல் ஓடுது. ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி அழறேன், என்னால் முடியல, நீங்கள்லாம் இருந்து இப்படியே நான் அவஸ்தை பண்ணணும். திருப்பி எங்கள் அப்பா வாங்குறாங்க, திருப்பி வீடு காலி பண்ணின்னு போகிறோம், மேல் வீட்டில் வைக்கிறாங்க. அப்படியே லைஃப் ஸ்டைல் ஓடுது, எங்கள் அப்பா கூடயே வேலை செஞ்சுக்கினு அப்படியே திருப்பி கஷ்டம் மேலே கஷ்டப்படுறேன். ஆள் திருப்பி மெலிஞ்சு போயிட்டேன், அப்படியே ஊழியம் அப்படியே இப்படின்னு ஓடிட்டுருக்கு. அப்படியே லைஃப் ஸ்டைல் போகும்போது திரும்ப எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறார். இவன் சரியாக வேலைக்கு வர மாட்டேன்றான். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எங்கள் பாப்பா வந்து பால் தாய்ப்பால் ஸ்டாப் ஆகிடுது, எங்கள் அப்பா 3 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுப்போம், குழந்தை குடிக்கிற குழந்தை குடிக்கும், 3 லிட்டர் கூட குடிக்கும், அது சொல்லி காமிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க குழந்தைக்கு 3 லிட்டர் பால் கொடுக்குறேன், அதுக்கே வேலை செய்ய மாட்டான். ஒரு ரோட்டில் போகிறவங்க கூட அந்த மாதிரி யாருக்கும் குழந்தைக்கு பால் கொடுத்தா சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லி காமிக்கிறார். எனக்கு கோபம் மேலே கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பக்கம் உடம்பு சரியாமல் அப்பப்போ சிக்னஸ் ஆகிடுவேன். இப்படி ஆகும்போது சரி வேண்டாம், நாங்கள் எல்லாம் கல்யாணம் பீரோ எல்லாம் விற்றுட்டு 2 வீலர் யாராவது எனக்கு அப்போல்லாம் யாராவது கொடுப்பாங்க, ஊழியம் செய்கிறார் நடந்தேன்ட்டு அந்த 2 வீலர் கொடுத்துருந்தார், அதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு கேரளாவுக்கு போயிடும்.
எனக்கு அப்பயும் ஆவிக்குரிய அந்த அளவுக்கு தெளிவில்லாதனால ஜெபிக்க ஆரம்பிக்கும் மலையெல்லாம் காமிக்கிறாருன்ட்டு எனக்கு ஒரு எண்ணம். அவங்க எங்கள் மனைவியுடைய ஊருக்கே போக சொல்கிறாருன்ட்டு நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம். அங்கே ஊழியத்துக்கு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பிரதர் எனக்கு பழக்கமாகி அங்கே போய் எல்லாம் காலி பண்ணிட்டு போகிறோம். அங்கே ஊழியத்துக்கு போகிறோம் கேரளாவில் மூணாரில். எங்கள் மனைவியுடைய ஊர் வந்து மூணாறு சூரநள்ளி, அதுதான் அவங்களுடைய பூர்வீக ஊர். அங்கே நாங்கள் போக ஆரம்பிக்கிறோம். நிலம்லாம் அங்கே போனோன்னு அங்கே மாமன் மன நிலம் அவங்க இடம் எல்லாம் காமிக்கிறாரு. நாங்கள் அங்கே போனால் அவங்க அக்காவுக்கும் ஷாக்கு. அப்போது அங்கே ஒரு ஊழியக்காரன் நம்பி நான் ஊழியம் போகிறேன். போகும்போது வா தம்பி வாங்க ஊழியெல்லாம் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றாரு. கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை பார்த்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊழியத்தில் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னுட்டாங்க. ஊழியம் செய் தம்பி, ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு தான் போனால் நம்மக்கிட்டலாம் எதுவும் பணம்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு. சரி, அங்கே போய்ட்டு ஒரு என்ன வேலை செய்கிறேன்னா, ஒரு ஏலக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை. அப்படி ஊரில்னா ஏலக்கு இந்த லவங்கம் பட்டை இந்த மாதிரி இதெல்லாம் விளைச்சல் வரும், அந்த வேலைக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு செடிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு பக்கெட்டு தண்ணி, அப்படின்னா 100 செடிக்கு கையிலே எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் ஸ்டார்ட் அங்கே செஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே போனோன்னு கொஞ்ச நாளில் அந்த ஊழி வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அது ஒரு நடு காடு. அந்த காட்டில் பெரிய மலை மேலே ஒரு வீடு. அந்த வீட்டில் என்ன ஆகுதுன்னா தங்குறோம் கொஞ்ச நாள். அங்கேயும் வேலைக்கு போயின்னு அப்படியே தங்கியிருக்கும்போது பாப்பாவுக்கு இந்த மாட்டுப்பால் கிடைக்காமல் வெள்ளாட்டு பால் கொடுத்துட்றாங்க. அது ஹீட்டாக என்னன்னு எனக்கு தெரியாது. பாப்பா நல்லா கொழு கொழு கொழுன்னு பாப்பா பேபி மாதிரி அமுல் பேபி மாதிரி இருப்பாள். அங்கே போனோன்னு எலும்பு தோலுமா ஏறுறா பாப்பா, மெலிசாக ஏறா. இந்த பரி எலும்பெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி ஆகிட்டா பாப்பா. அப்புறமா இங்கே அங்கேருந்து அங்கே இருக்க முடியாது, இங்கே வந்து இந்த வீடு பார்த்துன்னு இந்த ஏலக்காய் செடியில் வேலை செய்யறேன். அப்போ நான் கண்டு எனக்கு அந்த பாப்பாவை அப்சர்வ் பண்ணலை. ஏதாவது பண்ணணும், இங்கே வந்துட்டுமே ஊழியம் செய்யணும், வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பாப்பா சட்டையெல்லாம் கழட்டிட்டு, குழந்தை இல்லையா, கை குழந்தை ஒரு 2-3 வயசு தான் இருக்கும், 1 வயசு கூட இருக்காது, 1 வருஷம் கூட பிறந்தநாள் கூட கொண்டாடல. பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கிறான், பார்க்குறேன் இந்த எலும்பெல்லாம் தெரியுது. அழுறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஊழியத்துன்னு வந்துட்டேன், என் குழந்தை பாரு எப்படி ஆகிடுச்சுன்னு அழுறப்போ கண்ணீர் விடுறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு இருந்தாலும் போ ஆண்டவர் எப்படியும் நம்ம லைஃப்பை இது பண்ணுவாருன்ட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது. ஊழியம் அந்த பக்கம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வேலையிலையும் எனக்கு செய்ய அதான் எனக்கு விருப்பமே இல்லை. ஊழியத்தின் மேலே தான் வாஞ்சேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஊழியம் என்ன அந்த அந்த பிகினிங் ஸ்டேஞ்சில் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் ஊழியம் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே போகிறேன். திருப்பியும் அதே மூணாரில் வீடு அவங்க அக்கா கிட்ட கேட்டு திருப்பியும் வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே ஷிஃப்ட் ஆகிறம்போது தான் லைஃப்பில் திருப்பியும் மேஸ்திரி வேலை செய்கிறேன். இந்த கல்லறையிலலாம் போயிட்டு கல்லறை கட்டுற வேலை, ரோமன் கேத்திரி கல்லறையில் கட்டுற வேலை, அங்கே சேர் வாடுறது இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு கோல்டு ஈரத்தில் நிறையா இருந்து சரியாக சாப்பிடாமல் என்ன ஆகிடுதுன்னா எனக்கு அந்த இடத்துல டிபி அட்டாக் ஆகிடுது. அந்த இடத்துல தான் எனக்கு டிபின்னு எனக்கு தெரியாது, மூச்சு திணறல், மூச்சு வாங்குது, மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கேயே நிறைய ஊழியங்கள் அடிபடுறேன். இந்த இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்றாரு, அங்கே போகிறான், அவரும் காணிக்கையெல்லாம் கிடையாது, தம்பி நீங்கள் வந்து வீட்டு வாடகை கட்டணும், அன்றைக்கி சாயந்தரம் போகிறேன், தம்பி உனக்கு எப்போனா சேலரியெல்லாம் தரேன்னு சொன்னேன், நீ வேலை செஞ்சு தான் தம்பி செய்யணுன்ற இப்படியே வேலை செய்கிற நிறைய கஷ்டங்கள் படுறேன். இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யும்போது மழையில் நினைஞ்சி இந்த கோல்டாகி எனக்கு சரியாக சாப்பிடாததுனால சாப்பாடு இல்லாததுனால நிறையா கோல்டு ஆகி எனக்கு டிபி எல்லாம் அட்டாக் ஆகிட்டு மூச்சு திணறது, டிபின்னு எனக்கு தெரியாது, மூச்சு திணறல்லாம் ஆகிடுது. மூச்சு திணறல்லாம் ஆகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, ஹாஸ்பிட்டல் போகல, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு அப்படின்னு ஹெவியாக மூச்சு வீசிங் ஆரம்பிச்சிருது, மூச்சு திணறல் ஆரம்பிச்சிருது. அதாலே மெலிஞ்சு போயிட்டேன், கண்ணெல்லாம் மெலிஞ்சு போது என் ஃபே அதாவது கண்ணாடி கண்ணாடி இருந்தால் தான் பார்க்க முடியும். நாங்கள் ஊழியம் பண்ணுறதுனால வேலை செய்கிறதுனால இந்த ஜெபிக்கிற இந்த மாதிரியே பார்த்துட்டு நான் இதெல்லாம் நான் இந்த அப்பப்போ ஃபேஸை பார்த்து என் ஆரோக்கியத்தை பார்க்காம விட்டுட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த சூரியநள்ளியிலேருந்து திரு தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். விளக்குன்னு ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அந்த தமிழ்நாட்டுக்கு கீழே போடி போடி அந்த அந்த சைடு இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அங்கே அட்மிட் ஆகிறேன். அப்போ சொல்கிறாங்க டாக்டர் டிபி அட்டாக் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. என்னால் மூச்சு திணறல் 2-3 முறை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரணுன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் வேணும். அங்கே பஸ் வசதி கிடையாது அந்த சூரியநள்ளின்ற ஊரில்,
விசுவாசத்தில் மூச்சு திணறல், அந்த டிபி அட்டாக்காக இருந்தாலும் மூச்சு திணறும், உயிர் போராட்டம் நடக்கும், மூச்சு விட முடியாது, வாமிட்டிங் சென்சேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு வரும்போது என்னால் ஒரே வாமிட், என்னால் உயிர் போயிடுமோன்னு நினைக்கிற சூழ்நிலை வந்துடும் பாதிலே. ஆனால் ஆண்டவர் அங்கேயும் என்னை பாதுகாத்தார். அங்கே போய் டிபி அட்டாக் ஆகிட்டு எங்கள் வீட்டிலலாம் நினச்சிட்டாங்க எங்கள் அப்பாலாம். இந்த நடுவில் சூழ்நிலையில் தான் எங்கள் அப்பாவோட தொடுதல் ஆரம்பிக்குது. நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து வீட்டிலேருந்து முடிச்சுட்டு நான் வரேன். இந்த கேரளா வரும்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார், வாழ்க்கையில் பணம் தாண்டா முக்கியம் அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பணம் இல்லை முக்கியம், இயேசு தான் முக்கியம். நீ வேணா நீ லைஃப்பில் பாரு, ஆண்டவர் தான் உங்ககிட்ட நிரந்தரமாக நிற்பாருன்னு சொல்லிட்டு வந்துடுற இல்லையா. வந்து 3 மாதம் கழித்து நான் ஜெபிக்கிற ஒரு டைமில் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, உங்கள் அப்பா அம்மா மறிக்க போகிறவங்க, மறிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. நான் அவங்க ஃபோன்கிட்ட காண்டாக்டில் வேணால் நம்பர்லாம் டிலீட் பண்ணி வச்சுருந்தேன், ஏதோ ஒரு டைரியில் எழுதி வச்சேன் ஞாபகம். எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்குறேன், என்ன மறித்து போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்ணீர் விட்டு அழறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு லாஸ், பணம் எல்லாம் போயிடுது, பணம் எல்லாம் போயிட்டு கடை போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போயிடுது. லைஃப்பில் அவங்களுக்கு லாஸ் ஆகி திரும்பவும் மறித்து போன சூழ்நிலை தான் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். நான் ஃபோன் பண்ணிக்கேன், உனக்கு யார் சொன்னா? எனக்கு ஆண்டவர் சொன்னார். நீ கேரளாவில் இருக்கிற, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம், உனக்கு யார் சொன்னார்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார். என்னோடனுமே சரி வாங்க, நீங்கள் எங்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னோமே. அவங்க அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு தொடுதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், எல்லாம் பார்த்தாங்களே பெங்களூரில். அப்போது சின்னதாக இன்னொரு தொடுதல் ஆரம்பிக்குது. வராங்க, வந்தோடனே நாங்கள் திரும்பவும் அப்பா அம்மாவுக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறோம். காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கும்போது அம்மா ஏற்றுக்கொள்கிறாங்க, அப்பா ஏற்றுக்கொள்ள. சரி, அம்மா கூப்பிட்டதுனால இந்த ஆண்டவர் பேசினார்னு சொல்லும்போது அந்த தொடுதல் ஏற்பட்டுச்சு இல்லையா. அப்போது அம்மா வந்து லைட்டாக தொடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். நான் வீட்டிலே ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வீட்டிலே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இல்லை சர்ச்சுக்கு போங்க, அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டங்கள்லாம் வந்து வாங்க சும்மா வந்து போங்க அப்படின்றாங்க. ஒரு நாள் வீட்டில் அம்மா ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அம்மா கண்ணீர் விட்டு அழுறாங்க, ஆண்டவரே என் சொத்து போச்சு, என் சின்ன தங்கச்சி குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை, என் சின்ன மகளுக்கு குழந்தை இல்லை, என் பையனுடைய லைஃப் இப்படி ஆகிடுச்சு, எல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவர் என்னும்போது, ஆண்டவர் ஆண்டவர் வந்து எங்கள் அம்மாவோட இயேசப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட வெளிச்சமாக பேசுகிறார். என்னன்னா, நீ என்கிட்ட வா, நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றார். அதுதான் எங்கள் அம்மாக்கிட்ட ஆண்டவர் பேசுனது வெளிச்சமாக. ஏன்னா பவுல்கிட்ட எப்படி தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவர் அந்த வெளிச்சமாக பேசுகிறாரோ அதுபோல் எங்கள் அம்மாக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு பேசுகிறாருன்னுட்டு ஆண்டவர் சொன்னாருன்னு சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, நல்லா ஒன்றா தான் இருக்கிறோம் லைஃப் ஸ்டைல். அப்படியே போகும்போது இந்த டிபி அட்டாக் ஆனமே நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறேன். அப்போ எங்கள் அப்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என் குழந்தைய கூட வந்து கெட்டு பார்க்க விடலை. இது அப்பா பிரிஞ்சிட்டு அல்லது எனக்கு என் மகன்னா நானே வளர்த்து கூட வச்சிருந்து பழக்கம் ஆகிடுச்சு. அப்போது இந்த பிரிவினை ஒரு பக்கம் இறந்து போயிடுவோன்னு பயம், நம்மளுக்கு தெரியாது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குன்ட்டு. அப்போது அவங்க ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் அது எக்ஸ்ட்ரா டோஸ் எல்லாம் போட்டு மயக்கெல்லாம் வந்துடுது, மறித்து போகிறோன்னு அப்படியே பார்க்குறேன், யாரோ வானத்துலேருந்து என்னை நின்று பார்க்குறாங்க. அப்போது அப்படியே திரும்ப எனக்கு ஏதோ ஜீவன் வர மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்லாம் ஆகுது. சரி, திருப்பியும் கோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு நான் திரும்ப இங்கே வரேன், திருப்பி கேரளாவுக்கு வரேன். எங்கள் அப்பா திருப்பி பழைய மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார், வேலைக்கு போகல இவன் என்ன இப்படி அப்படின்ட்டு. திருப்பி மூச்சு திணறல் ஆரம்பிக்குது. உடனே இல்லை வேண்டாம், நம்ம பெங்களூருக்கே போயிடலாம் அப்படின்னும்போது சென்ட்ரலில் ஒரு தீர்க்கதர்சி நான் ஊழியம் பண்ணும்போது சொல்கிறார், நீ இங்கே இருக்க மாட்டேன், நீ பெங்களூருக்கே போயிடுவேன்னு. இவன் நம்ம தான் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே, இவன் தான் நம்மளை தீர்க்கதர்சி சொல்கிறார், நம்ம ஆண்டவர் பேசி தானே இங்கே வந்தோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன அதே ஆண்டவர் அன்றைக்கி பேச தீர்க்கதர்சனம் திரும்ப நான் பெங்களூருக்கு போகணும்னு சொன்ன விஷயம் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. என்னால் மூச்சு திணறல ஆரம்பிக்குது. நேராக நாங்கள் பஸ் ஏறி போடி அந்த வத்தலைக்குண்டு போடியிலேருந்து வர்றப்போ வத்தலைக்குண்டுன்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்தோடனே எனக்கு இன்னும் சீரியஸ் ஆகிடுது. மூச்சு திணறல் முடியல, நடுவில் இறங்குற ஒரு 6 மணி பக்கம் இறங்கி நைட்டு ஒரு 6, 8, 9 மணி பக்கம் மிட் நைட் நினைக்கிறேன். அப்போ அங்கே இறங்கிறோம், கையில் 1 ரூபா காசு இல்லை. முன்கூட்டியே இந்த என்னோடய மனைவியுடைய அமெரிக்காவில் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம், அவங்க நான் நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்றாங்க.
அப்படி பண்ணும்போது லைஃப்பில் சரி யாருமே ஹெல்ப்புக்கு இல்லையே அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டு விட்டுட்டோம். இங்கே வந்து வத்தலை கூண்ட இடத்துல சீரியஸாக இறங்கிறேன். இறங்குறப்போ நைட் மிட் நைட்டு இங்கே குழந்தைய வச்சுட்டு ஒரு பக்கம் வீட்டு பாத்திரங்கள் பண்டங்கள், ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸு துணி மூட்டை, இன்னொரு பக்கம் படுத்துக்கிற படுக்கை, இதெல்லாம் இருக்குது. கை கொழுந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு. அப்போ தான் என்ன ஏஜ், என் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வயசு அவ்வளோதான். இங்கே நைட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் வாலிபா ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பயம், என்னோடய ஒய்ஃபு கை கொழுந்து வச்சுக்கிறேன், எதாவது பண்ணிவிடுவாங்களோ. அப்போ ஒரு பார்க்குற பார்வைங்க சொன்னால் நம்ம தப்பாக இருக்கும், அது தப்பாக கூட இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் பயம், இங்கே மூச்சு தண்டரில் ஆரம்பிக்குது. நான் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன், என்னவோ தைரியம், போய் நீ ஏடிஎம்மில் உங்கள் ஏடிஎம் கார்டு. எனக்கு அப்போல்லாம் ஏடிஎம்லாம் எதுவுமே இல்லை. என் ஒய்ஃபு தான் ஏடிஎம் இருந்துச்சு. போய் செக் பண்ணுறாங்க, அதில் கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபா 9000 ரூபா வந்துருந்துச்சு பணம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு முதல்ல இப்போ எங்கள் ஒய்ஃபு என்னை என்ன பண்ணாங்க, அங்கே பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ஒரு குளுக்கோஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. கொஞ்சம் நார்மலான சரி இப்போத்துக்கு ஒய்ஃபை சேஃப் பண்ணோன்ட்டு அங்கே ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கினேன். திருப்பியும் வத்தலகுண்டிலேருந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேருந்து நேராக பெங்களூருக்கு வரேன். பெங்களூர் கிட்டத்தட்ட ஒசூர் கிட்ட வரும்போது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடுது. வீசிங்கு மூச்சு திணறல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒசூர் கிட்ட வந்தோன்னுமே ஃபோனில் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு அடிச்சிட்றேன். நேராக ஒசூருக்குள்ளே என்ன வருது, வண்டி வருது, ஆம்புலன்ஸ் வருது. ஒசூருக்குள்ளே போனால் இது ரொம்ப சீரியஸு, ஆவாது கீவாது அப்படின்றாங்க. பக்கத்தில் அங்கே ஆக்சிடெண்ட் கேஸ் வந்து ஒருத்தன் டெத் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறோம். அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயம் வந்துடுது. இங்கே பார்த்தா குழந்தை கை குழந்தை இவங்க. சரி கேப் ஒன்று புக் பண்ணுறேன். கேபில் யாருன்னா எனக்கு அங்கேயும் பயம், என்னடா நம்மளால் முடியல, நம்ம ஒய்ஃப் நம்மளை அடித்து போட்டு எங்கேனா தூக்கின்னு போயிட்டாங்கன்னா இவங்க என்ன வந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை போட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா பெங்களூர் விக்டோரி ஹாஸ்பிட்டலுக்கு வரும். விக்டோரி ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து ஒரு பக்கம் மழை வந்து இறங்குற கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்படியே திருப்பியும் வீசிங் ஸ்டார்ட் ஆகுது. மரண பயம் ஒரு பக்கம், வீசிங் ஒரு பக்கம், எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் கை குழந்தை வச்சுக்கின்னு அவங்க நிற்கிறாங்க. இங்கே போராட்டம் எனக்கு. அங்கே இந்த பெட் அட்மிட் ஷீட் போடாமல் உள்ளே விட மாட்டாங்கன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. பெட்டு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் அழுக, ஒரு பக்கம் வாமிட்டு வருது, வீசிங்கு மூச்சு திணறல் ஒரு மாதிரி, இந்த டிபினால் அவஸ்தைப்படுறேன். அப்படி அவஸ்தைப்படும்போது ஒரு பக்கம் எங்கள் ஒய்ஃபை வச்சுட்டு ஆண்டவரே இவளை இந்த சின்ன வயசுலேயே குழந்தையோடு இவ்வளோ விட்டு போகிறேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஊழியத்தை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் எல்லா தப்புகளையும் பாவங்களையும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் ஜெபிக்கிறேன். அப்போது என்னை போடுறத பார்த்துட்டு ஒரு டாக்டர் பெட்டு கொடுத்தாரு. அதுக்குள்ளே இவங்க சீட்டு வாங்கிட்டு லீவ்லேருந்து அட்மிட் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பக்கற பக்கத்தில் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தவங்க உயிருக்கு போராடி டெத்து. இன்னும் பயம் வந்துடுச்சு. இப்படி பயம் வர்றப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த குளுக்கோஸ் ஒரு ட்ராப் தான் இருக்கும், ஒரு லாங் ப்ரீத்திங் அப்படின்னு வந்துச்சு. அவ்வளோதான் சரியாயிட்டேன். இவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கிறேன். டாக்டர்லாம் கோபத்தில், டேய் என்னடா ஆக்டிங் பண்ணியாடா, இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தேன் இப்போ நல்லா இருக்கிறேன்றாங்க. நடந்தது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அந்த லாங் ப்ரீத் போய் வந்தோன்னுமே சரியாயிட்டேன். 2 நிமிஷம் தான், பாதி குளுக்கோஸ்லேயே குளுக்கோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரியாயிட்டேன். பெங்களூர் வந்தோன்னு நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவரே ஊழியத்தை தவிர எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஜெபம் பண்ணணுமே. அங்கே லைஃப் இதாச்சு. அப்புறம் போகிறோம், திருப்பியும் டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த டிபி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. டேப்லெட்டு ஒரு 6 மாதம் கோர்ஸ் எடுக்கிறேன். அதுலேயும் அப்படியே கோர்ஸ் எடுக்கும்போது என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். பெங்களூரில் இப்போ இருக்கிறது தங்கச்சி மட்டும்தான். தங்கச்சி வீட்டுக்கு போனால் 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டிலேருந்து துரத்த அடிக்கப்படுறோம். என்னான்னு சொல்கிறாங்க, எங்கள் மாமனாரெல்லாம் வராங்க, நீ வீட்டுக்கு காலி பண்ணு. என் கூட பிறந்த தங்கச்சி பெங்களூரில் சாந்தில வீட்டுன்னு ஒரு இடத்துல இருந்தாங்க, அங்கே தான் இருந்தோம். அவங்க துரத்தி எடுக்கிறாங்க. நான் யார்கிட்ட போவேன் இப்போது? சென்ட்ரல் இந்த 7th டே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிறிஸ்துவத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், பிரதர் இந்த மாதிரி நான் திரும்ப வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி ஆச்சு இன்னுமே. அவங்க சரி பிரதர், ஒரு நாள் அவன் தங்கச்சிக்கிட்ட டைம் கேளு, நான் வந்து உனக்கு எப்படியே பணம் அரேஞ்ச் பண்ணின்னு வந்து வீடு பார்த்து தரேன்றேன். அந்த ஒரு நாள் கூட என் தங்கச்சி தரணும் கொடுக்கல.
ஃப்ரெண்ட்ஸும் பேர் யார் பேச்சு கேட்டோ, அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களோ, வீட்டை விட்டு வீட்டில் லக்கேஜெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. நான் என் மனைவி என் குழந்தை நடு ரோட்டில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, நான் பரவாயில்ல, ரெண்டு பெண் குழந்தைங்க, இவங்க ரெண்டு பேரும் நான் என் மனைவி என் குழந்தை இருக்கிறாங்க, எங்கே படுத்துக்குவாங்கன்னு ஜெபிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்டு, அவர் பேர் கிளமெண்ட்னு, அவர் செவன்த் டே, அவர் எனக்காக அந்த சர்ச்சில், அது என்ன டினாமினேஷனாக இருக்கட்டும், அந்த ஆண்டவர் அன்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்காக கையேந்தி நின்றார் அந்த சர்ச்சில். எல்லாருக்கிட்டேயும் எல்லாரும் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. புதிய வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கட்டிட்டு எனக்கு வீடு பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலேருந்து என்னுடைய பாப்பா லைஃப்பில் அப்படியே லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஏதோ வேலைக்கு, எங்கள் மனைவி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு தான் உடம்பு இப்படி இருக்கு இல்லையா, என் மனைவி வேலைக்கு போகிறாங்க, ஃபோனு கிடையாது, ஒரே ஃபோனு, சின்னதாக ஒரு ஃபோனு, அவங்க ஃபோன் எடுத்துக்குவாங்க. சாயந்தரம்னா என் மனைவி வர வரையும் ரோடே நின்று பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் மனைவி. என் லைஃப்பில் அதான் சொல்கிறது, பெரியவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸோ பெரியவங்கள்லாம், உன் மனைவிக்காக என்ன பண்ணு, ஜெபி திருமணத்துக்காகன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற துணைவியார் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கினீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. என் மனைவி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, நான் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். இந்த டிவி டேப்லெட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, வருவாங்க டிவி டேப்லெட்டு எங்கன்னா இதில் கொடுப்பாங்க, வந்து எடுத்துக்குவேன். வந்து எனக்கு அப்போ டேப்லெட்லாம் எடுக்க தெரியாது, மொத்த டேப்லெட்டு போவோம், வாமிட்டு வரும். அதான் ஒன் ஹவருக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கலாம், ஆனால் அந்த ஃபுல் டேப்லெட் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அந்த ஸ்லிப் ஃபுல்லு ஒரு நாளுக்குள்ளே எடுத்துடணும், ஆஃப் டேக்குள்ள கூட எடுத்துடணும். ஒன் ஹவர் கிட்டு ஒன் ஹவர் கிட்டு நான் என்ன பண்ணுவேன், டேப்லெட்டு சொல்கிறவங்க டாக்டர் வந்து ஃபுல்லாக எடுத்துடணும் கரெக்டானா, நான் ஒரே மட்டும் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு வாமிட்டு வரும், சாப்பிட முடியாது, வாமிட்டு அவஸ்தப்படுவேன். எங்கள் பாப்பா அந்த சின்ன குழந்தை கூட அப்பவும் என்னை பார்த்துக்கினா, குழந்தை அந்த குட்டி வயசுலேயே என்னை கேர் பண்ணான் என் பாப்பா. அந்த மாதிரி ஒரு ஞானம் கொடுத்துருந்தார் ஆண்டவர் கூட. எனக்கு என் பாப்பா எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டான். அப்படியே டிவி எல்லாம் சரியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்பயே ஒரு பழைய பாஸ்டர் சர்ச்சிலேருந்து இன்னொரு பாஸ்டர் திருப்பி இன்ட்ரடியூஸ் ஆகிறார், அவர் திரும்ப வர்றார் என் லைஃப்பில். எங்கள் பாப்பாவுக்கு பேர் வந்து கேப்ரியல்னு வச்சுருந்தோம். பிறந்தோன்னுமே எனக்கு ஏஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் கேப்ரியல்னு வச்சுருந்தோம். அவர் வந்து அந்த பேருக்கு எடுத்து விட்டார், அது என்னென்னவோ சொன்னார். அப்புறம் சரி நீங்களே ஒரு நல்ல பேரும் வைங்க பாஸ்டர்னு, அப்புறம் இமாஞ்சலின் சலோமின்னு பேர் வச்சார். சரி அந்த பேர் வச்சு வந்தோன்னுமே திருப்பி பழைய அப்படியே அவர் கூட ஊழியம் வந்து பேச ஆரம்பித்தார், அவரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். சில ஸ்பிரிச்சுவலில் வந்து சில இடங்களில் சில டீமன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது அவர் சில இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் நீ இருக்காதன்னு சொன்னார். சரி அப்புறம் வேறு வீடு சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா இவங்க வேலைக்கு போகிறதால பத்தாது எங்களுக்கு காசு, அதெல்லாம் இருந்த அட்வான்ஸ் எல்லாம் வாடகைக்கு போயிட்டு அங்கேயும் ஏமாற்றோம். அப்புறம் அந்த பாஸ்டர் திருப்பி அவர் சர்ச்சில் போய் படுத்துக்கொண்டார். நாங்கள் போய் சாமான் அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு சர்ச்சில் படுக்க ஆரம்பித்தோம். அப்போது அவர் நான் கொஞ்ச நாள் இங்கே சர்ச்சிலே படுத்துக்க, நான் வீடு வேறு எதாவது பார்க்குறேன்னு சர்ச்சிலே எல்லா வசதி இருக்கும், படுத்துட்டு இருப்போம். அங்கேயும் ஒரு என்னுடைய ஆவிக்கிற தாயின்னு சொன்னால் அவங்களும் அவங்க கூட இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் தங்கும் போது அங்கே ஒரு அவமானம், அவங்க சொன்னால் இவங்கனெல்லாம் வந்து அவங்க பையன் ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட சண்டை போடும்போது ஏதோ பிரச்சனை, அவங்க மூலம் பிரச்சனை ஆகி நேராக தூக்கிட்டு போய் என் குழந்தைய அந்த பலிபீடு ஆல்டர் மேலே தூக்கி சாட்டிட்டு நான் என் மனைவி போய் விழுது அழுதும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை கொண்டுடுங்க, இவ்வளோ அவஸ்தை அவமானம் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு. எப்படி தெரில எங்கள் பாஸ்டர் அதுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரில, ப்ரேயரில் அவர் நேராக போய் அவர் கையில் இருக்கிற ரிங்கு, அவர் பேர் சாத்ராக் சரவணா, சீட் ஆஃப் சால்வேஷன் சர்ச் வச்சுட்டுருக்கிறார் பெங்களூரில். அவர் மோதிரத்தை வச்சுட்டு எங்களுக்கு தெரியாமல் போய் வீட்டு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், வீட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு ப்ரேயரும் பண்ணிவிட்டா நேராக வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டார். ஜபத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. அப்புறம் அங்கே போய் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம். அது அந்த வீடு எப்படின்னா இருள், கதவு மூடிட்டிங்கன்னா காற்றே வராது, அந்த மாதிரி வீடு, ஓதம் தண்ணி அப்படி அடிக்கும், அந்த மாதிரி வீட்டிலலாம் இருந்தோம். அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஊழியம் ஆரம்பித்தோம், ஊழியம் அசிஸ்டன்ட் பாஸ்டராக ஊழியம் செஞ்சுருந்தேன். சரி ஊழியம் தான் ஃபுல் டைம் வந்ததுன்னா அங்கேயும் எந்த ஸ்தாபனமோ அவ்வளோவா யாருக்கும் வர சொல்ல முடியாது, நம்மனா கொடுத்தா வச்சுருக்குறோம், ஆனால் அவங்களும் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. தம்பி நீ உங்கள் மகளை வந்து ஏதாவது வாழைப்பழம் வியாபாரம் பண்ணிக்கோ, உங்கள் மகளை வந்து என்னது அந்த வண்டி கீழே வச்சுக்கோ, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வேதனையாக இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டமா அப்படின்னும் போது. சரி மனைவி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, அவங்க கொஞ்ச நாள் சாப்பாடுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில டைம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
அங்கேயும் கொஞ்சம் இந்த டீச்சிங் ப்ராப்ளத்தில் எனக்கும் அவருக்கு ப்ராப்ளம் ஆகி அங்கே விட ஆரம்பித்தேன். எல்லா ப்ரொவிஷன்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேயும் முடியாமல் போச்சு. முடியாமல் போயிட்டு லைஃப் ஒரு வேறு மாதிரி போச்சு. சரி, லைஃப்பில் இப்படி தான் போச்சேன்ட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே திரும்ப வரோம். அப்பா அம்மா வந்து அங்கேயும் இல்லாமல் ஆண்டவரை தெரிஞ்சுக்கினாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க. அங்கே அவங்களால இருக்க முடியல, நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா. அப்புறம் திருப்பி அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. டேடி மம்மி டேடி மம்மி தமிழ்நாட்டில் வந்து ஆம்பூர் என்ற ஒரு இடத்துல வந்துட்டு வந்து திருப்பி அவங்க லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஸ்டார்ட் ஆகிட்டுமே அங்கே வந்து சதித்தலா அறிகிறாங்க. அங்கே தான் அப்பா அம்மா பேப்டிசம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேப்டிசம் எடுக்கிறாங்க. ஆண்டவர் முழுசாக ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுக்கிறாங்க. சந்தோஷப்படுறோம். அங்கேயே சாட்சி சொல்கிறாங்க, என் மகன் மூலிமா தான் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம்னு சாட்சி சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் போகுது. அப்போது இந்த பிரச்சனைலாம் ஓடும்போது பணம் கஷ்டம் ஆரம்பிக்குது. வேலைக்கு போகிறாங்க, இருந்தாலும் நெருக்கடி. வேலையில் அவங்களுக்கு சரியான வேலை இல்லை. வேலையில் இடத்துலலாம் ஏமாற்றங்கள். சம்பளம் எடுத்துகிட்டு சில ஐப்ஸ் இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சாங்க, அந்த சம்பளமே கொடுக்காம ஓனர் ஓடி போயிட்டான். அவ்வளோ பிரச்சனை ஆரம்பிக்கும் போது திரும்ப என்னுடைய நானே, என் மனைவி, என் குழந்தை, அப்பா அம்மா வீட்டுக்கு எதோ ஹெல்ப் பண்ணுவாங்க, போனால் ஹெல்ப் பண்ணல. என்னுடைய பர்த்டே அதுவுமா வீட்டில் இன்றைக்கி தருவாங்க, கொஞ்சம் பணம் தரவே கிடையாது. 100 ரூபாய் எங்கள் அம்மா கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு எங்கள் மம்மி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு 100 ரூபாயில் ஆம்பூர்லேருந்து ஒரு டிக்கெட்டு பிளாட் இந்த பேசஞ்சர் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும். மீதி காசை கையில் வச்சுட்டு பசி மயக்கத்தோடு இருக்கிறோம். அப்படியே ஜாபம் பண்ணிக்கினே பார்த்துட்டு வரோம். ஏதோ ஒரு முஸ்லீம் பாய், அவர் இவ்வளோ ப்ரெட்டு வச்சுட்டு இருந்தார். எடுத்து பாதி ப்ரெட்டை பிட்டு எங்களுக்கு கொடுத்தார். நான், என் பாப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு பெங்களூர் வந்து சேர்ந்து அந்த மீதி காசில் வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி கேன் வாங்கி போட்டு வீட்டில் இருக்கிறோம். என்னடா செய்கிறதுன்னு விவசாயம். அந்த வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு போது திரும்ப இன்னொரு இடத்துக்கு வரோம். பெங்களூரில் தங்கிட்டு அங்கே வீடு சர்ச் பண்ணுறோம். ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. இப்படியாவது இருக்குன்னா நாங்கள் தங்கினது எங்கள் ஒய்ஃப் தெரிஞ்சவங்கிட்ட, அவங்களும் வீடெல்லாம் கிடைக்காது தம்பி, வீட்டை விட்டு அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரி இரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்ன்ட்டு சர்ச்சுக்கு போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று ஜெபம் பண்ண ஆண்டவரே, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், ஒரு அற்புதம் நடக்கணும்னு திரும்ப வரோம். அங்கே வரும்போது ஆண்டவர் இரு, நான் இன்றைக்கி ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்வார்ன்னு ஒரு வீட்டுக்கிட்ட போகிறோம். போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த தெருவில் போ, உனக்கு வீடு கிடைக்குன்னு சொல்கிறாரு. கரெக்டாக போனோன்னுமே வீடு இருக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா வீடு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் சொல்கிற அட்வான்ஸு தான் அவங்க வாங்கணும் என்கிட்ட இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயிட்டு கேட்குறேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தம்பி, வாடகை 2,000 ரூபாவோ 1,500 ரூபா வாடகை சொன்னாங்க. நான் கையில் 1 ரூபா இல்லை, நம்பிக்கையோடு நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் சொல்லிவிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், அட்வான்ஸே இல்லாமல் எப்படி நீ சொல்லிவிட்டு வந்தேன்னா, நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையில் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்றேன். ஒரு ஃபோன் திடீர்னு வருது. பிரதர், உனக்கு நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், எங்கே பிரதர் ஃபோனே எடுக்க மாட்டேறேன்னா, தெருவில் பிரதர் புது நம்பர் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், பிரதர் என் ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, அவர் பேர் ஆப்ரகாம். அவர் சொல்கிறாரு, என்ன பிரதர் பிரச்சனைனா, இந்த மாதிரி பிரதர்னா, பிரதர் 5 நிமிஷம் இருக்கு பிரதர்னு டூ வீலரில் வந்து எங்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போகிறார். நீ எப்போ முடியுமோ அப்படி கொடுது பிரதர்னு சொல்லிட்டு போகிறார். என்கிட்ட 1 ரூபாவே இல்லை, நான் எப்போ தருவேன்னு சொல்ல, 1 ரூபாய் இல்லை பிரதர், நான் எப்போ நல்லா புரிஞ்சுக்க பிரதர், என்கிட்ட காசே இல்லை, இப்போதே எல்லாம் தரமுடியா, நீ எப்போ முடியுமோ அப்போ தாபிரதான்னு சொல்லிட்டு போயிட்டார். நேராக போனேன், நான் 5,000 தான் கொடுப்பேன், அந்த வீட்டு ஓனர் ஒத்துக்கணும்னு சொன்னேன். 5,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு இந்த 5,000 பொருளெல்லாம் ஏற்றின்னு வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஓடுது. 1st மாதம் வாடகை கொடுக்க முடியல, வீட்டு ஓனர் ஒத்துக்குனாங்க. 2வது மாதம் வாடகை கொடுக்க முடியல, ஒத்துக்குனாங்க. 3வது மாதம் ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலிமா, அங்கே ரோட்டில் அப்படியே பழகினவங்க மூலிமா எங்கள் ஒய்ஃபுக்கு டீச்சர் வேலை கிடைக்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் ஆண்டவர் அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். டீச்சர் வேலைக்கு போகிறோம். டீச்சர் வேலை போன உடனே எங்கள் லைஃப் ஸ்டைல் அங்கே அங்கே அங்கே ஒரு சேஞ்சஸ் அப்படியே உண்டாகுது. டீச்சர் வேலை கிடைச்சோன்னே என் ஒய்ஃபுக்கு மத்தியான சாப்பாடு அங்கே கிடைக்குது. ஏன்னா இங்கே நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கே காலையில் சாப்பாடு எங்களுக்கு கிடையாது, மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு அந்த மாதிரி தான் லைஃப் ஓடிட்டுருக்குது. அவங்களுக்கு இப்போ அங்கே ஒரு மத்தியான சாப்பாடு கிடைக்குது. எங்கள் மனைவி மத்தியானத்தை சாப்பிடும் போதெல்லாம் என் புருஷனும் குழந்தையும் சாப்பிட்லேன்னு நினைப்பாங்க, அழுதுகிட்டு தான் சாப்பிடுவாங்க. அங்கே
சாப்பிடும்போது இந்தபடியே சூழ்நிலை போகும்போது என் மனைவி ஒரு முறை என் குழந்தை நாங்கள் சாப்பிடாத பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்க, அப்பப்போ குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் அந்த மீதி வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அழுவேன், குழந்தை வச்சு சாப்பாடு சாப்பிட்றேன்னு ஆண்டவரேன்ற அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன், அதனால தான் என் லைஃப் இப்படி ஆகிட்டுருக்குன்னு கேட்கும்போது நான் ஆண்டவருக்கு சில காரியங்களை கொடுக்கறதுல தவறு பண்ணிகிட்ருந்தேன். எதுவுமே ஆண்டவருக்கு இந்த தசபாகம் இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அந்த லைஃப் ஸ்டைலு அப்பயே எனக்கு சில தப்புகள்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் வார்த்தை கடைபிடிக்காமல் சில விஷயத்தில் இருந்தப்போ ஆண்டவர் அதெல்லாம் சுட்டி காட்டினார். அப்போ நான் லைஃப் ஸ்டைலில் திரும்பவும் அதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அந்த கடன் வாங்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன். அப்புறமா ப்ரொவிஷன் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ப்ரொவிஷன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரொவிஷன் நீ அப்புறமா கூட கொடு அப்படின்னு ஒரு டோர் அங்கே ஓப்பன் ஆகுது, அதுவும் கடன் தான். அப்பயும் ஆண்டவர் வார்த்தையை மீறுறேன், கடன் வாங்காத இருப்பாயாங்கன்னு வசனம் சொல்லுது, நீ அணைச்சா அதில் கடன் கொடுப்பாயின்னு சொல்லப்படுது, நான் கடன் வாங்குறேன். அப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது, எங்கள் ஒய்ஃபு எனக்கு தெரியாமல் சீட்டு போடுறாங்க, சீட்டு போட்டு அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கினாங்க. ஏன்னா எங்களுக்கு குறைவான சம்பளம், நாங்கள் எப்போவுமே வாரத்தில் எல்லோரும் கறியெல்லாம் எப்போ பார்ப்பாங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க, நான் மாதத்துக்கு ஒரு முறை தான், வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் காயே பார்ப்பேன். எங்கன்னா தசபாகம் வந்துச்சுன்னா காய், மற்ற நாளெல்லாம் எங்கள் வீட்டில் ரசம் தக்காளி குச்சி இந்த மாதிரி சாப்பாடு தான் ஓடும். இப்படியே ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சில ஆண்டவர் வார்த்தை நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவர்கள் கொடுக்கறதுல ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த வர்ற சம்பளத்தில் தசமாகம் எடுத்து ஆண்டவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே ஆரம்பிக்குது. நடுவில் எங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பெரியவளாகிட்டு இருக்கிறா, நீங்களும் வந்து வேலையை ஏதாவது போனால் நல்லாயிருக்குமேன்றாங்க. சரி அவங்க சரி வீட்டில் பேச்சு இப்போ கேட்போம் அவங்க தான் சொல்கிறாங்களேன்ட்டு நாங்கள் சின்னதாக சிக்கன் கடை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி எனக்கு இந்த வேலை செஞ்சு மற்றவங்கள்ட்ட வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த கபாப் இருக்கிற கடை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், 10,000 ரூபா கடை வாங்கி கொடுக்குறாங்க வட்டிக்கு. கடை ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே கையை வெட்டிக்கிட்டேன், ரத்தமாக ரத்தம், பயம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணிக்கிறேன், பெங்களூர் வரும்போது ஊழியத்தை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டான்றவரனே ஜெபம் பண்ணேன், சரியாக போச்சு. இப்போது திரும்ப வேலைக்குள்ளே கால் வைக்கிறேன். ஃபஸ்ட் நாளே கை வெட்டிட்டு ரத்தமான ரத்தம், அப்போயே பயம். ஃபஸ்ட் நாள் 5 கேஜி கபாப் சூப்பராக போகுது, ஓ கேஎஃப்சி மாதிரி ஸ்டைல் இருக்குது அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க, எல்லாம் வேறு மாதிரி செய்யலாது. 2வது நாள் 5 கேஜி செய்யலாது, 3வது நாள் 3 கேஜி செய்யலாது, 4வது நாள் 2 கேஜி குறையுது அப்படியே, 5வது நாள் 1 கேஜி அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி, 6வது நாள் எல்லா சிக்கனும் அப்படியே தான் நிற்குது. சரி சிக்கன் மட்டும் போ கபாப் போடுறதுனால தான் செய்யலாகலன்ட்டு கிரேவி முட்டை கிரேவி சப்பாத்தி கூட போடுறேன், இது ரெண்டும் செய்யலாது கபாப் செய்யலாகிறதில்ல. சரி முட்டை போண்டா போடுறேன், எல்லாம் செய்யலாது கபாப் செய்யலாகலை. இதை வச்சு என்ன குடும்பத்தை ஓட்ட முடியும், ஓட்ட முடியாது. இப்படியே இருக்கும்போது திடீர்னு குளிர் காய்ச்சல் ஸ்டார்ட், எவ்வளோ ஜுரம் தெரியுங்களா, 100 சில்லருக்கு மேலே ஜுரம். 4 கம்பளி எங்கள் ஒய்ஃப் போத்தி விடுறாங்க, அந்த கம்பளிக்கு மேலே ஃபீவர், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் சரியாகலை. நாங்கள் ரெண்டு பேரும் யோசிக்கிறோம் என்ன பிரச்சனைன்ட்டு. ஆண்டவர் அன்றைக்கி பெங்களூர் வந்து விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் நான் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அதை நினைவுபடுத்துகிறார். திருப்பி ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஊழியத்தை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை ஊழிய அழைப்பு கொடுத்துருக்குறீங்கன்னு ஜெபிக்கிறோம். ஜுரம் காலைகளுக்குள்ளே 1 துளி ஜுரம் வெப்பம் ஏஞ்சு சரீரத்தில் இல்லை, சரியாக போச்சு. ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறோம். திரும்பியும் நீங்கள் ஊழியமே செய்யுங்க எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து திருப்பியும் நான் மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பிக்கிறேன், அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போயும் கேவலம்தான், கிறவங்களாம் ஒய்ஃபை வேலைக்கு அமைச்சிட்டு சம்பாதிங்க. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, கணவன் மனைவி எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் என்ன பேசுங்க, ஒன்று பேசுகிறவங்க பேசட்டும் விடுங்கன்றாங்க. அப்படி லைஃப் ஸ்டைல் போகுது, கடவுள் வார்த்தையை கீழ்படிய எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஆண்டவருக்கு முதல்ல அவர் கொடுக்குற அந்த வேலையில் முதல்ல தசபாகம் எடுத்து வச்சு தான் மற்றதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே நாங்கள் செய்ய செய்ய ஆண்டர் வார்த்தை ஒவ்வொன்றா கீழ்படிய எங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் வருது. ஃபஸ்ட்டு ஃபோனுக்கே வழி இல்லை, அப்புறம் ரெண்டு பேர் கஷ்டப்படுறோம், அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது. அப்படியே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே போயிட்டே இருக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிட்டுருக்கு. திருப்பியும் பழைய பாஸ்டர் என்ட்ரி ஆகிறாரு. என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும், தெரிஞ்சால் இந்த பழைய பாஸ்டர் வந்துட்டு அவர் ஊழியத்துக்கு தேவையோ என்னவோ நீ பாஸ்டர் தான்ட்டு எனக்கு சர்ச்சை வச்சு கொடுக்குறாரு, சர்ச்சை ஊழியத்துக்கு கால் வைக்கிறேன். திருப்பியும் எனக்கு போராட்டம், ஏன்னா என்னுடைய அழைப்பில் நம்ம அழைப்பில் கரெக்டாக நிற்கணும், கரெக்டான ஊழியத்தை கரெக்டான அழைப்பு செய்யணும். அந்த அழைப்பு தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி சர்ச்சை ஊழியத்துக்கு போகிறேன். பிரச்சனை மேலே பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப என்னால் சபை நடத்த முடியல, நான் வந்து ஆண்டவர் திரும்ப பேசுகிற உன் அழைப்பு வேறு அப்படின்னு, உன் அழைப்பில் நீ நில்லு நில்லுன்னு பேசுகிறார். திரும்பவும் சர்ச்சை ஊழியத்தை விட்டுட்டு திரும்பவும் நாங்கள் பழைய சபைக்கு போயிட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் ஓடிட்டே இருக்குது. அப்படியே போக போக திருப்ப ஆண்டவருக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ இருக்கிற 4 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்தால அந்த வீட்டில் திருப்பியும் போராட்டம் எங்களுக்கு வருது. வீடு காலி பண்ணுற தண்ணி பிரச்சனைலாம் வரும்போது திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஒரு காசு இல்லாமல் நான் போயிட்டு ஒரு வீடு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல காசு கொடுத்துட்டு வருவேன்ட்டு ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் போய் சொல்லிட்டு வரேன். பேசிட்டு வந்த இந்த வாரத்துக்குள்ளே சனிக்கிழமை நான் அட்வான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வரேன். லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றம் அங்கேயும் நடக்குது. காசே இல்லாமல் போய் சொல்லிட்டு வரேன். அந்த நாளில் போயிட்டு பாப்பா ஸ்கூல்லலாம், அப்போ பாப்பா ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறான். ஆண்டவர் அங்கேயும் ஒரு நல்ல உள்ளவங்களை கொடுத்து எனக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க ஊழியத்துக்குன்ட்டு. அந்த வெஹிக்கிளில் தான் பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது செய்கிறதுன்னு செஞ்சுட்டு வரோம். ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துறோம் பாப்பாவை. அந்த ஸ்கூல் போகும்போது திருப்பி ஒரு ஃபோன் கால் வருது, நாளைக்குள்ள நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம், என்ன வீடு காலி பண்ணிவிடுவேன், வீடு வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அங்கேயும் ஒரு அற்புதம் செய்கிறார். நான் சின்ன ஜெபம் தான் பண்ண, ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கையில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு. அங்கேயும் ஆண்டவர் ஒருத்தர் மூலிமா பணம் எனக்கு சந்திக்கப்படுது. இப்போ அந்த பணத்தை கொடுக்குறேன், அது கடன் இல்லை, அதுவும் ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான் பணம் வருது. நாங்கள் பணத்தை கொடுக்குறோம், ஆண்டவர் உதவுறாரு. இங்கேயானா தேவன் வந்து மனுஷ தெய்வம் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் அங்கே மிராக்கள் பண்ணுறாரு. போய் பணத்தை கொடுக்குறோம், அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறோம். புது வீட்டுக்கு போனோன்னே அங்கே பெரிய அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாற்றம். அங்கேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். திரும்ப ஆண்டவருக்கு இன்னும் அந்த கொடுக்கறதில், ஆண்டவருக்கு விதைக்கிறதுலையும் வார்த்தை இன்னும் கீழ்படி ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போது இவங்களுடைய அம்மாவுடைய மனைவிடைய அம்மாவுடைய பூர்வீக சொத்து நிலம் ஜெபிச்சு நாங்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போது அங்கேயும் ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. அங்கே போயிட்டு கொரோனா பீக் பீரியடுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வீடு விற்கிறதுக்கு பேசுகிறோம். அவங்களும் அங்கே ஒரு ஏமாற்றம், ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு தான் வீடு கொடுக்கணுன்றாங்க. சரி பேசிவிட்டு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம். திருப்பி ரெண்டாவது எங்கள் மனைவிடைய இடத்த சேல் பண்ண மீதி காசு கொடுக்கணும், சைன் பண்ணணும். அப்போ பார்த்தா கொரோனா வந்து இந்த இ பாஸ் எல்லாம் வச்சு தான் விடுவாங்க. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் இ பாஸ் இல்லாமல் எங்களை நீங்கள் கொண்டு போகணும்னு ஜெபிக்கிறோம். நான் என் மனைவி குழந்தை தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இ பாஸ் எல்லாமே எங்கேயுமே எங்களை செக் பண்ணல. நாங்கள் போயிட்டு அந்த இடத்த திருப்பி எங்கள் மனைவியுடைய இடத்த சைன் போட்டு மீதி பணத்தை வாங்கினு வரோம். திரும்ப இந்த வீட்டில் தண்ணி பிரச்சனை, அதனால தான் அதெல்லாம் வீடு சேல் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வச்சோம். வருது அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம். இந்த பணம் வந்தோடனே திருப்பி இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். லைஃப் ஸ்டைல் திருப்பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு ஆண்டவர். டைனிங் டேபிள், ஃபிஷ் டேங்க்கு, எனக்கு மொபைலே இருக்காது, நல்ல ட்ரெஸ் இருக்காது. என் மனைவியுடைய அந்த இடத்த விற்று எங்கள் மனைவி எவ்வளோ ரேட்டான வாங்கிக்கோங்க, நான் இது வரைக்கும் ஒரு பட்டன் ஃபோனுக்கே இல்லாமல் இருந்தேன். ஆனால் என் மனைவி எனக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு நடுவுலையே திருப்பி நான் வேலைக்கு போகிறேன், ஏன்னா லாக்டவுன் வந்தோடனே பிரச்சனை வருது. வீட்டில் திருப்பி கொஞ்சம் எங்கள் ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போகிறேன், அங்கே வேலைக்கு போய் சம்பாரித்து நான் ஒரு ரெட்மி ஃபோன் என் சம்பாதயத்தில் வாங்குகிறேன். அங்கேயும் ஜுரம் வருது, திருப்பியும் ஃபீவர் வருது. பயந்துட்டோம், இனிமேல் வேலை பக்கமே போகக்கூடாது முடிவு பண்ணுறோம். சரி இந்த பணம் வந்தோடனே திருப்பி புது வீடு மாறுறோம். அப்படியே ஊழியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது.
என் ஊழியங்கள் ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பக்கம் உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு, ஊழியங்களும் செஞ்சு கொண்டே போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அங்கே தான் என்னுடைய லைஃப்பில் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் என் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, என் தங்கச்சியுடைய ஃபேமிலி தொடப்பட ஆரம்பிக்குது. என்னுடைய முதல் தங்கை, அவங்க பேர் இலக்கியா, அவங்க இன்னொரு பெட் நேம் வந்து திலகவதி. அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஊழியங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களை ஆண்டவர் உயர்த்ததெல்லாம் இவங்க பார்த்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கும் காஸ்பெல்லாம் நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம், எங்கள் அப்பா அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்பா அம்மாவும் ரட்சிப்பில் வந்துட்டாங்க இல்லையா, அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளலை. என் தங்கச்சி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், அதெல்லாம் செய்கிறோன்றாங்க. நான் சத்தியத்தை சொல்கிறேன், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இப்படியும் அப்படியும் இருக்கிறாங்க. திடீர்னு என் தங்கச்சி பையன் 10th ரிசல்ட்டுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிடுறான். சாயந்தரம் சர்ச்சி ஸ்கூல் போனவன் சாயந்தரம் வீட்டுக்கு வரல, எங்கே போனான்னு தெரியாது. வீட்டிலெல்லாம் சத்தம், ஒரே அழுக. நான் அண்ணன் தெரியும் அவங்களுக்கு ஆண்டவர் என்னோட பேசுகிறாருங்க. வீட்டிலெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், எனக்கு பதற்றத்தில் முடியல. ஏன்னா தங்கச்சியுடைய முதல் குழந்தை, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஃபஸ்ட்டு குழந்தை அவங்க. இப்படி தூக்கிட்டு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லைன்ற போது நம்மளுக்கு பதட்டம், என்னால் யோசிக்கவே முடியல. என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறேன், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் இருக்கிறாரு, அவரும் ஒரு ப்ராஃபட் தான். அவர் ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாளை காலையில் 11 மணிக்கெல்லாம் அவன் வீட்டில் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை சொல்கிறார். அவர் பேர் ஐசக் ரகுநாத்ன்ட்டு. அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி நான் வீட்டில் வந்து நானும் ப்ரே பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவன் காலையிலுக்குள்ளே ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னது போல் அவன் 11 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பான்னு நானும் சொல்கிறேன். கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட அழுறேன், ஆண்டவரே நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒன்றும் கேட்டதில்லை, இவனை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு காடு காட்டில் அவன் உக்காந்து தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷன் காமிக்கிறார். எங்கேயோ ஒரு இது இருக்கிற மாதிரி நாங்கள் தேடுறோம், அப்பயும் பதட்டத்தில் கிடைக்கல. கரெக்டாக ஆண்டவர் சொன்னது போல் 10:30 அந்த 11 மணிக்குள்ளே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். நேராக அவனாக வரான். வந்தோடனே போய் கூட்டிகிட்டு வரோம், கேட்குறோம் எங்கடா இருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பெங்களூரில் ஒரு கல்கரின்னு ஒரு இடத்துல ஒரு காடான ஒரு பகுதி, காடு மாதிரினா ஏரியா இருக்கும், கிராமமான ஒரு பகுதியில் உக்காண்ட்ருந்தானா, யாரோ கூட ரெண்டு பேர் உக்காந்துட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவனுக்கு. அவனுக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும், எங்கன்னா ராரியில் போயணும்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஒரு கைடன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சான். அவனே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தான், ஆண்டவர் சொன்ன தருணத்துக்கே வந்தாங்க. அதுதான் என் தங்கையினுடைய ரட்சிப்புக்கான ஒரு தொடுதலாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்னென்னவோ ப்ரே இதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் சொன்ன அந்த தருணம் கரெக்டாக 11 மணிக்குள்ளே அவன் வீட்டில் இருப்பான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ளே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, அவங்களும் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்தாங்க. வசனம் ஒன்று சொல்லுது, நானும் என் வீட்டாரே கர்த்தரையே சேவிப்போன்ற வார்த்தையின்படி என் ரெண்டாவது தங்கச்சியும் ரட்சிப்புக்குள்ளே ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு தங்கச்சி, ரெண்டாவது தங்கச்சி முன்னாடியே அவங்களும் அதுக்கு அவங்களும் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவங்ககிட்ட நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம், அம்மாவும் சத்தியத்தை சொல்கிறாங்க, பைபிள் படிக்க சொல்கிறாங்க. நாங்கள் பைபிள் படிக்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கன்சீவ் ஆகிறாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அவங்களும் பேப்டிசம் எடுத்துட்டாங்க, அவங்களும் கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு ஃபுல்லாக ரசிக்கப்பட்டாங்க, எங்கள் மாமாவும் ரசிக்கப்பட்டுட்டார், என்னுடைய தங்கையோட பெரிய தங்கையோட ஹஸ்பண்டும் அவங்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க. எங்கள் சின்ன தங்கச்சி மட்டும் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, எங்கள் மாமா இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. அவரும் கண்டிப்பாக வருவார். அவங்க வீட்லேயும் ஒரு தொடுதல் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சு ரெண்டாவது தங்கச்சிக்கு, இப்போ ரெண்டாவது குழந்தையே இருக்குது. ஆண்டவர் அங்கேயும் பெரிய அற்புதங்கள் செய்தார். அப்படி தான் லைஃப் ஸ்டைல் எல்லாம், எங்கள் லைஃப் ஸ்டைல் மாற மாற ஆண்டவர். இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து ஊழியங்களை நிறைய ஸ்ட்ரகிள் பட்டிருக்கிறேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஆண்டவர் வார்த்தையின்படி வாழணும். நிறைய பேர் ஆண்டவர் வார்த்தையின்படி நிற்கிறதில்ல. நான் அந்த தப்பு நிறையா பண்ணியிருக்கிறேன். என் லைஃப் ஸ்டைல் ரசிக்கப்பட்டது வந்து இப்படி அப்படியெல்லாம் இருந்திருக்கேன். நான் ஒன்று என்னுடைய வாழ்க்கை டெஸ்டிமனி வந்து நான் ஒன்று சொல்கிறேன், ஏசு குருசு என் லைஃப்பில் வரலன்னா நான் என்றைக்கும் என் லைஃப் வீணாக போயிருக்கும், நான் இறந்து கூட போயிருக்கும், இருக்கிற தருணம்லாம் இருந்திருக்கு. நான் என்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டனும், என் ஆண்டவர் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே, ஆண்டவர் முதல்ல நான் என்னை தொடும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ஐ வித் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா. அவர் வாக்கு மாறாத தேவன், இன்னவரை என் கூட இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் என்னை வெக்கப்பட்ட இடத்துலெல்லாம் என்னை ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார்.
என் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னி எங்கள் அப்பா நான் பைபிள் எடுத்துகிட்டு போகும்போது ரசிக்கப்பட பைத்தியக்காரன் பைபிள் எடுத்துக்கின்னு போகிறான்னு கேலி பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் அடிச்சுருக்கிறேன். நான் கடைசியாக ஒரு முறை நான் திரும்ப வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உன் தாய் தகப்பண்ணி நீ கணம் பண்ணனா உன் ஆயுசு நாட்கள் இல்லாமல் போகணுன்ற வார்த்தையை வாசிக்கும் போது என்னை ஆண்டவர் ஈட்டியில் குட்டுறது போல் இருந்துச்சு அந்த வார்த்தை. நான் அழுதேன், எங்கள் அப்பா காலில் பிடிச்சிட்டு அழுதேன். நான் ஒரு நல்ல போதகர் ஆன பின்பு போய் காலை பிடிச்சாலும் தான், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் அடிச்சிருக்கிறேன், உங்களை நான் மிதிச்சிருக்கிறேன், நான் கண்ணீர் விட்டு எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா நினச்சிருப்பார், என்னடா ஊழியக்காரன் ஆகிட்டு வந்து காலை பிடிச்சிக்கிறானே, நான் அதை பார்க்கல, என்னை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்த்தேன். இன்றைக்கி ஆண்டவர் எந்த வீட்டில் என்னை சேர்த்தலையோ, எந்த ஆட்கள் என்னை தரகுறவா நினச்சாங்களோ, இவன் படிக்கலை, இவன் லைஃப் போயிடும், இவன் மறித்து போயிடுவான்ற தருணத்தெல்லாம் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல, நான் முடிவு பண்ணுறதான்ட்டு அங்கே நிறுத்தி வச்சார் ஆண்டவர். இன்றைக்கி அவ்வளோ ஜனங்கள் என்னை கூப்பிட்றாங்க, அவ்வளோ ஜனங்கள் என்னை எங்கள் வீட்டில் என்னை கேட்காமல் எந்த முடிவு எடுக்கிறதில்ல. இவன் ஆண்டவர் பேசுகிறார், இவன் ஆண்டவருக்காக இவனை நிற்க ஆண்டவர் நிற்க வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் இவனை ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருக்க சாட்சியாக தான் வச்சுருக்கிறார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவரை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறாங்க இல்லைங்க, அவங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுது, மனசு மாறுது. என் லைஃப்பில் நான் குடிகாரனாக இருந்தேன், ட்ரக்ஸுக்கு அடிக்காக இருந்தேன், கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன், இல்லாத எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்துச்சு, ரவுடியாக இருந்தேன். நான்லாம் முதல்ல என்ன பண்ண தெரியுங்களா, என்னை அடிச்சுட்டு தான் நான் பேசுவேனே, யாருக்கிட்ட சண்டை போடுது முதல்ல அடி அப்புறம் பேச்சு, அப்படி தான் என் லைஃப் இருந்துச்சு. என்னவே ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து மாற்றினார். இன்றைக்கி என் மனைவி நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. என் மனைவி, என் பாப்பா, அவள் எங்களுக்கெல்லாம் அந்த வசதிக்கு எண்ணமே இல்லை. ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃப்ரீ அட்மிஷன், அந்த ஸ்கூலில் சேர்த்துனா 1.5 லட்சம் ரூபா, மொத்தம் 2 லட்சம் ரூபா தான் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் படிக்கிறதுனா. அங்கேயே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எங்கள் பாப்பாவுக்கு, ஃப்ரீயாக அட்மிஷன், வெறும் புக்ஸுக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டணும், மற்றதெல்லாம் டீச்சர் பிள்ளைங்களுக்காக அங்கே டிஸ்கவுண்ட்டு, மீதி 1,70,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி எங்கள் பாப்பா அவன் ப்ரே பண்ணிகிட்ருந்தான். நான் கேட்பேன், என்ன இந்த மாதிரி ஸ்கூலு தான் படிக்கணும், நான் சொல்லுவேன் ப்ரே பண்ணு ஆண்டவர் தருவார். எங்களை ஆண்டவர் இவ்வளோ பெரிய உயர்வில் வைத்தார். என் லைஃப்லேயும் ஒரு முஸ்லீமாக இருந்து எல்லா லைஃப்பில் நான் ஒரு ஹோப் இல்லாமல் இருந்தேன், எல்லாம் வெறுத்து விட்டாங்க, என் ஃபேமிலியை என்னை வெறுத்து விட்டாங்க. இவெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் இவெல்லாம் ஒரு மகனாக இவனெல்லாம் எதுக்கு பெற்றோன்னு நினச்சாங்க. ஆனால் இதே தாய் தகப்பன், இப்போல்லாம் நான் ஊழியம் பண்ணுறேன், எங்கள் அப்பா என் தகப்பன்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்து நான் சந்தோஷப்படுறேன். என்ன திரும்ப சொன்னாரான், என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை பாஸ்டர், என் பிள்ளை ஊழியம் செஞ்சிட்ருக்குறா அப்படின்ற ஒரு வார்த்தை செய்ய வச்சது யாருன்னா ஏசப்பா தான். அவர் என் லைஃப்பில் வந்த பின்னாடி என் லைஃப் எல்லாமே மாற்றி போட்டார். என் லைஃப்பில் நிறைய நான் விச் கிராஃப்டில் இருந்தேன், செய்வினு சின்ன வயசில் நிறைய செய்வினைகள்லாம் எனக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க, நல்ல அசுத்தாவை நிறைய பிடிச்சிருந்தேன், எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணார். என்னுடைய பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு திடகாத்திரமாக இருக்கிறது காரணம் கர்த்தர் தான். எல்லாம் உடைச்சார், மந்திர கட்டு, பில்லிசூனிய கட்டுலேருந்து, வியாதியிலிருந்து, நிறையா பிசாசு பிடியிலிருந்தெல்லாம் இருந்தேன் நான், எல்லாவற்றிலிருந்தும் அந்த அசுத்தாவி பிடியிலிருந்தெல்லாம் விடுவிச்சார் ஆண்டவர். ஏசப்பாவை நீங்கள் நம்புங்க. இந்த சாட்சி உங்களை பலப்படுத்திருக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். என்ன போல் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று தான் உங்கள் லைஃப்பில் நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் வரும்பொழுது உங்களை ஆண்டவர் மதம் மாற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிறதில்ல, அவங்க மனுஷனை மாற்றுறாங்க. தேவன் இன்சைட் இன்னர் ஹின்னர் சேஞ்ச் ஆகுது. உண்மையான தேவன் யாருன்னு அறிந்து கொள்ளும் போது உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். என் லைஃப்பை மாற்றின அதே ஆண்டவர் தான் உங்கள் லைஃப்பையும் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவர் விசுவாசிங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்கள் லைஃப்பில், தேவன் உங்கள் லைஃப்பை சந்திக்கும் போது, உங்களை ஆண்டவர் சந்திக்கும் போது உங்கள் லைஃப் இப்படி இருக்காது. என் லைஃப் எப்படி மாறுச்சோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் மாறும். என் மனைவி யாரும் இல்லாமல், தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு டீச்சராக, ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு மனைவியாக வச்சுருக்குறாங்க. எனக்கு லைஃப்பில் யார் வந்து யார் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு குடிகாரனா, ஒரு ட்ரக்ஸு கஞ்சா அடிச்சிருந்த பையனா, ரவுடியா,
எல்லா தீய பழக்கங்கிறது என்ன, இன்றைக்கி என்ன ஒரு ஊழியக்கார ஆண்ட வச்சுருக்கிறாரு. எனக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சராக, நல்ல ஒரு எஜுகேட்டட ஒரு மனைவியை கொடுத்தார் ஆண்டவர், நல்ல குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய சர்க்கிளில் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் லைஃப் படிக்கலை கிடைக்கலன்னு. இன்றைக்கி என்னை எவ்வளோ பேர் தெரியும் தெரியுங்களா? சில நிறைய வெளிநாடுகளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியும்படி தான் என்னை ஆண்டவர் வச்சுருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர். நான் ஒரு

0: அதுங்க, இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், நான் ப்ரொஃபட்டிக்கலாக மூவ் ஆகுறேன், எனக்கு பைபிள், நான் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாலும் எனக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ண வராது, ஆனால் எனக்கு ஆண்டவர் வசனத்தை நல்ல பிரசங்கம் பண்ண முடிய ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய உயர் அதிகாரிகள், அதுதான் சொல்ல ராஜாக்களுக்கு முன்பு நான் அமர வைப்பேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் என்னை ராஜாக்களுக்கு முன்பு அதிபதிக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. நான் படித்ததில்லை, இன்றைக்கி அநேக டீச்சர்ஸுங்க என்கிட்ட வந்து டீச்சிங் கற்றுக்கிறாங்க, அநேக போலீஸ்காரங்க, கொஞ்சம் போலீஸ்காரங்க, கொஞ்சம் அரசியல்வாதிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர். அதுக்குன்னு உங்களை படிக்க வேணாம் நான் சொல்லலை. கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வரும்பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் உயர்வாக தான் வைப்பார். நாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அவர் வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை உயர்வாக தான் இருக்கும், ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்காது. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்களை கொடுத்தார், என் மனைவியும் எங்களையும் டெலிவரன்ஸ் ஹீலிங் இந்த காரியங்களை எடுத்து எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி நிறையா அற்புதம் நடந்திருக்கு. நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்கள் ப்ரே பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்படி தான் நாங்கள் ஊழியங்கள் செய்து கொண்டு போயிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: அந்த அரசவையில் இருந்த மூத்த அமைச்சர் மரித்து போனார். அவருடைய இடத்தில் மற்றொரு அமைச்சரை ஏற்படுத்த அரசன் திட்டமிட்டான். எத்தனை முறை சிந்தித்து பார்த்தாலும் தான் தேர்ந்தெடுக்க விரும்பிய நபர்கள் 5 பேரில் யாரை தெரிவு செய்வது என்பது அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. கடைசியாக அவருக்கு அறிமுகமான துறவி ஒருவரை அழைத்து அனுப்பினார். அவரும் வந்து, மன்னரே, நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அரசன், எனக்கு ஒரு நல்ல மந்திரி தேவை, ஆனால் இங்கே 5 பேர் இருக்கிறார்கள், அவர்களுள் யாரை தேர்வு செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார். சரி, நான் வந்து நடத்தும் போட்டியில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும், அவர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை கண்டறிந்து சொல்லுகிறேன் என்றார். அந்த நாளும் வந்தது. அந்த துறவி வந்து, ஒரு அறையில் 5 அடுப்புகளை வையுங்கள், அதன் மேல் பாத்திரம் வைத்து தண்ணீர் ஊற்றுங்கள், அடுப்பை எரிப்பதற்கான விறகை வைத்து நெருப்பையும் தயாராக வையுங்கள் என்று கூறினார். நீங்கள் வைத்திருக்கும் அடுப்புகளை நான் சோதனை செய்த பிறகு 5 பேரையும் அழைத்து வாருங்கள் என்றார். அரசனும் அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். துறவி அதை பரிசோதனை செய்தபின் 5 பேரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு அடுப்பின் அருகே நிற்கச் சொல்லி நெருப்பை பற்ற வைத்து நீரை கொதிக்க வைக்கும்படியாக கூறினார். உடனே 4 பேர் வேக வேகமாக அருகில் இருந்த நெருப்பை எடுத்து அடுப்பை பற்ற வைத்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அடுப்பை பற்ற வைக்கவில்லை. அவர் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தார். பாத்திரத்தில் தண்ணீர் இல்லாததை உறுதி செய்தார். உடனே அரசனிடத்தில், அரசே, பாத்திரத்தில் தண்ணீர் இல்லையே, வெற்று பாத்திரத்தை எப்படி கொதிக்க வைக்க முடியும் என்று கேட்டார். அரசனுக்கு அப்பொழுதுதான் பாத்திரத்தில் நீர் இல்லாத விவரமே தெரிந்தது. மற்ற 4 பேரும் அப்பொழுதுதான் பாத்திரத்தை திறந்து பார்த்து நீர் இல்லாததைக் கண்டு தங்களுடைய முட்டாள்தனத்தை உணர்ந்தார்கள். உடனே துறவி, அரசே, நான் தான் பாத்திரத்தை பரிசோதனை செய்தபோது நீர் இல்லாமல் வைக்க ஏற்பாடு செய்தேன். அவ்வாறு செய்ததன் விளைவாக அறிவுள்ள புத்திசாலி ஒருவர் உங்களுக்கு கிடைத்துவிட்டார். பற்றவைக்கும் முன்னர் பாத்திரத்தை பரிசோதனை செய்த அவரையே நீங்கள் அமைச்சராக நியமிக்கலாம் என்றார். ஆம், நாம் எந்த ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் நம்முடைய அறிவுக்கு வேலை கொடுத்து கவனத்தோடு செய்ய வேண்டும். இதனால்தான் ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று பரிசுத்த வேதத்திலும் நமக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது. சிறு காரியத்திலும் கவனமாக செயல்படுவோமா?

0: நம்மை தாழ்த்தும்படி உபத்திரவங்களை அனுமதிக்கும் தேவன் என்ற தலைப்பில் ஊழியர் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: When we look at Revelation chapter 2 and 3,
2: வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது,
1: and take warnings for our churches from the churches planted by the apostles.
2: அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த சபைகளிலிருந்து நம்முடைய சபைகளுக்கு எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
1: Like I said, a wise man learns from the mistakes of others.
2: நான் சொன்னது போல ஞானவான் மற்றவருடைய தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறான்.
1: So we must learn, how is it that a wonderful church like the church in Ephesus planted by Paul after some years lost their first love?
2: அற்புதமான சபை பவுலே ஸ்தாபித்த சபை எப்படி சில ஆண்டுகள் கழித்து ஆதி அன்பை விட்டு அது விழுந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம்.
1: The last time that Paul met with those elders, he warned them, after I go, wolves will come in, be careful.
2: கடைசியாக எபேசு சபைக்கு பவுல் கொடுத்த எச்சரிப்பு என்னவென்றால், நான் போன பிறகு கொடிதான ஓநாய்கள் இங்கே வந்து பட்சிக்கும் என்று சொன்னார்.
1: I think I know why it fell.
2: ஏன் அந்த சபை வீழ்ச்சி அடைந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
1: Because they would have said, no, that won't happen to us.
2: இது எங்களுக்கு நடக்காது என்று அவர்கள் அந்த நாளிலே சொல்லியிருந்திருப்பார்கள்.
1: And the Bible says, let him who thinks he stands take heed lest he fall.
2: நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது.
1: You think it will not happen to your church? Your church will be the first one to which it will happen.
2: உங்களுடைய சபைக்கு நடக்காது என்று நீங்கள் எண்ணினால் உங்கள் சபைக்கு தான் முதலாவதாக அப்படி நடக்கும்.
1: Paul once said, I am afraid that I myself will be disqualified.
2: நானே ஆகாவதனாய் போய் விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று பவுல் ஒருமுறை சொல்லியிருக்கிறார்.
1: And so I discipline my body.
2: ஆகவே என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன்
1: என்று சொல்கிறார். I don't allow my eyes to look where they like or my tongue to speak where it what it likes.
2: எங்கே விரும்புகிறதோ அங்கே என் கண்கள் பார்க்க அனுமதிப்பதில்லை, எதை விரும்புகிறதோ அதை பேச நாவுகை அனுமதிப்பதில்லை என்று சொல்கிறார்.
1: Otherwise I will be disqualified.
2: இல்லாவிட்டால் நான் தகுதியற்றவனாய் போய் விடுவேன்.
1: Paul says that in 1 Corinthians chapter 9 the last verse.
2: 1 கொரிந்தியர் 9 ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பவுல் சொல்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடி.
1: That is why he never fell away.
2: ஆகவே தான் அவர் விழவில்லை.
1: Because he never said that will never happen to me.
2: ஒரு காலம் இது எனக்கு நடக்காது என்று பவுல் சொல்லவே இல்லை.
1: But there are other people who say that.
2: ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
1: And they are the first people to fall away.
2: அவர்தான் விழுவதிலே முதல் ஆளா இருக்கிறார்கள்.
1: And the church that lives in fear, Lord, this can happen to our church.
2: ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு இது போன்ற நிலைமை நடந்து விடுமே என்று பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை,
1: that church will be protected because it has learned from the mistakes of others.
2: அந்த சபை மற்றவருடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டபடியாலே அது பாதுகாக்கப்படும்.
1: An elder brother who says it will not happen to me, he'll be the first one to fall.
2: எனக்கு இது நடக்காது என்று சொல்லக்கூடிய மூப்பர் அவர்தான் விழுவதிலே முதல் ஆளாக இருப்பார்.
1: A brother or sister who hears warnings and says no, that won't happen to me.
2: சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரு எச்சரிப்பை கேட்டபொழுது எனக்கு அது நடக்காது என்று சொல்லுகிறவர்கள் வீழ்ச்சியடைவார்கள்.
1: It's danger.
2: ஆபத்து இருக்கிறது.
1: So it's good for us to take the warnings of scripture seriously.
2: ஆகவே வேதத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிப்புகளை நாம் சீரிய முறையில் எடுத்துக்கொள்வது என்பது நல்லது.
1: Let me give you one of those warnings in Hebrews chapter 3.
2: எபிரேயர் 3 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
1: He's talking to believers.
2: விசுவாசிகளுக்கு பேசுகிறார்.
1: He says in chapter 3 verse 1, you are partakers of a heavenly calling.
2: பரலோக பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக சகோதரர்களே என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எபிரேயர் 13
1: I know that Jesus is the high priest and apostle of our confession.
2: நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலரும் இருக்கிறவர் இயேசு என்று சொல்கிறார்.
1: And to such believers he says.
2: அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு அவர் சொல்கிறது.
1: Verse 12.
2: 12 ஆம் வசனம்.
1: Take care brothers lest in one of you there'll be an evil unbelieving heart in falling away from the living God.
2: ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: When you read a word like that, what do you say?
2: இது போன்ற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறீர்கள்?
1: Say no, it won't happen to me.
2: எனக்கெல்லாம் அது நடக்காது என்று சொல்கிறீர்களா?
1: If you live in fear, it will never happen to you.
2: பயத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது
1: நடக்காது. But if you take a casual attitude and say no, I'm all right.
2: நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஏனோ தான என்று எடுத்துக்கொண்டால்,
1: take care that in one of you there's not an evil unbelieving heart.
2: உங்களில் ஒருவனுக்கு பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
1: 1 Corinthians chapter 10.
2: 1 கொரிந்தியர் 10 அதிகாரம்.
1: It says in verse 12.
2: 12 வசனம்.
1: Therefore let him who thinks he stands take heed lest he fall.
2: நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன்.
1: And in Romans 11
2: ரோமர் 11 அதிகாரம்
1: It speaks there about verse 17 about some of the branches that were broken off.
2: 17ஆம் வசனத்திலே சில முறித்து போடப்பட்ட கிளைகளை குறித்து அவர் பேசுகிறார்.
1: That is the Jewish people.
2: அவர்கள் யூத மக்கள்.
1: God rejected them.
2: தேவன் அவர்களை தள்ளி விட்டார்.
1: Because of pride.
2: பெருமையின் நிமித்தமாய்.
1: Now he says verse 18 you be careful that you don't be arrogant towards them.
2: நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே என்று சொல்கிறார்.
1: Verse 20
2: 20வது வசனம்
1: They were broken off for their unbelief but now you are standing by faith.
2: அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய்.
1: And now listen to this word.
2: இப்பொழுது இந்த வார்த்தையை கேளுங்கள்.
1: Don't be high minded but fear.
2: மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு.
1: Don't be high minded but fear.
2: மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு.
1: I would say that to every believer, elder brother, younger brother, sister, everybody.
2: இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறேன் மூத்த சகோதரர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு சகோதரன் சகோதரி எல்லாருக்கும் சொல்லுகிறேன்
1: Don't be high minded
2: மேட்டிமை சிந்தியா இருக்க வேண்டாம்
1: but fear
2: ஆனால் பயந்திருங்கள்
1: What happened to another can happen to you
2: மற்றவர்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்க முடியும்
1: So cling close to the Lord
2: ஆகவே தேவனை இறுக்கமாய் பற்றிக் கொள்ளுங்கள்
1: And when we look at Revelation 2 and 3
2: வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது
1: As I studied all those 7 churches
2: அந்த 7 சபைகளையும் படிக்கும் பொழுது
1: You know there were 2 churches that were in a good condition.
2: அங்க இரண்டு சபைகள் நல்ல நிலையில இருந்தது என்று பார்க்கிறோம்.
1: Smyrna and Philadelphia.
2: Smyrna சபையும் Philadelphia சபையும்.
1: How is it that they were preserved?
2: எப்படி இந்த சபைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டது?
1: I see one thing common about both of them.
2: அந்த இரண்டு சபைகளையுமே ஒரே பொதுவாக ஒரு காரியத்தை பார்க்கிறேன்.
1: They were both facing persecution and troubles.
2: அந்த இரண்டு சபைகளுமே உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
1: You read that in the Lord's writings to them.
2: தேவன் அவர்கள் இந்த சபைகளை எழுதுகிற செய்திகளிலே வாசித்து பாருங்கள்.
1: But the other churches were not facing any problem.
2: மற்ற சபைகள் பிரச்சனைகளை சந்திக்கவில்லை.
1: Sometimes you may wonder why am I facing so many problems?
2: ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சில சமயத்தில் ஆச்சரியப்படலாம்.
1: That is what is protecting you from falling away.
2: இதுதான் உங்களை கீழே விழுவதிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது.
1: That is what is protecting you from pride.
2: பெருமையிலிருந்து இதுதான் உங்களை பாதுகாக்கிறது.
1: Because it makes you come close to God.
2: ஏனென்றால் தேவனை நெருங்கி வர முடியாது உங்களை ஏவுகிறது.
1: You say, Lord, I need your help.
2: ஆண்டவரே என்னுடைய உதவி எனக்கு தேவை.
1: See, people who are facing trial and trial and trial, they are not likely to backslide.
2: எப்பொழுதுமே பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் பின்வாங்கி போக மாட்டார்கள்.
1: Backsliding begins when we have so much money and earthly wise, everything is going well with us.
2: பூமிக்குரிய காரியங்கள் சுமூகமாக போகிறது, நிறைய பணம் இருக்கிறது, அந்த நேரத்திலே தான் பின்மாற்றம் ஆரம்பிக்கிறது.
1: Even the Apostle Paul needed a thorn in his flesh to keep him humble.
2: பவுலையே தாழ்மையாய் வைப்பதற்கு ஒரு முள் தேவைப்பட்டது.
1: Do you think you're greater than him?
2: அவரை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களா?
1: If he needed something to humble him, what about you and me?
2: அவருக்கே தன்னை தாழ்மையாய் வைப்பதற்கு ஒன்று தேவைப்பட்டது என்று சொன்னால் நீங்களும் நானும்
1: இமாம். And that is why God in his great wisdom gives us some type of trial.
2: ஆகவே தான் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலே நமக்கு ஒருவிதமான பிரச்சனைகளை கொடுக்கிறார்.
1: And we may wish and wish and wish, oh I wish that trial would go away.
2: ஓ இந்த பிரச்சனை எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறோம்.
1: But that trial is your salvation.
2: ஆனால் அந்த உபத்திரவம் தான் உங்களுடைய இரட்சிப்பு.
1: You feel sorry for the people who don't have trials.
2: உபத்திரவம் இல்லாத மக்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டும்.
1: Paul had a co-worker called Demas.
2: பவுலுக்கு தேமா என்றதான உடன் ஊழியர் ஒருவர் இருந்தார்.
1: I want to tell you something about him in Colossians.
2: அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: In Colossians chapter 4
2: Colossians 4th adhigaram
1: see what he says
2: anga enna solugiraar endru paarungal
1: he is writing to the Colossian Christians of the apostle Paul and giving them greetings
2: apostle Paul Colossian sabaiyku ezhudumbodhu vaarthukalai solli ezhugiraar
1: and he says in Luke 4:14
2: Luke 4:14 la solugiraar
1: Luke the beloved physician sends you greetings and also Demas
2: ange priyamana vaithiyanagiya Lukeavum தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று சொல்லி கொலோசியர் 4:14 வாசிக்கிறோம்
1: Demas was a co-worker of Paul
2: ஆகவே தேமா பவுலுடைய உடன் ஊழியர்
1: See Philemon
2: Philemon
1: verse 24
2: 24ஆம் வசனம்
1: Here is greetings coming to you from Mark and Aristarchus and Demas and Luke my fellow workers
2: Philemon 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்
1: என் verse
2: 24ஆம் வசனம் என் உடன் வெளியாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள்
1: Do you know what a honor it was to be a co-worker with Paul?
2: பவுலுடனே உடன் ஊழியனாக இருப்பது என்பது எவ்வளவு கனத்துக்குரிய காரியம் தெரியுமா?
1: Paul did not select everybody. He was very careful whom he selects.
2: பவுல் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்கிற விஷயத்திலே பவுல் கருத்துள்ளவராய் இருந்தார்.
1: I was alive in those days and if Paul selected me, I'd have thought, boy, it's a great honor for me.
2: நான் அந்த நாட்களில் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தால் பவுல் என்னை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கனம் அது.
1: But that same man,
2: ஆனால் அதே மனிதர்
1: Demas,
2: தேமா,
1: few years later,
2: ஒரு சில ஆண்டுகள் கழித்து
1: Paul writes to Timothy in 2 Timothy 4.
2: பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம்
1: verse 10.
2: 10 வசனம்.
1: Demas has loved this present world and has deserted me.
2: இந்த பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு விலகி போய் விட்டான் என்று சொல்கிறார்.
1: Why would you leave a man like Paul?
2: ஏன் பவுலை போல ஒரு மனிதனை விட்டு போக வேண்டும்?
1: You think Demas could find a better apostle than Paul?
2: அப்போஸ்தலனை பவுலை காட்டிலும் மேன்மையான ஒரு அப்போஸ்தலனை பார்ப்பதற்காக தேமா பவுலை விட்டு சென்றாரா?
1: Why would Demas leave Paul?
2: ஏன் பவுலை தேமா விட்டு பிரிய வேண்டும்?
1: Because there was some love for the world.
2: இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தின் மேலே கொஞ்சம் வாஞ்ச விருப்பம் இருந்தபடியாலே.
1: The world has got many things that can attract us.
2: இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்கள் நம்மை ஈர்க்கலாம்.
1: Now when you think of the world, when you think of a worldly believer,
2: உலக பிரகாரமான விசுவாசி என்று ஒருவரை நீங்கள் எண்ணும் பொழுது,
1: we first of all think of someone who is very stylish and all that.
2: ஸ்டைலாக Dress பண்ணிவிட்டு ஸ்டைலாக இருக்கக்கூடியவரை தான் நாம்
1: நினைக்கிறோம்.
2: அவர்தான் உலக பிரகாரமான மனிதன் என்று எண்ணுகிறோம்.
1: But those are all very obvious worldliness.
2: ஆனால் இவைகளெல்லாம் வெளிரங்கமாய் காணப்படக்கூடிய உலகத்தனம்.
1: Let me tell you what is the number one mark of worldliness.
2: உலக பிரகாரமா இருப்பதனுடைய முதல் அடையாளம் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
1: It is not the way you dress or living in grand style.
2: அது ஆடை அணிகிற விதத்திலே இல்லை அல்லது சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதிலே இல்லை.
1: There are many sadhus in different religions in India who are thoroughly worldly.
2: இந்திய தேசத்திலே பல மதங்களிலே எவ்வளவோ சாதுக்கள் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க உலகத்தனமானவர்கள்.
1: They don't dress in grand style, they don't drive in big cars or anything.
2: அவர்கள் பெரிய கார்களிலே போவதில்லை, பெரிய விதத்திலே நவீன ஆடைகள் அணிவதில்லை.
1: All Indian people think they are very holy.
2: இந்திய மக்கள் எண்ணுவதெல்லாம் இந்த சாதுக்கள் என்றால் பரிசுத்தவான்கள் புனிதர்கள் என்று எண்ணுகிறார்கள்.
1: Because even Christians don't know what is worldliness.
2: ஏன் சொன்னால் கிறிஸ்தவர்களும் கூட உலகத்தனம் என்றால் என்ன என்று அறியாது இருக்கிறார்கள்.
1: Now listen.
2: Governing.
1: The number one mark of worldliness is an independent spirit.
2: உலக பிரகாரமாய் இருப்பதனுடைய முதல் அத்தாட்சி ஒரு சுயாதீன ஆவி.
1: I don't want to work with anybody else. I want everybody to listen to me.
2: நான் யாரோடும் சேர்ந்து உடன் ஊழியனாய் நான் வேலை செய்ய மாட்டேன். எல்லாரும் எனக்கு தான் செவி கொடுக்க வேண்டும்.
1: And Demas had that spirit.
2: தேமாவுக்கு அந்த ஆவி இருந்திருக்கலாம்.
1: So he doesn't care for Paul.
2: ஆகவே பவுலை குறித்து அக்கறைப்படவில்லை.
1: Maybe he even wanted money too. I don't know what he wanted.
2: அவருக்கு பணமும் தேவைப்பட்டிருந்திருக்கலாம். அவருக்கு என்ன வேணும்னு தெரியவில்லை.
1: Even if he didn't want money, he wanted an independent spirit.
2: ஆனால் பணமும் கூட அவருக்கு தேவையில்லாது இருந்திருந்தால் இருக்குமேயானால் அவருக்கு தேவையானதெல்லாம் நான் தனியாக இருக்க வேண்டும், சுயாதீனமா இருக்க வேண்டும்.
1: Many people don't think of that as worldliness.
2: அநேக மக்கள் இதை உலக பிரகாரம் என்று எண்ணுவதில்லை.
1: That is the number one mark of worldliness.
2: உலகத்தின் ஆவியினுடைய முதல் அடையாளம் இதுதான்.
1: See Acts chapter 20.
2: அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 அதிகாரம்.
1: Paul writes to the elders. Paul speaks to the elders in Ephesus in verse 17.
2: 17 வசனத்திலே பவுல் அந்த எபேசு மூப்பர்களுக்கு சொல்கிறார்.
1: And he calls the elders and speaks to them.
2: அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசுகிறார்.
1: And he says in verse 29.
2: 29 வசனம்.
1: I know after my departure wolves will come into your midst.
2: நான் உங்களை விட்டு போன பிறகு ஓநாய்கள் உங்கள் மத்தியிலே வரும்.
1: And listen to verse 30. This is the independent spirit.
2: நீங்கள் 30 வசனத்தை வாசித்து பாருங்கள். இதுதான் அந்த சுயாதீன ஆவி.
1: Among you elders,
2: மூப்பர்களே உங்களிலே சிலர்,
1: some will arise,
2: சிலர் எழும்பி,
1: and draw away disciples after them,
2: தங்களிடத்திற்கு பக்கமாக சீஷர்களை இழுத்துக் கொள்வார்கள்.
1: That is the independent worldly spirit.
2: அதுதான் தனித்துவமான சுயாதீனமான உலகத்தின் ஆவி.
1: I will draw some disciples after me.
2: எனக்கு பின்னாக சில சீஷர்களை இழுத்துக் கொள்கிறேன்.
1: A true servant of God draws people to Christ.
2: ஒரு மெய்யான தேவ ஊழியர் மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவார்.
1: But a counterfeit servant of God draws people after him.
2: ஒரு போலியான ஊழியர் மக்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வார்.
1: And these good elders who were Paul had taught them for 3 years they were going to finally become worldly.
2: பவுல் 3 வருடங்கள் போதித்த இந்த நல்ல மூப்பர்கள் கடைசியாக உலகத்தின் ஆவி பெற்றுக்கொண்டார்.
1: So Demas was like that.
2: தேமாவும் அப்படிப்பட்டவராய் இருந்தார்.
1: Maybe he wanted to draw some disciples after him.
2: தேமா ஒருவேளை தனக்கு பின்பாக சில சிஷ்யர்களை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம்.
1: He said, I'm not going to work with Paul, I'm going to work myself.
2: நான் பவுலுக்கு கீழாக இருந்து ஊழியம் செய்ய மாட்டேன், நானாக தனியாக இருந்து ஊழியம் செய்வேன்.
1: I won't listen to anything that Paul says.
2: பவுல் சொல்றதை நான் கவனிக்க மாட்டேன்.
1: I'm going to get some following myself.
2: நானாகவே தனித்தாளாக நான் இருந்து ஊழியம் செய்ய போகிறேன்.
1: I don't know what happened to Demas finally.
2: கடைசியாக தேமாவுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை.
1: Let me tell you,
2: நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: He was a very good brother once, the co-worker of Paul.
2: ஒருமுறை மிகவும் நல்ல சகோதரராக இருந்து பவுல் உடன் ஊழியராக இருந்தார்.
1: Please listen to me.
2: தயவு செய்து என்னை கேளுங்கள்.
1: I will not be surprised if today Demas is in hell.
2: இன்றைக்கு தேமா நரகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நான் அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டேன்.
1: That can happen.
2: அது நடக்க முடியும்.
1: Because he lost the protection that he had when he was with Paul.
2: பவுலோடு கூட இருந்தபொழுது அவருக்கு இருந்த அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர் இழந்து விட்டார்.
1: God allows trials and difficulties to protect us.
2: நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நமக்கு தருகிறார்.
1: See what Paul says in 2 Corinthians 12.
2: 2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
1: Because I was getting so many revelations.
2: எனக்கு எவ்வளவோ வெளிப்பாடுகள் கிடைத்துக் கொண்டிருந்தபடியாலே 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 ஆம் வசனம்.
1: To keep me from becoming proud and exalting myself.
2: நான் பெருமைப்படாதபடிக்கு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு.
1: You say, Paul, were you in danger of pride?
2: பவுலே நீரே பெருமை அடையும்படியாய் ஒரு அபாயத்தில் இருந்தீரோ?
1: I have known you for so many years. You are such a humble brother.
2: நீங்கள் எவ்வளவு தாழ்மையான ஒரு சகோதரன். எத்தனை ஆண்டுகளாகவே நான் அறிந்திருந்தேனே.
1: You have never exalted yourself.
2: ஒரு காலம் நீர் உம்மை உயர்த்தவில்லையே.
1: But Paul says.
2: பவுல் சொல்கிறார்.
1: Brother, all of us are in danger of pride.
2: நாம் எல்லாருமே பெருமை அடையும்படியாய் அபாயத்தில் இருக்கிறோம்.
1: All of us are in danger of lifting ourselves up over other believers.
2: மற்ற நாம் எல்லாருமே மற்ற விசுவாசிகள் மேலே நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம்.
1: Paul would say, I tried my best always to humble myself.
2: நான் எப்பொழுதுமே என்னை தாழ்த்தும்படியாக என்னால் முயன்றவரை பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
1: But God who loved me,
2: தேவன் என்னை நேசிக்கிறபடினாலே,
1: he saw in spite of all that I did, I was still in danger.
2: நான் செய்த இவ்வளவு பிரயாசங்கள் மத்தியிலேயே நான் ஒரு அபாயத்தை சந்தித்தேன்.
1: And the Lord saw that.
2: தேவன் அதை பார்த்தார்.
1: And quickly gave me some problem.
2: ஆகவே உடனடியாக எனக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தார்.
1: It was like a thorn in my flesh.
2: அது என்னோட சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளை போல இருந்தது.
1: You know how you feel if one big thorn has got into your hand.
2: உன் கையில் ஒரு முள் குத்தி அங்கே தைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்?
1: You can't take it out.
2: அது எடுக்க முடியவில்லை.
1: Gets infected.
2: அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி விடுகிறது.
1: Paining.
2: சீழ் பிடித்து வலி வந்து விடுகிறது.
1: It's terrible.
2: பயங்கரமா இருக்கு.
1: Paul says spiritually I had a problem like that.
2: ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது.
1: He calls it in verse 7 a messenger of Satan.
2: என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று அதை அழைக்கிறார்.
1: And I prayed verse 8.
2: எட்டாம் வசனத்தில் சொல்றாங்க நான் ஜெபிக்கிறேன். மூன்று முறை ஜெபித்தேன்.
1: Lord,
2: ஆண்டவரே,
1: this is from Satan.
2: இது சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கிறது.
1: In Jesus name I resist it.
2: இயேசுவின் நாமத்தினாலே அவனை எதிர்க்கிறேன்.
1: I cast it out in Jesus name.
2: இயேசுவின் நாமத்தினாலே அவனை விரட்டுகிறேன்.
1: But it's tomorrow morning it's still there.
2: நாளை காலையில பார்த்தா முள் அங்கேயே தான் இருக்குது.
1: All my prayer and rebuke and nothing has happened to this.
2: என்னோட எல்லா ஜெபமும் கடிந்து கொள்ளதிலும் ஒன்றும் செய்யவில்லை.
1: The messenger of Satan is still there.
2: அங்கே சாத்தானுடைய தூதன் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறான்.
1: Again, Lord, maybe I didn't pray hard enough. I'm going to fast and pray in Jesus name.
2: போதுமான அளவு நான் ஜெபிக்கவில்லை. இப்பொழுது உபவாசித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த முள் நீங்கு என்று சொல்கிறார்.
1: Next week it's still there.
2: அடுத்த வாரம் பார்த்தால் அங்கே தான் இருக்கிறது.
1: A third time.
2: மூன்றாவது முறை.
1: Still no answer.
2: இன்னுமாய் கேட்கிறார்.
1: And the Lord says,
2: ஆண்டவர் சொல்கிறார்,
1: Paul, I'm not going to take it away.
2: பவுலே, நான் அதை எடுத்து போடுவதில்லை.
1: You need that.
2: உனக்கு அது தேவை.
1: Why, Lord?
2: ஏன் ஆண்டவரே?
1: I have to have a messenger of Satan troubling me.
2: என்னோடு கூட இருக்க முடியாக சாத்தானுடைய தூதன் நிற்க வேண்டுமா?
1: Didn't you defeat Satan on the cross?
2: நீர் சிலுவையிலே சாத்தானை தோற்கடிக்கவில்லையா?
1: Why should this messenger of Satan trouble me?
2: இந்த சாத்தானுடைய தூதன் ஏன் என்னை தொந்தரவு செய்ய வேண்டும்?
1: I don't know what it was. It could have been a sickness.
2: அது ஒரு வியாதியா இருந்திருக்கலாம். எனக்கு தெரியவில்லை என்ன.
1: It could have been some problem. I don't know.
2: என்ன ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். எனக்கு தெரியவில்லை.
1: One thing we know, it was a messenger of Satan.
2: ஒன்றை நாம் அறிகிறோம், அது சாத்தானுடைய தூதன்.
1: Sickness is from Satan.
2: வியாதி சாத்தானிடத்திலிருந்து வருகிறது.
1: Sometimes you pray and God does not remove it.
2: சில சமயத்தில் நீங்கள் ஜெபித்தும் தேவன் அதை நீக்காமல் இருக்கிறார்.
1: People have problems in their families. They pray and pray and pray and pray and God does not remove it.
2: சிலருக்கு குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது. ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறார்கள். தேவன் அதை நீக்குவதில்லை.
1: It is from the devil, definitely.
2: கண்டிப்பாக அது பிசாசினிடத்திலிருந்து வந்ததுதான்.
1: This is from Satan.
2: இது பிசாசினிடத்திலிருந்து வந்தது.
1: It is written there, a messenger of Satan.
2: இந்த சாத்தானுடைய தூதன்.
1: And what does he do?
2: அவன் என்ன
1: சொல்றான்? He keeps on, it says buffeting me.
2: அவன் என்னை குட்டி கொண்டே இருக்கிறான்.
1: That means he is keeping on hitting me.
2: அவன் என்னை அடித்து கொண்டே இருக்கிறான்.
1: Imagine Satan keeping on hitting me.
2: என்னை பாருங்கள், சாத்தானை அடித்து கொண்டே இருந்தால்.
1: And I say, Lord, stop it. Tell him to stop it.
2: இவனை நிறுத்தும்படியாய் சொல்ல வேண்டும் கேட்கிறேன்.
1: Lord says no.
2: ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார்.
1: Lord, you are going to allow me, a servant of God, to be keep on hit by Satan?
2: ஆண்டவரே, தேவ ஊழியனா இருக்கக்கூடிய என்னை சாத்தான் அடித்துக்கொண்டே இருக்க முடிய அனுமதிக்க போகிறீரா?
1: Yes.
2: ஆம்.
1: Why, Lord?
2: ஏன் ஆண்டவரே?
1: Because I have blessed you so much.
2: நான் உன்னை எந்தளவாய் ஆசீர்வதித்திருக்கிறேன்.
1: I have blessed your ministry so much.
2: நீ ஊழியத்தை எந்தளவாய் ஆசீர்வதித்திருக்கிறேன்.
1: You don't realize it, but you are in danger of pride.
2: நீ உணரவுதலை நீ பெருமையடைய கூடிய அபாயத்தில் இருக்கிறாய்.
1: And you don't understand now why I am doing it.
2: ஏன் நான் இதை செய்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது விளங்காது.
1: But one day when you stand with me, you will say thank you, Lord, for that.
2: ஒரு நாளிலே நீ என்னோடு நித்தியத்திலே நிற்கும் பொழுது ஆண்டவரே இதை செய்தபடினாலே நன்றி என்று சொல்வாய்.
1: God allows some trial from Satan to come into the lives of his best children.
2: ஆகவே தம்முடைய மென்மையான சிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் கூட பிசாசு நடந்து வரக்கூடிய உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கிறார்.
1: He calls it a gift from God also.
2: தேவன் தந்த வரங்களையும் பெற்றுக்கொண்டவர் இவர் பவுல்.
1: A thorn, and he says it was, you see in verse 7, it was given to me.
2: ஏழாம் வசனத்திலே பாருங்கள், அது எனக்கு அளிக்கப்பட்டது.
1: It's like a gift God gave.
2: அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வரத்தை போல இருக்கிறது.
1: Imagine if somebody sends you a nice in a shiny paper and ribbon, a gift for your birthday.
2: பலபல என்று தோன்றக்கூடிய ஒரு வெகுமதியை ஒருவர் கொடுக்கிறார் உங்களுக்கு.
1: Beautiful paper and box.
2: அதனுடைய மேலே செய்யப்பட்டதான அந்த அட்டையும் பெட்டியும் அழகாக இருக்கிறது.
1: From somebody who loves you very much.
2: உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவர் அந்த வெகுமதியை உங்களுக்கு கொடுக்கிறார்.
1: Open it.
2: அந்த வெகுமதியை பேப்பரை கழட்டி பார்க்கிறீர்கள்.
1: And it's a thorn.
2: அங்கே ஒரு முள் இருக்கிறது.
1: So what sort of gift is this?
2: என்ன விதமான ஈவு இது?
1: That is what God gave Paul.
2: இதை தான் தேவன் பவுலுக்கு கொடுத்தார்.
1: A thorn.
2: ஒரு முள் கொடுத்தார்.
1: A messenger of Satan.
2: சாத்தானுடைய தூதன்.
1: To keep him from becoming proud.
2: பெருமை அடைவதிலிருந்து அவனை பாதுகாக்க முடியாது.
1: Why?
2: ஏன்?
1: Because God resists the proud.
2: தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்க்கிறார்.
1: And he loved Paul so much he did not want to resist him.
2: பவுலை எந்த அளவுக்கு அதிகமாக நேசித்தார் பவுலை எதிர்க்க தேவன் விரும்பவில்லை.
1: Said Paul, I love you so much.
2: நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்.
1: I never want to be your enemy.
2: ஒரு காலம் நான் உனக்கு சத்துருவாய் மாறிவிடக் கூடாது.
1: But if you become proud, I will automatically become your enemy.
2: நீ பெருமை அடைந்து விட்டால் நான் தானாகவே நான் உனக்கு எதிரியாகி விடுவேன்.
1: So that is why I am allowing this trial to be in your life.
2: ஆகவே தான் இந்த உபத்திரவமுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி அனுமதிக்கிறேன்.
1: You pray 3 times, even if you pray 300 times, I will not remove it.
2: மூன்று முறை ஜெபித்து விட்டாய் 300 முறை ஜெபித்தாலும் நான் அதை நீக்க மாட்டேன்.
1: But I'll give you something to conquer it.
2: ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நான் ஒன்றை கொடுக்கிறேன்.
1: Satan will be there.
2: சாத்தான் அங்கே தான் இருக்க
1: போகிறான். Thorn will be there.
2: முள் அங்கே தான் இருக்க போகிறது.
1: But my grace will help you to go overcome it.
2: ஆனால் அதை மேற்கொள்ளும்படியாக என்னுடைய கிருபை உனக்கு உதவி செய்யும்.
1: I heard of a story of a servant of God who was facing some problem like this.
2: இது போன்ற ஒரு பிரச்சனை சந்தித்த ஒரு தேவனுடைய கதையை கேள்விப்பட்டேன்.
1: He kept on praying, Lord, take it away.
2: ஆண்டவரே எடுத்து போடும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார்.
1: Do you find some problem like that in your life?
2: இது போன்ற ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா?
1: Maybe you're facing a problem in your office.
2: அலுவலகத்திலே ஒருவேளை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
1: You prayed and prayed, nothing happened.
2: ஜெபித்து பார்த்த ஒன்றும் நடக்கவில்லை.
1: Or you have a difficult neighbor.
2: அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவராக இருக்கிறார்.
1: Always troubling you.
2: எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
1: And you pray, Lord, please let him vacate that house and go and rent some other house.
2: ஆண்டவரே இந்த வீட்டை காலி செய்து விட்டு எங்கேயாவது வேலை மாற்றமாகி போகட்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
1: And then one day you hear the news that he has bought that house. He's going to be there forever.
2: ஒரு நாளிலே செய்தி கேள்விப்படுகள் பக்கத்து வீட்டுக்காரர் வாடகைக்காரர் அந்த வீட்டை சொந்தமாக வாங்கி விட்டார் அங்கே தான் இருக்க போகிறார்.
1: You say, Lord, I was praying that he'll move away to some other house. Now he's bought it.
2: ஆண்டவரே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயாவது போவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் இந்த வீட்டையே வாங்கி விட்டாரே.
1: The Lord says, you need that.
2: உனக்கு அது தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1: Because I have blessed you so much, you have to be humbled.
2: உன்னை அதிகமாய் ஆசீர்வதித்து விட்டே நீ தாழ்மையா இருக்க வேண்டும்.
1: The more God has blessed you,
2: இந்த அளவுக்கு அதிகமாக தேவனை ஆசீர்வதித்து இருக்கிறாரோ,
1: the more you need something to humble you.
2: அந்த அளவுக்கு அதிகமாக ஏதோ ஒன்று உங்களை தாழ்த்தும்படியாக உங்களுக்கு தேவை.
1: The only man who walked on this earth who did not need it was Jesus Christ.
2: இந்த பூமியிலே நடந்த மனிதர்ல ஒருவர் இது தேவையில்லை என்று வாழ்ந்த ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
1: He never needed a thorn in the flesh. He always remained humble.
2: அவர் எப்பொழுதே தாழ்மையில் நிலைத்திருந்தபடியாலே அவருக்கு ஒரு முள் தேவைப்படாது இருந்தது.
1: But the best man next to him, the apostle Paul, needed it.
2: அவருக்கு அடுத்த சிறந்த மனிதர் அப்போஸ்தலன் பவுல் அவருக்கு தேவைப்பட்டது.
1: So I don't think you and I are better than Paul.
2: ஆகவே நீங்களும் நானும் பவுலை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல.
1: If God has not blessed you much, maybe you don't need it.
2: தேவன் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லை.
1: If he has blessed you and blessed your ministry and done things through you, you need some type of thorn in the flesh. Definitely.
2: உன்னுடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் உன் மூலமாக ஏதாவது காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்கு மாம்சத்தில் ஒரு முள் தேவை.
1: No matter how much you pray, it won't go.
2: எவ்வளவு ஜெபித்தாலும் அது போகாது.
1: I'm not saying you shouldn't pray.
2: ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
1: Pray, keep praying.
2: ஜெபங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்
1: கொண்டே இருங்க. God doesn't remove it, don't grumble.
2: தேவன் அதை நீக்கவில்லை என்று சொன்னால் முறுமுறுக்க வேண்டாம்.
1: Remember that his grace is enough for you to overcome it.
2: நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபை உங்களுக்கு போதும்.
1: So I was telling you about the servant of God who had a problem like this.
2: அவர் இது போன்ற ஒரு பிரச்சனையை மேற்கொண்ட சந்தித்த ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன்.
1: Problem was not going.
2: பிரச்சனை போகவில்லை.
1: Then he prayed, then one day God gave him a dream.
2: அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாளில் தேவன் ஒரு சொப்பனத்தை
1: கொடுத்தார். You know how sometimes we dream about things that we are thinking about a lot.
2: நாம் சில காரியங்களை குறித்து அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கும்போது அதன் விளைவாய் சொப்பனம் பிறக்கிறது.
1: So in that dream he saw himself like trying to cross a river in a boat.
2: அந்த சொப்பனத்திலே அவர் ஒரு படகிலே அந்த ஆற்றை கடக்க முயற்சிக்கிறார்.
1: And under the surface of the water was a big rock. Which he could not see.
2: பரப்பின் கீழாக காண முடியாத ஒரு பாறாங்கல் இருக்கிறது.
1: And the rock boat is always hitting that rock.
2: அங்கே போனால் அந்த படகு அந்த பாறையிலே போய் மோதுகிறது.
1: Go this way, the rock is there. Go this way, the rock is there.
2: கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி போனால் அங்கேயும் ஒரு பாறை. இந்த பக்கம் திருப்பி போனால் அங்கேயும் பாறை.
1: Long rock.
2: அந்த பாறையானது நீண்ட பாறை.
1: He's saying, Lord, remove that rock. Remove that rock. He's praying in his dream.
2: அவர் சொப்பனத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பாறையை நீக்கி விடும். இந்த பாறையை நீக்கி விடும் என்று.
1: Rock is there. The rock is still there.
2: அங்கே பாறை இருந்து கொண்டே இருக்கிறது.
1: Then he heard in his dream.
2: அப்பொழுது சொப்பனத்திலே ஒரு காரியத்தை கேட்டார்.
1: The Lord saying,
2: ஆண்டவர் சொல்கிறார்,
1: I will not remove the rock.
2: நான் அந்த பாறை இணைக்க போவதில்லை.
1: But I will raise the level of the water.
2: ஆனால் தண்ணீரின் அளவை நான் மேலே நோக்கி உயர்த்த போகிறேன்.
1: That your boat will go over that.
2: அப்பொழுது உன்னுடைய படகு அந்த பாறையை கடந்து மேற்கொண்டு சென்றுவிடும்.
1: He said, that is wonderful.
2: ஆண்டவரே, இது அற்புதமாக இருக்கிறது.
1: I want to go to the other side.
2: நான் மற்ற கரைக்கு போக வேண்டும்.
1: I want to obey you and do your will.
2: நான் உம்முடைய சத்தத்தை செய்ய வேண்டும். உமக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
1: So the Lord says, I will raise the level of grace in your life.
2: ஆகவே உம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கிருபையின் அளவை நான் உயர்த்த போகிறேன், கூட்ட போகிறேன்.
1: And then I will take you over.
2: அப்பொழுது நான் அந்த பிரச்சனைக்கு மேலாக உன்னை எடுத்து செல்ல முடியும்.
1: So that is why sometimes God allows different problems in our life.
2: இதன் நிமித்தமாய் தான் தேவன் வித்தியாசமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்.
1: There are some sicknesses, no matter how much you pray, it will not go.
2: எல்லாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சில வியாதிகள் உங்களை விட்டு நீங்குவதில்லை.
1: There are other sicknesses in a moment the Lord will heal you.
2: சில வியாதிகள் ஒரு க்ஷணத்திலே தேவன் உங்களுக்கு சுகம் கொடுத்து விடுவார்.
1: There are other problems you may face in your life, no matter how much you pray, it won't go.
2: நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எவ்வளவு ஜெபித்தாலும் போவதில்லை.
1: But God will give you grace.
2: ஆனால் தேவன் உங்களுக்கு கிருபை தருவார்.
1: It's a wonderful verse, 2 Corinthians 12:9. My grace is enough for you.
2: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம், என் கிருபை உங்களுக்கு போதும்.
1: That's one thing.
2: இது ஒரு காரியம்.
1: The other promise is 1 Corinthians 10:13.
2: இன்னொரு காரியம் 1 கொரிந்தியர் 10:13.
1: I will never allow the trial to become too much for you to bear.
2: உன்னை திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிப்பதில்லை.
1: Keep those two things in mind.
2: இந்த இரண்டு காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
1: Never, never, never will God allow the trial to become so much that you cannot bear.
2: ஒரு காலம் நீங்கள் தாங்க கூடாத பிரச்சனையை தேவன் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார்.
1: I've been a believer 51 years now.
2: இப்பொழுது 51 ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருந்து வருகிறேன்.
1: I can give you my testimony.
2: என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: I have never faced a trial which is too much for me to bear.
2: என்னால் தாங்க கூடாத அளவுக்கு என்று சொல்லி ஒரு பிரச்சனையும் நான் இதுவரை சந்திக்கவில்லை.
1: And even in the trial God has given me grace.
2: அந்த உபத்திரவங்களை கூடாக கூட தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார்.
1: Some of you know that people took me all the way to the Supreme Court for 10 years it was going on.
2: உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், சில மக்கள் என்னை உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் எழுத்து சென்றார்கள். 10 ஆண்டுகள் வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது.
1: Not one day did I stop serving the Lord in those 10 years.
2: அந்த 10 ஆண்டுகளிலே நான் ஒரு நாளாகிலும் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் நிறுத்தியதில்லை.
1: Not one program of mine I canceled in those 10 years.
2: அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு நிகழ்ச்சியை கூட நான் ரத்து செய்யவில்லை.
1: Not one night did I lose my sleep in those 10 years.
2: அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு இரவிலே கூட என் தூக்கத்தை நான் இழக்கவில்லை.
1: Why?
2: ஏன்?
1: Not because I am so smart.
2: நான் மிகுந்த மிடுக்கானவன் என்பதனால் அல்ல.
1: I was weak.
2: நான் பலவீனன்.
1: But God's grace is enough.
2: ஆனால் தேவனுடைய கிருபை போதும்.
1: Whatever your trial.
2: உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி.
1: You can get so worried if somebody takes you to the Supreme Court for 10 years.
2: 10 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்துக்கு உங்களை இழுத்து சென்றால் நீங்கள் கவலைப்படுவீர்கள்.
1: God can give you grace.
2: தேவன் உங்களுக்கு கிருபை தர முடியும்.
1: So see in Revelation chapter 2.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம்.
1: One of those churches and elders who was facing a problem.
2: அங்கே ஒரு சபையினுடைய மூப்பர் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
1: Revelation 2:8.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 8 வசனம்.
1: To the leader or the messenger of the church in Smyrna write.
2: ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது
1: என்னவெனில், one elder brother in one church.
2: ஒரு சபையில் உள்ள ஒரு மூத்த சகோதரர்.
1: The Lord says, I know your tribulation, verse 9.
2: 9 வசனத்தில் சொல்கிறார், உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன்.
1: And your poverty, but you are rich.
2: நீ ஐஸ்வரனாய் இருந்து உனக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை.
1: And all those people who say they are Jews, but they are actually a synagogue of Satan.
2: யூதர் என்று சொல்லியும் சாத்தானால் அங்கே கூட்டாமல் இருக்கிறவர்கள்.
1: And there are people who call themselves Christians today who may be the synagogue of Satan.
2: அவர்கள் கிறிஸ்தவர்களை சொல்கிறார்கள் ஆனால் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள்.
1: They may trouble you.
2: அவர்களை உபத்திரப்படுத்துவார்கள்.
1: A lot of my trouble has come from people who call themselves Christians.
2: சில கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்கிறவர்களிடத்தில் எனக்கு உபத்திரம் வருகிறது.
1: There are many people who call themselves Christians but they are the synagogue of Satan.
2: அநேகர் தங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள்.
1: In the 35 years that we have been building the churches.
2: நாம் இந்த சபைகளை கட்டக்கூடிய 35 ஆண்டு காலங்கள்.
1: 99% of our problem has come not from Hindus or Muslims or atheists but from Christians.
2: நமக்கு வந்த பிரச்சனைகளில் 99% நாத்திகர்களிடத்திலிருந்தோ இந்துக்களிடத்திலிருந்தோ முஸ்லிம்களிடத்திலிருந்தோ அல்ல கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து வந்தது.
1: Why do they hate us?
2: ஏன் நம்மை பாய்க்கிறார்கள்?
1: We are not troubling them.
2: நாம் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை.
1: But we are shining the light that is exposing the darkness in Christendom.
2: இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய இருளை வெளிப்படுத்த முடியாக நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறோம்.
1: And that's what they hate.
2: அதைத்தான் அவர்கள் வெறுக்கிறார்கள்.
1: The leaders hate us, the people love us.
2: தலைவர்கள் எதிர்க்கிறார்கள், ஜனங்கள் நம்மை நேசிக்கிறார்கள்.
1: And the Lord says, I know all that.
2: இவையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர்
1: சொல்கிறார். Don't fear, verse 10, what you are about to suffer.
2: நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே.
1: I want to say that to all of you.
2: எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
1: He who has ears to hear, let him hear.
2: செவிகள் காதுகள் உள்ளவன் கேட்கக்கடவன்.
1: Don't fear what you are going to suffer.
2: நீ என்ன பாடுபட போகிறாய் அதை குறித்து பயப்பட வேண்டாம்.
1: The Lord tells this elder.
2: தேவன் இந்த மூப்பருக்கு சொல்கிறார்.
1: The devil may cast some of you in your church into prison.
2: உங்களில் ஒரு சிலரை பிசாசு சிறைச்சாலையில் போடுவான்.
1: Imagine an elder preaching to a church and the Lord has already told him some of these brothers and sisters will be imprisoned in a few days.
2: ஏற்கனவே ஆண்டவர் இந்த மூப்பருக்கு சொல்லிவிட்டார், உன்னுடைய சபையில் உள்ள சில சகோதர சகோதரிகள் கைதியாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். அந்த மூப்பர் தவறு செய்த நிமித்தமாய் அல்ல,
1: but because they are bold witnesses for Jesus Christ.
2: அவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று தைரியமுள்ள சாட்சிகளாக நிற்கிறபடினால்.
1: People who hate Jesus will put them into prison.
2: இயேசுவை வெறுக்கிற மக்கள் இந்த மக்களை சிறைச்சாலையில் போடுவார்கள்.
1: Don't be afraid.
2: பயப்பட வேண்டாம்.
1: Because I have determined how many days you will have that tribulation.
2: இந்த பாடுகள் உனக்கு எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்திருக்கிறேன்.
1: You will have it for 10 days.
2: 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள்.
1: It may be 10 days, it may be 10 years that God determines that.
2: 10 நாட்களா இருக்கலாம், 10 வருஷங்களா இருக்கலாம், அதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர்.
1: The important thing there is, it is not the government or the prison authorities who decide that. It is God, our Father in heaven who decides that.
2: காரியம் என்னவென்றால் அரசாங்கமோ சிறைச்சாலை அதிபதிகளோ அதை தீர்மானிக்கிறதில்லை. தேவன் தான் எவ்வளவு நாட்கள் சிறைச்சாலை இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறவர்.
1: It may not be prison in your case.
2: உங்களுடைய காரியங்களிலே சிறையா இல்லாமல் இருக்கலாம்.
1: There are prisons where we are locked up by the government.
2: அரசாங்கத்தினாலே பூட்டி வைக்கப்படக்கூடிய சிறைகள் இருக்கிறது.
1: Other type of prisons also that we can face in our life.
2: நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமான சிறைச்சாலைகளை நாம் சந்திக்கலாம்.
1: I can't do something because I'm like locked up in a situation.
2: நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே சில காரியங்களை செய்ய முடியாமல் தவிக்கிறேன்.
1: Those circumstances can be like a prison.
2: ஆகவே நமக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு சிறையை போல மாறிவிட முடியும்.
1: You say, Lord, how long am I going to be facing this?
2: ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் தான் இதை சந்தித்துக் கொண்டிருக்க முடியும்?
1: And the Lord says, I have determined the exact number of days which you will face this.
2: நீ இதை சந்திக்க கூடிய குறிப்பிட்ட நாட்களை நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1: See, when these court cases started against me.
2: எனக்கு விரோதமாய் வந்த வழக்குமன்ற வழக்குகள்.
1: I did everything.
2: நான் எல்லாவற்றையும்
1: resisted in the name of Jesus, prayed, everything, nothing happened.
2: இயேசுவின் நாமத்தால எதிர்த்தேன், இயேசுவின் நாமத்தால ஜெபித்தேன், ஒன்றும் நடக்கவில்லை.
1: It just continued.
2: அது அப்படியே போய் கொண்டே இருந்தது.
1: But now when I look back.
2: இப்பொழுது நான் திரும்பி பார்க்கும் பொழுது,
1: I know the Lord had planned exactly how long it will take.
2: எவ்வளவு நாட்கள் அந்த வழக்கு மண்டலத்திலே வழக்கு தேங்கி நிற்க வேண்டும் என்பதை தேவனே தீர்மானித்தார்.
1: It was like here.
2: நாம் இங்கே வாசிக்கிறோம்.
1: 10 years.
2: 10 வருஷங்கள்.
1: I did not know that then.
2: நான் அது 10 என்று எனக்கு தெரியவில்லை.
1: If I had known it then I would have got discouraged.
2: அப்பொழுது எனக்கு 10 வருஷங்கள் என்று அறிந்திருந்தால் நான் சோர்ந்து போயிருப்பேன்.
1: Oh Lord, 10 years.
2: ஆண்டவரே, 10 வருஷமா?
1: But now when I look back.
2: ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது,
1: I say like the pillar of cloud leads us one day at a time.
2: மேகஸ்தம்பம் நம்மை ஒரு நாளைக்கு ஒரு முறை வழிநடத்துகிறது போல.
1: So the Lord does not allow us to see the future.
2: ஆகவே தேவன் நம்மை எதிர்காலம் முழுதுமாய் பார்க்க அனுமதிப்பதில்லை.
1: Today,
2: இன்றைக்கு,
1: I will give you grace for today.
2: இன்றைக்குள்ள கிருபையை நான் உனக்கு தருகிறேன்.
1: Don't worry about tomorrow.
2: நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
1: That is a wonderful verse in Matthew chapter 6.
2: மத்தேயு 6 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனமானது அற்புதமான ஒரு வசனம்.
1: Don't worry whether this thorn will be in your flesh tomorrow or not. Don't worry
2: about it. நாளைக்கு முள் இருக்குமா இருக்கு இல்லையா என்று அதை குறித்து நாளைக்கு கவலைப்பட வேண்டாம்.
1: Whether this problem person will be troubling you tomorrow or not. Don't worry.
2: பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த நபர் நாளைக்கு கொடுப்பாரா இல்லையா என்பதை கவலைப்பட வேண்டாம்.
1: Today,
2: இன்றைக்கு
1: he is troubling you.
2: அவர் தொந்தரவு கொடுக்கிறார்.
1: I have permitted it.
2: நான் அதை அனுமதித்திருக்கிறேன்.
1: But don't be afraid.
2: பயப்பட வேண்டாம்.
1: I'm going to give you grace.
2: நான் உங்களுக்கு கிருபை தர போகிறேன்.
1: And I have also decided how long it will continue.
2: அதை எவ்வளவு நாட்கள் தொடர வேண்டும் என்பதையும் நான் தீர்மானித்திருக்கிறேன்.
1: See, some of you dear sisters, your husbands are not converted.
2: இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே, உங்களிலே ஒரு சிலருடைய கணவன்மார்கள் ரட்சிக்கப்படவில்லை.
1: And I don't know how much you suffer in your home because of that.
2: இது நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது.
1: It must be quite a lot.
2: மிகவும் அதிகமான கஷ்டமாக இருக்கலாம்.
1: Very very difficult when a woman's husband is not converted.
2: ஒரு ஸ்திரீனுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருக்கும் அந்த வாழ்க்கை.
1: Many of you sisters don't know that. You must be compassionate towards these sisters.
2: அநேக சகோதரிகளுக்கு அது தெரிவதில்லையாக இப்படிப்பட்ட சகோதரிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் மன இறுக்கம் மனதுருக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
1: That is why I always tell elder brothers.
2: ஆகவேதான் மூப்பர்களை பார்த்து நான் சொல்கிறேன்.
1: When you preach,
2: நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது
1: please remember there are some sisters sitting like that in the church.
2: இது போன்ற ஒரு சில சகோதரிகள் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
1: Don't just preach hitting.
2: எல்லாரையும் சாட்டினால் அடிக்கிறது போல அடித்து பிரசங்கிக்க வேண்டாம்.
1: That poor sister is already getting enough hits from her husband.
2: அந்த ஏழை சகோதரி ஏற்கனவே போதுமான அளவு அடி வீட்டிலே வாங்கி கொண்டு வருகிறார்கள்.
1: She comes to the church to get some comfort.
2: அங்கே சபைக்கு வந்து ஆறுதலை பெற்றுக் கொள்ளலாமா என்று வருகிறார்கள்.
1: Not to get some more hits from the elder brother.
2: மூப்பர் இன்னும் கொஞ்சம் அடிகளை அவர் அடிக்க விரும்பவில்லை.
1: I think some of you have hit the church enough.
2: உங்களில் ஒரு சில சபையை போதுமான அளவு அடித்து விட்டீர்கள் என்று நான்
1: நம்புகிறேன். From today onwards stop hitting them.
2: இன்றிலிருந்து நீங்கள் அவர்களை அடிப்பதை நிறுத்தி விடுங்கள்.
1: Please give some encouragement.
2: சில உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள்.
1: That's what many people are facing life's battles.
2: அநேகர் வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: Having financial difficulties.
2: ஒருவேளை பண நெருக்கடியா இருக்கலாம்.
1: Maybe their children are struggling unlike your children.
2: உங்களை பிள்ளைகளை போல இல்லாதபடிக்கு அவருடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கலாம்.
1: They don't have the money to educate their children like you had money to educate your children.
2: நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு உங்களுக்கு பணம் இருந்தது, அவர்களுக்கு பணம் இல்லை.
1: Maybe their children are not so clever like your children to get good jobs.
2: உங்களுடைய பிள்ளைகளை போல அவருடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இல்லை, ஆகவே வேலை கிடைக்கவில்லை.
1: Be compassionate.
2: மனதுருக்கமுள்ளவர்களாயிருங்கள்.
1: Think about them.
2: எண்ணி பாருங்கள்.
1: And encourage them.
2: அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
1: Tell them that God loves them.
2: தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள்.
1: That God's grace is sufficient for you.
2: தேவனுடைய கிருபை உனக்கு போதும் சகோதரி.
1: And you sisters,
2: சகோதரிகளே,
1: I don't know when your husband will get converted.
2: உங்களுடைய கணவர் எப்பொழுது மனம் திரும்புவாரென்னு எனக்கு தெரியாது.
1: But I say keep on praying.
2: ஆனால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள்.
1: If he's an idol worshipper.
2: அவர் ஒரு விக்கிரகனே காரணமா
1: இருக்கலாம். He hates you.
2: அவர் உங்களை பகைக்கலாம்.
1: If he beats you.
2: உங்களை அடிக்கலாம்.
1: Go before God and say, Lord, save my husband.
2: என் கணவனை ரட்சியும்.
1: And help me to judge myself.
2: என்னை நான் நியாயந்தீர்த்துக்கொள்ள உதவி செய்யும்.
1: I'll tell you a true story.
2: ஒரு மெய்யான கதையை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: There was a woman who had a husband like this.
2: இது போன்ற ஒரு கணவனுடைய ஒரு சகோதரி இருந்தார்.
1: Unconverted, always troubling her.
2: எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்த மனம் திரும்பாத கணவர்.
1: And one day he beat her and banged the door and went outside.
2: ஒரு நாளிலே மனைவி நன்றாக அடித்து விட்டு கதவை தபார் என்று சாத்தி விட்டு போய் விட்டார்.
1: But he didn't go away.
2: ஆனால் அவர் போகவில்லை.
1: He came round the house to the window of the bedroom.
2: அவர் வெளியே போகாதபடிக்கு தோட்டத்தை சுற்றி அப்படியே வந்து வீட்டிலே ஜன்னல் வழியாக பார்க்கிறார்.
1: And wanted to see what is my wife doing.
2: என்னுடைய மனைவி என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக வந்தார்.
1: And he saw his wife coming to the bedroom and kneeling down.
2: அங்கே படுக்கை அறைக்கு தன்னுடைய மனைவி வருகிறதையும் அங்கே முழங்கால் படுகிறதையும் பார்க்கிறார்.
1: And prayed loud. She was praying aloud.
2: அங்கே சத்தமாக மனைவி ஜெபிக்கிறதை அவர் கேட்டார்.
1: She did not know that her husband is listening.
2: மனைவிக்கு கணவன் இங்கிருந்து செவி கொடுக்கிறார் என்பதை தெரியாது.
1: He was outside listening.
2: அவர் வெளியே போய் விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
1: She prayed like this.
2: இது போன்ற ஜெபித்தார்கள்.
1: Lord,
2: ஆண்டவரே,
1: I don't know why my husband is treating me like this.
2: என்னுடைய கணவர் ஏன் இப்படி என்னை நடத்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
1: But I want to judge myself. I don't want to judge him.
2: இன்னும் சிறந்த மனைவியாக நான் எப்படி இருக்க முடியும் என்று
1: எனக்கு
2: எப்படி ஒரு தாழ்மையா ஒரு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை கொண்டிருக்க முடியும் என்று எனக்கு
1: காண்பீங்கள்.
2: இந்த ஜெபத்தை கேட்டபொழுது
1: really broke his heart.
2: அது உள்ளத்தை உடைத்தது, நொறுக்கியது.
1: And thought, what a good wife I am.
2: எனக்கு எவ்வளவு நல்ல ஒரு மனைவி இருக்கிறார்கள்.
1: Then I beat him, beat her, and she's still judging herself and not me.
2: நான் அவளை எவ்வளவு அடித்தோம், அவள் தன்னைத்தானே நியாயந்தீர்த்துக் கொண்டிருக்கிறாள், என்னை நியாயந்தீர்க்கவில்லை.
1: And he got converted.
2: அவர் மனம் திரும்பி விட்டார்.
1: I want to say to you,
2: உங்களை பார்த்து சொல்கிறேன்,
1: don't judge others.
2: மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம்.
1: Even if they are evil towards you.
2: உங்களுக்கு உங்கள் மீது அவர்கள் தீமையானவர்களாய் பொல்லாப்பானவர்களாய் இருந்தாலும் கூட.
1: I remember these people who took me to court for 10 years.
2: 10 ஆண்டுகளாக இந்த ஜனங்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள்.
1: My wife and I prayed for them for 10 years.
2: நானும் என்னுடைய துணைவியாரும் 10 ஆண்டுகளாக அவர்களுக்காக ஜெபித்தோம்.
1: They would repent.
2: அவர்கள் மனம் திரும்பும்படியாக.
1: And we didn't have an evil attitude towards them.
2: அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு பொல்லாப்பான மனப்பான்மை இல்லை.
1: Even today we don't have it.
2: இன்றைக்கும் கூட அவர்கள் மீது தவறான எண்ணம் எங்களுக்கு இல்லை.
1: Because when the spirit of God fills you, nobody can make you hate another person.
2: தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது யாருமே உங்களை மற்ற நபரை பகைக்க வைக்க முடியாது.
1: Let me ask you one question.
2: நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கட்டும்.
1: Very simple question.
2: மிகவும் எளிய ஒரு கேள்வி.
1: Is the Holy Spirit more powerful or is Satan more powerful?
2: பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை நிறைய இருக்கிறதா அல்லது சாத்தான் அதிக வல்லமை வாய்ந்தவனா?
1: Oh, definitely the Holy Spirit.
2: ஆம், கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் தான்.
1: So when you are filled with the Holy Spirit,
2: ஆவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது,
1: He fills you with love in your heart because God is love.
2: தேவன் அன்பாக இருக்கிறார். ஆகவே அவர் அந்த அன்பை உங்கள் உள்ளத்தில் வைக்கும் பொழுது,
1: Satan is not inside you. He's coming from outside.
2: சாத்தான் உள்ளே இல்லை, வெளியே இருக்கிறான், வெளியிருந்து வருகிறான்.
1: And he's trying to make you hate that person.
2: அவர் உங்களை வந்து இந்த ஆளை பகை பகை பகை என்று வெறு வெறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான்.
1: And the Holy Spirit inside is saying love that person.
2: உள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் அவரை நேசி நேசி நேசி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்.
1: In your life, who is winning, Holy Spirit or Satan?
2: உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கிறாரா அல்லது சாத்தான் ஜெயிக்கிறானா?
1: I hope God is winning in your life.
2: உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தான் ஜெயிக்கிறவர் என்று நான் நம்புகிறேன்.
1: Love your enemies.
2: சத்துருக்களை சிநேகியுங்கள்.
1: Remember that God will never allow you to be tested beyond your ability.
2: உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு காலம் உங்களை சோதிப்பதில்லை.
1: He says yes, you'll have tribulation.
2: ஆம், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
1: But it's only for 10 days.
2: 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள்.
1: What should you do?
2: என்ன செய்ய வேண்டும்?
1: Verse 10.
2: 10 வசனம்.
1: Be faithful until death.
2: மரணம் வரை உண்மையாயிரு.
1: Even if somebody kills you.
2: யாராவது உங்களை கொலை செய்தாலும் கூட.
1: You know, in the early days many Christians were killed.
2: ஆரம்ப காலங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
1: Even today in North India some of our fellow believers are being killed.
2: இன்றைக்கு வட இந்தியாவிலே நம்முடைய சக விசுவாசிகள் கொல்லப்படுகிறார்கள்.
1: Some of our fellow believers in Pakistan, Iraq, Afghanistan are being killed.
2: பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்முடைய சக விசுவாசிகள் சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
1: In China.
2: சீனா தேசத்திலே.
1: We don't have it so bad here.
2: இங்கே அந்த அளவுக்கு காரியங்கள் மோசமாக இல்லை.
1: But even if it comes to that.
2: அப்படியே வந்தாலும் கூட,
1: say, Lord Jesus, I'll be faithful to you until I die.
2: ஆண்டவரே, நான் மரிக்கும் வரை உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள்.
1: You know, if I die to myself every day.
2: ஒவ்வொரு நாளும் நான் சுயத்துக்கு மரித்தால்,
1: I'll get so used to dying that when they kill my body it's I say okay, it's all right.
2: மரித்து மரித்து மரித்து மரித்து அவ்வளவு பழக்கப்பட்டு விடுவேன். ஒரு நாளில் என் சரீரத்தை அவர்கள் கொன்றாலும் கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
1: Because we get so used to dying.
2: நாம் மரிப்பதற்கு பழக்கப்பட்டு விட்டோம்.
1: So that's why we need to learn to die every day.
2: ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மரிக்கும்படியாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: Be faithful until death.
2: மரண வரை உண்மையுள்ளவனாய்
1: இரு. And the Lord says I'll give you a crown of life.
2: நான் உனக்கு ஜீவக்கிரீடத்தை தருவேன்.
1: And he who has a ear to hear let him hear what the spirit is saying.
2: காதுள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க கடவன்.
1: That's what protected that church.
2: இதுதான் அந்த சபையை பாதுகாத்தது.
1: That church became a good church because it faced tribulation.
2: அந்த சபையானது சோதனையை சந்தித்தபடினாலே அது உண்மையுள்ள சபையாய் பாதுகாக்கப்பட்டது.
1: Look at this other church.
2: மற்ற சபையை பாருங்கள்.
1: In Laodicea.
2: லவோதிகியா சபை.
1: Chapter 3 verse 17.
2: 3 அதிகாரம் 17 வசனம்.
1: You say I am rich.
2: நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய்.
1: I have become wealthy.
2: திரவிய சம்பன் என்று சொல்கிறாய்.
1: I need nothing.
2: ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறாய்.
1: I have got so much money.
2: எவ்வளவு பணம் இருக்கிறது.
1: My children are well off. I have got a big house. I have got everything.
2: எனக்கு பெரிய வண்டி இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது.
1: I have no trials.
2: எனக்கு பிரச்சனை இல்லை.
1: And the Lord says you don't know your real condition.
2: உன்னுடைய உண்மையான நிலைமை உனக்கு தெரியவில்லை அப்பா என்று சொல்கிறார்.
1: You are wretched, miserable, poor, blind, naked.
2: நீ நிர்பாக்கியமுள்ளவனும் தரித்திரனும் நிர்வாணியும்
1: இருக்கிறாய்.
2: ஒவ்வொரு முறையும் உன்னை அபிஷேகப்பட்ட தேவ ஊழியனாய் மாற்ற முயற்சிக்கும் பொழுது, உபத்திரத்தை கொடுக்கும் பொழுது நீ புகார் சொல்கிறாய்.
1: When I send some little trial to break you, to humble you, to give you my grace.
2: உனக்கு கிருபையை கொடுக்கும் முடியாக, உன்னை நொறுக்கும் முடியாக, தாழ்மையா இருக்கும் முடியாக கொஞ்சம் உபத்திரத்தை கொடுத்தால்,
1: You say, oh God, why you allowing this?
2: ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று கேட்கிறாய்.
1: Then you remain wretched, miserable and poor and blind.
2: அப்படியானால் நீ தொடர்ந்து நிர்பாக்கியமுள்ளவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாய் தான் இருப்பாய்.
1: The Bible says humble yourself under the mighty hand of God.
2: தேவனுடைய பலத்த கரக்குள்ள கரங்களுக்குள்ள அடங்கிருங்கள், தாழ்மையாருங்கள் என்று
1: வேதம் சொல்கிறது. What is the mighty hand of God?
2: தேவனுடைய பலத்த கரம் என்றால் என்ன?
1: The mighty hand of God is those trials that he has permitted to come into your life.
2: அந்த தேவனுடைய பலத்த கரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உபத்திரவங்களை தேவன் அனுமதித்து இருக்கிறாரே அவைகள்தான்.
1: David is not our example.
2: தாவீது நம்முடைய உதாரணம் அல்ல.
1: But we can learn something even from him who did not have the Holy Spirit like we have.
2: நம்மை போல பரிசுத்த ஆவி இல்லாத தாவீது நடத்திறந்து கூட நாம் ஒன்றை கற்றுக்
1: கொள்ள முடியும். Let me show you an example.
2: நான் ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: 2 Samuel chapter 15.
2: 2 சாமுவேல் 15 அதிகாரம்.
1: Sorry, chapter 16.
2: 16 அதிகாரம்.
1: There was a time in David's life
2: தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் வந்தது
1: when his own son Absalom rebelled against him and kicked him out of the throne.
2: தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதை சிங்காசனத்திலிருந்து விரட்டி விட்டார்.
1: Can you imagine what a trial there is when your own son kicks you out of the house?
2: உன்னுடைய சொந்த மகனே உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையா இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறீர்களா?
1: Have any of you sitting here experienced that where your own son kicked you out of your house?
2: இங்க யாராவது அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா? உங்க சொந்த மகனே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்ட நிலைமை.
1: Not from his house.
2: அவருடைய வீட்டை விட்டு அல்ல.
1: There are some cases like that. The son invites you, then there's some fight with the daughter-in-law or something, and the son says, go.
2: சில இடங்களில் அப்படி நடந்திருக்கிறது. மகனுடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள், மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வந்த உடனே உங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறார்.
1: This is your house.
2: இது உங்களுடைய வீடு.
1: Where your son is living.
2: உங்களுடைய மகன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
1: And he kicks you out of the house.
2: அந்த மகன் உங்களை உதைத்து வெளியே அனுப்புகிறான்.
1: What a trial that is.
2: என்ன உபத்திரவம் பாருங்கள் இது.
1: David had it.
2: தாவீதுக்கு அப்படி ஏற்பட்டது.
1: And he had to run for his life.
2: தாவீதுடைய ஜீவன் தப்ப ஓட வேண்டியதா இருந்தது.
1: His son wanted to kill him.
2: ஏனென்றால் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல முடியாம முயற்சிக்கிறான்.
1: Anybody here like that whose son wants to kill you?
2: இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்க மகனே உங்களை கொல்ல விரும்புகிறவன்.
1: Oh, you think you have so many trials?
2: ஆஹா, எனக்கு இவ்வளவு உபத்திரவம் பிரதர் என்று சொல்கிறீர்கள்.
1: It is all mosquito bites compared to what David was facing.
2: தாவீது சந்தித்த பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொசுக்கடிதான்.
1: You read these stories and you'll be encouraged.
2: இந்த கதைகளை வாசித்து பாருங்க, உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும்.
1: And while he is running for his life,
2: ஏன் அவன் ஜீவன் தப்ப ஓடுகிறான்?
1: There's another fellow there.
2: அங்கே இன்னொரு மனிதன் இருக்கிறார்.
1: A relative of the old king Saul.
2: பழைய சவுல் ராஜாவுடைய உறவினன்.
1: He was so happy to see this David.
2: இந்த தாவீதே இப்பொழுது
1: kicked out my relative Saul.
2: என்னுடைய உறவினர் சவுல் அவன் நினைக்கிறான் இவர் இப்பொழுது
1: துரத்தப்பட்டார். Now he is also being kicked out.
2: இப்பொழுது என்னுடைய உறவினர் சவுல் நீக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது இவரே நீக்கப்படுகிறார் என்று சொல்லி
1: சந்தோஷப்படுகிறார்.
2: 5 ஆம் வசனத்தில் சொல்கிறார்.
1: 2 Samuel 16:5.
2: 2 சாமுவேல் 16:5.
1: A man from the house of Saul whose name was Shimei.
2: அங்கே சிமேயி என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான்.
1: He came out continually cursing him.
2: அங்கே தொடர்ந்து தாவீதை சபித்துக் கொண்டே இருக்கும்படியாக வருகிறான்.
1: And verse 6.
2: ஆறாம் வசனம்.
1: He threw stones at him.
2: சிமேயி தாவீதை பார்த்து கல்லெறிகிறார்.
1: And David was surrounded by soldiers.
2: தாவீதை சுற்றிலும் படைவீரர்கள் இருக்கிறார்கள்.
1: And Shimei says, get out you man of bloodshed, you worthless fellow.
2: பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ என்று சிமேயி தூஷிக்கிறான் தாவீதை.
1: The Lord is now punishing you for what you removing Saul from the throne.
2: சவுலை அவருடைய சிங்காசனத்தில் நீக்கினதற்காக தேவன் இப்பொழுது உன்னை தண்டிக்கிறார் என்று
1: சொல்றார். Accusing him of all types of lies.
2: எல்லாவிதமான பொய்களையும் சொல்லி குற்றம் சாட்டுகிறான் சிமேயி.
1: Have you had people like that accusing you of lies which you never did?
2: நீங்கள் ஒன்றுமே செய்யாத ஒரு காரியத்தை செய்தீர் என்று சொல்லி பொய் சொல்லி குற்றம் சாட்டுகிறார்களா?
1: And one of the soldiers said,
2: "Let
1: me go and cut off his head."
2: நான் இப்பொழுதே போய் சிமேயினுடைய தலையை வெட்டட்டும்.
1: King said no.
2: ராஜா சொன்னார் வேண்டாம்.
1: This is a wonderful verse, verse 10.
2: 10th வசனம் அற்புதமான ஒரு வசனம்.
1: You must remember it all your life.
2: வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: God showed it to me when I was a young man about 25 years old.
2: நான் 25 வயதா இருக்கும் பொழுது, வாலிபனா இருக்கும் பொழுது தேவன் எனக்கு இதை காண்பித்தார்.
1: David said.
2: தாவீது சொன்னார்.
1: The Lord has told him, curse David.
2: தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
1: How can I fight against him?
2: நான் எப்படி அவரோடு கூட சண்டை போட முடியும்?
1: I'll be fighting against God.
2: இவனோடு சண்டை போட்டாலும் தேவனோடு கூட சண்டை போடுவேன்.
1: When somebody curses you,
2: யாராவது உங்களை சபித்தார்கள் என்றால்,
1: can you say the Lord has permitted it?
2: தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா?
1: David was in the old covenant, he couldn't understand it properly.
2: தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தின் கீழ் இருந்தபடினாலே நன்றாக விளங்கிக் கொள்ளவில்லை.
1: He said the Lord has told him to curse me.
2: ஆகவே தேவன் தான் அவரை தூஷிக்க சொன்னார் என்று சொல்கிறார்.
1: The Lord never tells anybody to curse.
2: தேவன் யாரையும் தூஷிக்க முடியாது சொல்ல
1: சொல்ல மாட்டார். We are in the new covenant, we understand it better.
2: புதிய உடன்படிக்கை கீழாக நாம் இருக்கிறபடினாலே நாம் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறது.
1: The devil told him to curse me.
2: என்னை தூஷிக்க முடியாக பிசாசு தான் சிமேயிக்கு சொல்கிறான்.
1: But God permitted it.
2: ஆனால் தேவன் அதை அனுமதித்தார்.
1: And if God has permitted it,
2: தேவனே அதை அனுமதித்தார் என்று சொன்னால்,
1: I will accept it.
2: நான் அதை ஏற்றுக்கொள்வேன்.
1: And see the end of the story, how God delivered David and brought him back to the throne.
2: அந்த கதையின் முடிவிலே பார்த்தீர்களா, தாவீதை ஆண்டவர் விடுவித்து மீண்டும் சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார்.
1: And the same man Shimei comes and asks

0: you.
1: உங்களுடைய சபையில் யாராவது ஒருவர் உங்களை சபிக்கும் பொழுது
0: what do you do?
1: என்ன செய்கிறீர்கள்?
0: Your David was old covenant. You're supposed to be new covenant elder brother.
1: தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார். நீங்கள் புதிய உடன்படிக்கையின் மூப்பராய் இருக்கிறீர்கள்.
0: What is your attitude when somebody in your church curses you?
1: சபையிலே உங்களை யாராவது தூஷிக்கும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்?
0: You've got all your loyal soldiers in the church to support you.
1: சபையிலே உங்களை தாங்க முடியாக உங்களுக்கென்று உண்மையுள்ளதான போர்வீரர்கள் எல்லாம் சபையிலே இருக்கிறார்கள்.
0: And they come to you brother let's teach him a lesson.
1: அவர் வந்து உங்களிடத்தில் வந்து சொல்கிறார் சகோதரனே உங்களை தூஷிக்கிற இவரைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும்.
0: Do you reply like David or do you reply like all the politicians in the world?
1: நீங்கள் தாவீதை போல அந்த சகோதரருக்கு பதில் சொல்கிறீர்களா அல்லது உலக அரசியல்வாதிகளை போல பதில் சொல்கிறீர்களா?
0: Yeah, teach him a lesson.
1: ஆம், அவருக்கு போய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்கள்.
0: Throw him out of the church.
1: சபையை விட்டு வெளியே புறமாக்குங்கள்.
0: Teach him a lesson he'll never forget.
1: அவர் மறக்க முடியாத படிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம்.
0: Let his family suffer.
1: அவருடைய குடும்பம் கஷ்டப்படட்டும்.
0: So that he learns not to curse me the man of God.
1: தேவ மனிதனாகிய என்னை இனிமேல் சபிக்க கூடாது என்கிற பாடத்தை அவன் கற்றுக்கொள்ளட்டும்.
0: Brother you should join politics. You are not fit to be in the church of Jesus Christ.
1: சகோதரரே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் அரசியலிலே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
0: Are you following Jesus who said I am an ordinary man. Did you call me prince of devils? You are forgiven.
1: நான் ஒரு சாதாரண மனிதன் நீ பிசாசுகளின் அதிபதி என்று சொன்னால் அது மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிற இயேசுவை பின்பற்றுகிறவர்களா நீங்கள்?
0: Our fundamental problem is we don't have enough people who want to follow Jesus Christ.
1: நம்முடைய அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் இயேசுவை பின்பற்றக்கூடிய போதுமான மக்கள் இல்லை.
0: Ask yourself.
1: உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
0: Have you at least come to that low Old Testament standard of David?
1: குறைந்தபட்சம் பழைய ஏற்பாட்டு கால தாவீதின் நிலைவரமான கீழான அந்த நிலவரத்துக்காகவாவது வந்து
0: விட்டீர்களா
1: அல்லது அதே காரணம் கீழே போய் விட்டீர்களா?
0: Dear brother sister,
1: அருமையான சகோதர சகோதரிகளே,
0: sister when your husband curses you, hits you,
1: சகோதரியே உன்னுடைய கணவர் உன்னை அடிக்கும் பொழுது, சபிக்கும் பொழுது, தூஷிக்கும் பொழுது,
0: learn from David,
1: தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
0: Lord you have permitted him to do that.
1: ஆண்டவரே இதை செய்யும்படியாக நீர் அனுமதித்து இருக்கிறீர்.
0: First of all I want to forgive him.
1: முதலாவதாக நான் அவனை மன்னிக்க வேண்டும்.
0: I want to pray that he will be saved.
1: அவர் இரட்சிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
0: That is a godly man.
1: அவர்தான் தேவ மனிதர்.
0: That is a shepherd after God's own heart.
1: அதுதான் தேவனுடைய இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்.
0: He will build Zion.
1: அவர் சியோனை கட்டுவார்.
0: The others
1: மற்றவர்கள்
0: with all their wonderful gifts
1: அவங்க எல்லா அருமையான வரங்களையும் வைத்துக்கொண்டு
0: will only build Babylon.
1: பாபிலோனை மட்டுமே கட்டுவார்கள்.
0: Yeah.
1: ஆம்.
0: So God wanted Paul to build Jerusalem.
1: ஆகவே பவுலை எருசலேமே கட்டும்படியாக தேவன் விரும்பினார்.
0: So he gave him some trouble.
1: ஆகவே சில உபத்திரவங்களை கொடுத்தார்.
0: I don't know what the thorn in the flesh was.
1: அந்த மாம்சிலே உள்ள முள் என்ன எனக்கு தெரியாது.
0: It may not have been a sickness. It may have been a sickness.
1: அது வியாதியா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்.
0: It may have been some one or two brothers were always troubling him.
1: ஒன்று ரெண்டு சகோதரர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்க கூடிய சகோதரர்களா இருந்திருக்கலாம்.
0: And he was saying lord get him out.
1: ஆண்டவரே இவர்களை தள்ளும்.
0: The lord says no they are going to be here.
1: இல்லை அவர்கள் இங்க இருக்க வேண்டும் என்று
0: சொன்னார். Because you need to be humbled paul.
1: பவுலே நீ தாழ்மையா இருக்க வேண்டும்.
0: You think you are a wonderful brother.
1: நீ அருமையான சகோதரன் என்று கொண்டிருக்காய்.
0: I have kept those brothers to humble you.
1: அங்கே உன்னை தாழ்த்த முடியாக அந்த சகோதரர்களை சபையிலே வைத்திருக்கிறேன்.
0: Love them.
1: அவளை நேசி.
0: Jesus loved Judas Iscariot till the end.
1: முடிவுபரியந்தம் யூதாஸ் காரியத்தை இயேசு நேசித்தார்.
0: And even when he came to betray him.
1: அவரை காட்டி கொடுக்க முடியாத வந்தபொழுது கூட.
0: He put his arm around him and said, "Friend, why have you come?"
1: தோளின் மேலே கையை போட்டு, "ஸ்நேகிதனே, ஏன் வந்திருக்கிறாய்?"
0: "Have you come to betray me with a kiss?"
1: ஒரு முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்க வந்திருக்கிறாய்?
0: He loved until the end.
1: முடிவுபரியந்தம் நேசித்தார்.
0: See John 13 verse 1.
1: யோவான் 13 அதிகாரம் 1 வசனம்.
0: That's a great verse for all true disciples.
1: எல்லா மெய்யான சிஷ்யர்களுக்கும் இது நல்ல ஒரு வசனம்.
0: Is your husband troubling you?
1: உங்களுடைய புருஷன் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாரா?
0: Is your wife troubling you?
1: மனைவி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்களா?
0: Follow Jesus.
1: இயேசுவை பின்பற்றுங்கள்.
0: Who loved until the end.
1: முடிவுபரியந்தம் அன்பு வைத்த இயேசுவை பின்பற்றுங்கள்.
0: John 13 verse 1.
1: யோவான் 13:1.
0: He knew that he has come from the Father and he's going back to the father so he loved people until the end.
1: பிதாவினிடத்திலிருந்து அவர் வந்தார் என்பதையும் பிதாவினிடத்திற்கே போகிறார் என்பதையும் அறிந்திருந்தபடியாலே முடிவுபரியந்தம் மரணத்தில் அன்பு வைத்தார்.
0: I didn't come from the father.
1: நான் பிதாவினிடத்திலிருந்து வரவில்லை.
0: I came from the pit.
1: நான் குழியிலிருந்து வந்தவன்.
0: A child of the devil.
1: பிசாசுடைய பிள்ளையாய் இருந்தவன்.
0: But I know one thing.
1: ஆனால் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன்.
0: I'm going to my father. That I am.
1: பிதாவினிடத்திலே நான் போகிறேன் அதை அறிந்திருக்கிறேன்.
0: And therefore
1: ஆகவே
0: I will do what Jesus did.
1: இயேசு என்ன செய்தார் அதை நான் செய்வேன்.
0: I will love until the end
1: முடிவுபரியந்தம் நான் அன்பு வைப்பேன்.
0: Even my betrayer
1: என்னை காட்டி கொடுக்க

0: உன்னை கூட
1: and you read in the rest of the verses
0: மீதியுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள்
1: Jesus began verse 5 to wash the disciples' feet
0: இயேசு சிஷ்யர்களை கால்களை கழுவ ஆரம்பித்தார்
1: picture this now
0: இப்போ இப்படி கற்பனை செய்து பாருங்கள்
1: he is washing one by one the disciples' feet
0: சிஷ்யர்கள் ஒவ்வொருவராக அவருடைய கால்களை கழுவி கொண்டே வருகிறார்
1: now he comes to Judas Iscariot
0: இப்போ யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களை கழுவும்படியா வருகிறார்
1: he did not hesitate one moment
0: ஒரு க்ஷணம் கூட அவர் தயக்கம் காட்டவே இல்லை
1: he didn't stop and say should I wash his feet also
0: இங்கே யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்கள் வந்த உடனே இந்த கால்களையும் கழுவ வேண்டுமா என்று சொல்லி அவர் தயக்கம் காட்டவில்லை
1: just like John and James he went
0: யாக்கோபு யோவானை எப்படி கழுவினார் அதே போல
1: he took Judas's dirty feet in his hand
0: யூதாஸ் காரியத்தினுடைய அழுக்கான பாதங்களை தன்னுடைய கரங்களை எடுத்து
1: washed it
0: கழுவினார்
1: I cannot understand how even that did not melt Judas Iscariot's heart.
0: இந்த காரியம் கூட யூதாஸ் காரியத்தினுடைய உள்ளத்தை உருக்க முடியவில்லை என்பது எப்படி என்று நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
1: What a hard man he was because afterwards it says Satan entered his heart in verse 27.
0: அவன் எவ்வளவு கடினமுள்ள மனிதன் என்று பாருங்கள் அதற்கு பிறகு சாத்தான் அவனுக்குள்ளே நுழைந்தான்.
1: After Jesus washes his feet is still so hard.
0: இயேசு கால் பாதங்களை கழுவின பிறகும் கூட யூதாஸ் காரியத்து கடினமுள்ளவனாய் இருந்தார்.
1: Even then Jesus did not expose him.
0: அப்பொழுதும் கூட இயேசு அவனை வெளிரங்கமாக்கவில்லை.
1: I want to love until the end.
0: நான் முடிவு வரை இந்த அன்பை வைக்க விரும்புகிறேன்.
1: I may not agree with certain people.
0: சில மக்களோடு கூட நான் ஒத்துக்கொள்ள முடியாது.
1: But nobody can have a fight with me.
0: யாருமே என்னோடு கூட சண்டை போட முடியாது.
1: Because I will only fight with the devil.
0: பிசாசோடு மட்டும்தான் நான் சண்டை போடுவேன்.
1: My duty is not to fight with human beings.
0: என்னுடைய வேலையானது மனிதளோடு கூட போராடுவதல்ல.
1: My duty is to love human beings until the end.
0: முடிவு வரையந்தம் மனிதளிடத்தில் அன்பு வைப்பதுதான் என்னுடைய
1: வேலை. God allows a trial in my life that is for my good.
0: தேவன் ஒரு உபத்திரவத்தின் வாழ்க்கையில் அனுமதித்தால் அது என்னுடைய நன்மைக்கு தான்.
1: That is to humble me. அது
0: என்னை தாழ்த்தும்படிக்கு.
1: Because he sees I am in danger.
0: நான் ஒரு ஆபாயத்தில் இருக்கிறேன் என்பதை அவர் பார்க்கிறார்.
1: So he gives me that troublesome person.
0: ஆகவே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை அனுமதிக்கிறார்.
1: To humble me so that I can get grace from God.
0: தேவனிடத்தில் இருந்து கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாக தேவனானவர் அனுமதிக்கிறார்.
1: I want it.
0: எனக்கு அது தேவை.
1: I want to embrace.
0: நான் அதை அரவணைத்து
1: Judas Iscariot.
0: யூதாஸ் காரியத்துக்களை அரவணைத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
1: Because they are the means by which I get grace from God
0: avar mulamaga than devarathinte naan kirubai pera mudiyum
1: maybe your husband
0: unai kanavana irukalam
1: maybe a son
0: un magana irukalam
1: maybe a wife
0: manaviya irukalam
1: maybe a neighbor
0: pakkathu vittukara
1: maybe a boss
0: மேலதிகாரியா இருக்கலாம்
1: maybe a troublesome person in your church
0: சபையில தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம்
1: God wants to give you grace
0: தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறார்
1: in the past you have missed it
0: கடந்த காலங்களை இழந்து விட்டீர்கள்
1: because you thought you are okay
0: நான் நன்றாக தான் இருக்கிறேன் எண்ணினீர்கள்
1: you are not okay
0: நீ நன்றாக இல்லை
1: you have tried to resist that gift of God
0: அந்த தேவனுடைய வரத்தை நீங்கள் எதிர்த்து விட்டீர்கள்
1: you didn't think that thorn was a gift
0: அந்த முள் ஒரு வரம் என்று நீங்கள் எண்ணவில்லை
1: I hope God opens your eyes today
0: இன்றைக்கு தேவன் உங்கள் கண்களை திறக்கிறார் என்று நான் நம்புகிறேன்
1: let's bow our heads before God
0: தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம்
1: Whatever problem you face in your life or in your home
0: unudaiya kudumbathile unudaiya jeevithile enna prachane nee sandithalum
1: learn to give thanks
0: devanukku stotram seiya kattrukol
1: lord
0: andavare
1: I never knew till today I had to give thanks for that person
0: andha navarukkaga naan namakku nandri selutha vendum endru iduvare enakku theriyavillai
1: I want to give thanks for that trial
0: andavare indha upathrathukkaga namakku nandri seluthugiren
1: I want to give thanks for that difficulty
0: kashtamana indha kaaryathukkaga namakku nandri seluthugiren andavare
1: I want to see your mighty hand trying to humble me.
0: ஆண்டவரே என்னை தாழ்த்தும் படிக்கும்படி வல்லமையான பலத்த கரம் வந்திருக்கிறது நான் பார்க்க விரும்புகிறேன்.
1: Judas Iscariot doesn't want to humble himself that's his business.
0: யூதாஸ் காரியத்து தன்னை தாழ்த்த விரும்பாவிட்டால் அது அவனுடைய காரியம்.
1: I want to follow Jesus who humbled himself.
0: தன்னையே தாழ்த்தின இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
1: Lord I'm ready to wash the feet even of Judas Iscariot.
0: ஆண்டவரே யூதாஸ் காரியத்துடைய பாதத்தை கூட நான் கழுவ விரும்புகிறேன்.
1: Thank you.
0: நன்றி ஆண்டவரே.
1: Jesus name.
0: இயேசு நாமத்தில் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே தலைப்பாக மேலாவாய், அதற்கான ஜீவ வார்த்தை உபாகமம் 28:14. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை குறித்து என்ன விரும்புகிறார்? நீங்கள் தலையாக வேண்டும் என்பதும் மேலாக செழித்தோங்க வேண்டும் என்பதுமே அவருடைய பிரியமாக இருக்கிறது. ஆகவேதான் நீ வாளாக்காமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுகிறார். ஒருவரும் வாளாக விரும்புவது இல்லை. தோல்வியை யாருடைய உள்ளம்தான் விரும்பும்? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இயற்கையாகவே மற்றவர்களால் பாராட்டப்படுகிற உன்னத நிலையை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. ஆகவேதான் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். கர்த்தர் ஜாரை வழி நடத்துகிறாரோ அவர்கள் நிச்சயமாகவே உயர்ந்திருப்பார்கள், வாளாகாமல் தலையாவார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி விரப்பானினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று உபாகமம் 32:13 காணலாம். ஜோசேப்பை பாருங்கள், அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். கர்த்தரோ அவனை எகிப்து முழுவதற்கும் அதிகாரியாக்கினார். தன்னை உயர்த்தின கர்த்தரை ஜோசேப்பு மறந்து விடவில்லை. தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று சொன்னார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடைய உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று 1 Samuel 2:8 காணலாம். தாவீதின் உயர்வை பாருங்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அவரை கர்த்தர் சவுலின் குடும்பத்தாருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி முழு இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தையும் கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று 2 Samuel காணலாம். தேவ பிள்ளைகளே, தானியேலை பாருங்கள். பாபிலோன் சிறையிருப்பில் நெபுகாத்நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போன அவரை கர்த்தர் மிகவும் உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். உங்கள் நினைவுக்காக, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய ஜாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று ஏசாயா 58:14 காணலாம். ஆமென். பந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் பலனடைய, நீங்கள் உணர்வடைய, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்க, உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய தேவ செய்திகளையும் தேவனுடைய இனிமையான பாடல்களையும் உயிருள்ள ஜீவ சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க. ஆண்டவரே எந்த காலத்தில்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

வாழ்க்கையில உயர்வான நேரங்களிலும் தாழ்வான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் இன்பமான நேரங்களிலும் உபத்திரவத்தின் வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் எங்க வாழ்க்கையின் எல்லா பெருக்கத்தின் மத்தியிலும் இயேசுவே நாங்கள் உம்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்பாண்டவரே. என்ன நேர்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலை வழியாய் எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்ற ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோம்பா, நாங்களும் சேவிக்கிறோம்பா,

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலை இல்லை ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்போம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்போம் ஆண்டவரே. ஒரே விஷயம் கூட சிதர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

எங்களை போஷித்தீர்களே, ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்களே. எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே, ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்களை

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்களும் உயர்த்துகிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறானவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்சு அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமை மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்து சேர்ந்த

மக்களையும் போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீய மக்களையும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தின எபனேஸ்வரே, இம்மட்டும் தாங்கி கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்கள். அற்புதங்களை செய்தீர்கள், அழிந்து போகாமல் எங்களை இதுவரை

0: நம்முடைய வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம்.

நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. புரூக்ளினில் உள்ள பாரம்பரியமிக்க யூத ஜபா ஆலயம் ஒன்றில் எழுப்புதல் ஜபம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு ஜெபிக்கும்படி கூடின யூதர்கள் தங்கள் தலை தரையில் படும்படி குனிந்து ஜெபித்தனர். அவர்கள் உலகின் பல பகுதிகளிலும் இருக்கும் யூதர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபித்தனர். அதிலும் விசேஷமாக ரஷ்யாவில் இருந்த யூதர்களின் பாதுகாப்பிற்காக தேவனிடம் மன்றாடி ஜெபித்தார்கள். அதில் வயதான யூதர் ஒருவர் மிகுந்த மன வியாகுலத்தோடு தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, தேவனே, நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வாரும். தேவனே, மேசியாவை அனுப்பும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நம்புவதைப் போல இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மேசியா என்றால் அதை ஒரு அடையாளத்தால் எங்களுக்கு உறுதிப்படுத்தும். நாங்களும் அவரை விசுவாசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்றால் நாங்கள் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கதறி அழுது ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஏற்கனவே இவ்வுலகத்திற்கு வந்த மேசியாவாம் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் விசுவாசிக்காமல் புலம்பலின் சுவருக்கு சென்று மேசியாவை அனுப்பும் என்று அதில் முட்டி முட்டி ஜெபிக்கின்றனர். அவர் ஏற்கனவே இவ்வுலகத்திற்கு வந்துவிட்டார். அவரை குறித்து சொல்லப்பட்டபடியே அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின. ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை நம் பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக வந்த மேசியா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். தேவனால் அனுப்பப்பட்டு இவ்வுலகத்திற்கு வந்த மேசியாவை யூதர்கள் இன்னும் முழுவதுமாக நம்பவில்லை. யூதர்களைப் போலவே மற்ற ஜனங்களும் இன்னும் இயேசுவை அறியவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படி இவ்வுலகத்திற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். முதல் நூற்றாண்டில் தேவன் அநேக யூதர்களை ரட்சித்தார். பேதுரு, பவுல் போன்றோரின் ஊழியங்களினால் தினமும் தேவன் பல யூதர்களையும் புரஜாதியாரையும் ரட்சித்தார். இன்றும் அநேக யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகின்றனர். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் தமது சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வந்தவர். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். இந்த உலகத்திலும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புவார்.

கொலோசேயர் 4 அதிகாரம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவளுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனமாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரமாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மாற்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர் எல்லாவற்றிலும் தேர்ந்தவளாயும் பூர்ண நிச்சயமுள்ளவளாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போரியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரத உள்ளவனாயிருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். லவோதிக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நேத்துக்கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 4:4 நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மத்தேயு 4:4 என்ன போட்டிருக்குன்னா, அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ ஆண்டவர் இந்த சம்பவம் வந்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ சோதனைக்காரன் வந்து என்ன செய்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படிக்கு சொல்லும் என்றான். அப்போ அவர் பசி உண்டாயிட்டு அதை கல்லை வந்து அப்பமாக்கி நீ என்ன செய் சாப்பிடுன்னு சொல்கிறான். இந்த நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளும் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் என்ன செய்கிறார், பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தையை வந்து அவர் நோட் பண்ணுறார். அப்போ எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வார்த்தை உபாகமும் 8:3 எழுதியிருக்கு. இப்போ நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை தான் தியானிச்சுட்டு வரோம். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மோட என்ன சத்தியம் பேசுகிறார்ன்றதை நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்போ இந்த எழுதப்பட்ட வார்த்தை உபாகமும் 8:3 எடுத்துக்கொள்ளுங்க, 3 படிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தான் இன்னைக்கு இயேசாண்டவர் பிசாசுக்கு எடுத்து சொல்கிறார், ஏப்பா அங்கே எழுதியிருக்கிற பிதா சொன்னாரே வனாந்தரத்தில் அங்கே 40 நடத்திட்டு போகும்போது அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு மன்னாவை என்ன செஞ்சார், போஷித்தாரே கொடுத்தாரே, அப்படி அவர் போஷிப்பார். அப்போ வாயினால் மனுஷனுடைய கர்த்தருடைய வாயினால் புறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வார், பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும், யாருடைய வாயினால், கர்த்தருடைய வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நல்லா நோட் பண்ணணும். வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னாக்கா, இன்னைக்கு உங்கள் ஜனங்கள்லாம் பிழைச்சாங்களா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு அநேக ஜனங்கள், உங்கள் ஜனங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையினால் பிழைத்தார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். அந்த இல்லை, இன்னைக்கு ஏன் நம்மளால் பிழைக்க முடியல, இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நம்ம வந்து அநேக கவலைகளையும் துக்கங்களையும் இன்னைக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அல்லது இன்னைக்கு அநேக தரித்திரங்களையும் அநேக வியாதிகளையும் ஏன் நம்ம வாங்கி கொண்டு உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த வார்த்தையினால், ஆண்டுடைய வாயின் வார்த்தையினால் புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பதற்கு தெரியாமல் அறியாமல் இருக்கிறோமா அன்பாங்களே, அது தெரிந்து கொள்றதுக்கு உண்டான சத்தியத்தை கற்றுக்கொடு அப்படின்னார். இன்னைக்கு என்னென்னா, இது பைபிள், இந்த பைபிள் எல்லார் கையிலையும் இருக்குது, ஆனால் இன்றைக்கி எல்லாரும் இதை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் இதை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு தலைமாதத்துலேயும் தலைக்காணிக்கு அடியிலையும் அல்லது வீட்லேயும் வச்சுக்கிட்டு கையிலையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் ஏராளம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு முடிவு கட்டணும் அதுக்கு. என்னென்னா, இது வச்சிருந்தும் நம்மளால் இன்றைக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலன்னா, இது மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை. எதைனாக்கா, இந்த வேத புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அன்பாங்களே, இதுக்கு ஆண்டவர் அதான் பேசுகிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்கிறது, இந்த புத்தகம் ஆதியாகமத்திலிருந்து 1:1 வெளிப்படுத்தின கடைசி அதிகாரம் 1 முதல் கொண்டு இது எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு பேசப்படுகிற வார்த்தையாக மாறும்பொழுது அதுக்கு உயிர் இருக்கிறது. அதாவது இதை எப்படி மூல பாஷையில் சொல்லுவாங்கன்னாக்கா, எழுதப்பட்ட வார்த்தையை வந்து லோகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகாஸ், எழுதப்பட்ட வார்த்தை. ரேமா அப்படின்னாக்கா பேசப்படுகிற வார்த்தை. நல்லா தெரிஞ்சுங்க, லோகாஸுக்கும் ரேமாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது உண்மையிலே எனக்கும் அது தெரியாது. நானும் ரொம்ப வருஷமாக 2.5 வருஷமாக நானும் கஷ்டப்பட்டேன்னா என் கடன் பிரச்சனை அடையிலேன்னு. அப்புறம்தான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அதான் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், பைபிளுக்கு அடுத்தபடியாக நான் நேசிக்கிற ஒரு புத்தகம் என்றால் 4வது பரிமாணம். அந்த புத்தகத்தில் தான் இந்த லோகாஸ்னா என்ன, ரேமானா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை அந்த ஆத்தர், அந்த எழுதின அந்த பாலியாங்கிசோ என்ற ஊழியக்காரர் அதில் அழகாக எழுதியிருக்கிறார். வாங்கி படியுங்கள். அந்த லோகாஸ் அப்படின்னாக்கா எழுதப்பட்ட வார்த்தைகள், ரேமா அப்படின்னாக்கா உனக்காக ஆண்டவரால் பேசப்படுகிற வார்த்தைகளாம். உனக்காக நல்ல பர்டிகுலர், நீ எந்த பிரச்சனையில் இருக்கிறியோ, எந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறீ, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீ, எந்த கண்ணீரில் இருக்கிறீ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லி நீ ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து எனக்காக ஒரு வார்த்தை நீ பேசுங்க அப்படின்னு நீ யாரெல்லாம் முழங்காலில் நின்று உபவாசம் இருந்து அல்லது வெறுமனையோ நீ கேட்குறியோ, உனக்காக அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் பேசுகிற அனுப்புகிற அந்த வார்த்தை தான், பேசப்படுகிற வார்த்தை தான் ரேமா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அந்த ரேமாவை வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சரி, அந்த ரேமாவை நீ வாங்க கற்றுக்கொண்டன்னா உன் பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம். அன்பாவில்லையே, அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் பேசப்படுகிற வார்த்தையாக மாறும் பொழுது தான் நீ நானும் பிழைப்போம். அநேகர் அநேக வார்த்தையினால இன்றைக்கு பிழைத்திருக்கிறார்கள். அன்பாவில்லையே, இன்னைக்கு நாமும் பிழைப்போம், நிச்சயமாக உன் பிரச்சனை தீரும். இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் ஆண்டவர் பிழைக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அன்பானே, இந்த அப்ப எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு பேங்க்ல இருக்கிற பணம்லாம் உனக்கு சொந்தமாயிடுமா? உலகத்தில் இருக்கிற நிலம்லாம் உனக்கு சொந்தமாயிடுமா? நீ காசு கொடுத்து எதை சுதந்திரித்துக் கொள்கிறாயோ அந்த இடம்தான் உனக்கு சொந்தம். புரியுதா சொல்கிறது? அதே போல தான் இன்றைக்கி உலகத்தில் நிறையா இடம் இருக்குது, நிறையா பிளாட் இருக்குது, இல்லை நிறையா நிலம் இருக்குது, நிறையா பூமி இருக்குது, எல்லாமே உனக்கு சொந்தம்னா கிடையாது. நீ எதை சுதந்திரித்து கொள்கிறாயோ அதுதான் உனக்கு சொந்தம். அதே போல தான் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் எந்த வார்த்தையை நீ சுதந்திரித்து கொள்கிறாயோ அதுதான் உனக்கு பேசப்படுகிற வார்த்தை. அன்பானே, இன்றைக்கி அந்த காரியத்தில் அதில் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு, இன்னைக்கு கர்த்தருடைய வாயின் வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன சொல்றாரு? அந்த உபாகம் 20, அந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்றார். வாயிலிருந்து புறப்படணும். அப்ப நீ உன்னுடைய கஷ்டத்துக்கு நீ கேளு ஆண்டுவிட்டு, ஆண்டவரே இந்த நீ எனக்காக ஒரு வாக்கு தத்துவம் வாங்குங்க, உங்களுக்காக எனக்காக ஒரு வாக்கு தத்துவம் கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் உனக்காக உன் பிரச்சனைக்காக பேசப்படுகிற வார்த்தை. இன்னைக்கு பிரச்சனையோடு வாழறது பெருசு கிடையாது. உன் பிரச்சனை வந்துருச்சா உடனே போய் முழங்கால் படிக்கணும். ஆண்டவர் பேசுகிற தேவன். எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய முன்னோர்கள். என்ன செஞ்சாங்கன்னா, உன் பிரச்சனைக்கு நீ ஜெபம் பண்ணி ஒரு வாக்கு தத்துவத்தை கேளு, அதாவது உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வாக்கு தத்துவம் வாங்க, அதுதான் பேசப்படுகிற வார்த்தை ரேமா. அந்த ரேமாவை நீ வாங்கிட்டேன்னா அதை வைத்து நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு நெகட்டிவான தாட்ல இருக்கும். இப்போ டாக்டருங்க வந்து உனக்கு வந்து வியாதி சுகமே ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரே டாக்டர் இப்படி வியாதி சுகமாகாதுன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் உன்னோடு பேசுகிற அந்த வார்த்தை, அந்த வார்த்தை வந்து நான் உன்னை சுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ. நீ அந்த வார்த்தையை நீ படிச்சுக்கிட்டு டாக்டர் சொன்ன அந்த மனுஷன் பேச்சை நீ என்ன செய்யணும், அந்த அவிசுவாசத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் வார்த்தை மேலே விசுவாசத்தை வச்சு நீ ஜபம் பண்ண அந்த வார்த்தை உனக்கு பிழைப்பை ஊட்டும். ஆமேன். இன்னைக்கு அந்த டெக்னிக்கல் தெரியாததுனால தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்மா. இல்லை, இன்றைக்கி நான் கடன் பிரச்சனையில் இருக்கும்பொழுது எனக்கு தேவ பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, நீ இப்படியாக ஒரு வாக்கு தத்துவம் வாங்குவோம் கடன் பிரச்சனைக்காகன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கடனை நினச்சி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு சோர்ந்து போன இந்த கபோதிக்கு அந்த வாக்கு தத்துவத்தை வாங்கின பிறகு அந்த கவலை, அந்த பயம், அந்த சோர்வு எல்லாம் போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா 52:1-3 ஆண்டவர் என்னோட பேசினார். என்னுடைய கடன் பிரச்சனைக்காக நான் கேட்கும்போது ஆண்டவரே என் கடன் பிரச்சனை அடையிறதுக்கு எனக்கு நீர் வாக்கு தத்துவம் கொடுங்கன்னு கேட்டேன். ஏசாயா 52:3 பேசினார், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னார். அப்போ நான் ஐயோ எனக்கு சோர்ஸ் இல்லையே, என் கடனை அடைக்கவே முடியாது, என் கடனை அடைக்கவே முடியாது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தேன், கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கடனை நினைக்கும் போதெல்லாம் கலங்கி தவிப்பேன், அழுவேன், கவலைப்படுவேன், சோர்ந்து போவேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் வந்த பிறகு என் கவலை எங்கே போச்சுன்னு தெரியல, என் பயம் எங்கே போச்சுன்னு தெரியல, என்னுடைய பொய் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு முடியாது, கடங்காலம் வந்து கேட்கும்போது அவன்கிட்ட பொய் தான் சொல்லுவேன், நாளைக்கு தரேன், இன்னொரு வாரத்தில் தரேன், அப்படி தரேன், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், இவர்கிட்ட கேட்டுருக்கேன், எவர்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்காது. ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னப்பது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னார். படுவீர்கள், ஃபியூச்சர் டென்ஸ், நிச்சயமாக மீட்பேன் அப்படின்னார். பணமே இல்லாமல் உன்னை மீட்பேன்னார். அந்த வார்த்தை என்னை வந்து என்ன செஞ்சு என்னை பிழைப்பு விட்டுது. அந்த வார்த்தையை நினைப்பேன், எந்த கடங்காரம் வந்தாலும் ஆண்டவரை மீட்பேன்னு சொன்னீங்க, என்கிட்டருந்து மீளுங்க, அப்போ தான் மீக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவோம். தோ பார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கிறேன், ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார், தந்தார்னா உனக்கு வீட்டை தேடி எடுத்து வந்து உனக்கு அனா பைசாவோட வட்டியோட தீப்பேன், அதர்வைஸ் என்னை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னே சொல்லு. அதற்கு என்னை அடிக்கணும்னு வந்தவன், உதைக்கணும்னு வந்தவன்லாம் எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போனான். அன்பாவில் இன்றைக்கி இந்த வார்த்தை, அந்த பிழைப்பு ஊட்டுகிற அந்த வார்த்தை என்னை என்ன செஞ்சுது, பயத்திலிருந்து, பொய்யிலிருந்து, கவலையிலிருந்து என்னை என்ன செஞ்சுது, விடுதலையாக்குது. அதே தான் இன்றைக்கி உன் பிரச்சனை என்னன்றதை பார்த்துட்டு நீ உனக்காக ஒரு வார்த்தை என்ன செய், வாங்கிக்கோ. அந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும், பிழைப்பூட்டு அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுதலையாக்கும். அதனால தான் ஏசான்றவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையில், வாயின் வார்த்தையிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்வார், மனுஷன் பிழைப்பான்னு சொன்னார். அன்பாவில் இன்றைக்கி நீ நானும் அந்த வார்த்தையை வைத்து பிழைக்கிறோமா? இன்றைக்கி இங்கே இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த மறுமைக்கும் ஒரு வார்த்தையை நீ வாங்கி வை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளில் நான் மறுமை, அந்த நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு என்னோடு ஒரு வாக்குத்தத்தம் பேசுங்க அப்படின்னு. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக தான் அநேக ஆசீர்வாதத்தை பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி யார் எந்த ஊழியக்காரனாலும், எந்த விசுவாசியானாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை வாங்கி அதன் மூலமாக பிழைத்தவர்கள் ஏராளம் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லலாம். நேற்று கூட ஒரு சாட்சி சொன்னேன், சாட்சி கேட்டேன் டிவி யூடியூப்பில். ஒரு ஊழியக்காரையும் வந்து பேசினாங்க, அவங்களுக்கு குறப்பிரசவத்தில் 90 கிராமில் தான் பிறந்துதான் குழந்தை, இது பிழைக்காதுன்னாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சுது, ஜெபம் பண்ணி ஆண்டுட்டு ஒரு வாக்குத்தத்தம் வாங்குச்சு, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க, இந்த பிள்ளை பிழைத்திருக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த பிள்ளை என்ன செஞ்சார், பிழைக்க வச்சார். இன்றைக்கி அந்த பையன் நல்லா வளர்ந்து 3 வயசு இருக்குது, நான் அந்த பையனை பார்த்துருக்குறேன். அன்பாவில் இன்றைக்கி யாருமே தேரமாட்டாங்கன்னு சொன்னவங்க, ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அந்த பிள்ளையை என்ன செஞ்சுது, பிழைக்க வைத்தது. அப்போ எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் வைத்து கொண்டு என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அன்பாவில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையே எழுதப்பட்டதாகவே இருக்கும், அது அந்த உயிருள்ள வார்த்தையாக, அந்த வார்த்தையை நீ சுதந்திரித்து கொள்ளும் போது தான் அது உனக்கு பலனை குடிக்கிறது. அன்பாவில் இன்றைக்கி ஜாய்ஸ் மேயர் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தரித்திரத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, பைபிள்லேருந்து ஒரு 100 வார்த்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாக்குத்தத்தத்தை எடுத்தாங்களாம். 100 வாக்குத்தத்தத்தை எடுத்து அந்த ஒரு நோட்டு பேனா எடுத்து அந்த புக்கில் ஒரு நோட்டில் எழுதினாங்களாம். 100 வாக்குத்தத்தத்தை எழுதினாங்களாம். டெய்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க சொல்லி சொல்லி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொள்கிறேன், எனக்காக நீ பேசுகிற இந்த வார்த்தையாக நான் நினைக்கிறேன், ஆண்டவரே அதை விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க, இந்த வாக்குத்தத்தை எனக்கு சுதந்திரமாய் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தனக்காக சுதந்திரித்து கொண்ட ஒரு 100 வாக்குத்தத்தத்தை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்களாம், எழுதி அதை டெய்லி வாசிப்பாங்களாம், சத்தமாக வாசிட்டு ஆண்டவரே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின்படி என்னை நீர் ஆசீர்வதிக்க போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அன்பாவில் இன்னைக்கு அந்த 100 வாக்குத்தத்தமும் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிச்சான். ஆமேன். அன்பாவில் இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நீ எத்தனை வாக்குத்தத்தனாலும் வாங்கிக்கோ, எழுதிக்கோ, எழுதி அதை சுதந்திரித்துக்கொள். இன்னைக்கு ஊரில் இருக்கிற நிலம்லாம் உன் நிலம் கிடையாது, நீ காசு போட்டு வாங்குற நிலம் தான் உன் நிலம். அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், இதில் எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து கொண்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவனே, நீ அப்படி இருக்காத, எழுதப்பட்ட வார்த்தையை பேசப்படுகிற வார்த்தையாக நீ மாற்றும் பொழுது, உனக்காக நீ அதை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது அது உயிருள்ளதாக மாறுகிறது, உன்னை பிழைப்பூட்டுகிறதாக மாறுகிறது, உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கிறதாக அது ஆற்றல் மிகுந்ததாய், வல்லமை மிகுந்ததாய் மாறுகிறது. அதனால் இன்றைக்கு இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார். என் நான் இப்போ இங்கே வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இம்மைக்கு மட்டும் இல்லை, மறுமையிலும் நீ பிழைப்படா அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் இந்த சந்தோஷம் இந்த பிழைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீ நித்திய ஜீவனை பெறுவதற்கு இந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும், பிழைப்பூட்டுன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னாரு, சொல் அப்படின்னார். அன்பால் இதை சொல்லிவிட்டு இன்றைக்கு நாம் இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உயிருள்ள வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை பிழைப்பூட்டுவாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே கேட்ட அந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளுக்காக, இந்த ஆண்டவரே லாக்டவுனுக்காக, இந்த ஆண்டவரே கொரோனா தொற்றுக்காக ஒரு வாக்கு தத்துவத்தை வாங்கி அதன்படி நாங்கள் ஜெபித்து வெற்றியை பார்க்க, விசுவாசத்தோடு வெற்றியை பார்க்க உதவி செய்யும். எழுதப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே சுதந்திரிக்கப்பட்ட வார்த்தையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள, ஆண்டவரே லோக்காசை ரேமாவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரேமாவை ஆண்டவரே ஆண்டவரே பேசப்படுகிற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ளறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் அப்படியா செய்ய போறீங்க. எங்களுடைய எல்லா ஆண்டவரே பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அம்மாலே.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை எனக்கு அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது, எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன அணுகாது? ஆமே, ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்க. பாருங்க, அந்த நாட்களில் நான் பார்க்குற பலர் பயமுறுத்த தான் செய்கிறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரு, ஐயோ போயிருவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்ற ஒன்னு இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்றும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அந்த அரசவையில் இருந்த மூத்த அமைச்சர் மரித்து போனார். அவருடைய இடத்தில் மற்றொரு அமைச்சரை ஏற்படுத்த அரசன் திட்டமிட்டான். எத்தனை முறை சிந்தித்து பார்த்தாலும் தான் தேர்ந்தெடுக்க விரும்பிய நபர்கள் 5 பேரில் யாரை தெரிவு செய்வது என்பது அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. கடைசியாக அவருக்கு அறிமுகமான துறவி ஒருவரை அழைத்து அனுப்பினார். அவரும் வந்து, மன்னரே, நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அரசன், எனக்கு ஒரு நல்ல மந்திரி தேவை. ஆனால் இங்கே 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுள் யாரை தேர்வு செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார். சரி, நான் வந்து நடத்தும் போட்டியில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும். அவர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை கண்டறிந்து சொல்லுகிறேன் என்றார். அந்த நாளும் வந்தது. அந்த துறவி வந்து, ஒரு அறையில் 5 அடுப்புகளை வையுங்கள். அதன் மேல் பாத்திரம் வைத்து தண்ணீர் ஊற்றுங்கள். அடுப்பை எரிப்பதற்கான விறகை வைத்து நெருப்பையும் தயாராக வையுங்கள் என்று கூறினார். நீங்கள் வைத்திருக்கும் அடுப்புகளை நான் சோதனை செய்த பிறகு 5 பேரையும் அழைத்து வாருங்கள் என்றார். அரசனும் அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். துறவி அதை பரிசோதனை செய்தபின் 5 பேரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு அடுப்பின் அருகே நிற்கச் சொல்லி நெருப்பை பற்ற வைத்து நீரை கொதிக்க வைக்கும்படியாக கூறினார். உடனே 4 பேர் வேக வேகமாக அருகில் இருந்த நெருப்பை எடுத்து அடுப்பை பற்ற வைத்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அடுப்பை பற்ற வைக்கவில்லை. அவர் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தார். பாத்திரத்தில் தண்ணீர் இல்லாததை உறுதி செய்தார். உடனே அரசனிடத்தில், அரசே, பாத்திரத்தில் தண்ணீர் இல்லையே, வெற்று பாத்திரத்தை எப்படி கொதிக்க வைக்க முடியும் என்று கேட்டார். அரசனுக்கு அப்பொழுதுதான் பாத்திரத்தில் நீர் இல்லாத விவரமே தெரிந்தது. மற்ற 4 பேரும் அப்பொழுதுதான் பாத்திரத்தை திறந்து பார்த்து நீர் இல்லாததைக் கண்டு தங்களுடைய முட்டாள்தனத்தை உணர்ந்தார்கள். உடனே துறவி, அரசே, நான் தான் பாத்திரத்தை பரிசோதனை செய்தபோது நீர் இல்லாமல் வைக்க ஏற்பாடு செய்தேன். அவ்வாறு செய்ததன் விளைவாக அறிவுள்ள புத்திசாலி ஒருவர் உங்களுக்கு கிடைத்துவிட்டார். பற்ற வைக்கும் முன்னர் பாத்திரத்தை பரிசோதனை செய்த அவரையே நீங்கள் அமைச்சராக நியமிக்கலாம் என்றார். ஆம், நாம் எந்த ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் நம்முடைய அறிவுக்கு வேலை கொடுத்து கவனத்தோடு செய்ய வேண்டும். இதனால்தான் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று பரிசுத்த வேதத்திலும் நமக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது. சிறு காரியத்திலும் கவனமாக செயல்படுவோமா?

நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சோதனை மேல் சோதனை, டெம்டேஷன் ஆஃப்டர் டெம்டேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 3:13. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது

உடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் வீட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிய விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு 3:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endures temptation. சோதனை வருவது பாவம் அல்ல, அதில் விழுவதுதான் பாவம். விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது இயல்பு. ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும். பொதுவாக நாம் சாக்கு போக்காக சொல்லுகிற இரண்டு குறிப்புகளை இங்கு நாம் இன்று கவனிப்போம். முதலாவது, அடுத்தடுத்து சோதனைகள் வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அலையலையாய் சோதனை வந்தும் இயேசு பிசாசை மேற்கொண்டார். நற்செய்தி நூலில், குறிப்பாக மத்தேயு 4:3, 3 சோதனைகள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பிசாசு சில காலம் மட்டுமே அவரை விட்டு சென்றான் என்று லூக்கா 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெரும்பாலும் அவர் ஆண்டவர் பின்னாலே அவன் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தவுடன் அந்த சோதனையினுடைய வலு கூடும், நம்முடைய பலம் குறையும். இடம் கொடுக்க கொடுக்க நாம் பலத்திலே இறங்கிக் கொண்டே போகிறோம். இயேசு ஒருபோது விட்டு கொடுக்காததால் பிசாசு அவரை விடாமல் தனது தந்திரங்களை மாற்றிக்கொண்டு தனது கோபத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தான். சோதனை ஒன்றன்பின் ஒன்று வந்தும் இயேசு வென்றார். ஆதாமோ வந்த ஒரே சோதனையில் தோல்வியுற்றான். இப்படி அடுத்தடுத்து சோதனை வந்தால் நான் தாங்குவது எப்படி என்று நம்மில் பலரும் கேட்போம். இயேசுவுக்கு அடுத்து யோபுவை தவிர வேறு யாரும் இந்த கேள்விக்கு திருப்திகரமாக பதில் தர முடியாது என்று நினைக்கிறேன். ஒருவன் யோபுவிடம் வந்து, வேலையாட்களை சபையர் வெட்டி போட்டனர் என்று அறிவித்தான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில், இந்த துர்ச்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து, தேவ அக்னி மந்தைகளை சுட்டரித்து போட்டது என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து, கல்தேயர் ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து, வீடு விழுந்ததால் அவன் பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்றான். சோதனை, இப்படிதமான சோதனை அடுத்தடுத்து யாருக்குமே வர முடியாது. சோதனையின் அகோரம் எனவே பிரியமானவர்களே, பாவத்திற்கு சாக்கு போக்கு அல்ல. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று தேவாவியானவர் திருவசனத்தில் எழுதி வைத்து விட்டார். எனவே அடுத்தடுத்து சோதனைகள் வருகிறது என்பதை ஒரு சாக்காக இனி சொல்ல வேண்டாம். இரண்டாவதாக, நாம் பொதுவாக சாக்கு போக்குக்கு சொல்லுகிற காரியம் நாம் இருக்கும் இடம். இடம் அப்படி இருந்தால் நான் எப்படி சோதனையை மேற்கொள்ள முடியும், என்னுடைய சூழ்நிலை அப்படி என்று நாம் அடிக்கடி நாம் நொண்டி சாக்கு நாம் சொல்லுவோம். இயேசுவை வனாந்திரத்துக்கு நடத்தியவர் ஆவியானவர், அப்படியே ஆதாமை தோட்டத்தில் வைத்தவரும் தேவன்தான். இயேசு மேற்கொண்டான், ஆதாமோ மேற்கொள்ளப்பட்டான். நமது தோல்விக்கு நாம் இருக்கும் இடத்தின் நிலைமையையும் தன்மையையும் நாம் ஒருபோதும் சாக்காக்க முடியாது. அவனை எகிப்துக்கு விற்றது அவனுடைய சகோதரர் எனினும் தேவனே யோசேப்பை அங்கு அனுப்பினார். எகிப்தின் மார்க்கமே துன்மார்க்கமான மார்க்கம்தான். ஒருவனை கொன்றாகிலும் அவனது மனைவியை எடுத்துக்கொள்ள தயங்க மாட்டார்கள் இந்த எகிப்தியர்கள். நாட்டின் எல்லா மட்டத்திலும் மட்டரக நடக்க இருந்தது. போத்திபார் என்பவன் பார்வோனின் ஒரு அதிகாரி, அவனது மனைவி வீட்டு காரியங்களை கவனிக்க வைக்கப்பட்டவன் மீது மோகம் கொண்டாள் என்றால் சற்று யோசித்து பாருங்களேன். விபச்சாரம் விளையாட்டாயிருந்த ஒரு நாட்டில்

பத்சேப்பு இச்சைக்கு இல்லை என்று தப்பித்துக் கொண்டான். நம்மில் அநேகர் அடிக்கடி விதமான வார்த்தைகளை சொல்லுவோம். ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் மட்டும் எனக்கு வேலை கிடைத்து விட்டால் என்று நாம் சொல்லுவோம். இப்படி பல கிறிஸ்தவர்கள் இயங்குவார்கள். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கு உங்களை வைத்திருப்பது கடவுளானால் சாக்கு சொல்ல இடமில்லை. ஏன் தெரியுமா? சோதனை வருவது பாவம் அல்ல, அதிலே விழுந்து விடுவதுதான் பாவம். அதை மேற்கொள்வதற்கு நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமே இல்லாத இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது வெற்றி நமதாகும். திருவசனம் மறுபடி சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endures temptation. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, சோதனையின் மேல் சோதனை வருகிறது என்று அதை ஒரு சாக்காக சொல்லி நாங்கள் சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து சோதனையிலேயே தோல்வியிலேயே இருக்க நாங்கள் பழகிவிட்டோம். இந்த கர்த்தாவே, அவல நிலையை நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விழுந்து விட்டோம் என்றால் அதற்கு எவரையும் குற்றம் சாட்டாமல், வேறொருவர் மேல் நாங்கள் பழி சுமத்தாமல், இருக்கும் இடம்தான் அதற்கு காரணம் என்றெல்லாம் நாங்கள் தட்டி கழிக்காமல், அதற்குரிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் விழிப்பாய் இருக்கவில்லை, நான் கவனமாய் இருக்கவில்லை, நான் திருவசனம் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி ஓடவில்லை என்று சொல்லி பாவத்திற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள, ஆதாமை போல் இன்னொருவர் மேல் தூக்கி போடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இந்த தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனை மேல் சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக அலையலையாய் வந்தாலும் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டு. அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நல்ல மாதிரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொன்னீரே, அந்த பாக்கியத்திற்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் இருந்து அந்த பாக்கிய வாழ்விற்குள்ளே நாங்கள் அனைவரை இழுத்து கொண்டு வந்து இந்த உலகத்திலே சோதோம் கொமோரா போன்ற இடத்திலும் கூட பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நாங்கள் மக்களுக்கு சவால் விட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 58:8. விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் சுகவாழ்வை துளிர்க்கும்படி செய்கிறார். தடைகளை விலக்கி போட்டு அவரின் நீதி உங்களுக்கு முன்பாக சென்று அவரின் மகிமை உங்களை காக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும், போட்டிகளும் பொறாமைகளும் நெருக்கப்பட்டு ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைபடுகிறதே என்றும் வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் எவையெல்லாம் உலர்ந்தவைகளாக மரித்து போனவைகளாக காணப்படுகிறதோ அவைகளுக்கு உயிர் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக உலர்ந்து போனதை துளிர்க்க செய்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 நாம் வாசிக்கையில், அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள் பொறாமைகள் எழும்புகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவிடுகிறார். அப்படியாக அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டது. அது மாத்திரம் அல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, இடையூறாக சத்துரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும், என்ன கன்னிகள் சூழ்ச்சிகளை செய்தாலும், அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிறார். ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை, மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆரோனை கொண்டு விளங்க பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களிடத்தில் பெரிதான அளவில் விசுவாசம் இல்லை என்றாலும், சிறிதளவிலான விசுவாசத்தை கொண்டு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகளை சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியத்தில், குடும்ப உறவுகளில், ஆசீர்வாதங்களில் துளிர்க்கச் செய்கிறார். துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல, கனி தரும்படியாக பூ பூத்து மகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, மரித்து போனதை உயிர்ப்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கையில், அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், அவள் வயது சென்றவளாயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகிறாள். அப்பொழுது கர்த்தர் தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார். அவளோ நம்பாதவளாய் தன் உள்ளத்திலே நகைக்கிறாள். ஆனால் கர்த்தரோ தம் சொல்லியதை நிறைவேற்றுகிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்து அறிகிறோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர் கூறிய வார்த்தைகளை விசுவாசியாதபடி சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம், என் வாழ்க்கையில் இவையெல்லாம் எப்படி நடக்கும், எல்லாம் முடிந்தது என்று உங்களின் விசுவாச குறைவினால் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளாது போய்விடுகிறீர்கள். உலகமும் உறவுகளும் பேசுகிற வார்த்தைகளினால் திடனற்று போய் காணப்படுகிறீர்கள். எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ, எந்த காரியங்களெல்லாம் இனிமேல் முடியாது என்றும், முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ, காண்கிறீர்களோ, அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கிறார். அன்று சாராளுக்கு குறித்த காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஒரு காலத்தை, நேரத்தை குறிப்பிட்டு சொன்ன அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் செய்யும்படி வாஞ்சிக்கிறார். இதுவரையில் நடவாது இருந்த காரியங்களில் ஜெயத்தை தருகிறார். மூடப்பட்டிருந்தவைகளை திறந்து கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி நகைக்கும்படியும் சாட்சியாகவும் நிறுத்துகிறார். உங்களின் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்று
ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் மரித்து போன உலர்ந்து போன சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 27-30 வசனங்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டான். இயேசு தாம் குறித்த வேளையில் அவர் வருகிறார், யோவான் இடத்துல ஞான ஸ்நானம் பெறுகிறார். அதன் பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், யோவான் இடத்துல சென்றவர்கள் கூட இயேசுவுக்கு பின்னாக செல்ல ஆரம்பிக்கிறார்கள். திரளான கூட்டத்தார் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் யோவானுடைய சீஷர்களில் சிலர் யோவானிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்தீங்கல்ல, ஒருவரை குறித்து நீங்கள் சொன்னீங்களே, அவரிடத்துல அநேக ஜனங்கள் போகிறார்கள் என்று சொல்லும்போது யோவான் கொஞ்சமும் பொறாமைப்படவில்லை, கொஞ்சமும் பதறவில்லை. தன்னோடு இருக்கிறவர்களும் அங்கே போகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் யோவான் கலங்கவில்லை, வேறு விதமாக யோசிக்கவும் இல்லை. மாறாக யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்று அவரிடத்துல இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா, அவர் பெருகுகிறார் என்றால், இது பரலோக பிதாவின் சித்தம். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலொழிய அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோக பிதாவின் சித்தம் இதுவாக இருக்குமானால் அவர் பெருகட்டும், நான் சிறுகுவது தான் அவருடைய சித்தமாக இருக்குமானால் நான் சிறுகட்டும். இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதாங்க கிறிஸ்தவம். ஒருத்தங்க உயர்த்தப்படுவதை பார்த்து, ஒருத்தங்க வளருவதை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அவனிடத்தில் கிறிஸ்து இல்லை, வேண்டுமென்றால் மதம் இருக்கலாம். ஆமென். தேவன் நம்மை மதத்துக்கு உட்படுத்த வரவில்லை, தேவன் நம்மை தமக்கு உட்படுத்த வந்தார். இந்த பூமியிலே அன்பை காண்பித்து தந்தார், வாழ்வை காண்பித்து தந்தார், நமக்கான மாதிரியை முன்வைத்தார். இங்கே ஒருவர் வளருவதை பார்த்து இன்னொருவன் பொறாமைப்படவில்லை, மாறாக வாழ்த்துகிறான். ஒரு தேவப்பிள்ளை ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து வாழ்த்த முடியுமானால் அவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் பிடியில் இருக்கிறார்கள். இன்று நம்மால் அதை செய்ய முடிகிறதா? சபையை துன்புறுத்தின பவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவனுக்கென்று தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறதை தூண்களாய் எண்ணப்பட்ட பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அறிந்தபோது என்ன செய்தார்கள் தெரியுமா? பவுலுக்கு விரோதமாக ஒரு கமிட்டி போட்டு இவனை வளர விடக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. கலாத்திய 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கை கொடுத்தார்களா? அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, தூக்கி விடுறாங்க. இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதான் கிறிஸ்தவம். ஒருவனை தாக்குவதற்கல்ல தேவன் நம்மை அழைத்தது, தூக்கி விடுவதற்கு, தள்ளி விடுவதற்கு அல்ல. இந்த நாளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறோமா? அவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறோமா? இல்லை. இது தேவ பிள்ளைக்கு அழகல்ல. ஆமென். ஒருத்தங்க வளர்றாங்களா? இன்னும் வளரட்டும், இன்னும் பெருகட்டும், என்னை விட அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த மனநிலைமை நமக்கு உண்டானால் ஆமென், உண்மையிலே நாம் கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விடவா? அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்க, இந்த பூமியில் இறங்கி வந்து கர்த்தத்துவத்தை தோளில் உடைய சர்வ வல்லவர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு, பேதுரு யோவான் யாக்கோ உட்பட தம்முடைய சீஷர்கள், இவங்க யாரும் படிக்காதவங்க, அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதிலும் அதிகமாக செய்வான் என்றார். என்ன மனசு பார்த்தீங்களா? இந்த மனசு தான் அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு, அதனால தான் பவுலுக்கு கை கொடுக்க முடிஞ்சது. இந்த மனசு தான் யோவான் ஸ்நானக்கு இருந்துச்சு, அதனால தான் அவர் பெருகட்டும் என்று வாழ்த்த முடிந்தது. இந்த மனசு நமக்கு இருக்குதா? இல்லைன்னா நாம் கிறிஸ்துவை விட்டு தள்ளி மதத்துக்கு கீழே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, கிறிஸ்துவ நிழலிலே வாங்க. உண்மையான கிறிஸ்தவனாய் கிரியைகள் மூலமாய், இப்படிப்பட்ட சுபாவங்கள் மூலமாய் உலகுக்கு காண்பிக்கும் போது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனை, இந்த நாளிலே நீர் இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரப்பா. பிறரை மனதார வாழ்த்துகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் எங்களை தாழ்த்தணும்,
நாங்கள் ஒருபோதும் பிறரை தாழ்த்தக்கூடாதுப்பா. நாங்கள் பிறரை வாழ்த்தவும் எங்களை தாழ்த்தவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருந்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. குயின் விக்டோரியா இங்கிலாந்தை அரசாட்சி செய்த காலத்தில் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதனை ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில அடைத்து வைத்திருந்தனர். இதை நன்கு அறிந்த அவனுடைய நண்பர் ஒருவர் அவனுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார். அநேக வருடங்களுக்கு பிறகு அவருக்கு தேவையான ஒரு தகவல் அவருக்கு கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு சிறையில் இருந்த தன் நண்பனின் விடுதலைக்காக குயின் விக்டோரியாவிடமே சென்றார். ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நிரபராதியான தன் நண்பனின் விடுதலைக்காக பரிந்து பேசினார். இந்த விஷயத்தில் உண்மை இருப்பதை அறிந்த குயின் விக்டோரியா அவனை விடுதலை செய்யும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். சிறையில் இருந்த அந்த மனிதனின் நண்பன் விடுதலைக்கான உத்தரவை தன் கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு தன் நண்பனிடம் சென்றார். தன் நண்பன் இருந்த அறைக்கு சென்று மிகுந்த சந்தோஷத்துடன், இங்கே பார், உன்னை விடுதலையாக்கும்படியான உத்தரவில் குயின் விக்டோரியா கையெழுத்திட்டுள்ளார். எனவே நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார். சிறையில் இருந்த நண்பனின் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி காணப்படவில்லை. அவன் தான் அணிந்திருந்த சட்டையை தூக்கி மிகவும் அருவறுக்கப்படத்தக்க விதத்தில் வளர்ந்திருந்த புற்றுநோய் கட்டியை காண்பித்தான். தன்னை ஆவலோடு விடுவிக்க வந்த தன் நண்பனின் கண்களை பார்த்து, நீ போய் குயின் விக்டோரியா இந்த கேன்சர் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியுமா என்று கேள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சில விஷயங்களில் நமக்கு உதவி செய்ய சில நண்பர்கள் நமக்கு இருக்கலாம். அவர்கள் மூலம் நமக்கு சில விடுதலைகள் கிடைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்தில் உள்ள ஒருவராலும் கூடாது. பாவ நோயாளி வாடும் மனிதர்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தீராத வியாதிகளையும் சுகப்படுத்த முடியும். ஆகவே இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம் பாவத்திலிருந்தும் நம் நோய்களிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம்.

மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on!

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: உங்கள் வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 21-24 வசனங்களுக்கு நேராய் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள்.
2: Turn your Bible towards the book of Proverbs chapter 3 verses 21 to 24.
1: என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும்

0: ஆலோசனையும் காத்துக்கொள்.
1: My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion.
0: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்.
1: So they will be life to your soul and grace to your neck.
0: அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது.
1: Then you will walk safely in your way and your foot will not stumble.
0: நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும்.
1: When you lie down, you will not be afraid. Yes, you will lie down and your sleep will be sweet.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் தொடர்ந்து இந்த நீதிமொழிகளில் மெய் ஞானத்தை குறித்தும் நல் ஆலோசனையை குறித்தும் நாம் கவனித்துக் கொண்டே வருகிறோம்.
1: By the grace of God, we are continually meditating about the true wisdom and good counsel of God.
0: இந்த மெய் ஞானத்தை ஒருவன் மனப்பூர்வமாய் தன் வாழ்க்கையிலே தேடுவானானால்,
1: If a person finds this true wisdom wholeheartedly in his life,
0: அது என்ன செய்யும்?
1: What it will do?
0: முதலாவது அவன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும்.
1: First, it gives life to his soul.
0: இரண்டாவது அவன் கழுத்துக்கு ஒரு அலங்காரமாக மாறும்.
1: And next it becomes a decoration to his neck.
0: மூன்றாவது அவனை பயமின்றி அவன் வழிகளில் நடக்க பண்ணும்.
1: And third it will make him walk without fear in his ways.
0: நான்காவது நாம் இங்கே வாசிப்போமானால் 24ஆம் வசனத்தில்,
1: And fourth when you read verse 24,
0: இந்த மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் ஒருவனுடைய நித்திரையை அல்லது படுக்கையை அது ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வருகிறது.
1: So this sound wisdom and good counsel will bring a change in the sleep of a person.
0: வேதம் சொல்கிறது, நீ இந்த ஞானத்தை பற்றிக்கொண்டால் உன்னுடைய உறக்கம் அல்லது உன்னுடைய நீ படுக்கும் போது பயமில்லாமல் படுப்பாய், நீ படுக்கும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும்.
1: So the Bible says, if you hold on to this true wisdom and good counsel, when you lie down, you will not be afraid, and when you lie down, your sleep will be sweet.
0: பொதுவாகவே நாம் தூக்கத்திற்கு அவ்வளவு நாம் முக்கியம் கொடுப்பதில்லை.
1: Generally we don't give much importance to sleep.
0: But ஆனா கர்த்தர் இந்த தூக்கத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறார்.
1: But the Lord is much concerned about sleep.
0: நல்லா நீங்க கவனிக்கணும்.
1: You have to listen carefully.
0: நம்மை காலையிலே விழிக்க பண்ணுகிறவரும் கர்த்தர் தான்.
1: It is God who actually enables us to wake up in the morning.
0: அதே தேவன் தான் தூக்கத்தையும் தருகிறார்.
1: And it is the same God who gives us sleep.
0: நாம நினைக்கிறோம் தூக்கம் என்பது ஒரு கெடுதியாக ஒரு வீணாக நாம நிறைய பேர் நினைக்கிறோம்.
1: We think that sleep is something harmful and something not good to us.
0: அது தேவையற்றது நாம நினைக்கிறோம்.
1: We think that is not necessary.
0: அது வந்து வீணான நேரம் நாம நினைக்கிறோம்.
1: We think that is a waste of time.
0: ஆனால் அப்படி அல்ல.
1: But not that way.
0: தூக்கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்த ஒரு முக்கியமான பகுதி.
1: This sleep is something important thing that the Lord has added in our life.
0: நாம தூக்கத்தை நாம கண்டுபிடிக்கல, கர்த்தரே அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்.
1: So we did not discover this sleep, but God has set it as a part of our life.
0: நீங்கள் 127ஆம் சங்கீதத்துக்கு வருவீர்களானா?
1: If we come to Psalm 127.
0: அது ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம், நம்ம நிறைய பேருக்கு மனப்பாடமாவே தெரியும்.
1: That is a very very beautiful passage and many people know it by heart.
0: அது வந்து ஆரம்பிக்கும் போது அதனுடைய துவக்க வசனத்தை பார்ப்பீங்களானா, கர்த்தர் எப்படி காக்கிறார் அப்படிங்கறதோட அது ஆரம்பிக்கும்.
1: So when you see the first verse, it starts actually saying how the Lord take cares or secures.
0: கர்த்தர் வந்து வீட்டை காக்கிறார்.
1: The Lord takes care of the house.
0: கர்த்தர் நகரத்தை காக்கிறார்.
1: The Lord keeps the city.
0: அதுக்கு அப்புறமா நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படிய முக்கியத்துவத்தை குறித்து அங்க அப்படியே பட்டியல் இருக்கும்.
1: And from verse 4 onwards you can read about the importance of children.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதற்கு நடுவுல நீங்கள் 3ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால்,
1: In between that if you come to verse 3,
0: நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்துல 2ஆம் வசனம் நினைக்கிறேன்.
1: It is verse 2 in English.
0: தமிழ்ல வந்து 2ஆம் வசனம் போடுங்க. 2ஆம் வசனம் தமிழ்ல அதுல வாசிக்கிறோம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழிக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
1: We read in verse 2, it is vain for you to rise up early, to sit up late, to eat the bread of sorrows, for so he gives his beloved sleep.
0: நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகான வசனம் இது சொல்லுது, காலையிலேயே எழும்பி வேலையில தரிச்சுட்டு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து நித்திரை இன்பமா இராம இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை தருகிறார்.
1: So it says that you raise up early in the morning, you sit up late, you eat the bread of sorrows and you sleep without a good sleep, but the Lord gives into his beloved a good sleep.
0: நானிக்கிற தூக்கம் ரொம்ப தேவை.
1: I think sleep is very important.
0: மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் நமக்கு தூக்கம் தேவைன்னு சொல்றாங்க.
1: Doctors say that as humans we need 7 to 8 hours of sleep a day.
0: நம்ம எல்லாருக்கும் அது தெரியுது, ஆனா நிறைய பேர் நம்ம லைஃப்ல அதை பிராக்டீஸ் பண்றது இல்ல.
1: So all of us know this, but many of us don't practice that in our life.
0: இந்த தூக்கம் குறைவு வரும்போது சரீரத்தை அது பாதிக்குது.
1: When we lack sleep, it actually affects our body.
0: நம்மளுடைய சிந்தனைகளை பாதிக்குது.
1: It also affects us emotionally.
0: நம்மளுடைய மனநிலையை பாதிக்குது.
1: It also affects us our stability.
0: நம்ம வந்து சரியாக வந்து காரியங்களை செய்ய முடியாதபடி தடுக்குது.
1: It also stops that we may not do things properly.
0: எப்படி நமக்கு வந்து ஆக்ஸிஜனோ சாப்பாடோ நம்மளுடைய சரீரத்துக்கு தேவையோ தூக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: Like how we need oxygen and food for our body, we also need sleep for our life.
0: கர்த்தரே என்ன பண்றாருன்னா அந்த நித்திரையை தருகிறார் என்று வாசிக்கிறோம்.
1: We read it is God himself who gives us that sleep.
0: நான் ரொம்ப நாளா இந்த தூக்கம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் நினைச்சேன்.
1: So for many days I thought this sleeping is not a big problem.
0: ஆனால் சமீபத்துல வந்து நீங்க YouTubeல போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து தூங்குவதற்கென்றே நிறைய மியூசிக், தூங்குவதற்கென்றே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க தெரியுமா?
1: But recently when you see YouTube you can find many videos and music just for you to sleep.
0: நூற்றுக்கணக்கான வீடியோஸ் நீங்க பார்க்கலாம்.
1: You can see hundreds of videos for that.
0: அதுல என்ன ரொம்ப கவர்ந்தது ஒன்று என்னன்னு கேட்டா ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதுல வேற ஒண்ணுமே கிடையாது, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு ஃபேன் சுத்துற சவுண்ட வந்து அதுல ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருக்காங்க.
1: So one of the video which attracted me much was that video was for around 8 hour duration and there's nothing in that, just a sound of a fan that is moving around.
0: ஒரு டேபிள் ஃபேனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க.
1: They have recorded that sound using a table fan.
0: என்னன்னு கேட்டா அந்த சவுண்டை கேட்டா தூக்கம் வரும்னு சொல்லி.
1: So it means that if you listen to that sound you may feel sleep.
0: அது எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோ பார்த்திருக்காங்க.
1: But when you see the views of that video you can see many lakhs of people who have seen that video.
0: அப்பதான் எனக்கு புரிஞ்சது நிறைய பேர் இந்த தூக்கத்துக்காக கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு புரிந்தது.
1: So that is when I understood there are many people who struggle to sleep.
0: நாம நினைக்கிறோம் எழும்புறது பெரிய ஆசீர்வாதம்.
1: So
0: ஆனா உண்மை என்னன்னா தூங்குறது கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான்.
1: We think waking up is a great blessing, but sleeping is also a great blessing.
0: பாருங்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் என்பது ஜனங்கள் வந்து அதிகமான நேரம் தூங்கினதற்கு அநேக நமக்கு வந்து அடையாளங்கள் இருக்கிறது.
1: So in olden days we had more evidences and proof that human beings slept for long hours.
0: பாருங்க நீங்க இப்போ நீங்க நம்முடைய பூமியை வந்து பகல் வேளையில இரவு வேளையில மேல இருந்து டெலிஸ்கோப் மூலமாக படம் எடுக்கறாங்க.
1: So we have our earth which is being captured where we have a telescope from above which captures our pictures of our earth during the day and night time.
0: நீங்க பாத்தீங்கனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாதி வந்து சூரிய வெளிச்சத்துல அது பிரகாசமா இருக்கும்.
1: So when you see that it will be amazing to see on one side of the earth it will be brighter because of the sun's light.
0: ஆனா இன்னொரு பகுதியை நீங்க பாத்தீங்கனா அங்கும் இங்கும் அப்படியே நட்சத்திரங்களால் நிறைந்தது போல ஒரே ஒளி வட்டமாக அந்த இருண்ட பூமியில பாதி வந்து முழுவதும் விளக்குகளால் அப்படியே வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
1: On the other side you can see it is like a lighting by the stars, the shining of the stars where you can find lights on the other side in the dark.
0: அது வந்து நட்சத்திரத்திலிருந்து வர வெளிச்சம் கிடையாது.
1: So that is not a light that comes from the stars.
0: அது என்னன்னு கேட்டா எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரீட் லைட்டும் வீட்ல இருந்து வர்ற லைட்டும் மேல வானத்திலிருந்து அந்த டெலிஸ்கோப் மூலமாக எடுத்தா நம்முடைய இருண்ட பாதி இருண்ட பூமி வந்து வெளிச்சமா மாத்திட்டான் மனுஷன்.
1: So when they take photos through telescope you can see the other half, the darker side of the earth is made brighter by the bulbs and the lights that a man has invented.
0: ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன திட்டம் பண்ணியிருந்தார் தெரியுமா?
1: You know what did God plan for man?
0: மாலையான படுக்க போணும் தான் தீர்மானம் பண்ணியிருந்தார்.
1: The Lord has decided that man should sleep in the night hours.
0: ஆனா என்றைக்கு மனுஷன் எலக்ட்ரிக் பல்ப கண்டுபிடிச்சானோ,
1: but the day when the man invented this electric bulb,
0: என்றைக்கு அவன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சானோ,
1: the day when he invented electricity,
0: ஒரு பக்கம் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறினாலும் அது ஒரு பெரிய கேடாகவும் மாறி இருக்குன்றது தான் உண்மை.
1: So though it is a blessing on one side it is also a great curse on the other side.
0: தூங்க வேண்டிய நேரத்தை நம்மள நல்லா விழிச்சிருக்க வைக்கிறதுன கூட அது லைட் தான்.
1: So it is a light that actually keeps us awake during the time that we are supposed to sleep.
0: இன்னைக்கு பாருங்க பகலை மாலை போல இரவை மாற்றி ஸ்டேடியம் ஃபுல்லா டே அண்ட் நைட் மேட்ச் சொல்லி வைத்து அவ்வளவு பிரகாசம் பிரகாசமா மாத்திடுறாங்க.
1: So today they also change the stadiums where they just glow the lights that can turn the darkness into light and make it as day and night match.
0: இன்றைக்கு இன்னும் மோசம், ராத்திரி வேளைகளில் தூங்க விடாம தடுக்கிறதுக்கு இப்ப எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வேற ஒண்ணு வந்திருக்கு.
1: And more worse today is that we all have smartphone in our hands which stops us from sleeping during nights.
0: நிறைய பேர் விளக்க அணைச்சிட்டு கூட இந்த மொபைல்லையும் இந்த ஐபேட்லயும் இந்த கம்ப்யூட்டர்லயும் ராத்திரி எல்லாம் வேலை செய்யறாங்க.
1: Many people even after switching off their light they just work in their mobile phones, their iPads and laptops all through the night.
0: இந்த நவநாகரிக உலகத்துல பாத்தீங்கன்னா பொருளாதார செழிப்புன்னு சொல்லி நம்ம பேசுறோம், நம்ம வாலிபர்கள் நிறைய பேர் இரவெல்லாம் தூங்குறதே இல்ல, அவங்க வந்து அமெரிக்காவுக்காக யூகேக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
1: சோ ஈவன் இன் திஸ் நியூ டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் வி கால் இட் இஸ் an economical prosperity பட் many of our people doesn't sleep all through the night, they work for America and other UK.
0: ஆகவே இந்த தூக்கன்றதே ஒரு பெரிய சவாலாக நிறைய பேருக்கு மாறி விட்டது.
1: சோ டுடே தி ஸ்லீப்பிங் ஹஸ் பிகம் a great challenge to many people.
0: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா?
1: What does the Lord do?
0: நமக்கு ஞானத்தை தந்து தூக்கத்தை இன்பமாக மாற்றுகிறார்.
1: The Lord gives us wisdom and makes our sleep a sweet sleep.
0: அந்த வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 3:24.
1: If you read that verse, Proverbs 3:24.
0: நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய்.
1: When you lie down, you will not be afraid.
0: நீ படுத்துக் கொள்ளும்போது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும்.
1: Yes, you will lie down and your sleep will be sweet.
0: எப்பொழுது இன்பமாக படுக்கை மாறும்?
1: When our sleep will become sweet?
0: ஞானத்தை நீ காத்துக் கொள்ளும்போது.
1: When you keep wisdom.
0: அந்த ஞானம் இல்லாமல் போகுமானால் படுக்கை வந்து இன்பமாக இருக்காது.
1: If you don't have that wisdom, your sweet will not be your sleep will not be sweet.
0: இத நான் யோசித்து கொண்டிருந்தபோது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு பைபிள்ல ஞாபகப்படுத்தினாரு.
1: So as I was thinking about this, the Lord reminded me an incident from the Bible.
0: 1 சாமுவேல் 3 அதிகாரம் 8-15 குறித்து கொள்ளுங்க.
1: So note down 1 Samuel chapter 3 verses 8-15.
0: அங்கே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனுடைய வீட்டிலே படுத்து கிடக்கிறான்.
1: So here small boy Samuel was sleeping or lying down in the temple of God.
0: அவன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு சத்தம் அவனுக்கு காதிலே துணிக்கிறது. சாமுவேலே சாமுவேலே என்று ஒரு சத்தம் துணிக்கிறது.
1: As he was sleeping he heard a voice calling him as Samuel Samuel.
0: அத கேட்ட உடனே அவன் தூக்கம் கெட்டு போது.
1: So when he heard that he lost his sleep
0: அவன் எழும்புகிறான், நேரா ஏலி என்கிற ஆசாரியன் இடத்துல போய் என்னை அழைத்தீங்களான்னு கேக்குறான்.
1: So he rose up and went straight to the priest Eli and said, see, did you call me?
0: அவர் சொல்றார், நான் உன்னை கூப்பிடலப்பா.
1: So he said, I did not call you.
0: திரும்ப வந்து படுத்துக்கிறான்.
1: Again he came back to sleep.
0: நல்லா தூங்கிட்டு இருக்கான், திரும்ப சவுண்ட் வருது, சாமுவேலே சாமுவேலே.
1: He is sleeping peacefully, again he heard a voice saying Samuel Samuel.
0: அவன் எழும்புறான், அவன் அந்த தாத்தா கிட்ட போறான்.
1: Again he rose up, he went to that grandfather.
0: நீங்க கூப்பிட்டீங்களா?
1: Yes, did he call me?
0: கூப்பிடலப்பா, நான் உன்னை கூப்பிடல.
1: No, I did not call you.
0: திரும்ப வந்து படுக்கிறான் பாருங்க, மூன்றாம் விசை சாமுவேலே சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு.
1: So again he came and slept and the third time the Lord called him Samuel Samuel.
0: இப்ப அவன் திரும்ப ஏலி இடத்துல செல்லும் பொழுது,
1: again when he went to Eli,
0: ஏலி ஒன்று கண்டுபிடிக்கிறான்.
1: Eli found one thing.
0: அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் என்று கேட்டா,
1: what did he find out?
0: வேதம் சொல்கிறது 8 வசனத்தில் 2 பகுதியில்,
1: the second part of verse 8,
0: அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான்னு போடுற.
1: Then Eli perceived that the Lord had called the boy. Then Eli said to Samuel, go lie down and it shall be if he calls you that you must say, speak Lord, for your servant hears. So Samuel went and lay down in his place.
0: இங்க நடக்கிறது என்னன்னு
1: பாருங்க. You know what happened here?
0: இவனால தூங்க முடியல.
1: He was not able to sleep.
0: அவன் தூக்க கலைந்து கொண்டே இருக்கு.
1: He was actually getting disturbed in the sleep.
0: ஆனால் மூன்றாவது முறை ஏலிக்கு தெரியுது, இந்த பையன் ஏன் தூங்க மாட்டேங்கிறான் என்று சொன்னா, கர்த்தர் இவனை கூப்பிடுறாரு.
1: But the third time this Eli found out why he is not able to sleep, it's because the Lord was calling him.
0: வேதம் சொல்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் இன்னும் கர்த்தரை அறியாமல் இருந்தான்.
1: So the Bible says this this lad Samuel has not known the Lord yet.
0: இப்போ ஏலி என்கிற ஆசாரியன் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறான்.
1: Now this priest Eli gave him a good counsel.
0: நீ அடுத்த முறை சத்தம் வந்தா, கர்த்தாவே நீங்க சொல்லும், நான் அடியன் கேட்கிறேன்னு சொல்லுப்பான்னு சொன்னார்.
1: Next time when you hear the sound you have to say, speak Lord, for your servant hears.
0: இப்ப நான்காவது முறை அவன் பெயர் அழைக்கப்படுகிறது.
1: Now it was fourth time that his name was called.
0: வேதம் சொல்கிறது, சாமுவேல் உடனே ஏலி தனக்கு சொன்ன வார்த்தையை அவன் சொல்லுகிறான்.
1: And now the Bible says Samuel immediately said the word that was said by Eli.
0: இப்ப நடந்தது என்ன தெரியுமா?
1: You know what happened now?
0: கர்த்தர் அவனுக்கு ஏலியின் வீட்டின் மேலும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் செய்ய போகிறதை கர்த்தர் இந்த பிள்ளையோடு பேசினார்.
1: Now the Lord spoke with Samuel regarding the thing thing that he's going to do to the house of Eli and to Israel.
0: 15th வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா?
1: The verse 15 starts this way.
0: சாமுவேல் விடியற் காலம் மட்டும்
1: So Samuel lay down until morning.
0: எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப புதுசா தெரிஞ்சது.
1: This word appeared really new to me.
0: இந்த பிள்ளைக்கு விடியற் காலம் வரைக்கும் தூங்குற தூக்கம் எப்ப நிம்மதியாக அவனுக்கு கிடைத்தது தெரியுமா?
1: So this child, when did he receive a peaceful sleep to sleep until the morning?
0: கர்த்தர் எழுப்பும்போது அவன் கர்த்தருக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற ஞானம் அவனுக்கு உண்டாகிற வரைக்கும் அவனால தூங்க முடியல.
1: So unless he received the wisdom to answer to the word of God, he did not get a peaceful sleep.
0: நான் நினைக்கிறேன் ஞானம் எதற்கு தேவை தெரியுமா?
1: You know, I think, why do we need this wisdom?
0: ஞானம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய படுக்கை நமக்கு இன்பமா இருக்கும்.
1: If we have wisdom, our sleep will be a sweet sleep.
0: இந்த ஆலோசனை அவன் பெற்ற பிறகு இந்த ஆலோசனை அவன் பெற்ற பிறகு ஏலியினுடைய ஆலோசனை பெற்ற பிறகு
1: After he received this Eli's instruction and counsel,
0: Samuel போய் நிம்மதியா தூங்கினா.
1: He was able to sleep peacefully.
0: கர்த்தர் கூட சில வேளையில நமக்கு சில ஆலோசனைகளை தர வேண்டி இருக்கு.
1: Even at times the Lord ought to give some good counsel to us.
0: எதற்கு தெரியுமா?
1: You know for what?
0: நம்முடைய தூக்கம் இன்பமா இருப்பதற்கு.
1: So that our sleep will be sweet.
0: இன்றைக்கு இந்த செய்தி எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது.
1: Today this sermon was really different to me.
0: எனக்கே ஒரு பெரிய பாடமாக இருந்தது.
1: And it was also a great lesson to me.
0: நாம நிறைய பேர் தூங்குறோம்.
1: Many of us sleep.
0: ஆனால் நம்ம நிறைய பேருடைய தூக்கம் வந்து இன்பமா இருக்கிறது இல்ல.
1: But our sleep is not a pleasant and sweet
0: sleep. நிறைய பேர் ரொம்ப disturbed sleep இருக்கு.
1: Many people have a disturbed sleep.
0: நிறைய பேர் பயந்துட்டு தூங்குறோம்.
1: Many people sleep with fear.
0: ஆனா இங்கே வசனம் சொல்லுகிறது நீ படுத்திருக்கும் போது பயப்படாம இருப்ப உன்னுடைய படுக்கை இன்பமா இருக்கும்னு போட்டிருக்கு.
1: But the Bible says here when you lie down you will not be afraid and your sleep will be sweet.
0: அப்போ நமக்கு ஒரு ஞானம் தேவை. நம்முடைய தூக்கத்தை இன்பமாக்குற ஒரு ஞானம் தேவை.
1: So therefore we need a wisdom that will make our sleep sweet.
0: நான் நினைக்கிறேன் வேதத்தில் நான் வாசித்த பொழுது நம்முடைய தூக்கத்தை இன்பமாக்குவதற்கு வேதத்தில் மூன்று விதமான ஞானம் நமக்கு தேவை அப்படின்றத நான் கண்டுபிடித்தேன்.
1: So when I read the Bible, I found out three ways that are very important where it says that wisdom is very much needed to have a pleasant sleep.
0: மூன்று விதத்தில் இந்த ஞானம் உதவி செய்கிறது.
1: So this wisdom will help us in three ways.
0: முதலாவது ஒன்றை நாம் வாசிக்கலாம்.
1: Let us read the first one.
0: ஆதியாகமத்தின் புத்தகம் 2 அதிகாரம் 21 முதல் 22
1: Genesis chapter 2 verses 21 and 22
0: அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான்
1: And the Lord God caused a deep sleep to fall on Adam and he slept
0: அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்
1: And he took one of his ribs and closed up the flesh in its place then the rib which the Lord God had taken from man he made into a woman and he brought her to the man
0: இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் பழக்கமா தெரிந்த ஒரு சம்பவம்
1: So this is a very well known and familiar incident to us
0: இங்க நீங்க பார்ப்பீங்களானா ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார்
1: So here the Lord has given all the blessings to Adam
0: அவனுக்கு வேண்டிய எல்லாமே அவன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த பூமியிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்
1: The Lord has prepared everything that is required for me even before he was formed in this world
0: அவனுக்கு வேண்டிய காற்று அவனுக்கு வேண்டிய தண்ணீர்
1: The oxygen or the air that he required and the water that he need
0: அவன் தங்குவதற்கான ஒரு அழகான தோட்டம் கர்த்தர் உருவாக்கி இருந்தார்
1: The Lord also created a beautiful garden for him to dwell in
0: அது மட்டுமல்ல அவனுக்கு வேண்டிய உணவு பல வகைகளாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார்
1: The Lord also created the food that he need in many varieties of kinds
0: அவனை சுற்றிலும் பலவிதமான மிருகங்கள் பலவிதமான சிருஷ்டிப்புகளை கர்த்தர் உருவாக்கி பூமியை முழுவதும் அழகுபடுத்தி இருந்தார்
1: And the Lord also created many kinds of animals around him and many other creations and creatures and the Lord made it beautiful
0: மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக பூமியில என்னெல்லாம் உண்டாக்கணுமோ தனையும் கர்த்தர் உண்டாக்கிட்டார்
1: Before the Lord created man he created whatever ought to be created in this world
0: அவன் வந்து உருவாக்கின பிறகு எனக்கு இது குறைவா இருக்கு எனக்கு இது கிடைக்கல அப்படினு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல
1: So after Lord created man there is nothing that the man lacked or you can say that he lacked anything
0: ஆண்டவரே இத நீங்க செய்யாம விட்டுட்டீங்க தயவு செய்து இத சிருஷ்டிங்கனு அவன் கேட்க முடியல
1: He was not able to ask God Lord you missed creating this so please create this
0: எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையை மாத்திரம் ஆண்டவர் இன்னும் கொடுக்கல.
1: But the Lord who created everything, he did not create a partner that is required for him.
0: இப்பொழுது ஆதாம் பார்க்கறான், எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார்.
1: Now Adam saw that the Lord has created all the animals in pairs.
0: ஆனா தனக்கு மாத்திரம் துணை காணப்படல.
1: But there is no partner for him alone.
0: அவன் அதை உணர்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் உணர்ந்தார்.
1: Before he realized that, the Lord realized it.
0: ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன்.
1: The Lord said it is not good for man to be alone, therefore I will give him a suitable partner.
0: இப்ப மனுஷனுக்கு ஒரு துணையை உண்டாக்குற வேலையில கர்த்தர் முதலாவது செய்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் தந்தார்.
1: So in the process of creating a partner for or a companion for Adam, the first thing the Lord did was the Lord gave a deep sleep to Adam.
0: நான் நினைக்கிறேன், வேதம் சொல்லுகிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான்னு போட்டிருக்கு.
1: So the Bible says he who finds his wife finds good.
0: மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் அடையக்கூடிய மிக உன்னதமான நன்மைகள்ல ஒன்று வந்து மனைவிதான்.
1: So the greatest blessing that a man can achieve in his life is his wife alone.
0: ஆனா அந்த நன்மையை தேவன் உருவாக்குற வேளையில தேவன் மனுஷனை விழித்திருந்து செய்யல.
1: But when God created this goodness for man, the Lord never let man to be awake.
0: அவனை நல்லா தூங்க வச்சார்.
1: The Lord let him sleep well.
0: அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா?
1: You know what was the message he told?
0: நீ நல்லா தூங்குபா, நீ என் மேல நம்பிக்கை உள்ளவனாய் இரு.
1: You sleep well and peacefully trusting me.
0: என்னை நீ நம்பு.
1: You trust me.
0: என் ஞானத்தை நம்பு.
1: You trust my wisdom.
0: என்னுடைய வல்லமையை நம்பு.
1: You trust my sovereignty.
0: என்னுடைய நன்மையை நீ நம்பு.
1: You trust my goodness.
0: உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்.
1: And that I will do everything for you.
0: நீ ஒன்றுமே நீ கவலைப்பட வேண்டாம்.
1: You need not worry about anything.
0: நீ எந்த பிரயாசமும் பட வேண்டாம்.
1: You need not do any kind of labor.
0: நீ எதற்கும் நீ பயப்பட வேண்டாம்.
1: You need not be afraid of anything.
0: தேவன் ஒருவர் தானாகவே உனக்கு வேண்டிய உச்சிதமான நன்மையை கர்த்தரே உனக்காக நீ தூங்கும் போதே கர்த்தர் உருவாக்குவா.
1: God himself alone can create the best blessing that you required in your life even while you are sleeping.
0: அதுல அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உனக்காக கர்த்தர் வேலை செய்வா.
1: It means that while you are sleeping, the Lord will work for you.
0: நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பா.
1: So when you are sleeping, the Lord will meet all your needs.
0: நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவா.
1: When you are sleeping, the Lord will give you an end that you actually expect.
0: நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உனக்கு மகிழ வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உருவாக்குவா.
1: When you are sleeping, the Lord will prepare all the goodness that will make you rejoice.
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் சரீரத்தை நீ தேவனுக்கு முழுவதுமா அர்ப்பணிச்சிரணும்.
1: So only thing you're supposed to do is you have to surrender your body completely to the Lord.
0: உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் நீ வைத்திரணும்.
1: You have to cast all your burdens on him.
0: நீ தூங்க போகும்போது நீ என்ன நம்பிக்கையோட தூங்கணும்னு சொன்னா, என் காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா.
1: When you sleep, we have to sleep with the trust that the Lord will take care of everything.
0: நான் நித்திரை பண்ணினாலும் எனக்காக என் தேவன் விழித்திருக்கிறார்.
1: Even if I sleep, my Lord is awake for me.
0: நான் தேவன் அல்ல.
1: I am not the Lord.
0: நான் தேவன் அல்ல.
1: I am not God.
0: கர்த்தரே தேவன்.
1: It is the Lord who is God.
0: என் காரியங்களை எல்லாம் அவர் ஆளுகை செய்கிறார்.
1: And he will take control of all my things.
0: பாருங்க, எப்போ தெரியுமா நம்முடைய தூக்கம் இன்பமாக மாறும்?
1: You know when our sleep will become a pleasant one?
0: நாம கர்த்தர் என்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று நம்புகிற ஞானம் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்முடைய தூக்கம் இன்பமாக இருக்கும்.
1: Only when we have a wisdom to trust that God will take care of everything, only then we'll have a pleasant sleep.
0: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும்.
1: The Lord will take care of everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க கூட இனிமே தூங்கும்போது பயப்படாதீங்க.
1: Even when you sleep, do not be afraid of anything.
0: நீங்க தூங்கினாலும் உங்களுக்காக விழித்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
1: Even if you sleep, there's a Lord who is awake for you.
0: இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை.
1: The one who keeps Israel will never sleep nor slumber.
0: ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும் போது,
1: That's why when Psalmist writes,
0: சங்கீதம் நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் பாருங்க.
1: If you read Psalm 4:8,
0: சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்.
1: I will both lie down in peace and sleep.
0: கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவே.
1: For you alone, O Lord, make me dwell in safety.
0: நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்க சமாதானத்தோட படுக்க போங்க.
1: I tell you, you go and sleep in peace today.
0: கர்த்தர் உங்களுக்கு நித்திரையை தருவார்.
1: The Lord will give you sleep.
0: நீங்க நித்திரை பண்ணும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கையோட நித்திரைக்கு போங்க.
1: When you sleep, you go to sleep trusting the Lord.
0: எத்தனையோ தேவைகளுக்கு முன்பாக இருக்கலாம்.
1: There might be many needs in front of you.
0: எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம்.
1: There might be many problems you are facing.
0: எத்தனையோ போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம்.
1: There might be many struggles in your life. life.
0: எத்தனையோ சவால்கள் உங்களுக்கு இருக்கலாம்.
1: There may be many challenges in your life.
0: ஆனா நீங்க படுக்காம தூங்காம அப்படியே குழப்பி கொண்டிருக்காதீங்க.
1: But don't get yourself confused and disturbed without sleeping.
0: ஐயோ நான் முழிச்சிருந்தனா இதை எழுந்திருவேனோ.
1: If I remain awake I may lose this.
0: No, நான் தூங்கி விட்டா இதை எழுந்திருவேனோ.
1: If I sleep I may lose this.
0: ஒருவேளை நான் தூங்கிட்டேனா இது என்ன விட்டு போய்டுமோ.
1: If in case I sleep I may have to lose this from my hand.
0: ஓ இது வந்து நான் தூங்கிட்டேனா இது வந்து யார் பாப்பா.
1: So if I sleep who will take care of this?
0: நீங்க பயப்படவே வேணாம்.
1: You don't be afraid.
0: நீங்க நிம்மதியா தூங்க போங்க.
1: You can go and sleep peacefully.
0: நீங்க தூங்கி விழித்திருந்து காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
1: Even if you sleep, we have a God who is awake and take care.
0: அதனால தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: கர்த்தர் வீட்டை கர்த்தர் 2:127 கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா.
1: And 127 Psalm and verse 2 says, it is vain for you to except the Lord keep the city, the watchman waketh, but in vain.
0: கர்த்தர் வந்து முதலாம் வசனம் இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிற காவலாளர் விழித்திருக்கிறது விருதா.
1: So verse 1 says, except the Lord keep the city, the watchman waketh, but in vain.
0: அதனால கர்த்தர் காக்கிறார்.
1: So the Lord is keeping it.
0: நிம்மதியா தூங்க போங்க.
1: You can sleep peacefully.
0: கர்த்தரை நம்புங்க.
1: You trust the Lord.
0: உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்திருங்க.
1: You cast your burdens upon the Lord.
0: நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்க.
1: Before you go to sleep, you say this
0: word. என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறேன்.
1: Lord, I just cast all my things in your hand, Lord.
0: நான் விழித்திருந்து பராமரிக்கிறத பார்க்கிலும் நீர் என்னை அருமையாய் பராமரிக்கிறீர்.
1: Lord, you take care of everything than rather than me taking care of everything.
0: நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர்.
1: Lord, you are meeting all my needs while I'm still sleeping, Lord.
0: நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே என் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறீர்.
1: Lord, you are fulfilling all my needs and lacking even while I'm sleeping, Lord.
0: நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே என் பிரியமானதை எல்லாம் நீர் நிறைவேற்றுகிறீர்.
1: Lord, you are fulfilling all my pleasing and desirable things even while sleeping, Lord.
0: நான் என்னை பராமரிக்கிறதுக்கு மேலாக நீர் என்னை பராமரிக்கிறீர்.
1: Lord, you are taking care of me above that I take care of myself.
0: நான் ஏன் கலக்கத்தோட தூங்க போறோம்?
1: Why should I go to sleep with
0: disturbance? நான் ஏன் பயத்தோட தூங்க போறோம்?
1: Why should go to a sleep with fear?
0: கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்.
1: Because I have the Lord will take care of everything.
0: பாருங்க இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரை கொடுத்தார்.
1: The Lord gave a deep sleep to Adam.
0: அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதிலிருந்து என்ன செய்கிறார்னா மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்திலே கொண்டு வந்தார்.
1: And as he was sleeping, the Lord took one of his rib and made a woman out of it and he brought her to man.
0: அவளை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் உடனே அதை பாராட்டுகிறான்.
1: So immediately when he see that, he was actually appreciating that.
0: இவளின் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்திலே மாமிசம்.
1: So she is my bone of bone and the flesh of my flesh.
0: அவள உடனே ஏற்றுக்கொண்டான்.
1: He accepted her immediately.
0: அவனுக்கு தெரிஞ்சது இதவிட பெட்டரான சாய்ஸ் யாருமே கொடுக்க முடியாது.
1: So he knew very well no one can give me a better choice than this.
0: ஆண்டவர் எல்லாம் சிறப்பா செய்திருந்தார்.
1: The Lord has done everything best.
0: நீங்க உங்கள் நித்திரை வந்து இன்பமா இருக்கணுமா?
1: If your sleep ought to be a pleasant one.
0: கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று நீங்க நம்பி தூங்க போங்க.
1: You go to sleep trusting that the Lord will take care of everything.
0: இரண்டாவது
1: second
0: உங்க நித்திரை இன்பமா இருக்கணுமா?
1: If your wisdom, if your sleep ought to be a pleasant one.
0: நீங்கள் உங்களுக்கு ஒரு இரண்டாவது ஒரு ஞானம் வேணும்.
1: You need a second kind of wisdom.
0: நீங்கள் சங்கீதம் 3:5-6 வசனங்களை பாருங்க.
1: Psalm 3 verses 5 and 6.
0: நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார்.
1: I lay down and slept, I awoke, for the Lord sustained me.
0: எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படே.
1: I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around.
0: இங்க அவர் சொல்றாரு என் நித்திரை வந்து இன்பமா இருக்கு.
1: Here he says my sleep is a pleasant sleep.
0: எப்ப தெரியுமா?
1: You know when?
0: என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு கூட நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around.
0: அப்ப நான் சொல்லுவேன் நம்முடைய நித்திரையை எவ்வளவு பெரிய சேனை கூட கலைக்க முடியாது.
1: So I tell you even a great host of army cannot disturb our sleep.
0: எப்ப தெரியுமா?
1: You know when?
0: சத்துரு சத்துருவா இருக்கும்போது தான்.
1: When your enemy is your enemy.
0: நீங்க சத்துருவை சத்துருவா ட்ரீட் பண்ணணும்.
1: Only when you treat your enemy as an enemy.
0: ஆனா வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு.
1: But there's an incident in the Bible.
0: ஒரு மனுஷன் தன்னுடைய சத்துருவை தன்னுடைய சிநேகிதனாக மாற்றிட்டான்.
1: A man made his enemy his friend.
0: யார் தெரியுமா அது?
1: No, who was he?
0: Simpson.
1: He was Samson.
0: ஒரு அழகான வசனம் இருக்கு.
1: There's a beautiful verse.
0: நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16 அதிகாரத்துக்கு வாங்க.
1: If you come to Judges chapter 16.
0: 19 வசனம் பாருங்களேன்.
1: Verse 19.
0: அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்தாள்னு போட்டிருக்கு.
1: Then she lulled him to sleep on her knees and called for a man and had him shave off the seven locks of his head.
0: நியாயாதிபதிகள் 16:19.
1: Judges 16:19.
0: என்ன செய்றாளா?
1: What did she do?
0: அவள் அவனை அல்லது சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணினாள்.
1: Then she lulled Samson to sleep on her knees.
0: இது முதல் முறை கிடையாது.
1: This was not the first time.
0: இது திரும்ப திரும்ப நடந்த ஒரு காரியம்.
1: This was something that happened again and again.
0: சிம்சோன் யார் தெரியுமா?
1: You know who was Samson?
0: இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டவன்.
1: He was the one who was appointed as a judge for Israel.
0: அவனுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக அவங்க அப்பா அம்மா வந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க.
1: So his father and mother sanctified themselves for the greatness of his life.
0: நசரேய விரதம் பெற்றவன்.
1: And he was a Nazarite.
0: அவ்வளவு ஒரு தேவனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் அவன்.
1: He was a vessel that ought to be used for the Lord.
0: ஆனால் இவனுக்கு என்ன ஞானம் இல்ல தெரியுமா?
1: But what wisdom he lacked?
0: நான் எங்க படுக்கணும், யார்கிட்ட படுக்கணும்னு உங்களுக்கு தெரியல.
1: He was not aware where to sleep and which place to sleep.
0: கொஞ்ச நேர இன்பத்துக்காக தன்னுடைய சத்துருவினுடைய மடியிலே போய் படுத்து கிடந்தான்.
1: He was sleeping on the bosom of an enemy just for a temporary pleasure.
0: அவள் அவனை மடியிலே படுக்க வைத்து என்ன செய்தானா, அவனை நித்திரை செய்ய பண்ணினாள்னு போட்டிருக்கு.
1: We read that she lulled him to sleep on her knees.
0: தமிழ் இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சொல்லுது கிட்டத்தட்ட என்ன அர்த்தத்துல சொல்லுதுன்னா, அவனை நித்திரை செய்யும்படி தாளாட்டினாள்னு போட்டிருக்கு.
1: So it actually it means that she was singing a lullaby for him to sleep.
0: அப்படியே உறங்கறான், தூங்குறாரு.
1: He was sleeping as such.
0: ஆனா அந்த தூக்கத்தின் முடிவு இன்பமா இல்ல.
1: But the end of that sleep was not a pleasant one.
0: அது ஒரு ஆசீர்வாதமா இல்ல.
1: It was not a blessing.
0: கர்த்தர் பலமுறை அவனுக்கு எச்சரிப்பை தந்தார்.
1: The Lord gave him warning many times.
0: நீ தூங்க வேண்டிய இடம் இது கிடையாது.
1: This is not the place where you are supposed to sleep.
0: நீ படுக்க வேண்டிய இடம் இது கிடையாது.
1: This is not a place where you are supposed to lie down.
0: கர்த்தர் உனக்கு வேற ஒரு இடத்தை வச்சிருக்கிறார்ப்பா.
1: The Lord has set you another place.
0: உன் பாதுகாப்பு விட்டு வெளியே வராத.
1: You don't come out of your protection.
0: நீ இவள் இடத்துல போய் படுக்காத.
1: You don't go and lie near her.
0: முதல் முயற்சியிலே அவன் தோற்று போகல.
1: He did not fail in the first attempt.
0: எனக்கு நேரம் இல்ல.
1: I don't have time.
0: நீங்க தொடர்ந்து அந்த பகுதிகளை வாசித்து பாத்தீங்கன்னா,
1: If you continue to read that portion,
0: குறைந்தது 3 முறை அவன் வந்து அவளிடத்துல ஏமாறுவதற்கு கிட்டத்தட்ட அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்துட்டான்.
1: So he almost committed 3 times for him to be deceived by her.
0: 3 முறை அவள் கேட்டதற்கு இவன் சொன்ன பதில்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொன்னதை உடனே அவள் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கிறாள்.
1: In all the 3 attempts when he told about the secret of his strength, she immediately tried to execute it.
0: அப்ப அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்?
1: So what should have known?
0: தேசத்துக்கே நியாயம் புகட்டுறவன்,
1: the one who judges the entire nation,
0: அவனுக்கு தெரியாதா?
1: Will you not know it?
0: என்னுடைய ரகசியம் இங்க இருக்குன்னு சொன்ன உடனே இவ டெஸ்ட் பண்ணி பார்க்கறாளே.
1: When I told my secret is here, she immediately tested it.
0: இது ரொம்ப ஆச்சரியம், என்ன தெரியுமாங்க?
1: You know what is really surprising?
0: இந்த 3 முறையும் அவள் எப்படி தான் செய்திருக்கணும் நான் நம்புறேன்னா, அவனை தூங்க வைத்து தான் செய்திருக்கறாள்.
1: So I think all the 3 times she would have actually made him to sleep and she would have executed that.
0: ஏன் நான் அப்படி சொல்றேன் தெரியுமா?
1: Why do I say that?
0: அவன் தூங்கி இருக்கும்போது தான் 3 சம்பவங்கள்லயும் சிம்சோனும் தெலேலாவும் இருந்த அதே அறையிலே பெலிசியர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்திருந்தார்கள்னு வாசிக்கிறோம்.
1: So we read in all the 3 incidents while that Samson was sleeping and when where Delilah was with him, the Philistines were also in the same room.
0: அதே அறையில அவங்க விழிச்சு கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்காங்க.
1: They were awake and hidden in that room.
0: எங்க இவ்ளோ பெரிய பலசாலி வந்து பெலிசியரை மடங்கடிக்கிறவன் வந்து முழிச்சிருக்கும் போது எந்த பெலிசியனா உள்ள வந்துட முடியுமா?
1: So can Philistines enter into the room when this kind of a strong man is still awake?
0: அப்ப என்ன அர்த்தம்னா, இவன் 3 முறையும் தூங்கிட்டே இருந்திருக்கான்.
1: So it means that he was asleep all the 3 times.
0: அவள் மடியில படுக்கிறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு.
1: So actually lying on her knees has become a habit to him.
0: அவள் தன்னுடைய கேள்விகளை கேட்க இவன் வந்து பதில் சொல்ல ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டான்.
1: So he took it as a sport. As she asked him questions, he begins to answer it.
0: ஆனால் ஒரு நாள் விளையாட்டு வந்து வினையாக மாறினது.
1: But one day this sport became serious.
0: அவனுக்கே இருதயம் அவனை விட்டு அற்று போனது.
1: So even his heart has actually vexed to death.
0: அவள் போட்டு தொந்தரவு பண்ணி ஒரு நாள் உண்மையை வாங்கிட்டா.
1: So she pestered him a lot and got the secret from him.
0: நான் யோசித்து பார்த்தேன், எப்பா நீ 3 முறை பொய் சொன்ன, போய் சொல்லிட்டு தூங்குனா பரவாயில்ல.
1: So I thought, see, 3 times you lied to her, and if you lie after sleep after lying, that is okay.
0: உனக்கு தெரியும் என்னதான் நான் சொன்னாலும் அவ செஞ்சாலும் அது செயல்படாதுன்னு உனக்கு தெரியும்.
1: You know very well what, no matter whatever I say, and if you also she try to do it, it will not happen anyway.
0: ஆனா இந்த முறை நீ உண்மையை சொல்லி இருக்கற.
1: But this time you have told the truth.
0: நீ என்ன செஞ்சிருக்கணும்?
1: What should have you done?
0: நீ விழித்திருக்கணும்.
1: You should be an awake.
0: ஆனா தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை, தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொல்லிட்டு இந்த மனுஷன் அவள் மடியில திரும்பி படுத்து தூங்கினாம் பாருங்க, அதான் வாழ்க்கையில தூங்கின கடைசி தூக்கம்.
1: But after he told the secret of his strength and his life, and then when he slept, that is the last sleep that he slept in his life. அவள் அவனை
0: நித்திரை செய்ய பண்ணி எந்த அளவுல ஆயர்ந்து தூங்கியிருப்பானா, அவனுடைய ஏழு ஜடைகளை சிறைப்பித்தாங்களாம், ஃபுல்லா ஷேவ் பண்ணி எடுத்திருக்காங்க.
1: So she made him to sleep to that extent that a man came and shaved his seven locks of his head.
0: முடிவு பாத்தீங்கன்னா, கண்ணும் இல்லாமல் கடைசியில வாழ்க்கையே அவர்களோடு சேர்த்து அழிக்க வேண்டிய நிலைக்கு போனது.
1: When you see the end, he lost his eyes, and see at the end he has to destroy himself along with them.
0: நம்முடைய தூக்கம் இன்பமா இருக்கணுமாங்க.
1: If our sleep ought to be pleasant.
0: இன்பம்ன்றது வெறும் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல.
1: This pleasantness is not only for your body.
0: இன்பம் என்பது நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கும் சேர்த்தது.
1: Pleasantness is also for a future life.
0: நாம தூங்குறது நம்முடைய வருங்காலத்தை கட்டணும்.
1: Our sleep should also build our future life.
0: நம்முடைய தூக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறணும்.
1: Our sleep should become a blessing for our life.
0: ஏதோ ஒரு சில மணி நேரங்களுடைய சரீர ஒரு இளைப்பாறுதலா மாத்திரம் தூக்கம் இருக்க கூடாது.
1: Our sleep should not only be a physical rest for a temporary time.
0: கர்த்தர் வந்து நம்முடைய தூக்கத்தை நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார்.
1: The Lord wants to make the sleep a blessing to our life.
0: அப்படி அந்த தூக்கம் இன்பமா இருக்க வேண்டுமானால்,
1: So if your sleep ought to be a pleasant one.
0: அது ஒரு ஞானம் தேவை.
1: We need a wisdom.
0: என்ன ஞானம்?
1: You know what wisdom?
0: எதிலே எச்சரிப்பா இருக்க வேண்டுமோ அதிலே நான் கடந்து செல்வேன்.
1: Wisdom to tread with caution.
0: நான் ஜாக்கிரதையாக கடந்து செல்வேன்.
1: I will tread with caution.
0: இரண்டாவது, எதற்கு ஞானம் தேவை? தூக்கத்திலே நான் ஜாக்கிரதையாக என் வாழ்க்கையை கடத்தி செல்வேன்.
1: Second, we need wisdom to tread with caution the life that we live.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த சிம்சோன் காட்டின அஜாக்கிரதை அவனுடைய இன்பமான தூக்கத்தை வேதனையான ஒரு தூக்கமாய் மாற்றி.
1: The carelessness that the Samson showed in his sleep made his life a bitter one.
0: இன்றைக்கு கூட பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி வருகிறான்.
1: So even today the Satan is actually wandering around to devour us.
0: அவன் நம்முடைய தூக்கத்தை இன்பத்தை துன்பமாய் மாற்றி விடாதபடி நாம் தான் எச்சரிப்பா இருக்கணும்.
1: And we should be very careful and with caution that he may not change our sleep into sorrow.
0: எங்கே படுக்கிறேன்?
1: Where do I sleep?
0: யாரிடத்தில் படுத்திருக்கிறேன்?
1: And where do I lie down?
0: எதை சொல்லிவிட்டு படுத்திருக்கிறேன்?
1: I lie down after saying what?
0: எந்த காரியத்தை செய்து கொண்டு நான் படுத்திருக்கிறேன்?
1: I am lying down doing what thing?
0: எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful.
0: அது நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிறதா இருக்க கூடாது.
1: That should not destroy our soul.
0: அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதா இருக்க கூடாது.
1: That should not defile our holiness.
0: அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறதா இருக்க கூடாது.
1: That should not be something that will destroy our life.
0: அந்த ஞானம் உனக்கு வந்தால் உன் தூக்கம் இன்பமாய்.
1: If you receive that wisdom, your sleep will be a sweet and pleasant one.
0: சத்துருவை சத்துருவாய் பார்.
1: You will look at the enemy as an enemy.
0: நீ எச்சரிப்போடு தூங்க போனால்,
1: If you sleep with caution,
0: நான் சொல்லுவேன், 10,000 சத்துருக்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அவர்கள் உன்னை அணுகவே மாட்டார்கள்.
1: I tell you, even if you are surrounded by 10,000 of enemies, they will never come near
0: அந்த சத்துருக்களை குறித்து நீ பயப்படாமல் இருப்பாய்.
1: You will not be afraid of those enemies.
0: உன்னுடைய நித்திரை எப்படி இருக்கும்னா, இன்பமாய் இருக்கும்.
1: Your sleep will be sweet and pleasant.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது,
1: Third,
0: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 1-11 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள்.
1: Matthew chapter 25 verses 1-11.
0: இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஓமானமாக சொல்லி அதை 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிடுகிறார்.
1: So when you read this incident, you can read in this passage where the Lord Jesus told about the kingdom of heaven and he compared it to the 10 virgins.
0: அதிலே 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள்.
1: And among the 10 virgins, 5 of them were wise and 5 were foolish.
0: இந்த 10 பேருமே மணவாளன் வர காத்திருக்கும் போது அவர்கள் தூங்கினார்கள் என்று வாசிக்கிறோம்.
1: We read, as these 10 virgins were waiting for the bridegroom to arrive, they all slept.
0: நீங்கள் மத்தேயு 25:5 வசனம் பாருங்க.
1: If you read Matthew 25:5,
0: மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள்.
1: But while the bridegroom was delayed, they all slumbered and slept.
0: 10 பேரும் தூங்கினாங்க.
1: All the 10 slept.
0: புத்தி உள்ள கன்னிகைகளும் தூங்கினாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகளும் தூங்கினாங்க.
1: Both the wise virgins slept and the foolish virgins also slept.
0: ஆனா அதுடைய முடிவில வித்தியாசம் இருந்தது.
1: But at the end there was a difference.
0: 10 பேருடைய நித்திரையின் முடிவு இன்பமாக இருந்தது.
1: So the end of 5 people's sleep was pleasant.
0: ஆனால் மற்ற 5 கன்னிகைகளுடைய நித்திரை இன்பமாக இருந்தது. மீதி உள்ள ஐந்து கன்னிகைகளுடைய நித்திரையின் முடிவோ மிகுந்த வேதனையா இருந்தது.
1: The end of five virgin sleep was pleasant and the end of five another virgin sleep was not pleasant.
0: அவங்க எழும்பும்போது அவங்களுக்கு இன்பம் கிடைக்கல, துன்பம்தான் இருந்துச்சு.
1: When they woke up it was not a sweet one, it was sorrow.
0: வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்துல,
1: The Bible says in verse 11,
0: அந்த மற்ற ஐந்து கன்னிகைகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
1: Afterward the other virgins came and also saying, Lord, Lord, open to us.
0: அதற்கு ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்.
1: But the Lord answered and said, Assuredly I say to you, I do not know you.
0: எவ்வளவு வேதனை!
1: How grief!
0: தூக்கம் முடிச்சு எழும்புனா அவர்களுக்கு இன்பம் கிடைக்கல, மிகுந்த வேதனை உண்டான.
1: When they woke up from sleep, they did not get a pleasant sleep, but they got a sorrow.
0: தூங்குவது தப்பு இல்ல.
1: It is not wrong to sleep.
0: நீ புத்திமானா இருந்தாலும் நீ புத்தி இல்லாதவளா இருந்தாலும் தூங்குவது தவறு கிடையாது.
1: No matter if you are wise or foolish, it is not wrong to sleep.
0: ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா?
1: But what is the problem?
0: ஒரு கூட்டம் ஆயத்தம் பண்ணிட்டு தூங்குனாங்க, இன்னொருத்தர் ஆயத்தம் பண்ணாமலே தூங்கிட்டாங்க.
1: One group went to sleep with preparation, but the other group went to sleep without preparation.
0: ஆம், ஆயத்தம் பண்ணினவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தங்களுடைய தீவட்டிகளோடு எண்ணெயையும் சேகரித்து வைத்துவிட்டு தூங்க போனாங்க.
1: So the one who prepared, they also took oil in their vessels with their lamps.
0: ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களோ விளக்க மாத்திரம் கொண்டு வந்து உள்ள வந்து எண்ணெய் எடுத்துட்டு வரல.
1: But the one who were not prepared, they only took the lamps alone, they did not bring the oil.
0: விளைவு என்ன?
1: What is the end?
0: மணவாளன் வரும்போது அவர்களால எண்ணெய தேடியும் கண்டுபிடிக்க முடியல.
1: When the bridegroom came, they could not find oil if they even when they sought after it.
0: அவர்கள் கெஞ்சினாலும் கிடைக்கல.
1: Even if they pleaded, they did not receive it.
0: இது எதை குறித்து சொல்லுகிறது?
1: What does it show?
0: இந்த உலகத்திலே நாம் சரீர பிரகாரமாக தூங்கினாலும் விழித்தாலும்,
1: So physically if we sleep or we are awake in this world,
0: தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஞானத்தோடு தூங்க வேண்டியது அவசியம்.
1: As children of God, we are supposed to sleep with wisdom.
0: என்ன விதமான ஞானம் நமக்கு தேவை?
1: What kind of wisdom do we require?
0: தேவனுடைய வருகைக்காக எப்பொழுதும் நாம் ஆயத்தமா இருக்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவை.
1: We need a wisdom to take care of preparation for the coming of God.
0: மணமாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாது.
1: We don't know when a bridegroom Jesus will come.
0: அதை பிதாவே நிர்ணயிக்கிறார்.
1: Our only father will decide it.
0: அது காலையோ மாலையோ நடுப்பகலோ நடு இரவோ நமக்கு தெரியாது.
1: We don't know whether it is morning or evening or it is mid noon or midnight.
0: அவர் சடுதியாக வருவார்.
1: He will come suddenly.
0: ஒரு திருடன் வருவதை போல வருவார்.
1: He will come like a thief.
0: ஒரு இமைப்பொழுதிலே வந்து நம்மை சந்தித்து நம்மை தம்மோடு எடுத்துக்கொள்வார்.
1: So he will come and meet us in a moment and he will take us along with him.
0: நினையாத நாளிலேயும் நேரத்திலேயும் வரப்போகிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தூங்கினாலும் ஆயத்தத்தோடு நாம் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும்.
1: So when the Lord who comes in an unexpected day in an unexpected time, even if he comes at that moment, we should always sleep with a preparation.
0: தேவனுடைய வருகைக்காய் காத்திருந்து ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள்.
1: So people who are prepared for the coming of God, they are wise people.
0: தங்களுடைய விளக்குகளை எண்ணெயை வைத்திருக்கிறவர்கள்,
1: the people who will have oil in their vessels,
0: இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தப்படுகிறவர்கள்,
1: the people who are prepared for the coming of Jesus,
0: தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள்,
1: the people who sanctify themselves,
0: தங்கள் சேகரிக்க வேண்டியவர்களை சேகரிக்க வைகள்,
1: people who store and gather things that they are supposed to do,
0: செய்ய வேண்டிய கிரியைகளை அவர்கள் தாமதமில்லாமல் செய்கிறவர்கள்,
1: people who do their work without any delay.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக.
1: Let the Lord speak with us today.
0: உங்கள் நித்திரை இன்பமா இருக்க வேண்டுமா?
1: If your sleep ought to be a pleasant one.
0: கர்த்தர் தயவாய் நமக்கு ஒரு ஞானத்தை தருவாராக.
1: May the Lord graciously give us a wisdom.
0: எப்பொழுது இந்த நித்திரை இன்பமாக மாறும்?
1: When our sleep will become a sweet sleep.
0: முதலாவது நான் சொன்னேன்.
1: First I told you.
0: நீங்கள் படுக்கும் பொழுதும் கர்த்தர் என்னை பராமரிப்பார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று தேவனை முழுவதுமாக நம்பி சார்ந்து படுக்க போங்க.
1: So when you sleep, we should sleep with a wisdom, trusting that the Lord will take care of everything.
0: நாளையை குறித்து கவலைப்படாதீங்க.
1: Don't worry about tomorrow.
0: அந்தந்த நாளுடைய பாடு அந்தந்தைக்கு போதும்.
1: So the burden, the care of each day is enough for that day.
0: கவலைப்படுகிறதுனால் ஒரு மலம் கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா?
1: So by worrying, can you add something or can you subtract something?
0: கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க.
1: Just commit to the Lord.
0: நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்.
1: My Lord will take care of tomorrow.
0: இன்றைக்கு இன்றைக்கு கிருபை கொடுத்து நடத்தின கர்த்தர் நாளையும் பார்த்து கொள்வார்.
1: The Lord who gave grace and led me today will also take care of tomorrow.
0: காகங்களை பாருங்க.
1: Look at the fowls.
0: விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேக்கிறது இல்ல, என்ன நிம்மதியா தூங்குது.
1: They don't sow, they don't harvest, they don't store up, but they live peacefully.
0: அதுக்கு தெரியும் கர்த்தரின் தேவைகளை பார்ப்பார்.
1: They knew that my Lord will take care of my needs.
0: நம்முடைய தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவர்.
1: Our God is faithful even today.
0: ஆகவே கர்த்தருடைய பராமரிப்புகளை நீங்கள் முழுவதுமாய் நம்பத்தக்க ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் நித்திரை இன்பமாய் இருக்கும்.
1: Therefore if you have a wisdom to trust that God will take care of everything then your sleep will be a sweet sleep.
0: இரண்டாவது.
1: Second.
0: எப்பொழுது நித்திரை இன்பமாய் இருக்கும் தெரியுமா?
1: When our sleep will be a sweet sleep.
0: என் சத்துரு எங்கே இருக்கிறான் என்று நான் இனங்கண்டு என் சத்துருவோடு நான் படுக்காமல் நான் எச்சரிப்போடு என்னுடைய படுக்கையை நான் ஜாக்கிரதையோடு தூங்குவேனானால் என் எல்லைகளை குறித்து நான் எச்சரிப்போடு தூங்குவேனானால் என் நித்திரை இன்பமாயிருக்கும்.
1: So when I find out my enemy and when I stay with caution and tread with caution regarding my enemy and when I remain in my boundaries then I will sleep with a pleasant sleep.
0: நம்முடைய சத்துருவை நாம் இனங்காண தெரியணும்.
1: So we should be able to find out our enemy.
0: அவர் அழகா இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நண்பர்களா மாறிட முடியாது.
1: Just because they are beautiful they cannot become our friends.
0: அவங்க இன்பமா பேசுறதனால அவங்க நம்முடைய நண்பர்களா மாறிட முடியாது.
1: Just because they speak so sweetly they cannot become our friends.
0: தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய சகவாசங்களிலிருந்து நாம விலகி நாம இருக்க வேண்டிய இடங்களை நாம நம்மை பத்திரப்படுத்திக் கொள்வோமானால் நம்முடைய நித்திரை இன்பமாய் இருக்கும்.
1: We move away from the people who do against the Lord and if we keep ourselves protected from them then our sleep will be a pleasant one.
0: இந்த உலகத்திலிருந்து மாம்சத்தின் காரியங்களிலிருந்து விலகி இருந்து நாம பரிசுத்தத்தோடு படுப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய நித்திரை இன்பமாய் இருக்கும்.
1: If we stay away from this worldly things and worldly lusts and pleasures and if we stay with caution then our sleep will be a pleasant sleep.
0: மூன்றாவது.
1: Third.
0: எப்பொழுது நித்திரை இன்பமாய் இருக்கும்?
1: When our sleep will be a sweet one.
0: எனக்கு ஒரு ஞானம் வேண்டும்.
1: I need a wisdom.
0: நான் விழித்தாலும் தூங்கினாலும்.
1: Though I sleep or awake.
0: நான் நினையாத நேரத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.
1: Our Lord and Savior Jesus is going to come in the time when I don't expect.
0: அவருக்காக நான் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும்.
1: I should always wait and take care of preparation for that.
0: என் சரீரம் தூங்கினாலும் என் ஆத்மா விழித்திருக்க வேண்டும்.
1: Though my body sleeps, my soul should be awake.
0: என் கண்கள் அசந்தாலும் நான் ஆயத்தத்தோடு தூங்க போகணும்.
1: Though my eyes slumber, I should always go to sleep with preparation.
0: ஆண்டவரே, என் தூக்கத்தில் இன்பமாய் தூங்குவதற்கு எனக்கு ஞானம் தா.
1: Lord, give me wisdom that may have a sweet sleep in my sleep, Lord.
0: ஜெபமணுவோம்.
1: Shall we pray?
0: பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our Holy Father, we praise you, Lord.
0: எங்கள் தூக்கம் இன்பமாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய நோக்கம்.
1: Lord, your purpose is that our sleep should be a sweet sleep.
0: அநேக வேளையிலே நாங்கள் பலவிதமான கவலைகளாலும் பலவிதமான பயங்களாலும் எங்கள் உள்ளங்களை நிரப்பி கர்த்தரங்களை பராமரிக்கிறார் என்கிற ஞானமற்றவர்களாய் நாங்கள் இருப்பதினாலே எங்கள் தூக்கத்தை நாங்கள் மிகுந்த துன்பமான இடமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம்.
1: Lord, many times just we fill our hearts with the cares and worries and fears and we don't trust that the Lord will take care of everything. Therefore we make our sleep a very bad sleep, Lord.
0: இன்றைக்கு ஆண்டவரே ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாரும்.
1: Lord, today give us a wisdom, Lord.
0: உம்மை நம்புகிற ஞானத்தை தாரும்.
1: Lord, give us a wisdom to trust you.
0: நீர் எங்களை எல்லா இடங்களையும் எல்லா காரியங்களையும் பராமரி நாங்கள் பாவத்தோடு பாவிகளோடு தேவையற்ற இன்பங்களோடு நாங்கள் தூங்க போகிறோம்.
1: Lord, many times we go to sleep with the sinners and sin and unnecessary things, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை குறித்து நாங்கள் எச்சரிப்பாய் இருக்க கிருபை தா.
1: Lord, give us grace to be very careful about our boundaries.
0: அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும்.
1: Give us that wisdom, Lord.
0: அநேக வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமலே நாங்கள் தூங்க போகிறோம்.
1: Lord, many times we go to sleep without being prepared for your coming, Lord.
0: இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பேசுகிற அடியேனும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தத்தோடு எங்களுடைய வாழ்நாட்களை செலவழிக்க கிருபை தா.
1: Lord, let everyone who is hearing this word and also your servant who is speaking this word, Lord, let us always be prepared for your coming, Father.
0: காலையோ மாலையோ நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை சந்திக்க ஆயத்தமுள்ள புத்திமான்களாய் எங்களை வைத்துக் கொள்ளும்.
1: Lord, make us a wise people, Lord, that we might be prepared to meet you even it might be a morning or evening or night and any time, Lord.
0: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமை.
1: Glorify your name alone, Lord.
0: இயேசுவின் நாமத்தை பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.
2: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

சிந்திப்போம், செயல்படுவோம். மனுஷங்களுக்கும் புத்தகங்களுக்கும் உள்ள உறவை விளக்கிச் சொல்ல முடியாது. சிலருக்கு புத்தகம் தோழமை, சில பேருக்கு அது வழிகாட்டி, சிலருக்கு அது ஒரு சிகிச்சை, இன்னும் சிலருக்கு புத்தகம் மட்டும்தான் உலகம். நிஜ உலகத்தை விட புத்தக உலகத்துக்குள்ள வாழத்தான் அவங்க விரும்புறாங்க. அந்த காலத்துல பலர்கிட்ட கையில பணம் இல்ல, ஆனா புத்தகம் படிக்க நேரமும் விருப்பமும் இருந்துச்சு. மாலை நேரங்கள்ல லைப்ரரிக்கு போனா உட்கார இடம் இருக்காது. இன்னைக்கு பலருக்கு விலைய பற்றி கவலை இல்ல, எந்த புத்தகம்னாலும் வாங்கலாம், ஆனா படிக்க விருப்பம் இல்ல, அதனால நேரம் இல்லைன்னு சாக்கு சொல்றாங்க. ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மனப்போக்கு வந்துட்டது. மனித குல வளர்ச்சியில புத்தகத்தோட பங்கு ரொம்ப அதிகம். வேற எந்த கருவியை விட புத்தகம் வழியாகத்தான் மனிதன் அதிகம் கற்றிருக்கிறான், வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், உலகை மாற்றி இருக்கிறான். ஒவ்வொரு புத்தகமும் வாசிப்பவன உருமாற்றுது, சிறகு முளைக்க வைக்குது, ஒரே நேரத்துல வேறு வேறு காலங்கள்ல பிரவேசிக்கவும் வாழவும் கற்றுத்தருது, வாழ்க்கை மீது பெரும் பிடிப்பை ஏற்படுத்துது. ஜப்பானின் பிரபல எழுத்தாளர் ஹாருக்கி முரகமி எவ்வளவு காலத்துக்கு இலக்கியம் வாசிக்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்படி பதில் சொல்றாரு. உலகம் முழுவதும் 5% பேரே தீவிரமாக புத்தகம் படிப்பவர்கள். அவர்கள் டிவியில் உலகக்கோப்பை போட்டிகளோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ எது நடந்தாலும் புத்தகம் படித்துக்கொண்டே இருப்பார்கள். புத்தகம் படிப்பதே தடை செய்யப்பட்டால் கூட அவர்கள் காட்டுக்குள் சென்று தாங்கள் படித்த புத்தகங்களை நினைவு கொண்டபடியே இருப்பார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தே நான் எழுதுகிறேன். ஒருவேளை இந்த உலகத்துல புத்தகம் படிப்பது தடை செய்யப்பட்டுட்டா என்ன நடக்குங்கிறத ரே பிராட்பரிங்கிறவரு ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற தன்னுடைய நாவல்ல இப்படி எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை மனப்பாடம் செய்து மனதில் நிறுத்தி கொண்டு தானே நடமாடும் புத்தகமாக மாறிவிடுவான். இதை வாசிச்ச உடனே எனக்கு ஒரு கேள்வி மனசுல தோணுது. இந்த உலகத்துல பைபிள் தடை செய்யப்பட்டா நாம என்ன செய்வோம்? ரே பிராட்பரி சொன்னதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். பைபிளை மனப்பாடம் செஞ்சு மனசுல நிறுத்துவோம், நாமே நடமாடும் வேதாகமமா மாறுவோம். இப்பவே வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய ஆரம்பிப்போம். இன்னொரு குட்டி தகவல், பைபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? புத்தகம்.

என்னுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கவே ராஜா நீரைகளுக்கு பதில் கொடுக்கவே என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வனானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தரை அல்லாமல் இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

எங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களே. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற அநேக குடும்பங்களாங்களே, ஹல்லேலூயா, தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோப்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி

ஆவியும் அர்ப்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்துக்க ஜீவன் தந்திக்க வேலை தந்திக்க we fail to God many times we walked away the Lord Jesus we pray that you will bring us back oh God bring us back oh God bring us back oh God ஆண்டவரே எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக.

ஏமாந்து போகிறான். ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தை நாங்கள் காத்திருக்கோம். அன்றுவரை உண்மை நோக்கி உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடைய அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியான

நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக தேவன் ஆளுகை செய்வீராக. தேவன்

அழுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இறங்கி வருவதாக நல்லவங்க ராஜ்யத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. அல்லவரே, ஆயத்தம் இல்லாம இந்த உலகமே கதி என்று சொல்லிட்டு உலகத்தில் அல்லவரே ஹாலலூயா காரியங்களை சுற்றுப்பகளை நாடி தேடி நாங்கள் ஓடாத

ஒவ்வொருவரையும் இப்படி வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த அன்பிற்கு திரும்பி வருவதற்கு bring us back, oh God. Bring us back, oh God, to your presence, oh God. Where we hear your voice, Deva Satata Kekra. Many of us, oh God, have made wrong decisions in our lives because of, hallelujah, the wrong voices, oh God. Tavarana Satagar Naga Ketarada. Hallelujah, over the Kurvatanga. Then I tell you,

bring us back, oh God. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறார். தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற குடும்பத்தாரையும் நண்பர்கள் ஹாலலூயா ஜனங்களை கர்த்தர் திருப்புவியார், திருப்புவியார். ஹாலலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஹாலலூயாயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அது நடக்கப்பாண்டுவே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவ பிர

உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத அந்த சத்தம் என்னன்னா நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம் எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம் உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா வி நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே not the world of God hallelujah we are not looking for the worldly recognition of God but we are looking for the heavenly recognition the master should say well done good and my faithful servant of God we will not be a servant pleasing the men pleasing the world pleasing the people janathirku iniya vaarthigal iniya vasanangala pesi vasigira paduthigira oru ooliyargala naanga janangala illada padiki hallelujah satyathai satyamai bodhikkira vasanathai வசனமாய் போதிக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக ஒவ்வொருவரையும் அஸ்துராயுதங்களாய் எடுத்து பயன்படுத்துவீராக உத்தம ஊழியன்

ஒன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அட்டில் தி ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரங்கள், we are empty vessels. நாங்க சாதாரணமான ஆட்கள் தான். நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது எல்லாவற்றையும் நீர் மாற்றி கூடுகிறவர் அல்லவா? அலலூய, எங்களை பலப்படுத்தும். அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவைகளுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள் That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவர் என்ன அதை மறந்து போகாதபடி Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கைய உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, oh God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can chibika over what you need smugly. தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே.

ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 9. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காத படிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நாம் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகுதியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20 வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொண்டு வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்த நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டார். ஈராம் ராஜாவிற்கு 120 தாலந்து பொன் அனுப்பியிருந்தான். பிடித்த அமைஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் மில்லோவாவையும் எருசலேமின் மதிலையும் ஆப்சோரையும் மெகிதோவாவையும் கேசேரையும் கட்டினான். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாய் கொடுத்திருந்தான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ் பெத்ரோனையும் பாலாத்தையும் வனாந்தர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற வஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனேனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும்
தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினார். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ண கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதி அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீதி இருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவர்களுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேவைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். பார்வோன் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடி வந்தார். அப்பொழுது மில்லோவை கட்டினான். சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள ஏசியோன் கேபேரிலே கப்பல்களை சேவித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்கள் ஆகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோட கூட அனுப்பினான். அவர்கள் ஓபிருக்கு போய் அவ்விடத்தில் இருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை போதகர் ஒருவர் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு மாதத்தினுடைய முதல் வாரத்தில் பிரசங்கிக்க செல்கிற பொழுது, இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சரியாக நடப்பதற்கு ஏற்ற ஒரு தூண்டுகோல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில், அவர்களை தூண்ட வேண்டிய அடிப்படையில் கொஞ்சம் சீரியஸான காரியங்களை பேசுவார். ஆனால் திருச்சபை மக்கள் வந்து அவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாஸ்டர், மாதத்தினுடைய முதல் வாரம், முதல் ஞாயிறு, ஏதோ நாலு வார்த்தை ஆறுதலாக கேட்டுட்டு போகலாம், கருணையாக நாலு வார்த்தை இங்கே பேசுவீங்க, ஒரு நம்பிக்கையாக பேசுன்னு பார்த்தா, முதல் வாரத்திலேயே நீங்கள் எங்களை ரொம்பவும் கடிந்து கொள்கிறீங்க, ரொம்ப கண்டிக்கிறீங்க. மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே இந்த மாதிரி நாங்கள் வந்து டோஸ் வாங்கிட்டு இருந்தா அப்படி எல்லா வாரம் அப்படி ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல அவருடைய பிரசங்கத்தை கொடுத்து அதிருப்தி தெரிவித்தார்கள். அவன் பாஸ்டர் நினைத்தார், சரி முதல் வாரம் அவங்களை கடிந்து கொள்வது சரியாக இல்லை அப்படி சொல்லிட்டு மூணு நாலு வாரங்கள் வந்து ரொம்ப கருணையாக, இனிமையாக, அன்பாக பேசுவார். ஆனால் கடைசி வாரத்தில் சரி இவர்களை கடிந்து கொள்வதிலும் அவசியமாச்சுதே. பைபிளில் வந்து ரெண்டு தீமோத்தேயு நான்காம் அத்தியாயத்தினுடைய இரண்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, மூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதுவானாலும் பேசு, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம எல்லாமே ரொம்பவும் சாஃப்டாக, ஆதரவாக, ஆறுதலாக, தைரியமாக சொல்கிறதோடு மட்டுமில்லை, அவர்களுக்கு கொஞ்சம் அவருடைய தவறுகளை, பாவங்களை, குறைகளை, குற்றங்களை உணரத்தக்க விதமாக கொஞ்சம் கண்டித்தும் பேசுவது கடைசி வாரத்தில் கண்டித்து பேச ஆரம்பித்தார். அந்த திருச்சபையார் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் முதல் வாரம் எவ்வளோ நல்லா பேசுனீங்க, ரெண்டாம் வாரம் எவ்வளோ நல்லா பேசுனீங்க, மூணாம் வாரம் எல்லாம் நல்லா பேசுனீங்க, ஏன் இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஆகிட்டீங்க? மாதம் முழுசும் அவங்கவுங்க எங்களை திட்டுறது, அவங்கவுங்க கடின வார்த்தை பேசுகிறது, அவங்கவுங்க எங்களுக்கு நிறைய விதமான மன வேதனை தர, இந்த மாதிரி நாங்கள் பல விதங்களை சந்தித்து கொண்டு இந்த மாதம் முடிகிற வேளையில் இப்படிப்பட்ட காயங்களோடு வருகிற எங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக ஏதாவது பேசுன்னு பார்த்தா, எங்களை நீங்கள் கடிந்து கொண்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க பாஸ்டர் அவிதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த வாரம்தான் இவர்களுக்கு கடிந்து கொள்ளுதல் பேசுறதுன்னு அவர் போதகருக்கு ஒன்றுமே விளங்கலை. வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படித்தான், நாம் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக கேட்க விரும்புகிறோம். ஏன்னா ஆல்வேஸ் வி ஆர் இன் சம் கைண்ட் ஆஃப் ட்ரபுள்ஸ். எல்லா மனுஷனுக்கும் ஒரு விதமாக நெருக்கடி இருக்கிற அப்படின்னால சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நல்ல வார்த்தையை கேட்கணும் அப்படி விரும்புவாங்க. தப்பித்தவறி இப்போ எல்லாருமே, எல்லா கிறிஸ்தவ போதர்களும் நல்ல வார்த்தை தான் காலையில் பேசுகிறாங்க. யாராவது ஒருவர் தங்களுடைய தவறுகளை, குறைகளை உணர்வு விதமாக கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டா அது இவர்களுக்கு ரொம்ப அபசகுணம் மாதிரி இருக்கும். காலையில் போயிட்டு இருந்தால் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்போ காலையில் ரொம்பவும் ஆறுதலாக கேட்க விரும்புவாங்க. சரி சாயங்காலம் வந்தால் பகல் முழுதும் எவ்வளவோ கடினமான சூழல்களெல்லாம் சந்தித்து, எவ்வளவோ வருத்தமான சூழலை சந்தித்து, பலவிதமான மனிதர்களை சந்தித்து, பலவிதமான வார்த்தைகள் கேட்டு வரும். இந்த மாலை வேளையிலேயாவது, இந்த இரவு வேளையிலேயாவது ஒரு நல்ல வார்த்தையை கேட்டு தூங்க போகலன்னா இது என்னடா பிரசங்கம் பண்ணுறா இருந்தால் அப்போது கடினமாக பேசுகிறாரு அவிதமாக நினைப்பாங்க. அப்போ எப்போவுமே வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரிப்பட்ட வார்த்தைகள், அதனால தான் இந்த கேலண்டர்லாம் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த அதாவது வசன கேலண்டர், இந்த வசன கேலண்டர் போடுற பிரசுகாரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் ஆறுதலான வசனம் தான் போடுவாங்க. என்றைக்குமே நமக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு நல்லது நடக்க போகுது. பைபிளில் எவ்வளோ வசனம் இருக்குது, சீர்திருத்தலுக்காக, பரிசுத்தமாகதலுக்காக, நம்ம தவறுகளை உணர்தலுக்காக, திருத்தலுக்காக, நல்லது சிற அதில் விட்டுருவாங்க. இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, நல்லது நடக்க போகிறது என்ற அர்த்தத்தை கொடுக்குற வசனம் தெரிந்து விடும். ஏன்னா நம்ம ஆளுகள் வந்து வெளியே போகிறவங்கள அந்த கேலண்டர் ஒரு வசனம் பார்த்துட்டு போகிற பார்க்குறவங்க ஒரு நல்ல வசனமாக கிடைக்கணும். அருமையானவர்களே, கருணையாகவும் பேசுவதை கேட்டு பழக வேண்டும், கடிந்து கொள்ளுதலையும் கேட்டு பழக வேண்டும். நீதிமொழி 13 மத்தேயத்தினுடைய 18 வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறான், புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லெச்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவரோ கனமடைவான். புத்திமதிகளை வெறுக்கிறவனுக்கு

பிச்சை உரம், தரித்திரம் உரம். ஆமோசிக்குதரசு புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாஸ்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், ஒலிமுக வாசலில் கடிந்து கொள்ளுகிறோனே அவர்கள் வெறுக்கிறார்கள். கடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றல்ல, கருணையாகவும் கர்த்தருடைய ஊழியர் பேசணும், அன்பாகவும் பேசணும், தாழ்மையாகவும் பேசணும், தட்டி கொடுத்தும் பேசணும், நம்பிக்கை விட்டும் விதமாக பேசணும். அதே இதில் கடிந்து கொண்டு பேச வேண்டியது அவசியம். எனவே தான் தீமோத்தை எழுதுகிற பொழுது, நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு, அவ்விதமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். ஆ, மருமையானவளே, எப்பொழுதும் இனிப்பே சாப்பிட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னால் நமக்கு சர்க்கரை நோய் தான் நிச்சயம் வந்துடும். எல்லாம் வேணும். அதுபோல் கடிந்து கொள்ளுதலுக்கு பின்னால் இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கண் காணும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஏன்னா எல்லோரும் நம்மை பார்த்து நன்றாக இருக்கணும்னு சொல்லுகிறத நாம் விரும்புவோம். அதனால தான் அவங்களும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டுகிற பொழுதுதான், தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுதுதான் சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே தான் ஆண்டவர் அதை செய்கிறார். ஆமருமையுள்ள கருணையுள்ள வார்த்தைகளையும் விரும்புவோம், கடிந்து கொள்ளுதலையும் விரும்புவோம். அங்குதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சரி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே தலைப்பாக மேலாவாய், அதற்கான ஜீவ வார்த்தை உபாகமம் 28:14, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை குறித்து என்ன விரும்புகிறார்? நீங்கள் தலையாக வேண்டும் என்பதும் மேலாக செழித்தோங்க வேண்டும் என்பதுமே அவருடைய பிரியமாக இருக்கிறது. ஆகவேதான் நீ வாளாக்காமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுகிறார். ஒருவரும் வாளாக விரும்புவது இல்லை. தோல்வியை யாருடைய உள்ளம்தான் விரும்பும்? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இயற்கையாகவே மற்றவர்களால் பாராட்டப்படுகிற உன்னத நிலையை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. ஆகவேதான் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். கர்த்தர் ஜாரை வழி நடத்துகிறாரோ அவர்கள் நிச்சயமாகவே உயர்ந்திருப்பார்கள், வாளாகாமல் தலையாவார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி பிறப்பானினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று உபாகமம் 32:13 காணலாம். ஜோசேப்பை பாருங்கள், அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். கர்த்தரோ அவனை எகிப்து முழுவதற்கும் அதிகாரியாக்கினார். தன்னை உயர்த்தின கர்த்தரை ஜோசேப்பு மறந்து விடவில்லை. தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று சொன்னார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடைய உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று 1 Samuel 2:8 காணலாம். தாவீதின் உயர்வை பாருங்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அவரை கர்த்தர் சவுலின் குடும்பத்தாருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி முழு இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தையும் கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று 2 Samuel காணலாம். தேவ பிள்ளைகளே, தானியேலை பாருங்கள். பாபிலோன் சிறையிருப்பிலே நெபுகாத்நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போன அவரை கர்த்தர் மிகவும் உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். உங்கள் நினைவுக்காக, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய ஜாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று ஏசாயா 58:14 காணலாம். ஆமென். பந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் பலனடைய, நீங்கள் உணர்வடைய, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்க, உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய தேவ செய்திகளையும் தேவனுடைய இனிமையான பாடல்களையும் உயிருள்ள ஜீவ சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நீரே பார்த்திர, நீர் ஒருவரே பார்த்திர தகப்பன். ஜீசஸ்.

சிறு மந்தையே, நீ பயப்படாதே, சியோனிலே மகிழ்ந்து களி கூறு. தேவ ராஜ்யத்தையே தேவன் நமக்கு பரிசாக தந்துவிட்டார். தேவ ராஜ்யம் அது நமக்குள்ளே இருக்கிறது. இது இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாடலை கேட்போமா?

0: இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஜெயம் என்கிற தலைப்பில் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் இதோ.
1: நீங்கள் உங்கள் வேதங்களை கொண்டு வந்திருப்பீர்களே, ஆனால் என்னோடு கூட கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்திற்கு திருப்பிக் கொள்வீர்களா?
2: Look at the 15th chapter.
1: 15th அத்தியாயம்.
2: And we look at verse 57.
1: 57th வசனம்.
2: Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
2: I will read that verse again because that is the text of this evening talk.
1: இந்த வசனம்தான் நான் இன்று தியானிக்கின்ற செய்தியினுடைய மைய வசனமாக இருக்கின்றபடியினால் நான் இதனை மீண்டும் வாசிக்கின்றேன்.
2: Thanks be to God who gives us victory through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
2: We are living in a world of defeats.
1: நாம் தோல்விகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2: There are defeats in personal life.
1: தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்விகள்.
2: There are defeats in family life.
1: குடும்ப வாழ்க்கையிலே தோல்விகள்.
2: There are defeats in public life.
1: சமுதாய வாழ்வில தோல்விகள்.
2: And there are defeats innumerable in ministerial life.
1: ஊழிய வாழ்விலே எண்ணிறந்த தோல்விகள்.
2: Unless we are victorious with him and without, we have nothing to offer to this sick world.
1: இந்த ஒரு சூழ்நிலையிலே உள்ளும் புறம்பும் நாம் வெற்றியாளர்களாய் காணப்படாவிட்டால் இந்த உலகிற்கென்று கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவும் இல்லை.
2: Most of us want to live a totally committed Christian life.
1: நம்மிலே அநேகர் ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
2: We try for one month or one year but we soon quit and give up because we are not able to make it.
1: இந்த முயற்சியை ஒரு மாதம் தொடர்கின்றோம், ஒரு வருடம் பல்லை கடித்துக்கொண்டு முயற்சிக்கின்றோம், ஆனால் அது கடினமாக இருக்கின்றபடியினாலே இது ஒத்து வராது என்று சொல்லி ஒதுங்கி விடுகின்றோம்.
2: And then we give up. Everybody else looks at us with a dismay as if we are backslidden.
1: இப்படி நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற நிலையை பார்த்து எல்லாருமே இவன் பின்வாங்கி விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏளன பார்வையிலே நம்மை நோக்குகின்றார்கள்.
2: We try again but we fail miserably.
1: மீண்டுமாய் முயற்சிக்கின்றோம், ஆனால் மீண்டுமாய் தவறி விடுகின்றோம்.
2: So we begin to wonder whether continuous victory is ever possible for a Christian.
1: இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்தேச்சியான வெற்றி என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு சாத்தியமா என்கிற கேள்வி கூட நம்முடைய மனதிலே தோன்றுகின்றது.
2: And also because we are coming to the end of the end time, the devil is more furious than ever because he knows that he has got a very little time.
1: அது மட்டுமல்ல, கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்திருக்கின்றதான பிசாசானவன் முன் எப்பொழுதையும் விட இப்பொழுது மிகுந்த சீற்றத்தோடு கூட நம்மை சுற்றி வருகின்றார்.
2: Temptations are more.
1: சோதனைகள் அதிகமாக இருக்கின்றன.
2: The devil is more furious than ever.
1: பிசாசு முன்பிருந்ததை விட

0: அல்லது அதிக சீற்றத்தோடு
1: காணப்படுகின்றன.
0: நம்முடைய வாழ்விலே நம்மை அனுதினமும் நெருக்கின்றதான நெருக்கடிகளும் நிர்பந்தங்களும் ஏராளம்.
1: எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி வொர்க்கிங் அகைன்ஸ்ட் அஸ்.
0: இப்படி எல்லாமே நமக்கு விரோதமாக எதிராக காணப்படுகின்றன.
1: இட் இஸ் டிப்ரெசிங் அஸ்.
0: இது நம்மை சோர்வடைய செய்கின்றது.
1: இட் டிஸ்கரேஜஸ் அஸ்.
0: நம்மை மனம் தளர செய்கிறது.
1: அண்ட் ஃபைனலி வி ஃபீல் தட் டிஃபீட் இஸ் தி லாட் ஃபார் அவர் கிறிஸ்டியன் லைஃப்.
0: இறுதியிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? தோல்விதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பதில் என்று.
1: தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் லை ஆஃப் தி டெவில்.
0: ஆனால் இது பிசாசினுடைய ஒரு பச்சை பொய்.
1: பிகாஸ் தி பைபிள் சேஸ் காட் கிவ்ஸ் அஸ் விக்டரி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல்வேஸ் இன் ஆல் பிளேசஸ்.
0: ஏனென்றால் வேதம் திட்டவட்டமாக சொல்கின்றது, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி மேலே வெற்றி தருகின்றார்.
1: பட் தட் விக்டரி இஸ் நாட் பை ஆர்செல்வ்ஸ், பட் தட் விக்டரி இஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். லெட் மீ அண்டர்லைன் தட் ஃப்ரேஸ், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட்.
0: ஆனால் இந்த வெற்றியானது நம்மால் கிட்டுவது கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. நான் மீண்டும் அழுத்தி சொல்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த ஜெயமும் வெற்றியும் நமக்கு கிட்டுகிறது.
1: In other words, that is the secret of victory.
0: வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் இந்த வெற்றிக்கான ரகசியம் அதுதான்.
1: It is not thanks be to God who gives us victory.
0: ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்தபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் என்பதல்ல.
1: But thanks be to God who gives us victory through Jesus Christ. Underline that. Through Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதுதான் அந்த இடத்திலே நாம் கண்ணுட வேண்டியதான முக்கிய சத்தியம்.
1: So today I am going to explain to you what it means to experience victory through Jesus Christ.
0: ஆகையால் இந்த மாலை பொழுதிலே உங்களோடு கூட நான் விளக்க விரும்புவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுதந்திரிக்கக்கூடிய இந்த வெற்றியின் ரகசியம் என்ன?
1: Is it just to say the name of the Lord Jesus Christ, that is a strong tower for me? Is it just to have a prayer in the name of Jesus and leave it at that? What exactly it means when we say victory through Jesus Christ?
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அடிக்கடி சொல்வதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமமே பலத்த துருகம் என்று பறைசாற்றுவதோ, இயேசுவின் பெயராலே ஜெபிப்பதோ, இப்படி சொல்வதுதான் வெற்றிக்கு ரகசியம் என்று நான் சொல்கின்றேனோ?
1: No, it is much more than that.
0: அதுவல்ல, அதிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகின்றேன்.
1: There are at least seven aspects of this truth of victory through Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான இந்த வெற்றிக்கு ஏழு அடிப்படையான காரியங்கள் இருக்கின்றன.
1: I am going to explain them to you during the next 1 hour and 15 minutes before me.
0: எனக்கு எதிரிருக்கின்றதான 1 மணி நேரம் 15 மணித்துளிகளிலே இந்த ஏழு குறிப்புகளை உங்களுக்கு முன் விளக்க பிரியப்படுகின்றேன்.
1: What does it mean when we say victory through Jesus Christ?
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கின்ற ஜெயம் என்று நாம் சொல்வதனாலே விளங்கிக்கொள்ள என்ன?
1: Number one,
0: முதலாவது,
1: it is victory through the example of Jesus Christ.
0: ஆண்டவருடைய வாழ்வு முறையின் மூலமாய் கிட்டுகின்ற வெற்றி.
1: It is through the life pattern of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு முறையிலிருந்து கிடைக்கின்றதான வெற்றி.
1: It is a victory by a study through observation.
0: அவருடைய வாழ்க்கையை நன்றாக நோக்கி பார்ப்பதன் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான ஜெயம்.
1: Because no one was tempted as Jesus was tempted.
0: இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டது போல ஒருவரும் ஒரு காலம் சோதிக்கப்பட்டதில்லை.
1: The devil was after Jesus Christ from Bethlehem to Calvary.
0: பெத்லகேம் துவக்கி கல்வாரி முடிய அவரை பின்பற்றியே பிசாசானவன் தொடர்ந்து வந்தான்.
1: The Bible says,
0: வேதம் சொல்கிறது,
1: He was tempted like us in all points. Let me emphasize, He was tempted like me and you and like all of us in all points. Nothing exempted.
0: நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட நபராக, எல்லா காரியங்களிலும் நம்மை போல உங்களையும் என்னையும் போல சோதிக்கப்பட்ட ஒரு நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாளிலே காணப்பட்டார்.
1: There is one young man sitting here and there is one young woman sitting here wondering whether Jesus would have gone through the kind of temptations that you are going through. Yes, Jesus had the same temptation.
0: இங்கே உட்கார்ந்திருக்கிறதான ஒரு வாலிபன், அங்கே உட்கார்ந்திருக்கிறதான ஒரு வாலிபன் வாலிபன் இப்படியாய் மனதிலே நினைக்கக்கூடும், என்னுடைய வாலிப பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்க கூடுமோ? நான் சொல்கிறேன், நிச்சயமாய் அவர் அந்த சோதனையும் கூட கடந்து வரத்தான் செய்தார்.
1: But how could he overcome the temptation?
0: இந்த சோதனையை அவர் எப்படி மேற்கொண்டார்?
1: There were many secrets, but I want to just briefly mention three of them.
0: அநேக ரகசியங்கள் இதற்கு உண்டு, ஆனால் இதிலே முக்கியமாக மூன்றை மட்டும் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன்.
1: Number one, he was totally surrendered to the authority of his father.
0: முதலாவது, ஆண்டவர் தம்முடைய வானக தந்தையினுடைய திரு சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தார்.
1: In his farewell address, when he came to earth leaving eternity,
0: தன்னுடைய விண்ணரசிலிருந்து இந்த பூவுலகத்திற்கு வரும் பொழுது, கடைசியாக அவர்களுக்கு வழி அனுப்பும் பொழுது சொன்னதான உரையிலே அவர் இப்படியாய் குறிப்பிட்டார்.
1: Behold, I come to do your will, O my God.
0: பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இதோ நான் வருகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவதற்காக
1: வருகின்றேன்.
0: அந்த அர்ப்பணத்தில் நின்று ஒரு பொழுதும் அவர் கீழே இறங்கி வரவே
1: எவ்ரி ஸ்டெப் அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப் திஸ் வாஸ் வெரி ஈஸிலி அப்சர்வபிள்.
0: அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த காரியத்தை நாம் மிக தெளிவாக கண்ணுற முடியும்.
1: Once a military official came to Jesus Christ.
0: ஒரு நாளிலே ஒரு ராணுவ அதிகாரி ஆண்டவரை சந்திக்கும்படியாய் வந்தார்.
1: His servant was sick and he beseeched the Lord Jesus Christ for a healing ministry.
0: அவருடைய வேலைக்காரன் சுகவீனமா இருந்தபடியினாலே அவருக்கு ஒரு குணமாக்குதலை தரும்படியாக குணமளிக்கும் அற்புதநாதரிடம் அவன் வேண்டி நின்றான்.
1: And Jesus said, I will come and heal him.
0: அப்பொழுது அருளாளர் சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன்.
1: But this man said, there is no need for you to come to my house.
0: அப்பொழுது இந்த அதிகாரி சொன்னான், ஐயா, நீ எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை.
1: I am a military official.
0: நான் ஒரு ராணுவ அதிகாரி.
1: I am under authority.
0: நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன்.
1: One man to come, he comes.
0: ஒருவனை வா என்றால் வருகின்றார்.
1: I say go, he goes.
0: ஒருவனை போ என்றால் போகின்றார்.
1: I say do this and he does it.
0: இதை செய் என்றால் செய்கின்றார்.
1: I am under authority, I exercise authority.
0: நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கின்றேன், இந்த அதிகாரத்தை நான்
1: செயல்படுத்துகிறேன். You are under authority of the father.
0: நீங்களும் கூட பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுகின்றீர்கள்.
1: So speak the word of command and the devil will leave.
0: அதே அதிகாரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக பிசாசு அதனை கண்டு நடுங்குவார்.
1: What did Jesus say?
0: அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்?
1: I have not seen such a faith even in Israel.
0: இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் ஒரு காலம் காணவில்லை என்று அவர் சொன்னார்.
1: So when you are under the authority of God, the devil will come under your authority.
0: இப்படியாக பிதாவினுடைய அதிகாரத்தின் கீழ் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் பிசாசு நடுநடுங்குவான்.
1: The devil cannot disobey a man who cannot disobey God.
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு பிசாசால் கீழ்ப்படியாக இருக்க முடியாது. நான் மீண்டும் இதனை
1: சொல்கின்றேன்,
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றதான ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க பிசாசால் முடியவே முடியாது. ஆகையால் தான் யாக்கோபின் நிருபத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம், தேவனுக்கு
1: கீழ்ப்படிந்திருங்கள்,
0: எதிர்த்து
1: நில்லுங்கள்,
0: அவன் உங்களை விட்டு ஓடோடி போவான். நம்மிலே அநேகர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றோம், ஆனால் ஆண்டவருக்கு அடிபணிய
1: மறுக்கின்றோம்.
0: பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கின்றீர்களோ, அவருக்கு எந்த அளவுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு பிசாசானவன் மேலே நீங்கள் அதிகாரத்தை தைரியமாய் செலுத்த முடியும்.
1: Not only that, Jesus was always vigilant in prayer.
0: இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே எப்பொழுதும் விழிப்புணர்வு உடையவராய் இருந்தார்.
1: Satan strikes us when we are least expecting the attack.
0: நாம் முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் தான் பிசாசு நம்மை கீழே சாய்க்க முயற்சிப்பார்.
1: That is always a military strategy.
0: இதுதான் பிசாசுனுடைய ஒரு ராணுவ தந்திரம்.
1: That's why Jesus said, be watchful always because you don't know when temptation will knock the door of your life.
0: ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், சோதனை எப்பொழுதும் உங்களுடைய கதவை தட்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கின்ற வழியினாலே எப்பொழுதும் விழித்திருங்கள்.
1: We may have a willing spirit, but we should realize we have a weak flesh.
0: நாம் உற்சாகமான ஆவி உடையவர்களாய் இருப்பது உண்மையா இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் இருப்பதோ மாம்சமான பலவீனமான மாம்சம் தானே.
1: So that weak flesh must be strengthened to cooperate with the willing spirit by vigilant prayer.
0: இந்த பலவீனமான உடல் உற்சாகமான ஆவியோடு கூட இணைந்து செயல்படும்படியாக விழிப்புள்ள ஜபம் மிக மிக அத்தியாவசியமாகிறது.
1: The devil is a very good looking personality.
0: பிசாசு ரொம்ப ரொம்ப கவர்ச்சியானவன் பாருங்க.
1: He is always very attractive.
0: அவன் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமானவன்.
1: He comes from the most unexpected person and at the most unexpected place and at the most unexpected time.
0: எதிர்பாராத சூழ்நிலையிலே எதிர்பாராத நபர் மூலமாக எதிர்பாராத இடத்திலே அவன் காட்சியளிப்பான்.
1: You can have the spiritual sensitivity sharpened only by vigilant and watchful prayer.
0: அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு கூர்மையான உள் உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படையானது விழிப்புணர்வோடு கூடிய விண்ணப்பமே.
1: Thirdly, you should read through the Gospels as often as possible.
0: மூன்றாவதாக நற்செய்தி நூல்களை இங்கும் அங்கும் அடிக்கடியாக திரும்ப திரும்ப நாம் வாசிக்க வேண்டும்.
1: Matthew to Mark, Mark to Luke, Luke to John, John back to Matthew. You should keep on touring in the four Gospels.
0: மத்தேயிலிருந்து மார்க்கு, மார்க்கிலிருந்து லூக்கா, லூக்காவிலிருந்து யோவான், யோவானிலிருந்து திரும்பவும் மத்தேயை இப்படியாக சுற்றி சுற்றி வட்டமடித்து இந்த நற்செய்தி நூல்களை நாம் கரைத்து குடிக்க வேண்டும்.
1: If you want to have a good picture about a building, you need to take photographs from four directions.
0: ஒரு கட்டிடத்தினுடைய முழு தோற்றத்தையும் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய நாலா பக்கத்திலும் நின்று நாம் அதனை பார்க்க வேண்டும்.
1: So we have four Gospels to give us a four dimensional views of the person of Jesus Christ.
0: அவனமாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிணமிக்கும் தோற்றத்தை நமக்கு விளக்குவதற்கு நான்கு அற்புதமான நூல்கள் உண்டு.
1: So we need to read through these Gospels again and again and never think that we know all these stories.
0: ஆகவே இந்த ஆண்டவருடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் திரும்ப திரும்ப இந்த நற்செய்தி நூல்களை நாம் சுற்றி சுற்றி வாசிக்க வேண்டும்.
1: How did Jesus respond to that kind of a rebuke?
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்வதற்கு எப்படி திருப்பி மறுமொழி கொடுத்தார்?
1: How did he answer that kind of a question?
0: எப்படிப்பட்ட ஒரு பதிலை அப்படிப்பட்ட ஒரு வினாவிற்கு அவர் தந்தார்?
1: How did he patiently tolerate that kind of a behavior?
0: எப்படி மிகவும் பொறுமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை கையாண்டார்?
1: So all these things we should learn.
0: இவைகளையெல்லாம் நாம் திருவசனத்தின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: What would Jesus do in a similar situation?
0: இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பார்?
1: Would he have talked like this?
0: இப்படி அவர் நினைத்திருப்பாரோ?
1: Would he have spoken like this?
0: இப்படி அவர் பேசியிருப்பாரோ?
1: Would he have done like this?
0: இப்படி அவர் செயல்பட்டிருப்பாரோ?
1: Would he have reacted like this?
0: இப்படியாக மறு காரியம் செய்திருப்பாரோ?
1: These questions when you self generate them, the answer you get from the Holy Bible, that gives you a support for your effort to live victoriously.
0: ஜெயமாக வாழ்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியிலே நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது திருவசனம் உங்களுக்கு என்ன பதில்களை கொடுக்கின்றதோ அந்த பதில்களை வைத்து நீங்கள் முன்னேறி செல்லலாம்.
1: So the first aspect of victory through Christ is by observing the lifestyle of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிட்டுகின்றதான வெற்றியிலே முதலாவது நாம் தியானிக்க வேண்டியதான காரியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு முறையின் மூலம் கிட்டுகின்ற ஜெயம்.
1: Secondly, through the blood of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்ற இரண்டாம் வெற்றி, வெற்றிக்கான இரண்டாவது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தத்தின் மூலம் கிட்டுகின்றதான வெற்றி.
1: Satan trembles at the very sight and mention of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உச்சரிக்கிற மாத்திரத்தில்தானே அந்த இடத்தில்தானே பிசாசானவன் நடுங்குகின்றான்.
1: He may be very ferocious.
0: அவன் மிகவும் சீற்றத்தோடு உள்ளவனாய் காணப்படலாம்.
1: He may be very violent.
0: அவன் மிகவும் வன்முறையோடு செயல்படுகிறவனாய் இருக்கலாம்.
1: The moment he sees a scarlet thread hanging from the rooftop, he simply bypasses you.
0: ஆனால் கோட்டையின் மேலிருந்து தொங்குகின்றதான சிவப்பு நிற நூலை பார்க்கும் பொழுது அவன் பயந்து பதுங்கி ஓடோடி போய்விடுகிறான்.
1: The blood of Jesus Christ is the final argument. There is no further argument beyond. Hallelujah. The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே முடிவான முற்றுப்புள்ளியான ஒரு காரியமாயிருக்கின்றது. இதற்கு தாண்டி செல்லக்கூடியதான ஒரு நிலை பிசாசினிடத்திலே இல்லை.
1: What is the name of the evil one? What is the name of Satan? What is the name of the devil?
0: பிசாசு சாத்தான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதனுடைய பெயர் என்ன?
1: What is his master work all the time?
0: அவன் எப்பொழுதும் செய்கின்றதான மிக முக்கியமான காரியம் என்ன?
1: Day in and day out, he constantly hates accusing God's people.
0: தேவனுடைய மக்களை எப்பொழுதும் இடைவிடாமல் குற்றம் சாட்டுவதுதான் அவனுடைய வேலை.
1: Whether God speaks to you or not, the devil speaks to you every day.
0: கடவுள் உங்களோடு பேசுகின்றாரோ இல்லையோ தினசரி உங்களோடு அளவலாகின்ற நபர் பிசாசுதான்.
1: I don't know about you, I am talking about myself.
0: உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, என்னை குறித்து நான் சொல்கின்றேன்.
1: Whether God speaks to me daily or not, the devil speaks to me daily.
0: அனுதினமும் ஆண்டவர் என்னோடு பேசுகின்றாரோ இல்லையோ பிசாசானவன் அனுதினம் என்னோடு பேசுவதற்கு தவறுவதே இல்லை.
1: Keeps on condemning me.
0: எப்பொழுது பார்த்தாலும் என்னை அவன் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கின்றான்.
1: Keeps on accusing me.
0: எப்பொழுது பார்த்தாலும் என்னை அவன் குறை கண்டுகொண்டே இருக்கின்றான்.
1: Keeps on discouraging me.
0: எப்பொழுது பார்த்தாலும் என்னை சோர்வடை செய்து கொண்டே இருக்கின்றான்.
1: Keeps on distracting me.
0: எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய எண்ணங்களை சிதறடித்துக் கொண்டே அவன் இருக்கின்றான்.
1: My Bible says,
0: என் வேதம் சொல்கிறது,
1: one who is accusing God's people day and night, they overcame him by the blood of the Lamb.
0: இப்படியாய் அனுதினமும் இறை மக்களை குற்றம் சாட்டுகின்றதான பிசாசானவனை அவர்கள் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மேற்கொண்டார்கள் என்று.
1: No other arguer, you argue him, he will counter argue. You give him an answer, he will give another answer. So the only way to stop the attacks of the devil is by getting ourselves into the refuge of Emmanuel's blood.
0: பிசாசானவன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிற்கு நீங்கள் பதில் சொல்ல முற்படுவீர்களே, ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற பதிலுக்கு விவாதமாக இன்னொரு காரியத்தை அவன் சொல்லுவான். இப்படி அவன் சொல்லுகின்றதான அல்லது தொடுக்கின்றதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் காண்பது என்பது முடியவே முடியாத ஒரு காரியமானால் நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலத்த துருகம் ஒன்று உண்டு என்றால் அது இம்மானுவேலினுடைய ரத்த கோட்டை தான்.
1: You are under the blood of Jesus Christ. Who, I ask, who can condemn you?
0: ரத்த கோட்டைக்குள் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
1: The devil did not die for me.
0: பிசாசு எனக்காக மரிக்கவில்லை.
1: The devil did not shed his blood for me.
0: பிசாசு தன்னுடைய ரத்தத்தை எனக்காக சிந்தவில்லை.
1: It is Christ who both died and rose again for me.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்காக ரத்தம் சிந்தி மரணத்தினின்று உயிரோடு எழுந்தார்.
1: My Bible says,
0: என் வேதம் சொல்கிறது,
1: blood of Jesus Christ keeps cleansing me from all sin.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்தம் பண்ணும்.
1: I know the message, I know the gospel that is prevalent all over Nazareth.
0: நாசரேத்தில் இருக்கின்றதான எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்ற நற்செய்தியை குறித்து நான் அறிந்திருக்கின்றேன்.
1: The gospel that is preached in Nazareth is a negative gospel.
0: நாசரேத்திலே பரிசாற்றப்படுகின்றதான நற்செய்தியானது எதிர்மறையான ஒரு சத்தியமாகும்.
1: It is not a biblical message.
0: அது ஒரு வேத சத்தியம் அல்ல.
1: It is discouraging people.
0: அது மக்களை சோர்வடை செய்கிறது.
1: Condemning people.
0: அது மக்களை குற்றம் சாட்டுகிறது.
1: It is a gospel that is preached by so-called self-righteous people.
0: சுயநீதிக்காரர்களாய் பறைசாற்றப்படுகின்றதான வேதத்திற்கு முரணான சத்தியம் அது.
1: I am not speaking without knowledge.
0: நான் இதனை அறியாமல் பேசுகிறேன் என்று எண்ணாதிருங்கள்.
1: I read the magazines from this place.
0: இந்த பகுதியிலிருந்து வெளிவருகின்றதான அநேக பத்திரிகைகளை நான் வாசிக்கிறேன்.
1: I listen to what people say from this area.
0: இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் சொல்லுகின்றதான காரியத்தை நான் கவனமாய் கேட்கின்றேன்.
1: Negative message.
0: அது ஒரு எதிர்மறையான சத்தியம்.
1: That is not a pure gospel of Jesus Christ.
0: அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷம் அல்ல.
1: That is a pure gospel of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷம் என்பது என்ன?
1: We are saved by the grace of the Lord Jesus Christ.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம்
1: ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are not saved by works.
0: நாம் கிரியைகளினால் அல்ல.
1: We are not saved by works.
0: நாம் நம்முடைய செயல்களினால் அல்ல.
1: We are saved by the sheer and the pure grace of God.
0: பூரணமான உண்மையான தேவனுடைய கிருபையினால் மட்டுமே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம்.
1: Just shall live by faith.
0: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
1: Not by anything else, but by faith the just shall live.
0: மற்ற எதுவினாலும் அல்ல, விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான்.
1: By faith on the shed blood of Jesus Christ.
0: சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே மனிதன் பிழைப்பான்.
1: By faith on the finished work of Jesus on Calvary's cruel cross.
0: கல்வாரியின் கொடூர சிலுவையிலே ஆண்டவர் சிந்தின ரத்தத்தின் பேரில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் மீட்கப்படுகின்றோம்.
1: If you confess your sins, you are free forever.
0: நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டிருப்பது உண்மையானால் நிச்சயமாகவே என்றென்றைக்கும் விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள்.
1: No sin on your account.
0: உங்களுடைய கணக்கிலே எந்த ஒரு பாவமும் இல்லை.
1: Where has God thrown your sins?
0: ஆண்டவர் இந்த பாவங்களை எங்கே தூக்கி வீசினார்?
1: He has removed them as the clouds of the sky.
0: வானத்தில் காணப்படுகின்ற மேக கூட்டங்கள் அகன்று போவது போல அவர் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றி போட்டார்.
1: He has thrown your sins behind his back.
0: அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னதாக தூக்கி எறிந்து விட்டார்.
1: He has separated your sins as far as the east is from the west.
0: மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கியுள்ளார்.
1: He has sunk your sins into the depths of the sea.
0: ஆழத்திலே சமுத்திரத்தின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தூக்கி வீசிவிட்டார்.
1: The heights,
0: உயரம்,
1: the width,
0: அகலம்,
1: the length,
0: நீளம்,
1: and the depth, all are slow.
0: தேவனுடைய நான்கு பரிமாண அன்பு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது.
1: It is in that love you should revel every day. You should rejoice every day.
0: இந்த விதமான நான்கு பரிமாண தேவனுடைய அனந்த அன்பில் தான் நீங்கள் அனுதினமும் அகமகிழ்ந்து கழிகூட வேண்டும்.
1: Don't depend upon your feelings.
0: உங்களுடைய உணர்வுகளின் மேல் ஒருபோதும் சார்ந்திராதிருங்கள்.
1: Dear friends of Nazareth, I am speaking this truth with a lot of compulsion and passion because I know what your problem is.
0: நாசரேத்து நண்பர்களே, என்னுடைய மனதிலே மிகுந்த பாரத்தோடும் உங்கள் பேரில் உள்ள கரிசனையோடும் இதைகளை நான் சொல்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும்.
1: You are depending on your feelings.
0: உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சார்ந்திருக்கின்றீர்கள்.
1: Today you feel like getting saved.
0: இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டது போல ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது.
1: Tomorrow you feel like getting lost.
0: நாளைய தினத்திலே அந்த ரட்சிப்பு எங்கேயோ போய்விட்டது போன்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு காணப்படுகிறது.
1: Tomorrow you feel as if you are dead.
0: நாளை மறுநாள் முற்றிலுமாய் செத்து போன நிலையிலே நீங்கள் உணர்கின்றீர்கள்.
1: You are depending on your feelings.
0: இப்படி உங்களுடைய உணர்ச்சிகளையே நீங்கள் தழுவி இருக்கின்றீர்கள்.
1: Feelings change.
0: உணர்ச்சிகள் மாறுகின்றன.
1: Feelings fluctuate.
0: உணர்வுகள் மாறி மாறி அவைகள் எகிர்கின்றன.
1: Our salvation does not depend on feelings.
0: ஆனால் நம்முடைய ரட்சிப்போ இந்த உணர்ச்சிகளை சார்ந்து அல்ல.
1: Our salvation depends on the fact of the finished work of Christ.
0: கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கின்றதான அந்த உண்மையை விசுவாசிப்பதிலேயே நம்முடைய ரட்சிப்பு நிலைநிற்கிறது.
1: That never changes.
0: அது ஒருபோதும் மாறுவதில்லை.
1: I passed pre-university class in the first class when I was in Nazareth.
0: நாசரேத்திலே இருக்கும் பொழுது நான் புகுமுக வகுப்பிலே நான் வெற்றியடைந்தேன்.
1: First class.
0: முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன்.
1: I had another friend who also got first class.
0: என்னுடைய இன்னொரு நண்பரும் கூட இப்படியாக முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றார்.
1: When I saw my number in the first class, I jumped to the roof.
0: நான் என்னுடைய எண்ணை அந்த தேர்ச்சி பட்டியலிலே பார்த்த பொழுது மேடையிலே நான் துள்ளி குதித்தேன்.
1: But my friend who got a similar first class, and what he said, oh, that's great.
0: என்னுடைய நண்பன் அந்த முதல் வகுப்பிலே தேறி இருந்தாலும் கூட அவனை பார்த்த மாத்திரத்திலே எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் மிகவும் நல்லது என்று அவன் கூறியிருந்தான்.
1: I want to ask you a question.
0: நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு பிரியப்படுகின்றேன்.
1: Because I jumped to the roof, is my first class better than my friend's first class?
0: கூரையை நோக்கி எகிரி குதித்தபடியினாலே நான் பெற்ற முதல் வகுப்பு என் நண்பன் பெற்ற முதல் வகுப்பை விட மேன்மையானது என்று சொல்ல முடியுமோ?
1: நோ,
0: இல்லை.
1: I jumped because of my psychological makeup.
0: நான் மனோதத்துவ ரீதியிலே என்னுடைய உடல் அமைப்பு அமைந்த அடிப்படையிலே தொள்ளி குதித்தேன், அவ்வளவுதான்.
1: But my friend, he takes it coolly.
0: ஆனால் என்னுடைய நண்பரும் அதை ஒரு சாதாரணமான வெற்றியாக எடுத்துக்கொண்டார்.
1: I was jumping when the results were out, but after one week I was not jumping.
0: தேர்வு முடிவுகள் வந்த ஒரு வார காலத்திற்கு நான் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு இந்த குதித்தல் எல்லாம் தானாக அடங்கி போனது.
1: Does it mean I have gone back to second class?
0: இப்படியாய் நான் என்னுடைய உணர்ச்சிகள் அடங்கி போன நிலையே முதல் வகுப்பில் இருந்து இரண்டாம் வகுப்பிற்கு போய்விட்டேன் என்று சொல்ல முடியுமோ?
1: No, it is always first class.
0: இல்லையே, அதுவும் அந்த நேரத்திலும் நான் முதல் வகுப்பு தேர்ச்சி தான்.
1: My feelings change, but the fact does not change.
0: என்னுடைய உணர்ச்சிகள் மாறுகின்றன, ஆனால் உண்மைகள் மாறுவதில்லை.
1: So whether you feel it or not, if you have repented of your sin and accepted Christ as your savior, your sins are gone. Let me say, gone forever.
0: நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருப்பது உண்மையாக இருக்குமானால் உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றதோ உணர்வுகள் இருக்கின்றதோ அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு போய்விட்டன. அவைகள் உங்களை விட்டு போயே போய்விட்டன. அவைகள் எங்கே?
1: Where are your sins?
0: அந்த பாவங்கள் இப்பொழுது எங்கே?
1: They are buried under the blood of Jesus.
0: அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு உள்ளாக புதைக்கப்பட்டுள்ளன.
1: If you believe it, would you like to lift your hand up with me and say, Hallelujah.
0: இந்த வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வீர்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: But that's a fact. It is not just to make you emotional, but I want this truth to be driven home into your heart.
0: இது உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக நான் சொன்ன காரியம் அல்ல, ஆனால் உங்களுடைய உள்ளான மனதிலே நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை.
1: I want to tell you something.
0: நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன்.
1: Next time the devil reminds you of your past, you better remind him of his future.
0: அடுத்த முறை பிசாசு உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து உங்களை சுட்டிக்காட்ட வரும் பொழுது அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு நீங்கள் மண்டையில் அடித்து சொல்லுங்கள்.
1: Immediately wind his tail and he will run for life.
0: வாலை சுருட்டி கொண்டு ஓடியே போய்விடுவார்.
1: So never dig back the sins that you have already confessed.
0: ஏற்கனவே புதைக்கப்பட்டுள்ளவான உங்களுடைய கடந்த கால பாவங்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள்.
1: Gone, gone, gone forever.
0: போய்விட்டன, போய்விட்டன, அவைகள் ஓடு ஓடி மறைந்து விட்டன.
1: Rolled away, rolled away, the burden of my sin rolled away.
0: நீங்கிற்றே, நீங்கிற்றே, நீங்கிற்றே, என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிற்றே.
1: It's gone, it won't return, it's gone forever.
0: அவைகள் போய்விட்டன, என்னை விட்டு அவைகள் தூரமாய் சென்று விட்டன, ஒரு போதும் அவைகள் திரும்பி என்னிடத்தில் வருவது இல்லை.
1: How did they leave me like that?
0: அப்படி அவைகள் என்னை விட்டு எப்படியாய் கடந்து சென்றன?
1: Because, and only because, hallelujah, the blood of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டுமே என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்கி போயிற்று.
1: Victorious life in Christ means applying the power of the blood of Christ.
0: கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்றதான வெற்றி என்பது என்ன? அவர் சிந்தின ரத்தத்தில் இருக்கின்றதான வல்லமையின் மூலமாக நாம் செயல்படுவதுதான்.
1: Thirdly,
0: மூன்றாவதாக,
1: what does it mean when we say victory through Jesus Christ?
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்றதான ஜெயம் என்பது என்ன?
1: It is through the resurrection of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் கிட்டுகின்றதான வெற்றி.
1: I am going in the logical sequence.
0: நான் படிப்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன்.
1: லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்,
0: இயேசுவின் வாழ்வு முறை.
1: Death of Christ, that is the blood of Christ.
0: இயேசுவின் மரணத்தின் மூலமாய் கிட்டியதான ரத்தத்தின் மூலம் வெற்றி.
1: And thirdly, now the resurrection of Jesus Christ.
0: மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்.
1: You follow me carefully today, you will understand this message in a proper perspective.
0: என்னை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்களானால் இந்த செய்தி படிப்படியாக எப்படி வளர்கின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
1: In 1 Corinthians 15th chapter 17th verse,
0: 1 கொரிந்தியர் 15 17வது வசனத்திலே,
1: here is a question that Paul puts before the Corinthians.
0: குறைந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பவுலப்போஸ்தலன் கேட்கின்றதான ஒரு வினாவினை பார்க்க முடியும்.
1: If Christ is not risen,
0: கிறிஸ்து எழுந்திராவிட்டால்,
1: you will be still in your sins.
0: நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
1: But because Christ is risen, you have got victory over your sins.
0: நீங்க கிறிஸ்து எழுந்திருக்கிறபடியினாலே பாவத்தினின்று வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள்.
1: Look at that passage again.
0: இந்த பகுதியை மீண்டும் கவனியுங்கள்.
1: If Christ had not risen,
0: கிறிஸ்து எழுந்திராவிட்டால்,
1: you would have been still in your sin.
0: நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள்.
1: And your faith would have been in vain.
0: உங்களுடைய விசுவாசம் வீணா இருந்திருக்கும்.
1: But now Christ is risen.
0: ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார்.
1: So we are no more under our sins.
0: ஆகையால் பாவத்தின் பிடியிலே இன்னமும் நாம் இல்லை.
1: He lives in us.
0: அவர் நமக்குள் வாழ்கிறார்.
1: He lives in us.
0: அவர் நமக்குள் வாழ்கிறார்.
1: One of the Sunday school choruses which we should always remember till we breathe last.
0: நம்முடைய ஞாயிறு புள்ளி பாடல்களிலே நம்முடைய இறுதி மூச்சு வரை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் உண்டு.
1: ஜீவிக்கிறார், He lives in me.
0: ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்.
1: He lives in me.
0: என்னில் அவர் ஜீவிக்கின்றார்.
1: He lives in me.
0: என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
1: No, I tell you, this is not just a flowery statement, but this is a very important fact.
0: இது ஏதோ கேட்பதற்கு ரசனையா இருக்கின்ற ஒரு உண்மையாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டிய ஒரு உண்மையாக நான் இதனை சொல்கின்றேன். அவர் எனக்குள் வாழ்கின்றார்.
1: I want to correct some of your erroneous thinking this night.
0: உங்களுடைய சிந்தையிலே காணப்படுகின்றதான சில தவறான சிந்தனையை இந்த இரவிலே நான் மாற்றி எழுத பிரியப்படுகின்றேன்.
1: Some of you think that Christ comes to you in the morning when you are praying and leaves you when you go to work and comes back when you go for prayer in the evening.
0: காலையிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் வருகின்றார். வேலைக்கு நாம் செல்லும் பொழுது அவர் போய்விடுகின்றார். மீண்டுமாக இரவு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் இடத்தில் திரும்பி வருகிறார் என்று நாம் சில நேரங்களிலே
1: சிந்திக்கின்றோம்.
0: இப்படியாக விண்ணரசிற்கும் நம்முடைய இதயத்திற்கும் இடையே போக்கும் வரத்துமாய் ஆண்டவர் இருக்கின்றார் என்று சிலர் நினைப்பது உண்டு.
1: நோ நாட் அட் ஆல்.
0: இல்லை, இல்லவே இல்லை.
1: கிரைஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ 24 hours a day, 60 minutes per hour, 60 seconds for a minute. Believe it. Amen.
0: கிறிஸ்து எப்பொழுதும் நமக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நாளில் 24 மணி நேரமும், ஒரு மணியில் 60 மணித்துளிகளும், ஒரு நிமிடத்தில் 60 நொடிகளும் அவர் முழுக்க முழுக்க நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார்.
1: Whether you are awake or asleep, He is alert within you.
0: நீங்கள் விழித்திருந்தாலும் அல்லது நித்திரை செய்தாலும் அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் உறைவிடமாய் வைத்து விழிப்புடன் அவர் இருக்கின்றார்.
1: He is always in you.
0: அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார்.
1: Christ in you is the hope of glory.
0: கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதுதான் மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறது.
1: That's a very important truth.
0: இது மிகப்பெரிய ஒரு உண்மை.
1: Is Satan strong? Is Satan strong?
0: பிசாசு வலிமை உள்ளவனா?
1: Yes.
0: ஆம்.
1: How strong?
0: எவ்வளவு வலிமை உள்ளவன்?
1: Very strong.
0: மிக மிக வலிமை உள்ளவன்.
1: The devil is very strong.
0: பிசாசானவன் மிக வலிமை உள்ளவன் தான்.
1: Is he great?
0: அவன் பெரியவனா?
1: Of course, yes.
0: நிச்சயமாக அவன் பெரியவன் தான்.
1: He is great.
0: அவன் பெரியவன் தான்.
1: The devil is great.
0: பிசாசு பெரியவன் தான்.
1: The devil is strong.
0: பிசாசு வலிமை உள்ளவன் தான்.
1: But
0: ஆனால்
1: he who is in us is greater than he who is in the world.
0: உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர்.
1: Thumbs up.
0: வெற்றி நமக்குத்தான்.
1: You know the thumb, you know, I like the thumbs up drink, you know, it's nice. Thumbs up, because that's victory. That's a Christian symbol. Thumbs up.
0: தம்ஸ் அப் என்று சொல்கின்றதான குளிர்பானத்தை நான் விரும்புவேன். ஏனென்றால் இந்த தம்ஸ் அப் என்கிறதான வார்த்தை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய சொத்து.
1: So 1 John 4:4 says, He who is in you is greater than he who is in the world.
0: 1 John 4:4 சொல்கின்றது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
1: Those of you believe it, thumbs up.
0: இத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்களோ உங்களுடைய விரலை நீங்கள் உயர்த்தி
1: thumbs up.
0: Thumbs up.
1: Say thumbs up.
0: Say thumbs up.
1: So I'm just taking the truth into your heart. I'm not just trying to entertain you through a sermon. No.
0: ஏதோ உங்களை பொழுது போக்கிற்காக உற்சாகப்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள். மாறாக சில நிலைமாறாத உண்மைகளை உங்களுடைய இதயத்திலே நான் பதிய வைக்க
1: விரும்புகின்றேன்.
0: ஏற்கனவே கற்றிருக்கின்றதான தவறான சத்தியங்களை உங்களை மறக்க செய்து சரியான சத்தியங்களை உங்களுடைய இதயத்திலே ஆணி அறைய நான்
1: பிரியப்படுகின்றேன். You will have trials.
0: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
1: In the world you will have tribulations.
0: உலகத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டு.
1: In the world you will have temptations.
0: உலகத்தில் உங்களுக்கு சோதனைகள் உண்டு.
1: But
0: ஆனால்
1: be of good cheer.
0: திடன் கொள்ளுங்கள்.
1: Because
0: ஏனென்றால்
1: I have overcome the world.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Hey, what is this logic?
0: இது என்ன தத்துவம்?
1: You will have temptations.
0: உங்களுக்கு சோதனை வரும்.
1: You will have trials.
0: உங்களுக்கு நெருக்கடிகள் வரும்.
1: You will have problems.
0: உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் திறன் கொள்ளுங்கள்.
1: பிகாஸ்
0: ஏனென்றால்
1: ஐ ஹவ் ஓவர்கம் தி
0: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: வாட் டஸ் இட் மீன்?
0: இதனுடைய அர்த்தம் தான் என்ன?
1: தி விக்டரி ஆஃப் ஜீசஸ் இஸ் அவர் விக்டரி.
0: இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி எனது வெற்றி.
1: தி பவர் ஆஃப் ஜீசஸ் இஸ் அவர் பவர்.
0: இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எனது வல்லமை.
1: ஜீசஸ் won on the cross. That was for you, dear brother, dear sister, and for me.
0: இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த வெற்றி உனக்கு, இந்த வெற்றி எனக்கு.
1: Because of resurrection,
0: உயிர்த்தெழுதலின் மூலமாக.
1: You know what the Bible says?
0: இயேசு கிறிஸ்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
1: God has given him a name above every name.
0: எல்லா பெயருக்கும் மேலான ஒரு பெயரை ஆண்டவர் அவருக்கு தந்தார்.
1: And what does the Bible say?
0: வேதம் மேலும் என்ன சொல்கிறது?
1: The name of the Lord is a strong tower.
0: கர்த்தரின் பெயர் பலத்த பீடம் என்று சொல்கிறது.
1: Righteous shall run into it and be saved.
0: நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்.
2: Why should he run?
0: அவன் ஏன் ஓட வேண்டும்?
2: Because the enemy is chasing him.
0: அவனுடைய எதிரி அவனை விரட்டிக் கொண்டே வருகின்றான்.
2: Where does he run?
0: அவன் எங்கே ஓட வேண்டும்?
2: In the name of the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்குள் நுழைய வேண்டும்.
2: It is a strong tower.
0: அது பலத்த துருகம்.
2: It is a bunker that no missile can ever penetrate.
0: பூமிக்குள் இருக்கின்றதான இந்த கோட்டையை எந்த ஏவுகணையாலும் தகர்க்க முடியாது.
2: That was the truth that David, the psalmist, had understood.
0: சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த ஒரு அரிய சத்தியத்தை தான் மிக ஆழமாக அறிந்திருந்தான்.
2: Standing before the tall Goliath, he said,
0: மிக பராக்கிரமசாலியாக இருக்கின்ற கோலியாத்திற்கு முன்னதாக நின்று கொண்டு அவன் பறைசாற்றினான்.
2: You are coming with a sword.
0: நீ பட்டயத்தோடு வருகின்றாய்.
2: Coming with a spear. ஈட்டியோடு.
0: நீ ஈட்டியோடு வருகின்றாய்.
2: You are coming with a staff. தடியோடு.
0: நீ தடியோடு கூட வருகின்றாய்.
2: I am coming to you in the name of the Lord of Israel.
0: ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகின்றேன்.
2: The name of the Lord.
0: தேவனுடைய பெயர்.
2: The name of the Lord is not just a magic formula to finish our praying. No.
0: நம்முடைய ஜபத்தை முடிப்பதற்காக சொல்லப்படுகின்ற நாமம் என்பது கடவுளின் பெயர் அல்ல.
2: The name of the Lord means the authority of the Lord.
0: கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்றதான ஒரு சொல்லாகும்.
2: Today Jesus Christ is seated on the right hand of the Father.
0: இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கின்றார்.
2: You are tempted.
0: நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள்.
2: You feel very weak.
0: நீங்கள் மிகவும் பலவீனமாய் காணப்படுகிறீர்கள்.
2: You feel the temptation too strong for you to resist.
0: இந்த சோதனையை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியுமோ என்று சோர்ந்து தளர்ந்து போன ஒரு நிலை.
2: And the repetition of the temptation makes you feel fatigued.
0: இந்த சோதனை மீண்டும் மீண்டுமாய் உங்களை தாக்குவது உங்களை தாக்கு பிடிக்காத நிலைக்கு தள்ளுகின்றது.
2: You are not able to hold on any longer because the temptation is too frequent.
0: இனியும் நிலைநிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சோதனை மீண்டும் மீண்டுமாய் உங்களை எதிர்நோக்கி வருகிறது.
2: Remember, that is your weakness.
0: அப்பொழுது நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பலவீனம்.
2: My Bible says,
0: வேதம் சொல்கிறது,
2: we have a high priest who understands our weaknesses.
0: இந்த பலவீனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது.
2: He is sitting there as an advocate on the right hand of God the Father.
0: பிதாவாகிய தேவனுடைய வலப்பக்கத்திலே ஒரு வக்கீலாக அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார்.
2: When you commit a sin,
0: நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது,
2: or when you are resisting a temptation,
0: ஒரு சோதனைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது,
2: Jesus is not sitting there as a silent spectator. No.
0: ஏதோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அமைதி நபராக அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று நினைக்காதிருங்கள்.
2: Anytime,
0: எந்த வேளையான
2: My Bible says,
0: வேதம் சொல்கிறது,
2: we have the throne of grace opened up for us.
0: கிருபாசனம் நமக்கு முன்னதாக எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
2: We can go to him in time of crisis to get help in need.
0: நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்திலே நம் துவண்டு போகிறதான வேளைகளிலே இந்த கிருபாசன தண்டையிலே செல்வதற்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது.
2: The devil will come and whisper in your ears, don't go. How many times you can confess this sin? How many times you fall? What is the use of trying again? Don't believe that stupid lie of the devil.
0: நீ எத்தனை முறை இப்படியாய் கிருபாசன தண்டை செல்லுவாய், மீண்டும் மீண்டுமாய் எத்தனை முறை இந்த பாவத்தை அறிக்கையிடுவாய், எத்தனை முறை நீ இப்படியாய் ஜபிப்பாய் என்று பிசாசு உங்களை தன்னுடைய சோர்வடிக்கின்ற வார்த்தையினாலே காதுகளில் சொல்லும் பொழுது அவனுடைய பச்சை பொய்யை நீங்கள் ஒரு காலம் நம்பாதிருங்கள்.
2: Tell the devil, shut up. I have Jesus Christ speaking on my behalf.
0: வாயை மூடி என்று சாத்தானை பார்த்து நீங்கள் கட்டளையிட்டு எனக்காய் பரிந்து பேசுகின்ற கிறிஸ்து பிதாவின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
2: He is there for me.
0: எனக்காக அவர் அங்கே இருக்கின்றார்.
2: He is there for me.
0: எனக்காகவே அவர் அங்கே இருக்கின்றார்.
2: He is advocating on my behalf.
0: எனக்காக பரிந்து பேசுகின்ற வக்கீல் அவர்.
2: Oh, I will lift up my collar and I put up my shoulder because he is there for me.
0: என்னுடைய தோள்களை நான் உயர்த்தி நடக்க முடியும், நிமிர்ந்து நான் நடக்க முடியும், ஏனென்றால் எனக்காய் பரிந்து பேசுகின்ற வழக்காடும் கர்த்தர் அங்கே இருக்கின்றார்.
2: Christ rose again from the dead, so I can live a victorious life.
0: இயேசு கிறிஸ்து மரணத்தின்று உயிர்த்தெழுந்தபடியினாலே நிச்சயமாய் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்.
2: Anytime, give him a telegraphic prayer and there he is to help you out.
0: எந்த நேரத்திலானாலும் சரி, தொலைபேசியின் மூலமாய் சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு அவசர தந்தியை அவருக்கு அனுப்புங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
2: Oh Lord, I am am sinking.
0: ஆண்டவரே நான் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
2: What did Jesus tell Peter?
0: அப்படியாய் அழுத பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்?
2: Oh, keep sinking. You hit the bottom, then I will help you.
0: நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நன்றாக மூழ்கு. நீ மூழ்கிற விற்பாடு உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னாரா? இல்லை.
2: My Jesus will stretch forth his hand instantly and you lift him up and say, Peter, what happened to your faith?
0: அருணாதர் உடனடியாக அவருடைய கையை பிடித்து உயர்த்தி தூக்கி அவருடைய விசுவாசம் பலப்படும்படியாக செய்தார்.
2: Sinking is no sin, but stopping to cry to Jesus, that makes you sin.
0: மூழ்குவது பாவம் அல்ல, ஆனால் மூழ்குகின்ற வேளையிலே ஆண்டவருடைய உதவியை நாடாமல் இருப்பதுதான் தவறு.
2: You understand what I am talking about?
0: நான் பேசுகின்ற காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்கின்றீர்களா?
2: Victorious through the resurrected Jesus Christ.
0: உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் கிட்டுகின்றதான வெற்றி.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அந்த அரசவையில் இருந்த மூத்த அமைச்சர் மரித்து போனார். அவருடைய இடத்தில் மற்றொரு அமைச்சரை ஏற்படுத்த அரசன் திட்டமிட்டான். எத்தனை முறை சிந்தித்து பார்த்தாலும் தான் தேர்ந்தெடுக்க விரும்பிய நபர்கள் 5 பேரில் யாரை தெரிவு செய்வது என்பது அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. கடைசியாக அவருக்கு அறிமுகமான துறவி ஒருவரை அழைத்து அனுப்பினார். அவரும் வந்து, "மன்னரே, நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?" என்று கேட்டார். அதற்கு அரசன், "எனக்கு ஒரு நல்ல மந்திரி தேவை. ஆனால் இங்கே 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுள் யாரை தேர்வு செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு உதவி செய்யுங்கள்" என்றார். "சரி, நான் வந்து நடத்தும் போட்டியில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும். அவர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை கண்டறிந்து சொல்லுகிறேன்" என்றார். அந்த நாளும் வந்தது. அந்த துறவி வந்து, "ஒரு அறையில் 5 அடுப்புகளை வையுங்கள். அதன் மேல் பாத்திரம் வைத்து தண்ணீர் ஊற்றுங்கள். அடுப்பை எரிப்பதற்கான விறகை வைத்து நெருப்பையும் தயாராக வையுங்கள்" என்று கூறினார். "நீங்கள் வைத்திருக்கும் அடுப்புகளை நான் சோதனை செய்த பிறகு 5 பேரையும் அழைத்து வாருங்கள்" என்றார். அரசனும் அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். துறவி அதை பரிசோதனை செய்தபின் 5 பேரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு அடுப்பின் அருகே நிற்கச் சொல்லி நெருப்பை பற்ற வைத்து நீரை கொதிக்க வைக்கும்படியாக கூறினார். உடனே 4 பேர் வேக வேகமாக அருகில் இருந்த நெருப்பை எடுத்து அடுப்பை பற்ற வைத்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அடுப்பை பற்ற வைக்கவில்லை. அவர் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தார். பாத்திரத்தில் தண்ணீர் இல்லாததை உறுதி செய்தார். உடனே அரசனிடத்தில், "அரசே, பாத்திரத்தில் தண்ணீர் இல்லையே, வெற்று பாத்திரத்தை எப்படி கொதிக்க வைக்க முடியும்?" என்று கேட்டார். அரசனுக்கு அப்பொழுதுதான் பாத்திரத்தில் நீர் இல்லாத விவரமே தெரிந்தது. மற்ற 4 பேரும் அப்பொழுதுதான் பாத்திரத்தை திறந்து பார்த்து நீர் இல்லாததைக் கண்டு தங்களுடைய முட்டாள்தனத்தை உணர்ந்தார்கள். உடனே துறவி, "அரசே, நான் தான் பாத்திரத்தை பரிசோதனை செய்தபோது நீர் இல்லாமல் வைக்க ஏற்பாடு செய்தேன். அவ்வாறு செய்ததன் விளைவாக அறிவுள்ள புத்திசாலி ஒருவர் உங்களுக்கு கிடைத்துவிட்டார். பற்ற வைக்கும் முன்னர் பாத்திரத்தை பரிசோதனை செய்த அவரையே நீங்கள் அமைச்சராக நியமிக்கலாம்" என்றார். "ஆம், நாம் எந்த ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் நம்முடைய அறிவுக்கு வேலை கொடுத்து கவனத்தோடு செய்ய வேண்டும். இதனால்தான் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று பரிசுத்த வேதத்திலும் நமக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது. சிறு காரியத்திலும் கவனமாக செயல்படுவோமா?

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லைத்தான், not a person for deserving it, but still he equips you. உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு, அதுதான் என் ஆண்டவருடைய

செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும். ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரும் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நடத்தினா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 58:8. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் சுகவாழ்வை துளிர்க்கும்படி செய்கிறார். தடைகளை விலக்கி போட்டு அவரின் நீதி உங்களுக்கு முன்பாக சென்று அவரின் மகிமை உங்களை காக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையில் சோதனைகள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோர்ந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும், போட்டிகளும் பொறாமைகளும் நெருக்கப்பட்டு ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைபடுகிறதே என்றும் வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் எவையெல்லாம் உலர்ந்தவைகளாக மரித்து போனவைகளாக காணப்படுகிறதோ அவைகளுக்கு உயிர் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக உலர்ந்து போனதை துளிர்க்க செய்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 நாம் வாசிக்கையில், அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள் பொறாமைகள் எழும்புகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். யாருடைய கோல் துளிர் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவிடுகிறார். அப்படியாக அங்கே உலர்ந்து போயிருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டது. அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக, இடையூறாக சத்துரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும், என்ன கன்னிகள் சூழ்ச்சிகளை செய்தாலும், அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிறார். ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலர்ந்து போன ஒரு கோல்தான். ஆனால் அதில் கர்த்தர் தம் வல்லமையை, மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆரோனை கொண்டு விளங்க பண்ணினார். அப்படியாகவே இன்றைக்கு உங்களிடத்தில் பெரிதான அளவில் விசுவாசம் இல்லை என்றாலும், சிறிதளவிலான விசுவாசத்தை கொண்டு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகளை சரீர பலவீனத்தில், வியாதியில், பொருளாதாரத்தில், பணியிடங்களில், ஊழியத்தில், குடும்ப உறவுகளில், ஆசீர்வாதங்களில் துளிர்க்கச் செய்கிறார். துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல, கனி தரும்படியாக பூ பூத்து மகிழ்ச்சியாய் இருக்கும்படி செய்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, மரித்து போனதை உயிர்ப்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கையில், அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், அவள் வயது சென்றவளாயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகிறாள். அப்பொழுது கர்த்த தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார். அவளோ நம்பாதவளாய் தன் உள்ளத்திலே நகைக்கிறாள். ஆனால் கர்த்தரோ தம் சொல்லியதை நிறைவேற்றுகிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்து அறிகிறோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர் கூறிய வார்த்தைகளை விசுவாசியாதபடி சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம், என் வாழ்க்கையில் இவையெல்லாம் எப்படி நடக்கும், எல்லாம் முடிந்தது என்று உங்களின் விசுவாச குறைவினால் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளாது போய்விடுகிறீர்கள். உலகமும் உறவுகளும் பேசுகிற வார்த்தைகளினால் திடனற்று போய் காணப்படுகிறீர்கள். எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் காணப்படுகிறதோ, எந்த காரியங்களெல்லாம் இனிமேல் முடியாது என்றும், முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ, காண்கிறீர்களோ, அவைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கிறார். அன்று சாராளுக்கு குறித்த காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஒரு காலத்தை, நேரத்தை குறிப்பிட்டு சொன்ன அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் செய்யும்படி வாஞ்சிக்கிறார். இதுவரையில் நடவாது இருந்த காரியங்களில் ஜெயத்தை தருகிறார். மூடப்பட்டிருந்தவைகளை திறந்து கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி நகைக்கும்படியும் சாட்சியாகவும் நிறுத்துகிறார். உங்களின்
துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களின் மரித்து போன உலர்ந்து போன சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் சுக வாழ்வை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கொலோசேயர் 4 அதிகாரம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனமாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனுமாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர் எல்லாவற்றிலும் தேர்ந்தவளாயும் பூர்ண நிச்சயமுள்ளவளாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போரியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரத உள்ளவனாயிருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவில்

இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நேத்துக்கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.

நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6 புரூக்ளினில் உள்ள பாரம்பரியமிக்க யூத ஜபா ஆலயம் ஒன்றில் எழுப்புதல் ஜபம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு ஜெபிக்கும்படி கூட்டின யூதர்கள் தங்கள் தலை தரையில் படும்படி குனிந்து ஜெபித்தனர். அவர்கள் உலகின் பல பகுதிகளிலும் இருக்கும் யூதர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபித்தனர். அதிலும் விசேஷமாக ரஷ்யாவில் இருந்த யூதர்களின் பாதுகாப்பிற்காக தேவனிடம் மன்றாடி ஜெபித்தார்கள். அதில் வயதான யூதர் ஒருவர் மிகுந்த மன வியாகுலத்தோடு தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, தேவனே, நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வாரும். தேவனே, மேசியாவை அனுப்பும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நம்புவதைப் போல இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மேசியா என்றால் அதை ஒரு அடையாளத்தால் எங்களுக்கு உறுதிப்படுத்தும், நாங்களும் அவரை விசுவாசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்றால் நாங்கள் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கதறி அழுது ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஏற்கனவே இவ்வுலகத்திற்கு வந்த மேசியாவாம் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் விசுவாசிக்காமல் புலம்பலின் சுவருக்கு சென்று மேசியாவை அனுப்பும் என்று அதில் முட்டி முட்டி ஜெபிக்கின்றனர். அவர் ஏற்கனவே இவ்வுலகத்திற்கு வந்துவிட்டார். அவரை குறித்து சொல்லப்பட்டபடியே அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின. ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை நம் பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக வந்த மேசியா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். தேவனால் அனுப்பப்பட்டு இவ்வுலகத்திற்கு வந்த மேசியாவை யூதர்கள் இன்னும் முழுவதுமாக நம்பவில்லை. யூதர்களைப் போலவே மற்ற ஜனங்களும் இன்னும் இயேசுவை அறியவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படி இவ்வுலகத்திற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். முதல் 100 தேவன் அநேக யூதர்களை ரட்சித்தார். பேதுரு, பவுல் போன்றோரின் ஊழியங்களினால் தினமும் தேவன் பல யூதர்களையும் புரஜாதியாரையும் ரட்சித்தார். இன்றும் அநேக யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகின்றனர். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் தமது சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வந்தவர். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். இந்த உலகத்திலும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 4:4 நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மத்தேயு 4:4 என்ன போட்டிருக்குன்னா, அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ ஆண்டவர் இந்த சம்பவம் வந்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ சோதனைக்காரன் வந்து என்ன செய்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படிக்கு சொல்லும் என்றான். அப்போ அவர் பசி உண்டாயிட்டு அந்த கல்லை வந்து அப்பமாக்கி நீ என்ன செய் சாப்பிடுன்னு சொல்கிறான். இந்த நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளும் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் என்ன செய்கிறார், பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தையை வந்து அவர் நோட் பண்ணுறார். அப்போ எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வார்த்தை உபாகமும் 8:3 எழுதியிருக்கு. இப்போ நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை தான் தியானிச்சுட்டு வரோம். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மோட என்ன சத்தியம் பேசுகிறார்ன்றதை நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்போ இந்த எழுதப்பட்ட வார்த்தை உபாகமும் 8:3 எடுத்துக்கொள்ளுங்க, 3 படிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தான் இன்றைக்கி ஏசாண்டவர் பிசாசுக்கு எடுத்து சொல்கிறார். ஏப்பா, அங்கே எழுதியிருக்கிற பிதா சொன்னார, வனாந்தரத்தில் அங்கே 40 நடந்துட்டு போகும்போது அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு மன்னாவை என்ன செஞ்சார், போஷித்தார, கொடுத்தார, அப்படி அவர் போஷிப்பார். அப்போ வாயினால் மனுஷனுடைய கர்த்தருடைய வாயினால் புறப்புகிட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வார், பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் யாருடைய வாயினால், கர்த்தருடைய வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நல்லா நோட் பண்ணணும். வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை நான் தியானிக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னாக்கா, இன்றைக்கி உங்கள் ஜனங்கள்லாம் பிழைச்சாங்களா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அநேக ஜனங்கள், உங்கள் ஜனங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையினால் பிழைத்தார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். அன்பா இல்லை, இன்றைக்கி ஏன் நம்மளால் பிழைக்க முடியல, இன்றைக்கி ஏன் இன்றைக்கி நம்ம வந்து அநேக கவலைகளையும் துக்கங்களையும் இன்றைக்கி சோதனைகளையும் வேதனைகளையும் அல்லது இன்றைக்கி அநேக தரித்திரங்களையும் அநேக வியாதிகளையும் ஏன் நம்ம வாங்கி கொண்டு உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த வார்த்தையினால், ஆண்டுடைய வாயின் வார்த்தையினால் புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பதற்கு தெரியாமல் அறியாமல் இருக்கிறோமா அன்பாவில்லை, அது தெரிந்து கொள்றதுக்கு உண்டான சத்தியத்தை கற்றுக்கொடு அப்படின்னார். இன்றைக்கி என்னென்னா, இது பைபிள், இந்த பைபிள் எல்லார் கையிலையும் இருக்குது, ஆனால் இன்றைக்கி எல்லாரும் இதை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் இதை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு தலைமாதத்துலேயும் தலைக்காணிக்கு அடியிலையும் அல்லது வீட்லேயும் வச்சுக்கிட்டு கையிலையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் ஏராளம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு முடிவு கட்டணும் அதுக்கு. என்னென்னா, இது வச்சிருந்தும் நம்மளால் இன்றைக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலன்னா, இது மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. நாம் இதை புரிந்து கொள்ளவில்லை. எதுனாக்கா, இந்த வேத புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அன்பாவில்லை, இதுக்கு ஆண்டவர் அதான் பேசுகிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்கிறது, இந்த புத்தகம் ஆதியாகமத்திலிருந்து முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின கடைசி அதிகாரம் கடைசி வசனம் முதல் கொண்டு இது எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு பேசப்படுகிற வார்த்தையாக மாறும்பொழுது அதுக்கு உயிர் இருக்கிறது. அதாவது இதை எப்படி மூல பாஷையில் சொல்லுவாங்கன்னாக்கா, எழுதப்பட்ட வார்த்தையை வந்து லோகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகாஸ், எழுதப்பட்ட வார்த்தை. ரேமா அப்படின்னாக்கா பேசப்படுகிற வார்த்தை. நல்லா தெரிஞ்சுங்க, லோகாஸுக்கும் ரேமாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது உண்மையிலே எனக்கும் அது தெரியாது. நானும் ரொம்ப வருஷமாக, 2.5 வருஷமாக நானும் கஷ்டப்பட்டேன்னா என் கடன் பிரச்சனை அடையிலேன்னு. அப்புறம்தான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அதான் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன். பைபிளுக்கு அடுத்தபடியாக நான் நேசிக்கிற ஒரு புத்தகம் என்றால் 4வது பரிமாணம். அந்த புத்தகத்தில் தான் இந்த லோகாஸ்னா என்ன, ரேமானா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை அந்த ஆத்தர், அந்த எழுதின அந்த பாலியாங்கிசோ என்ற ஊழியக்காரர் அதில் அழகாக எழுதியிருக்கிறார். வாங்கி படியுங்கள். அந்த லோகாஸ் அப்படின்னாக்கா எழுதப்பட்ட வார்த்தைகள், ரேமா அப்படின்னாக்கா உனக்காக ஆண்டவரால் பேசப்படுகிற வார்த்தைகளாம். உனக்காக நல்ல பர்டிகுலர், நீ எந்த பிரச்சனையில் இருக்கிறியோ, எந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறீ, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீ, எந்த கண்ணீரில் இருக்கிறீ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லி நீ ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து எனக்காக ஒரு வார்த்தை நீ பேசுங்க அப்படின்னு நீ யாரெல்லாம் முழங்கால நின்று உபவாசம் இருந்து அல்லது வெறுமனையோ நீ கேட்குறியோ, உனக்காக அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் பேசுகிற அனுப்புகிற அந்த வார்த்தை தான், பேசப்படுகிற வார்த்தை தான் ரேமா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அந்த ரேமாவை வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி தான், எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சரி, அந்த ரேமாவை நீ வாங்க கற்றுக்கொண்டன்னா உன் பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம். அன்பாவில்லை, அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் பேசப்படுகிற வார்த்தையாக மாறும் பொழுது தான் நீ நானும் பிழைப்போம். அநேகர் அநேக வார்த்தையினால இன்றைக்கு பிழைத்திருக்கிறார்கள். அன்பாவில்லை, இன்றைக்கு நாமும் பிழைப்போம். நிச்சயமாக உன் பிரச்சனை தீரும். இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் ஆண்டவர் பிழைக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அன்பாவிலே, இந்த அப்போ எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு பேங்கில் இருக்கிற பணம்லாம் உனக்கு சொந்தமாயிடுமா? உலகத்தில் இருக்கிற நிலம்லாம் உனக்கு சொந்தமாயிடுமா? நீ காசு கொடுத்து எதை சுதந்திரித்துக் கொள்கிறாயோ அந்த இடம்தான் உனக்கு சொந்தம். புரியுதா சொல்கிறது? அதே போல தான் இன்றைக்கி உலகத்தில் நிறையா இடம் இருக்குது, நிறையா பிளாட் இருக்குதுல்ல, நிறையா நிலம் இருக்குது, நிறையா பூமி இருக்குது, எல்லாமே உனக்கு சொந்தம்னா கிடையாது. நீ எதை சுதந்திரித்து கொள்கிறாயோ அதுதான் உனக்கு சொந்தம். அதே போல தான் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் எந்த வார்த்தையை நீ சுதந்திரித்து கொள்கிறாயோ அதுதான் உனக்கு பேசப்படுகிற வார்த்தை. அன்பானே, இன்றைக்கி அந்த காரியத்தில் அதில் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு, இன்னைக்கு கர்த்தருடைய வாயின் வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன சொல்றாரு? அந்த உபாம் 20, அந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்றார். வாயிலிருந்து புறப்படணும். அப்ப நீ உன்னுடைய கஷ்டத்துக்கு நீ கேளு ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இந்த நீ எனக்காக ஒரு வாக்கு தத்துவம் வாங்குங்க, உங்களுக்காக எனக்காக ஒரு வாக்கு தத்துவம் கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் உனக்காக உன் பிரச்சனைக்காக பேசப்படுகிற வார்த்தை. இன்னைக்கு பிரச்சனையோடு வாழறது பெருசு கிடையாது. உன் பிரச்சனை வந்துருச்சா உடனே போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவர் பேசுகிற தேவன், எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய முன்னோர்கள். என்ன செஞ்சாங்கன்னா, உன் பிரச்சனைக்கு நீ ஜெபம் பண்ணி ஒரு வாக்கு தத்துவத்தை கேளு, அதாவது உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வாக்கு தத்துவம் வாங்க, அதுதான் பேசப்படுகிற வார்த்தை ரேமா. அந்த ரேமாவை நீ வாங்கிட்டேன்னா அதை வைத்து நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு நெகட்டிவான தாட்ல இருக்கும். இப்போ டாக்டருங்க வந்து உனக்கு வந்து வியாதி சுகமே ஆகாதுன்னு சொல்லலாம், ஆனால் நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரே டாக்டர் இப்படி வியாதி சுகமாகாதுன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் உன்னோடு பேசுகிற அந்த வார்த்தை, அந்த வார்த்தை வந்து நான் உன்னை சுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ. நீ அந்த வார்த்தையை நீ படிச்சுக்கிட்டு டாக்டர் சொன்ன அந்த மனுஷன் பேச்சை நீ என்ன செய்யணும், அந்த அவிசுவாசத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் வார்த்தை மேலே விசுவாசத்தை வச்சு நீ ஜபம் பண்ண அந்த வார்த்தை உனக்கு பிழைப்பை ஊட்டும். ஆமென். இன்னைக்கு அந்த டெக்னிக்கல் தெரியாததுனால்தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்மாவில்ல. இன்றைக்கி நான் கடன் பிரச்சனையில் இருக்கும்பொழுது எனக்கு தேவ பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, நீ இப்படியாக ஒரு வாக்கு தத்துவம் வாங்குவோம் கடன் பிரச்சனைக்காகன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கடனை நினச்சி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு சோர்ந்து போன இந்த கபோதிக்கு அந்த வாக்கு தத்துவத்தை வாங்கின பிறகு அந்த கவலை, அந்த பயம், அந்த சோர்வு எல்லாம் போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் பேசுகிறார் ஏசாயா 53:1-3 ஆண்டவர் என்னோட பேசினார். என்னுடைய கடன் பிரச்சனைக்காக நான் கேட்கும்போது ஆண்டவரே என் கடன் பிரச்சனை அடையிறதுக்கு எனக்கு நீ வாக்கு தத்துவம் கொடுங்கன்னு கேட்டேன். ஏசாயா 52:3 பேசினார், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னார். அப்போ நான் ஐயோ எனக்கு சோர்ஸ் இல்லையே, என் கடனை அடைக்கவே முடியாது, என் கடனை அடைக்கவே முடியாது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தேன், கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கடனை நினைக்கும் போதெல்லாம் கலங்கி தவிப்பேன், அழுவேன், கவலைப்படுவேன், சோர்ந்து போவேன். ஆனால் இந்த வாக்கு தத்தம் வந்த பிறகு என் கவலை எங்கே போச்சுன்னு தெரியல, என் பயம் எங்கே போச்சுன்னு தெரியல, என்னுடைய பொய் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு முடியாது, கடங்காரம் வந்து கேட்கும்போது அவன்கிட்ட பொய் தான் சொல்லுவேன், நாளைக்கு தரேன், இன்னொரு வாரத்தில் தரேன், அப்படி தரேன், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், இவர்கிட்ட கேட்டுருக்கேன், எவர்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்காது. ஆனால் இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொன்னப்பது விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னார். படுவீர்கள், ஃபியூச்சர் டென்ஸ், நிச்சயமாக மீட்பேன் அப்படின்னார். பணமே இல்லாமல் உன்னை மீட்பேன்னார். அந்த வார்த்தை என்னை வந்து என்ன செஞ்சு என்னை பிழைப்பு விட்டுது. அந்த வார்த்தையை நினைப்பேன், எந்த கடங்காரம் வந்தாலும் ஆண்டவரை மீட்பேன்னு சொன்னீங்க, இவன்கிட்டருந்து மீளுங்க, அப்போ தான் மீட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும். தோபார் நான் ஆண்டர்கிட்ட கேட்டுருக்கிறேன், ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார், தந்தார்னா உனக்கு வீட்டை தேடி எடுத்து வந்து உனக்கு அனா பைசாவோட வட்டியோட தீப்பேன், அதர்வைஸ் என்னை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னே சொல்லு. அதற்கு என்னை அடிக்கணும்னு வந்தவன், உதைக்கணும்னு வந்தவன்லாம் எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போனான். அன்பால் இன்றைக்கி இந்த வார்த்தை, அந்த பிழைப்பு ஊட்டுகிற அந்த வார்த்தை என்னை என்ன செஞ்சுது, பயத்திலிருந்து, பொய்யிலிருந்து, கவலையிலிருந்து என்னை என்ன செஞ்சுது, விடுதலை ஆக்கிடுச்சு. அதே தான் இன்றைக்கி உன் பிரச்சனை என்னன்றதை பார்த்துட்டு நீ உனக்காக ஒரு வார்த்தை என்ன செய், வாங்கிக்கோ. அந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும், பிழைப்பூட்டு அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுதலை ஆக்கும். அதனால தான் ஏசாண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையில வாயின் வார்த்தையிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்வார், மனுஷன் பிழைப்பான்னு சொன்னார். அன்பாவில் இன்னைக்கு நீ நானும் அந்த வார்த்தையை வைத்து பிழைக்கிறோமா? இன்னைக்கு இங்கே இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த மறுமைக்கும் ஒரு வார்த்தையை நீ வாங்கி வை. ஆண்டவரே என்னுடைய வாழ்நாளில் நான் மறுமை அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு என்னோடு ஒரு வாக்கு தத்தம் பேசுங்க அப்படின்னு. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொரு வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் அநேக ஆசீர்வாதத்தை பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி யார் எந்த ஊழியக்காரனாலும் இருந்தோம், எந்த விசுவாசியானாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை வாங்கி அதன் மூலமாக பிழைத்தவர்கள் ஏராளம் ஏராளம் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லலாம். நேற்று கூட ஒரு சாட்சி சொன்னேன், சாட்சி கேட்டேன் டிவி யூடியூப்பில், ஒரு ஊழியக்காரையும் வந்து பேசினாங்க, அவங்களுக்கு குறப்பிரசவத்தில் 90 கிராமில் தான் பிறந்துதான் குழந்தை, இது பிழைக்காதுன்னாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சுது, ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட ஒரு வாக்கு தத்தம் வாங்குச்சு, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு வாக்கு தத்தம் கொடுங்க, அந்த பிள்ளை பிழைத்திருக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தின்படி அந்த பிள்ளை என்ன செஞ்சார், பிழைக்க வச்சார். இன்றைக்கி அந்த பையன் நல்லா வளர்ந்து 3 வயசு இருக்குது, நான் அந்த பையனை பார்த்துருக்குறேன். அன்பால் இன்றைக்கி யாருமே தேரமாட்டாங்கன்னு சொன்னவங்க, ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அந்த பிள்ளையை என்ன செஞ்சுது, பிழைக்க வைத்தது. அப்போ எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் வைத்து கொண்டு என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அன்பாவில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையே எழுதப்பட்டதாகவே இருக்கும், அது அந்த உயிருள்ள வார்த்தையா, அந்த வார்த்தையை நீ சுதந்திரித்து கொள்ளும் போது தான் அது உனக்கு பலனை கொடுக்கிறது. அன்பாவில் இன்னைக்கு ஜாய்ஸ் மேயர் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தரித்திரத்தில் இருக்கும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது பைபிள்லேருந்து ஒரு 100 வார்த்தை அவங்க என்ன செஞ்சாங்களாம், வாக்கு தத்தத்தை எடுத்தாங்களாம். 100 வாக்குத்தத்தத்தை எடுத்து அந்த ஒரு நோட்டு பேனா எடுத்து அந்த புக்கில் ஒரு நோட்டில் எழுதுனாங்களாம், 100 வாக்குத்தத்தத்தை எழுதுனாங்களாம். டெய்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க சொல்லி சொல்லி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொள்கிறேன், எனக்காக நீ பேசுகிற இந்த வார்த்தையாக நான் நினைக்கிறேன், ஆண்டவரே அதை விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க, இந்த வாக்குத்தத்தை எனக்கு சுதந்திரமாய் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தனக்காக சுதந்திரித்து கொண்ட ஒரு 100 வாக்குத்தத்தத்தை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்களாம், எழுதி அதை டெய்லி வாசிப்பாங்களாம், சத்தமாக வாசிப்பாங்களாம், சத்தமாக வாசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின்படி என்ன நீர் ஆசீர்வதிக்க போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அன்பாவில் இன்னைக்கு அந்த 100 வாக்குத்தத்தமும் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிச்சான். ஆமேன். அன்பாவில் இன்னைக்கு அதே போல் இன்னைக்கு நீ எத்தனை வாக்குத்தத்தனாலும் வாங்கிக்கோ, எழுதிக்கோ, எழுதி அதை சுதந்திரித்துக்கொள். இன்றைக்கி ஊரில் இருக்கிற நிலம்லாம் உன் நிலம் கிடையாது, நீ காசு போட்டு வாங்கின நிலம் தான் உன் நிலம். அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், இதில் எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து கொண்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவனே, நீ அப்படி இருக்காத, எழுதப்பட்ட வார்த்தையை பேசப்படுகிற வார்த்தையாக நீ மாற்றும் பொழுது, உனக்காக நீ அதை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது அது உயிருள்ளதாக மாறுகிறது, உன்னை பிழைப்பூட்டுகிறதாக மாறுகிறது, உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கிறதாக அது ஆற்றல் மிகுந்ததாய் வல்லமை மிகுந்ததாய் மாறுகிறது. அதனால் இன்றைக்கு இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார். நான் இப்போ இங்கே வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இம்மைக்கு மட்டும் இல்லை மறுமையிலும் நீ பிழைப்படா அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் இந்த சந்தோஷம் இந்த பிழைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீ நித்திய ஜீவனை பெறுவதற்கு இந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும், பிழைப்பூட்டுன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னாரு, சொல் அப்படின்னார். அன்பால் இதை சொல்லிவிட்டு இன்றைக்கு நாம் இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உயிருள்ள வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை பிழைப்பூட்டுவாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே கேட்ட அந்த சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளுக்காக, இந்த ஆண்டவரே லாக்டவுனுக்காக, இந்த ஆண்டவரே கொரோனா தொற்றுக்காக ஒரு வாக்கு தத்துவத்தை வாங்கி அதன்படி நாங்கள் ஜெபித்து வெற்றியை பார்க்க, விசுவாசத்தோடு வெற்றியை பார்க்க உதவி செய்யும். எழுதப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே சுதந்திரிக்கப்பட்ட வார்த்தையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள, ஆண்டவரே லோக்காஸை ரேமாவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த ரேமாவை ஆண்டவரே பேசப்படுகிற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ளறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் அப்படியாக செய்ய போறீங்க. எங்களுடைய எல்லா ஆண்டவரே பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் டேவிட் ஜெரேமியா அவர்களின் சாட்சி பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
2: நம்ம எல்லா சூழ்நிலைகளும் அறிந்த தேவன் அவர். ஏன்னா இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குமா பாருங்க, இந்த மாலை போடும்போது மேகம் போல ஒரு மாலை வந்துருந்துச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆண்டவர் அப்படியே ஒரு அற்புதமாக வந்தவங்க எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. என் மனைவி நான் தாலி கட்டும்போது அவங்க மனசில் அழுதாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் யாரும் இல்லை, தாய் தாக்க பண்ணலை. அப்போது நான் முதல்ல தாலி கட்டும்போது அவங்க கண்ணீர் விட்டாங்க. நானும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், எனக்கு எல்லாம் இருந்து ஒரு தனிமையில் இருந்தேன். எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தாங்க, நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்களை லைஃப் கல்யாணம்லாம் போச்சு, நல்லா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்தாங்க. ஃபோட்டோஷூட்டோடு நடந்துச்சு என் கல்யாணத்தில். நான் நினச்சேன் ஒரு கேமரா, நாலு ரெண்டு மூணு கேமரா எங்கள் கல்யாணத்தில் ஃபோட்டோ பிடிக்க. ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக என் கல்யாணத்தை, ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடந்துச்சு என் கல்யாணம். வந்து சாப்பிட்டவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பாடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் நடக்கலை, கல்யாணம் முடிஞ்சு போனதுமே என்னுடைய ஒய்ஃபுடைய ஹாஸ்டலில் வந்து ரிசப்ஷன் நடந்துச்சு எங்கள் கல்யாணத்துக்கு. அவங்க ஹாஸ்டலில் இருக்கிற கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க வளர்ந்தவங்க எல்லாம் அண்ணன் தங்கச்சிங்க தானே ஹாஸ்டலில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிசப்ஷன் நடந்துச்சு, கேக் கட்டிங் நடந்துச்சு, அங்கேயும் டின்னர் ரிசப்ஷனில் டின்னரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சூப்பராக நடந்துச்சு, என் லைஃப்பில் அருமையாக போச்சு. ஏன்னா இவங்க டேடி மம்மி இல்லாதனால ஹாஸ்டலில் இருந்த ஒருத்துக்கு டேக்கர் பண்ணுங்கன்னு அவங்க வீட்டில் தான் நாங்கள் போய் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தங்க ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம். வந்து எங்கள் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சூப்பராக போச்சு, ஆண்டவருக்கு நன்றி. அப்படி என் லைஃப் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் மனைவி வராங்க. எங்கள் லைஃப் ஸ்டார்டிங் வாழ்க்கை தொடங்குற காலத்தில் என் லைஃப்பில் எல்லா மாறுதல்கள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு மூணு நாள் அங்கே தங்கிட்டு திரும்ப எங்களுடைய வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா வந்து எங்கிட்டே வேலைக்கு சேர்ந்து கொண்டாரு. எங்கள் அப்பாக்கிட்டே 250 ரூபா ஒரு நாளைக்கு கூலிக்கு நான் வேலை செய்கிறேன். நானாக தான் கேட்டேன், வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாக்கிட்ட கூலி நானாக தான் கேட்டேன். ஏன்னா ஒய்ஃப் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. எங்கள் அப்பாக்கிட்டே மளிகை கடையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்பா கூட வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது என் மனைவி கன்சீவ் ஆகிறாங்க. அந்த கன்சீவ் எப்படி ஆனாங்கன்னா, நான் காலையில் எப்போவுமே ஜெபிப்பேன், ஆண்டவரோடு பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. எப்போவுமே நான் பேசுவேன் ஆண்டவரோடு. இந்த பேசும்போது ஆண்டவர் எனக்கு அந்த அவர் உள்ளேருந்து என்னோட சத்தம் எனக்கு நல்லா தெளிவாக கேட்கும். என் காதலையும் சத்தம் கேட்கும், ஆண்டவருடைய சத்தம். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் காலைல அதிகாலையில் நான் வானத்தை பார்த்துட்டே ஸ்கையை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே அப்படின்னு பேசிட்டு ஏதோ அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிச்சேன்றார். நான் இந்த சத்தம் வந்தோடனே எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன். கல்யாணம் ஒரு வாரம் தான் ஆகும், போய் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் சிரிக்கிறாங்க, எப்படா அதெல்லாம் இல்லை இருக்காதுன்னு. வீட்டில் நம்பலை, சரி வா டெஸ்ட் பண்ணலான்னு ஒத்துக்க மாட்டேனாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஒரு அப்படியே ஒரு 1 மந்த்து 2 வாரம் 3 வாரம் ஆகுது, நான் வீட்டில் ஒத்துக்க மாட்டேனாங்க. நானே போய்ட்டு இந்த டெஸ்ட்டு இந்த ப்ரெக்னென்ட் டெஸ்ட்டு இது வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன், 2 கோடு இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தொடுதல் ஆரம்பிக்குது. முன்னாடி நான் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், பக்கத்து வீட்டுக்கு குழந்தை இந்த குழந்த பிறக்கும் தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் கேட்டு கேட்டு இன்னும் கொஞ்சம் தொடுதல் வர ஆரம்பிக்குது. எங்கள் மனைவி கன்சீவ் ஆகிட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் அதுக்கு முன்னாடி நான் பார்க்குற பாஸ்டர்லாம் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா சால்வேஷனுக்காக ஜெபிங்க, எங்கள் ஃபேமிலி சால்வேஷனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவேன். இப்போ என் மனைவி வந்தோடனே நானும் என் மனைவி ஜெபிக்காமல் இருக்கிறோம். ஃபேமிலிக்காக ஜெபெல்லாம் ஓடுது, ஆனால் என் மனைவி வந்து சரியான சீரியல் பார்க்குற சினிமாவுடைய மோகம் ஜாஸ்தி. இப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு வேலை போயிடுச்சு, எங்கள் மனைவிக்கு நான் சொல்லலை, வேலை போயிடுச்சு. டிடிஹெச்சில் ஒர்க் பண்ண இந்த ஏர்டெல் டிடிஹெச் செட் பண்ணுறது வேலை போயிடுச்சு, நான் சொல்லலை. சொல்லாமல் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு

பொய் சொன்னேன், போயிட்டு இருக்கிட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பொய் சொல்லிவிட்டு அப்படியே தெரிஞ்சிட்ருக்குறேன். அப்புறம் ஒரு நாள் எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டல் போகிறேன். சார் அப்பாக்கிட்டையும் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்குறேன். வேலை செஞ்சுட்டுருக்கும்போது அங்கேயும் என்னால் வேலை செய்ய முடியல, ஏன்னா ப்ரெஷர் நிறையா, மேலே மாடியில் போயிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஓடி எழுந்து வந்துன்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது ஒரு செவன்த் டே டென்டல் ஹாஸ்பிட்டல், அங்கே செவன்த் டே இதெல்லாம் பழக்கமாகுது. நான் அப்போது எனக்கு சத்தியத்தில் ஆண்டவர், எனக்கு வார்த்தையில், எனக்கு ஆண்டவர் வார்த்தையில் ரொம்ப ஈடுபாடு, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் வந்து சும்மா போவேன் செய்வேன், அங்கே என்னதான் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு போக வரோன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வேர்டு எனக்கு ஆண்டவர் முதல் ஃபவுண்டேஷன், நிறைய வேர்டு தான் என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தவங்கள வேர்டு தான் இது பண்ணுறாங்க. அப்படி நாட்கள் போகுது, நானே என் மாதிரி ஜெபிக்கிறோம். சரி அங்கே வேலை ப்ரெஷர்னால திருப்பி அப்பாக்கிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் மனைவி வந்து சினிமா மோகம் ஜாஸ்தி. அப்போ நான் இந்த பரலோகம் புக்ஸு, நரகத்துக்கு போகிற புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தப்போ இந்த நரகத்துக்கு போன அனுபவங்கள் சொல்லப்பட்ட ஒரு புக்ஸை வந்து அவங்க டிவி எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்படின்னா யாரோ டிவி பார்க்கும்போது உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா கூட தெரியாது, அப்புறம் டிவி மோகம். அப்போ அந்த டிவி முன்னாடி அந்த புக்ஸை வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜன்னலோரம் வச்சேன், பார்த்து படிக்கல. திருப்பியும் டிவி முன்னாடியே எடுத்து போய் வைக்கிறேன், மாற்றி மாற்றி அங்கேயே வைக்கிறேன். எப்படியாவது கண்ணில் தென்பட்டாவது படித்தாவது இந்த டிவி இதெல்லாம் விடுவாங்களான்ட்டு. ஒரு நாள் அது என்ன தான் வீட்டில் அப்பா என் வீட்டுக்கார் வச்சுட்டு போகிறாங்கன்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நரக புக்கு படிக்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது, பாவத்தை குறித்து. அப்புறம் அவங்களும் அந்த டிவி முகத்துலேருந்து வராங்க. இப்போ எங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகி 3 மாதத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிளாஷ் ஆகுது. அவன் வீட்டை விட்டு தானே போகிறான், நான் தனியாக தானே போகிறேன்னான்ட்டு 3 மாதம் வயிற்றில் பேபி எங்கள் பாப்பா வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நாங்கள் எங்கே போவோன்னா அட்வான்ஸு கூட பணம் கொடுக்க மாட்டேன்ட்டார். சரி எங்கள் மனைவிக்கு இந்த நகையெல்லாம் போட்டுறாங்க இல்லையா, அதில் ஒரு நகையை வச்சுட்டு நாங்கள் தனியாக எங்கள் வீட்டிலேருந்து, அப்பா வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நானும் என் மனைவி தனியாக போக ஆரம்பிக்கிறோம். ஏன் துரத்துனாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கும் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு தான் அந்த கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியாக மாட்டோம், நான் வேலை சரியாக செய்ய மாட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அப்பா வந்து கூட வச்சுக்க மாட்டேன்ட்டார். அவருக்கு என்னை கண்டாவே பிடிக்காது, கொஞ்சம் ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆகும், அந்த புரிதல் இருக்காது. சரி தனியாக கொடுத்துனுக்கு தனியாக போயிட்டோம், தனியாக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறோம். கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன். காலையில் சாப்பாடு எனக்கு எங்கள் அப்பா மத்தியானம் தான் சாப்பிட வைப்பார், மத்தியான சாப்பாடை சாயந்தரம் சாப்பிட வைப்பார், சாயந்தரம் சாப்பாடு நைட்டு தான் 11 மணிக்கு சாப்பிடுவோம். இப்படி தான் லைஃப் ஸ்டைல் போகும்போது உடம்பு சரியாமாயிடுச்சு, ஜுரம் காய்ச்சல். ஏன்னா எனக்கு என் மேலே அழைப்பு கொஞ்சம் இருந்து தொட்டு என்னால் ஊழியத்துக்கு மேலே நிறைய வாஞ்சிருக்கும். சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு சண்டேஸில் சரியாக போக விட மாட்டார். இப்படி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யாமல் ஒரு 2 நாள் வேலை செய்வேன், 3 நாள் நான் ஊழியத்துக்கு போவேன், ஒய்ஃபை கூட்டிகிட்டு ப்ரேயருக்கு போவேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்க ஆரம்பிக்கும் போது ரேஷன்லாம் கட் பண்ணுறாரு, சாப்பாடு இதெல்லாம் கட் பண்ணுறாரு. எல்லாம் கட் பண்ணணுமே சரி என்ன பண்ணுறது, எங்கள் இன்னொரு நகையை வச்சுட்டு, எங்கள் ஒய்ஃபு நகையை வச்சுட்டு அப்படியே குடும்பம் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு, எதுவுமே செட் ஆகலை, அப்படியே போயிட்டே இருக்குது லைஃப்பில். கூழ் காய்ச்சி குடிக்கிறோம், 3-4 மாதம் பாப்பா பேபி வச்சுட்டு கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு. ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து அந்த தாண்டவர் தொடுதல் ஏற்கனவே சண்டே கிளாஸ் எல்லாம் போகிறதுனால, அவங்க பைபிள்லாம் படித்ததுனால அந்த ஒரு நற்குணம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும், அந்த அன்பு. அதெல்லாம் ஹாஸ்டலில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னோட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இது பண்ணாங்க. அப்போவையும் எங்கள் ஒய்ஃப் மேலே எனக்கு இந்த சந்தேக புத்தியெல்லாம் இருக்கும். ஏன்னா கடவுளுக்குள்ளே வந்தோன்னுமே எல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிறது இல்லைங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் நடந்துப்பாங்க, அப்படியே ஹோலினஸ் லைஃப் மாதிரி நடந்துப்பாங்க. என் லைஃப்பில் அப்பயும் சில விஷயங்களாக இருந்துச்சு, சந்தேக புத்தி அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் சண்டெல்லாம் வந்துச்சு. எங்கள் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணுற லைஃபெல்லாம் போச்சு. ஆனால் அவங்க நல்லவங்க தான், எங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்க டைவர்ஸ் பண்ணிடணும், இந்த மனுஷங்கிட்ட வாழ முடியாதுன்னா என் தங்கச்சி பேசுவாங்க, எங்கள் அண்ணன் நல்லவன், கொஞ்சம் கோபந்தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டு பேர் புரிதல் வர ஆரம்பிக்க ஆண்டு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுங்கன்னு சொன்னாங்க. நானும் என் மனைவி மனசை விட்டு, எனக்கு எது பிடிக்காது அவங்களுக்கு எது பிடிக்காது, ஏன் இதை சொல்கிறேன்னா எப்போவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மனசை விட்டு பேசும் பொழுது தான் நம்மளுக்கு புரிதல், அந்த புரிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணிக்கணும். எப்போ மனசுக்குள்ளே நம்ம வச்சுட்டு வாழ்கிறோமோ அந்த
அந்த சந்தேக புத்தியும் அந்த ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசாதது அந்த ஈகோ அந்த விஷயமே ஒரு கணவன்மனையை பிரிச்சிடும். ஆனால் எனக்கு எங்கிட்டே ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் கணவர்கிட்ட பேசு, மனைவிக்கிட்ட பேசுன, என் மனைவிக்கிட்டே ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுங்க. அப்போ நாங்கள் துணி வாஷ் பண்ணுற இடத்துல வீட்டில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம், எனக்கு எது பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது மேலேனா நான்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு எங்கள் ஒய்ஃப் எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அவங்க எது பிடிக்கலன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு பிடிக்கல எதுன்னு சொல்கிறேன், ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறோம், நல்லா பேச ஆரம்பித்து அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரோம். அப்புறம் எங்கள் அப்பா இந்த நாளடியில் இந்த உடம்பு சரியாதவங்க, எங்கள் ஒய்ஃபுக்கு மனசு கஷ்டமாகுது, இவர் உடம்பு சரியாம ஆகிட்டார், மெலிஞ்சிட்டார், சரியாக சாப்பாடு போடாதனால அப்படின்னு அவங்க பண்ணும்போது திருப்பியும் நான் அப்பாக்கிட்டேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்து ஊழியத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், வேலைக்கு போவேன், இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க, இருந்தால் அப்படியே லைஃப் போக போக போக கடைசியாக விட்டுட்டேன், அப்பாக்கிட்டேருந்து விட்டுட்டு வீட்டில் நானும் என் மனைவியும் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், பைபிள் படிப்போம், காலையில் எழுவோம், பைபிள் படிப்போம், ஜெபிப்போம், அன்றைக்கி எல்லாம் ஜபம் பண்ணுவோம் ரெண்டு பேரும், திருப்பி பைபிள் படிப்போம், இப்படியே தான் ப்ரேயர் ப்ரேயர்னு போவோம். நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பைபிள் படிக்க படிக்க இந்த கல்யாணத்தில் மொய் கொடுக்கறதுக்கெல்லாம் சிலர் விட்டு போயிட்டுருப்பாங்க, கல்யாணத்துக்கு வராமல் வந்தும் கல்யாணத்துக்கு மொய் கொடுக்காமல் அந்த கிஃப்ட் மாதிரி மொய் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்காதவங்களாம். அப்போது எங்கள் கல்யாணம் நாங்கள் இந்த ஜெபிக்கிற டைமில் எங்களுக்கு மாதம் மாதம் எங்கள் மனைவியுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வர ஆரம்பிச்சிச்சு, கரெக்டாக ஒரு மாதத்துக்கான வாடகை அந்த செலவுக்கு அந்த பணம்லாம் வர ஆரம்பிச்சு, வர ஆரம்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், நிறைய பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், ஊழியங்களை செய்ய அங்கங்கே ப்ரேயருக்கு போக ஆரம்பிக்கிறோம். இப்படி போக போக தான் அப்படியே எங்கள் லைஃப் ஸ்டைல் ஓடுது. ஒரு பக்கம் கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்னும் ஆண்டவர் அறியறதுக்கான அந்த தருணமாக இருக்குது. பாப்பா வந்து கன்சியூவாக இருக்கும்போது நிறைய வார்த்தைகளை படிக்க எங்கள் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் தான் சொன்னேன் நல்லா வார்த்தைகளை படி, பைபிளை படி அப்படின்னு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் எங்கள் ஒய்ஃப் கல்யாணம் ஆனாலுமே சர்ச்சு இந்த சேஞ்ச் ஆகுது, நான் இருந்த ஒரு சர்ச்சு வேறு, இன்னொரு சர்ச்சு நான் போக ஆரம்பிக்கிறேன், அந்த சர்ச்சு தான் இங்கே எண்ணூர் கிராஸில் வந்து பெங்களூரில் கிங்டம் ஃபேமிலி சர்ச்சுன்னு, எங்கள் மனைவி மூலமாக அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் இருந்த பழைய சபை பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம், ஃபுல் நியாயப்பிரமாணம் சர்ச்சு, அந்த சர்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு எடுத்துருவாங்கன்ட்டு அந்த சர்ச்சில் யாரையும் நான் கூப்பிடல, எனக்குன்னு கொஞ்சம் பயம், ஏன்னா எங்கள் பாஸ்ட் கல்யாணம் பண்ணிக்காமல் நீ ஊழியம் செய் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் முன்னிருந்த சர்ச்சில் சரி, அதனால் இந்த சர்ச்சுக்கு போகாமல் நாங்கள் அப்படியே இருந்தப்போ எங்கள் ஒய்ஃப் மூலிமா தான் இந்த கிங்டம் ஃபேமிலி சர்ச்சு பாஸ்டர் தன்ராஜ் அப்படின்னு அவர் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். அங்கே போகும்போது தான் எனக்கு கிருபையை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் ஆண்டவர் அங்கே டீச் பண்ண ஆரம்பிக்கிறார், என் லைஃப் ஸ்டைல் இன்னும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் பாவம் பாவின்ற குற்ற உணர்வுலேயே நான் வாழ்ந்துருந்த மனுஷன், நான் சின்ன தப்பு பண்ணிட்டவோ பயப்படுவோம், ஐயோ நரகம் போயிடுவோம், ஆண்டவர் என்ன நரகத்தை தள்ளிடுவார். அப்போ இந்த மாமிசமும் ஆவியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, தீர்க்கதரிசனம்லாம் சொன்னாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி அந்த டீப்பெல்லாம் தெரியாது. இந்த சர்ச்சுக்கு போகும்போது தான் எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுது என்னென்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும் கிருபையை பற்றி நியாயப்பிரமாணத்தை பற்றியும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும் இங்கே போக போயிருந்தால் தான் எனக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்குள்ளே இருக்கிற நிறைய டீமன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, நிறையா இந்த இந்து பேக்ரவுண்டில் வீட்டு குடும்ப பேக்ரவுண்டில் இருந்ததுனால நிறைய இந்த டீமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்குது, நிறைய ஆவிக்குரிய வரங்களை பற்றி இதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பற்றியெல்லாம் அங்கே தெரிய ஆரம்பிக்கிறேன், ஆவினா என்ன, மாமிசம் என்ன, நியாயப்பிரமாணம் என்ன, சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்ன முறியடித்தார், அந்த சிலுவையில் என்ன முறியப்பட்டது, மரணத்திற்கு முன்பு என்ன இருந்துச்சு, அப்புறம் பழைய ஏற்பாட்டை பற்றி புதிய ஏற்பாட்டை பற்றி நல்ல இன்னும் தெளிவுகள் எல்லாம் வந்து எனக்கு அந்த எங்கள் மனைவி மூலிமா அந்த சர்ச்சுக்கு போனோம் ஒரு படியாக செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த பழைய சர்ச்சு இருக்கும்போது ஊழியை வாஞ்ச ஜாச்சி ஜாச்சி பாட்டெல்லாம் எழுதணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ஊழியை செஞ்சுட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன், அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு லைஃபு. இந்த சர்ச்சுக்கு போனோன்னு இன்னும் ஊழியை வாஞ்ச ஜாஸ்தியாச்சு. இப்போது எனக்கு பைபிள் காலேஜ் இங்கே போனேன்னா பைபிள் காலேஜ்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணுறேன், சரி ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு யோசிக்கும் போது அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது, வாரம் வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறேன், பைபிள் காலேஜ் படிக்கணும் அந்த மைண்டு மட்டும் என்கிட்ட ஓடுது. நான் எப்படி பைபிள் காலேஜ் படிக்கணும்னு எனக்கு ஒரு சிந்தனை, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருந்தால் சொன்னால் சேர்த்து விடுவாங்க, இவங்களும் ரசிக்கப்படலை, யார் சேர்த்து விடுவா, நம்மக்கிட்ட காசும் இல்லை,
சரி அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, சரி எப்பவுமே வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறை தான் சர்ச்சுக்கே போவேன், ஏன்னா எங்கள் அப்பாவை விட மாட்டார், ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்கிறேன் இல்லையா. அப்போது ஒய்ஃபுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும்போது எங்கள் அப்பா கிட்டே போய் சம்பளம் கேட்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பா அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு சம்பளம் கேட்குறான்னா எவ்வளோ கேட்குற, 250 ரூபா அப்படின்னு கூலி பேச ஆரம்பிக்கிறேன். அப்பாக்கிட்டே கூலி பேசி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். அப்போயும் கடவுளுக்குள்ளே போனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுளுக்குள்ளே போன பின்னாடி என் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறாரு. நான் ஒரு காசு பொய் சொல்ல மாட்டேன், காசை திருட மாட்டேன், நல்லா கரெக்டாக நடந்துக்கிறேன்றது அவருக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சு, நல்லா என்னை நம்பி கடையை ஃபுல்லாக விட்டுட்டு போவார். ஏன்னா கடையில் நான் ஜபிக்க ஆரம்பிக்கிறோம், என் ஒய்ஃப் கல்யாணம் ஆனமே அவங்க ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் அவங்க பாப்பா வச்சுட்டு அங்கங்கே ப்ரேயருக்கெல்லாம் போவோம். இதில் எங்கள் ஒய்ஃப் இன்னும் பேப்டிசம் எடுக்கலை, ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுன்னு அவங்களும் கொஞ்சம் மனமாறுதல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பரலோகமான இருக்கும் புக்ஸ் படிச்சுன்னு அவங்க மனமாற ஆரம்பிக்கிறாங்க. பேப்டிசம் எடுக்க சொல்கிறேன், எடுக்க மாட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பேப்டிசம் படிச்சுட்டு பாவம் தான் பண்ணுறாங்க, அதை நான் அப்படியே இருந்து போகிறேனே, நான் பாவம் பண்ணுறதில்ல, இருந்தாலும் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே லைஃபுக்குள்ளே இருக்கிறது, அது அதுக்கு எதுக்கு பேப்டிசம் எடுக்கணுன்றாங்க. சரி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் வச்சு ஆண்டரை பற்றி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பேப்டிசம் என்னான்னுட்டு நானும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு நாங்கள் போனோம்னா இங்கேயோ சத்தியங்களை அறிகிறாங்க. பாப்பா ஒரு ஒரு 6 மாதம் 7 8 9 மாதம் இருக்கும்போது அவங்க பேப்டிசம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பேப்டிசம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. பாப்பா வயிற்றில் இருக்கும்போது சேர்ந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க. அதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, நான் வந்து சரி ஒரு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பெனாயில் பிஸ்னஸ், ஒருத்தர் இந்த பெனாயில் செய்கிற கம்பெனி, பெனாயிலு இந்த சோப் ஆயிலு, சோப்பு விற்கிற, ப்ளீச்சிங் பவுடர் விற்கிற ஒருத்தர்கிட்ட சும்மா வாங்கி ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற மாதிரி நான் வாங்கி அப்பாக்கிட்ட சுத்தமாக விட்டுட்டேன். விட்டுட்டு பிஸ்னஸில் இறங்கிட்டேன் கொஞ்சம். அப்புறம் அப்பாவுக்கு திருப்பியும் கூப்பிட்டுக்கினாரு, இதுவும் செய்கிறேன் சைடில் இதுவும் செய்கிறேன், ரெண்டும் செஞ்சுட்டு அப்படியே செஞ்சுட்டு செய்யும்போது எனக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணால் நாமளும் செப்பரேட்டாக பண்ணணும்னு ஆசை வரும் இல்லையா. அப்புறம் இது மூலப்பொருளெல்லாம் எங்கே வாங்கணும்ன்ட்டு கேட்டு நானே பெனாயிலெல்லாம் செஞ்சு எங்கள் கடையில் வச்சு அதுவும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் லைஃப் போகுது. அப்புறம் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு எனக்கு கிளாஷ் வந்தோடனே சுத்தமாக பெனாயில் பிஸ்னஸுக்கு போக ஆரம்பிக்கிறேன். பெனாயிலெலாம் வண்டியில் வச்சுட்டு எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஊழியம் பண்ணுறீங்க, இதெல்லாம் விற்பீங்களான்னா திருடக்கூடாது, பொய் தான் சொல்லக்கூடாது, கஷ்டப்படணும்னு ஆண்டவர், இங்கே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் எங்கே சொல்லலன்ட்டு ஊழியம் பண்ணாலும் சரி ரோடோடாக பெனாயில் எடுத்துக்கிட்டு பெனாயிலே சோப்பாயிலே அப்படின்னு விற்றுட்டு ரோடெல்லாம் சத்தம் போட்டு விற்றுட்டு போவோம். தெரியும் நிறைய பேருக்கு நான் ஊழியம் பண்ணுறேன்ட்டு, இருந்தால் யார் என்ன தெரிஞ்சினாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்படணும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே பெனாயிலால் வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அப்படியும் காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது. இப்போ பைபிள் படிக்கணும் போது திடீர்னு ஒரு வீட்டிலே ஒரு எஸ்ரா தியாலஜிக்கல் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் ஆகிறார் எனக்கு, என் ஃப்ரெண்டு மூலிமா. அப்படி ஆகும்போது தான் அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய என்னை பார்க்குறாரு, பார்த்துன்னு தெரிஞ்சிச்சு நான் வார்த்தையில் இருக்கிற வாஞ்ச ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த ஊழியம் செய்கிற தாகம்லாம் பார்த்துட்டு எனக்கு பைபிள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த பைபிள் சொல்லி கொடுக்குற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு பைபிள் காலேஜ் சொல்லிக் கொடுக்க, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்போது, முதல் முதல்ல எனக்கு பைபிளை பற்றி சொல்லிக் கொடுத்ததே ஆண்டவர் தான். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அப்புறம் ஆவியோட ஆவி எனக்கு இந்த மாதிரி டீச்சிங்கெல்லாம் எனக்கு ஆண்டவரே கொஞ்சம் சொல்லிக் கொடு, பரிசுத்தாவே பைபிள் ஏசாயால் இருந்தாலும் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும்போது நான் அங்கே கொஞ்சம் கற்றுக்கும் போது அதுவும் மைண்டில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஆவிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த எஸ்ரா தியாலஜிக்கல் பைபிள் காலேஜ் பாஸ்டர் ஸ்டீபன்ட்டு அவர் மூலிமா நான் பைபிள் காலேஜுக்கு என்ட்ரி ஆகிறேன். வீட்லேயே அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பைபிள் காலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக சிடிஹெச் முடிக்கிறேன், கற்றுக்கிறேன். அப்படியே கற்றுக்கிட்டு ஆகும்போது அப்புறம் திருப்பியும் இன்னும் நெக்ஸ்ட்டு மேலே இன்னும் கொஞ்சம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவர்கிட்ட எனக்கு வந்து பைபிள் காலேஜெலாம் முடிக்கிறேன், ஆர்டினேஷன்லாம் பண்ணுறாரு, எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. இப்போ பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கான ஃபீஸ் கொடுக்கணும், எனக்கு இந்த ஃபீஸ் கொடுக்கறது எங்கள்கிட்ட காசு இல்லை, ஆனால் எங்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், அந்த பெனாயிலு இந்த சோப் ஆயிலு இதெல்லாம் நான் சேல் பண்ணுறேன் இல்லையா தனியாக செஞ்சு, இது மட்டும் எங்கிட்ட இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி ஓகே நீ ஃபீஸ் எல்லாம் எதுவும் தராதுன்னா இல்லையா, நான் ஃபீஸ் எல்லாம் வாங்காமல் கொடுக்காமல் எனக்கு இல்லை, எங்கிட்ட இருக்கிறது இதுதான்ட்டு எல்லாம் ஒரு 4 லிட்டரும் 3 லிட்டரும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காணிக்க வச்சுட்டு இதுதான் எங்கிட்ட இருக்கிறது வாங்கிக்கோங்கன்னுட்டு அவர்கிட்ட எனக்கு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஃபீஸ் அந்த பெனாயிலு சோப் ஆயில் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வரேன்.
இப்போ அவர்கிட்டே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். திருப்பி மேல் பைபிள் காலேஜ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன், தியாலஜிக்கல் பைபிள் தியாலஜிக்கல் படிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போகிறேன். படித்து முடிச்சோடனே அப்படியே போயிட்டு ஊழியம் வாங்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பி எங்கள் பாஸ்ட்கிட்டே, எங்கள் ஒய்ஃப் மூலிமா போனேன்ல கிங்டம் ஃபேமிலி சர்ச், அந்த பாஸ்ட்கிட்ட போய் சொல்கிறேன். நான் நினச்சிட்டு போகிறேன் என்னான்னுட்டு, ஆ பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம், நம்மளை போனோமே ஆல்டரில் ஏற்ற விட்டுருவாங்க, நம்மளை பிரஸ் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக வச்சுப்பாங்கன்னு போகிறேன். அவர் அப்படியாப்பா பைபிள் காலேஜ் முடிச்சிட்டா, சரி சரி சரி. போனனுமே நம்ப எப்படி தெரியுங்களா, எல்லாரும் அப்படி தான். ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுடணுமே என்ன ஆகும், ஒரு கெத்து வரும், ஆ நம்மளை ஒரு பெரிய பாஸ்டர் நினைப்பாங்க, மேலே ஆல்டரில் விட்டுருவாங்க, பிரசங்கம் போடலாம், எல்லா தலைமையில் கை வச்சு வைக்கலாம், இப்படி ஒரு எண்ணத்தில் தான் நான் உள்ளே போகிறேன். போனனுமே பாஸ்டர்கிட்ட போயிட்டு நிற்கிறேன். முதல்ல பாஸ்டர் எனக்கு செஞ்சது ஆல்டரெலாம் கொடுக்க கிடையாது, என்னை கீழே தான் உட்கார வச்சார். நான் கீழே தான் உக்காடுறேன். நம்ம என்ன அப்படி எடுத்தோன்னுமே எல்லாம் விட்டுருவாங்களா, விடமாட்டாங்க. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, படிச்சுட்டு வந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. நம்ம தப்பு தான், நம்ம எண்ணம் அப்படி இருந்துச்சு. அப்போ போகிறேன், அப்புறம் திருப்பியும் சரி ஓகே விடலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்ச நாள் திரும்ப சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். இந்த ஊழியம் செய்கிறவங்களில் எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாலும் கொஞ்சம் வளர்ந்துட்டால் என்ன புத்தி வரும்னா, நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவங்க என்ன நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க, நம்ம பைபிள் காலேஜெல்லாம் முடிச்சுக்கிறோம், நம்மளுக்கு வார்த்தைலாம் தெரியுது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் அவங்க அனுபவங்கள் எவ்வளோ இருக்கும். அதுலேருந்து நான் தனியாக வர ஆரம்பிச்சிட்றேன். தனியாக வந்து நானாக ஒரு எண்ணம், எனக்கு ஒரு ஊழியமன்ற வாஞ்சலில் தனியாக வர ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறேன், நானாக ஒரு பேர் எனக்குன்னு பைபிள்லேருந்து ஒரு பேர் எடுத்து ஒரு ஜீசஸ் மிராக்கல் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேரில் ஒரு சின்னதாக ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய சண்டே கிளாஸ் பஸ் வராங்க. நான் சண்டே கிளாஸ் செய்கிறத பார்த்து எங்கள் அப்பாலாம் கடையில் தான் ஜூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடத்திட்டு போகுது. அப்படியே கொஞ்சம் ஊழியங்கள் போகும்போது இதுக்கு நடுவில் ஒரு இன்ஸ்டன்ட் ஆகுது. எங்கள் அப்பா இதெல்லாம் எங்கள் மனைவிக்கெல்லாம் பிடிக்காமல், அப்புறம் பாப்பா அப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது. பாப்பா குழந்த பிறக்க ஆரம்பிக்குது. பாப்பாவுக்கு பிறக்க ஆரம்பித்தோன்னுமே அங்கேயும் அதை தான் ஒரு இன்சிடென்ட்டு. வாழ்க்கையில் ஒன்று ஒரு விஷயம், ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நேற்று மீண்டும் இன்றும் மாறாத தேவன். நம்மளை யார் விட்டு கைவிட்டு போனாலும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என் மனைவிக்கு மெடிக்கல் இந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு ஒரு ரூபா பணம் இல்லை. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு ஃபியர். அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இந்த நாள்பட்ட இடையில தான் ஒரு இதாக ஆரம்பிக்குது. என் மனைவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ தான் அவங்களுக்கு அண்ணன் இருக்கிறாருந்தே தெரிய வர்றாது. அவங்க அண்ணன் யாருன்னா அவங்க அப்பாவுடைய பெரியப்பா பையன். அவங்க இருக்கிறத சொல்கிறாங்க, அவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு. அப்போது அப்பா இருக்கிறத தெரியுது, அவங்க கேரளாவில் வீடு இருக்க தெரியுது, அவங்களுக்கு சொத்து இருக்குதுன்னு தெரிய வருது. என் மனைவி யாரெல்லாம் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு சொத்து பத்தில் நிலம் வீடெல்லாம் இருக்க தெரிய ஆரம்பிக்குது. அப்போது அவர் மூலிமா எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கான பணத்தை ஹெல்ப் கிடைக்குது. அவர் கொஞ்சம் பணம் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த பணம் ஹெல்ப் பணத்தை வச்சுட்டு தான் ஸ்கேனிங்கு டெஸ்டிங்க்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறேன். போக ஆரம்பிக்கும்போது லைஃப் அப்படியே மூவ் ஆகுது. பாப்பா பிறக்கிற டைமில் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்பவும் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பேபி கேர்ளு தான் காமிக்கிறாரு. சரி எந்த கேர்ளாக இருந்தால் என்ன, ஆண்டவர் கொடுக்கறது அப்படின்ட்டு நாங்கள் கொண்டு போகிறோம். இதில் ஒரு பெரிய மிராக்கள் என்னன்னா, நாங்கள் பைபிள் படிக்கிறோம், நிறைய ப்ரேயருக்கு போவோம், இவங்க பேப்டிசம் எடுத்தாங்க. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் குழந்தை ஒரு என்ன பண்ணுவேன்னா, நான் எந்த பக்கம் ஜெபம் பண்ணுறோம் அந்த பக்கம் வந்து தலை வந்து முட்டும். எங்கள் ஒய்ஃப் காமிப்பாங்க, அந்த வயிறு வந்து இந்த சைடு தலை வந்து முட்டும். திருவி கொஞ்சம் நேரம் பொருள்னா இந்த பக்கம் வந்து ஜெபிச்சுன்னா இப்படியே ரொட்டேஷன் அடிச்சுட்டு வந்து இந்த சைடு தலை முட்டும், அது அப்படியே தெரியும். நாங்கள் பார் எவ்வளோ 300 ரூபாய் வயிற்றுலேருந்து பாப்பா எல்லாத்தையும் கேட்குறாரு, ஜெபிக்கிற அந்த ஆராதனைலாம் கேட்குறா பார் அப்படின்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட் மணியெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்போது ப்ரெக்னென்சி டைம் வந்துச்சு. அங்கே 2-3 முறை இப்போ டேட் டைம் வருது, எல்லாம் ஆகுது.
ரெண்டு மூணு பேர் போகிறோம், ஆனால் டேட்டு மாற்றி கொடுத்துட்டுன்னு வராங்க. திருப்பி மறுநாள் நைட்டெல்லாம் தூங்கலை எங்கள் பாப்பா, திடீர்னு நைட்டு வலி வந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஆகி டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகி போயிட்டு போயிட்டு வர்றதுனால எங்கள் ஒய்ஃபு, இல்லை இல்லை இந்த மாதிரி வலி வந்தால் காலையில் வரையும் இருக்கலாம் இரு அப்படின்றாங்க. காலையில் வந்தோடனே ரொம்ப வலி, பெயின் எடுத்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், சேர்த்துறோம். எங்கள் ஒய்ஃபு அந்த டைமில் நிறையா வந்து பேஷண்ட்ஸு பார்க்க முடியாத பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. எங்கள் மனைவியை பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் கூட இல்லை அவ்வளோ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் போரிங் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்த தான் பாப்பா சேர்த்தணும். அங்கே நிறையா பேஷண்ட்டுனால் நீங்கள் பார்க்க முடியல. இவங்க வழியில் இருக்கிறாங்க. நான் என் ஒய்ஃப் சொல்கிறேன், நடந்து கொண்டே அந்நிய பாஷை பேசிகிட்டே இரு, ஜெபம் பண்ணிகிட்டே இருன்ற. நான் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் போயிட்டோம், எங்கள் அம்மாலாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வராங்க, என் தங்கச்சி வராங்க. வந்துட்டு பின்னாடி அவங்க அந்நிய பாஷை பேசிகிட்டே ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது நேராக அவங்க கரெக்டாக அந்த டைமில் பெயின் இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. அந்த வழியிலையும் ஜெபம் பண்ணிகிட்டே இருன்னு சொல்கிறேன், நீ ஜெபி ஜெபி ஜெபின்ட்டு. நானும் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் உள்ளே போனோன்னு பெயின் வந்துடுச்சு, உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா பார்க் கிட்ட உக்காந்துக்கிறோம். இவ்வளோ நாள் ஜெபிக்காதன்னு வாய் சொல்லாது எங்கள் அம்மா. உடனே அப்படியே முட்டி போடு முட்டி போடு, நல்லா முட்டி போட்டு ஜெபி ஜெபி ஜெபி ஜெபின்றாங்க. எனக்கு சந்தோஷமாச்சு, அம்மா வாயிலேருந்து இந்த ஒரு ஜெபன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்ட்டு. நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். முட்டி போட்டு ஜெபிக்கும் போது கரெக்டாக ஒரு மணி ஒரு 1:55 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என் பாப்பா பிறக்கிற அந்த வார்டுக்கு நேராக நான் பார்க்குறேன், வானம் அப்படியே ரெட்டு கலரில் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது. ஏன்னா நான் இங்கே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அங்கே வார்டில் என் மனைவி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது அந்த டைமில் அப்படி இருக்குமான்னுட்டு நான் ஒரு சைனாக தான் பார்த்தேன் அந்த இடத்துல. அப்படியே ஒரு ரெட் கலரில் வெளிச்சமாக 1:55 தான் பாப்பா பிறந்தான் அந்த டைமில். அந்த இடத்துல கரெக்டாக வார்டுக்கு நேராக ஒரு பெரிய வெளிச்சம், வானமே ஒரு ரெட்டு கலரில் இருந்துச்சு. அந்த சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது இவங்களை உள்ளே கேட்டால் யாருமே தொடரலையாம், புஷ் பண்ணுன்னு மட்டும் சொன்னாங்களாம். இவங்க என் தங்கச்சி தங்கச்சி அலோவ் பண்ணிதான், எங்கள் தங்கச்சி அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் நீங்கள் புஷ் பண்ணுங்க பாப்பாவை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னபோது, அப்புறம் பாப்பா பிறந்தாங்க. பிறந்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் எல்லாருக்கும் ஒரு வந்து ஆண்டவர் காமிச்சது கேர்ள் பேபி தான், நான் ஏதோ பையன்தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவங்களை தூக்கிட்டு வந்து காமிக்கும் போது நான் முதல் முதல்ல கேட்டேன், என் மனைவியை தான் நான் கேட்டேன், என் மனைவி நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஏன்னா குழந்தை ஆண்டவர் ரெண்டு பேரும் சேஃப் பண்ணிட்டார். இருந்தாலும் குழந்தைனாலும் இன்னொரு குழந்தை கொடுத்துருவார், என் மனைவி மேலே அவ்வளோ எனக்கு புரியும். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே குழந்தை சேஃபாக இருக்கணும் தான் என்ன எனக்கு. குழந்தை ரெண்டு பேரும் சேஃபாக இருந்தாங்க. ஏன்னா என் மனைவிக்கு நான் ஜெபிக்கும்போது ஒன்று சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்க வந்து மறுசுத்தி வராதுக்கு முன்னாவே குழந்தை பிறந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். அப்போது சுகப்பிரசவம் தான் ஆச்சு அவங்களுக்கு, கத்தி சிசரிங்கெல்லாம் பண்ணல. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதுலேயும் பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, அவங்க கம்பீரமாக ஆம்பளை பிள்ளைனாங்க. நானும் கம்பீரமாக சொன்னேன், கேர்ள் பேபிடா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ரெட்டாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. என் தங்கச்சி அங்கேயே சொன்னாங்க, ஐயோ எனக்கு கொடுத்துட்றா பாப்பாவோ அப்படின்னு, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்போது குழந்தைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அவ்வளோ அழகான ஒரு பேபி கேர்ளை கொடுத்தார் எனக்கு. நான் என் குழந்தையை வாங்கும்போது ஒன்று தான் நினச்சேன், எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு நாள் நினச்சேன். இன்றைக்கி என் மனைவியே கொடுத்தாரு, எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாருன்னு ஆண்டவருக்கு கூடான கூடி நன்றி சொன்னேன். என் கையில் வாங்கும்போது நான் கண்ணீர் விட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா என்னை எல்லாம் ஒதுக்குனாங்க. இன்றைக்கி எனக்கு யார் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறா எனக்கு லைஃப்பில் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்கள் அம்மாவும் என் குழந்தை ஃபேஸ் ஆம்பளை குழந்தை பிறந்தும் சந்தோஷம், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை பெண் குழந்தைன்ட்டு ஒரு வருத்தப்பட்டாங்கன்னா, பாப்பாவுடைய கலர் அவ்வளோ ரெட்டிஷாக இருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. நான் இன்ன வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது அதுதான் விஷயம். அந்த நான் எப்போவுமே என் குழந்தைய பார்த்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்கள அவ்வளோ ஞானமாக ஆண்டவர் கொடுத்துருக்குறார். இன்றைக்கி கூட என் குழந்தை எல்லா ஜபத்திலும் சரி, பேரண்ட்ஸ் கீழ்ப்படுவதிலும் சரி, எல்லா விஷயத்திலையும் அது கர்த்தராக கர்த்தர் கொடுத்த அந்த ஈவு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என் மகள். அப்போ என் மகள் வந்தோடனே எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. குழந்தை பிறந்து அன்றைக்கி நைட்டு தான் மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தாங்க, எங்கள் அப்பா வரல, எங்கள் அம்மா என் தங்கச்சி இருந்தாங்க, போயிட்டாங்க. ஏன்னா ஒரு வார்டில் குறைஞ்சபட்சம் 3 days 5 days தான் இருக்கணும், யாரும் இல்லை. நான் என் மனைவியை நான் தான் பார்த்துக்கணும். அலோவ் பண்ணல, ப்ரெக்னன்சி வாழ்ல லெலிடேஸ் இருக்கிறதுல ஆம்பளைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் தான் கூட இருந்தேன், நான் தான் என் குழந்தைக்கு இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் மோஷன்லாம் தொடச்சி விட்டது நான் தான்.
இந்த இதில் பண்ணுவாங்க. குழந்தைகள்லாம் பால் குடிக்க தெரியாது, லேடிஸ் தான் அதெல்லாம் வச்சு குடிக்க கற்றுக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் தான் என் ஒய்ஃபுக்கு பண்ணினேன். யாருமே என் அப்பா அம்மா எங்கள் அம்மா அவ்வளோதான் போயிட்டாங்க. அப்பா டே உங்கள் அப்பா பிஸி, உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு செய்யணும், உங்கள் அப்பா கற்றுவார் அப்படி இப்படின்னு ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை. என் மனைவி அஞ்சு நாளும் அந்த ஒரு நாளை விட்டுட்டு மற்ற நாளெல்லாம் நான் தான் பார்த்துக்கினேன். திடீர்னு அங்கேயும் ஒரு போராட்டம், என்னென்னா வார்டில் இருக்கிற யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஆம்பளை உள்ளக்குறாங்கன்ட்டு. அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை ஆகும்போது அந்த வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு லேடிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அண்ணன் ஒரு தப்பான எண்ணத்தை கூட யாரும் பார்க்குறதில்ல, நேராக அவங்க மனைவியும் அவங்க குழந்தைய தான் பார்ப்பாங்க. திருப்பியும் கீழே குஞ்சுக்குவார், அப்படியே கீழே படுத்துக்குவார், குழந்தைய மட்டும் பார்ப்பார். அவன் அந்த அண்ணன் தப்பாகுதுன்னு எங்களுக்கெல்லாம் சம்மதம்னாங்க. ஆனால் அங்கே அந்த இருக்கிற ஆயம்மா விடலை. கோபத்தில் என் மனைவியை நான் அடிச்சிட்டேன், அடிச்சுட்டு வா போகலாம் எடுத்துகிட்டு போகலாம், பெரிய சண்டை பிடிச்சிட்டேன். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போலீஸ் அளவுக்கு கூப்பிடுங்க நீங்கள், எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு யாரும் இல்லைன்னா. ஏன்னா அந்த இடத்துல குழந்தைங்களாம் தூக்கி திருடிட்டு போயிடுவாங்கன்ற ரூமரெல்லாம் வந்துச்சு, எனக்கு பயம். இருந்தாலும் நான் வெளியில் போய் கொசுக்கடியில் படுத்துட்டு இருந்து அப்போ போய் எட்டி எட்டி பார்ப்பேன். ஃபோனு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கு கேட்டு பாப்பா பார்த்துக்கிறியா, பக்கத்தில் இருக்கிறியா, அவனுக்கு எப்படி இருக்குன்னு. மீதி ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படியே ஓடிச்சு. திருப்பியும் குழந்தைய டிஸ்சார்ஜ் ஆகி பண்ணுறோம், அங்கேயே ஏமாற்றம்தான். இருக்கிற காசெல்லாம் போடுங்க, நாங்கள் எங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுட்டு காசு போடுங்க, நாங்கள் 2000 3000 திருடுனாங்க. இருந்தாலும் கொடுத்து அப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன். குழந்தைய கூட்டிகிட்டு வருவோம், எங்கள் அப்பா அம்மா வருவாங்கன்னா யாருமே வரல. ஆட்டோவில் குளிரில் என் கை குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போ மட்டும் கூப்பிட்டு அந்த திண்டு பிரகாரம் மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க, ஒட்டு வச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க, பேத்தி தூக்கி நாங்கள் கூப்பிட்டாங்க. ரெண்டே நாள் குழந்தை சத்தம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, என்னால் தூங்க முடியல. பேத்தின்னு சொன்னவர் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செலிப்ரேட் பண்ண தாத்த எங்கள் அப்பா குழந்தை சத்தம் பிடிக்கல, வீட்டை விட்டு துரத்துன்றாங்க. இப்போ எங்கே போவோம், திருப்பியும் வீடு காலி பண்ணணும். பழைய வீட்டில் இருக்கிறவங்க தீட்டு இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னுட்டாங்க. நாங்கள் இருக்கிற தனியாக இருந்த வீடு, எங்கே போகிறதுன்னு தெரில. அப்போ எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டு மேலேயே ஒரு வீட்டில் வாடகைக்கு வீடு பார்த்து வைக்கிறாங்க. அதில் இல்லை, அதுக்கு முன்னாடி இப்படி போயிடுன்னு சொல்லணுமே, நான் என்ன பண்ணுறேன், எங்கள் சர்ச்சு பக்கத்தில் வீடு பார்க்க ஆரம்பிக்கிறேன். சர்ச்சு பக்கத்தில் வீடு பார்க்க ஆரம்பித்து அங்கே போகிறோம். அங்கே போனால் கை குழந்த இப்போது மனைவிக்கு தண்ணி கூட ஊற்றலை, அதாவது தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அது கூட ஊற்றலை. நான் போகிறேன் என் மனைவிக்கு காலையிலனா என்ன பண்ணுறேன், நைட்டெல்லாம் கக்கா துணியெல்லாம் துவச்சி பாப்பாவுடைய அந்த வேஸ்டேஜ் துணியெல்லாம் துவைக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன். ஒரு காலேஜில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் உங்களுக்கு தெரியும், இந்த பாய்ஸ் எல்லாம் யூரின் பாஸ் பண்ணுற அந்த டாய்லெட்டெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், எல்லா வேலை செய்கிறேன். நைட் ஆனால் திருப்பி வந்து துணி துவைக்கிறேன். காலையில் 4 மணிக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும். நான் போகிற வீடு தண்ணி பிடிச்சி வச்சா தான் தண்ணி ரெகுலராக வராது, டெய்லியும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்சு என்னால் தூக்கம் இல்லாமல் முடியல, அப்படியே லைஃப் ஸ்டைல் ஓடுது. ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி அழறேன், என்னால் முடியல, நீங்கள்லாம் இருந்து இப்படியே நான் அவஸ்தை பண்ணணும். திருப்பி எங்கள் அப்பா வாங்குறாங்க, திருப்பி வீடு காலி பண்ணிட்டு போகிறோம், மேல் வீட்டில் வைக்கிறாங்க, அப்படியே லைஃப் ஸ்டைல் ஓடுது. எங்கள் அப்பா கூடயே வேலை செஞ்சுக்கினு அப்படியே திருப்பி கஷ்டம் மேலே கஷ்டப்படுறேன், ஆள் திருப்பி மெலிஞ்சு போயிட்டேன், அப்படியே ஊழியம் அப்படியே இப்படின்னு ஓடிட்டுருக்கு. அப்படியே லைஃப் ஸ்டைல் போகும்போது திரும்ப எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறார். இவன் சரியாக வேலைக்கு வர மாட்டேன்றான். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எங்கள் பாப்பா வந்து பால் தாய்ப்பால் ஸ்டாப் ஆகிடுது, எங்கள் அப்பா 3 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுப்போம், குழந்தை குடிக்கிற குழந்தை குடிக்கும், 3 லிட்டர் கூட குடிக்கும், அது சொல்லி காமிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க குழந்தைக்கு 3 லிட்டர் பால் கொடுக்குறேன், அதுக்கே வேலை செய்ய மாட்டான். ஒரு ரோட்டில் போகிறவங்க கூட அந்த மாதிரி யாருக்கும் குழந்தைக்கு பால் கொடுத்தா சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லி காமிக்கிறார். எனக்கு கோபம் மேலே கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பக்கம் உடம்பு சரியாமல் அப்பப்போ சிக்னஸ் ஆகிடுவேன். இப்படி ஆகும்போது சரி வேண்டாம், நாங்கள் எல்லாம் கல்யாணம் பீரோ கீரோ எல்லாம் விற்றுட்டு 2-வீலர் யாராவது எனக்கு அப்போல்லாம் யாராவது கொடுப்பாங்க, ஊழியம் செய்கிறாரு நடந்தேன்ட்டு அந்த 2-வீலர் கொடுத்துருந்தார், அதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு கேரளாவுக்கு போயிடும். எனக்கு அப்பயும் ஆவிக்குறியாகவும் அந்த அளவுக்கு தெளிவில்லாதனால ஜெபிக்க ஆரம்பிக்கும், மலையெல்லாம் காமிக்கிறாருன்ட்டு எனக்கு ஒரு எண்ணம், அவங்க எங்கள் மனைவியுடைய ஊருக்கே போக சொல்கிறாருன்ட்டு நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம். அங்கே ஊழியத்துக்கு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பிரதர் எனக்கு பழக்கமாகி அங்கே போய் எல்லாம் காலி பண்ணிவிட்டு போகிறோம். அங்கே ஊழியத்துக்கு போகிறோம் கேரளாவில் மூணாரில், எங்கள் மனைவியுடைய ஊர் வந்து மூணாறு சூரநெல்லி, அதுதான் உங்களுடைய
பூர்வீகம் ஊர், அங்கே நாங்கள் போக ஆரம்பிக்கிறோம். நிலம்லாம் அங்கே போனோன்னு அங்கே மாமன் மன நிலம் அவங்க இடம் எல்லாம் காமிக்கிறாரு. நாங்கள் அங்கே போனால் அவங்க அக்காவுக்கும் ஷாக்கு. அப்போது அங்கே ஒரு ஊழியக்காரன் நம்பி நான் ஊழியம் போகிறேன். போகும்போது வா தம்பி வாங்க ஊழியெல்லாம் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றாரு. கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை பார்த்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊழியத்தில் எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் மாட்டேன்னிட்டாங்க. ஊழியம் செய் தம்பி, ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு தான் போனால் நம்மக்கிட்டலாம் எதுவும் பணம்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே போயிட்டு ஒரு என்ன வேலை செய்கிறேன்னா, ஒரு ஏலக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை. ஊரில்னா ஏலக்கு இந்த லவங்கம் பட்டை இந்த மாதிரி இதெல்லாம் விளைச்சல் வரும், அந்த வேலைக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு செடிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு பக்கெட்டு தண்ணி, அப்படின்னா 100 செடிக்கு கையிலே எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் அங்கே செஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே போனோன்னு கொஞ்ச நாளில் அந்த ஊழி வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அது ஒரு நடு காடு, அந்த காட்டில் பெரிய மலை மேலே ஒரு வீடு. அந்த வீட்டில் என்ன ஆகுதுன்னா தங்குறோம் கொஞ்ச நாள். அங்கேயும் வேலைக்கு போயின்னு அப்படியே தங்கியிருக்கும்போது பாப்பாவுக்கு இந்த மாட்டுப்பால் கிடைக்காமல் வெள்ளாட்டு பால் கொடுத்துட்றாங்க. அது ஹீட்டானு எனக்கு தெரியாது. பாப்பா நல்லா கொழு கொழு கொழுன்னு பாப்பா பேபி மாதிரி அமுல் பேபி மாதிரி இருப்பாள். அங்கே போனோன்னு எலும்பு தோலுமா ஏறுறா பாப்பா, மெலிசாக ஏறா. இந்த பரி எலும்பெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி ஆகிட்டா பாப்பா. அப்புறமா இங்கே அங்கேருந்து அங்கே இருக்க முடியாது, இங்கே வந்து இந்த வீடு பார்த்துன்னு இந்த ஏலக்காய் செடியில் வேலை செய்யறேன். அப்போ நான் கண்டு எனக்கு அந்த பாப்பாவை அப்சர்வ் பண்ணலை. ஏதாவது பண்ணணும், இங்கே வந்துட்டுமே ஊழியம் செய்யணும், வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பாப்பா சட்டையெல்லாம் கழட்டிட்டு, குழந்தை இல்லையா, கை குழந்தை ஒரு 2-3 வயசு தான் இருக்கும், 1 வயசு கூட இருக்காது, 1 வருஷம் கூட பிறந்தநாள் கூட கொண்டாடலை. பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கிறான், பார்க்குறேன் இந்த எலும்பெல்லாம் தெரியுது. அழுறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஊழியத்துன்னு வந்துட்டேன், என் குழந்தை பாரு எப்படி ஆகிடுச்சுன்னு அழுறப்போ கண்ணீர் விடுறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு இருந்தாலும் போ ஆண்டவர் எப்படியும் நம்ம லைஃப்பை இது பண்ணுவாருன்னுட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது. ஊழியம் அந்த பக்கம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வேலையிலே எனக்கு செய்ய அதான் எனக்கு விருப்பமே இல்லை. ஊழியத்தின் மேலே தான் வாஞ்சேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஊழியம் என்ன அந்த அந்த பிகினிங் ஸ்டேஞ்சில் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் ஊழியம் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே போகிறேன். திருப்பியும் அதே 3 வீடு அவங்க அக்கா கிட்ட கேட்டு திருப்பியும் வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே ஷிஃப்ட் ஆகிற போது தான் லைஃப்பில் திருப்பியும் மேஸ்திரி வேலை செய்கிறேன். இந்த கல்லறையிலலாம் போயிட்டு கல்லறை கட்டுற வேலை, ரோமன் கேத்திரி கல்லறையில் கட்டுற வேலை, அங்கே சேர் வாடுறது இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு கோல்டு ஈரத்தில் நிறையா இருந்து சரியாக சாப்பிடாமல் என்ன ஆகிடுதுன்னா எனக்கு அந்த இடத்துல டிபி அட்டாக் ஆகிடுது. அந்த இடத்துல தான் எனக்கு டிபின்னு எனக்கு தெரியாது, மூச்சு திணறல், மூச்சு வாங்குது, மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கேயே நிறைய ஊழியங்கள் அடிபடுறேன். இந்த இன்னொரு பாஸ்டர் கூப்பிட்றாரு, அங்கே போகிறான், அவரும் காணிக்கையெல்லாம் கிடையாது, தம்பி நீங்கள் வந்து வீட்டு வாடகை கட்டணும், அன்றைக்கி சாயந்தரம் போகிறேன், தம்பி உனக்கு எப்போனா சேலரியெல்லாம் தரேன்னு சொன்னேன், நீ வேலை செஞ்சுதான் தம்பி செய்யணுன்னு. இப்படியே வேலை செய்கிற நிறைய கஷ்டங்கள் படுறேன். இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யும்போது மழையில் நினைஞ்சி இந்த கோல்டாகி எனக்கு சரியாக சாப்பிடாததுனால, சாப்பாடு இல்லாததுனால நிறையா கோல்டு ஆகி எனக்கு டிபி எல்லாம் அட்டாக் ஆகிட்டு மூச்சு திணறது, டிபின்னு எனக்கு தெரியாது, மூச்சு திணறல்லாம் ஆகிடுது. மூச்சு திணறல்லாம் ஆகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. ஹாஸ்பிட்டல் போகல, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு அப்படின்னு ஹெவியாக மூச்சு வீசிங் ஆரம்பிச்சிருது, மூச்சு திணறல் ஆரம்பிச்சிருது. ஆளே மெலிஞ்சு போயிட்டேன், கண்ணெல்லாம் மெலிஞ்சு போது என் ஃபே, அதாவது கண்ணாடி கண்ணாடி இருந்தால் தான் பார்க்க முடியும். நாங்கள் ஊழியம் பண்ணுறதுனால வேலை செய்கிறதுனால இந்த ஜெபிக்கிற இந்த மாதிரியே பார்த்துட்டு நான் இதெல்லாம் நான் இந்த அப்பப்போ ஃபேஸை பார்த்து என் ஆரோக்கியத்தை பார்க்காம விட்டுட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த சூரியநாளிலேருந்து திரு தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். விளக்குன்னு ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அந்த தமிழ்நாட்டுக்கு கீழே போடி அந்த அந்த சைடு இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அங்கே அட்மிட் ஆகிறேன். அப்போ சொல்கிறாங்க டாக்டர் டிபி அட்டாக் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. என்னால் மூச்சு திணறல் 2-3 முறை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் வேணும். அங்கே பஸ் வசதி கிடையாது, அந்த சூரியநெல்லின்ற ஊரில் பஸ் வசதியில் மூச்சு திணறல், அந்த டிபி அட்டாக்காக இருந்தால மூச்சு திணறும், உயிர் போராட்டம் நடக்கும், மூச்சு விட முடியாது, வாமிட்டிங் சென்சேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு வரும்போது என்னால் ஒரே வாமிட், என்னால் உயிர் போயிடுமோன்னு நினைக்கிற சூழ்நிலை வந்துடும் பாதிலே. ஆனால் ஆண்டவர் அங்கேயும் என்னை பாதுகாத்தார். அங்கே போய் டிபி அட்டாக் ஆகிட்டு எங்கள் வீட்டிலலாம் நினச்சிட்டாங்க எங்கள் அப்பாலாம். இந்த நடுவில் சூழ்நிலையில் தான் எங்கள் அப்பாவோடய தொடுதல் ஆரம்பிக்குது.
நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து வீட்டிலேருந்து முடிச்சுட்டு நான் வரேன். இந்த கேரளா வரும்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார், வாழ்க்கையில் பணம் தாண்டா முக்கியம் அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பணம் இல்லை முக்கியம், இயேசு தான் முக்கியம். நீ என்ன நீ லைஃப்பில் பாரு, ஆண்டவர் தான் உங்ககிட்ட நிரந்தரமாக நிற்பார்னு சொல்லிட்டு வந்துடுற இல்லையா. வந்து 3 மாதம் கழித்து நான் ஜெபிக்கிற ஒரு டைமில் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, உங்கள் அப்பா அம்மா மறிக்க போகிறவங்க, மறிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. நான் அவங்க ஃபோன்கிட்ட காண்டாக்டில் வேணால் நம்பர்லாம் டிலீட் பண்ணி வச்சுருந்தேன், ஏதோ ஒரு டைரியில் எழுதி வச்சேன் ஞாபகம். எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்குறேன், என்ன மறித்து போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்ணீர் விட்டு அலறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு லாஸ், பணம் எல்லாம் போயிடுது, பணம் எல்லாம் போயிட்டு கடை போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போயிடுது. லைஃப்பில் அவங்களுக்கு லாஸ் ஆகி திரும்பவும் மறித்து போன சூழ்நிலை தான் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. நான் ஃபோன் பண்ணிக்கேன், உனக்கு யார் சொன்னால்? எனக்கு ஆண்டவர் சொன்னார். நீ கேரளாவில் இருக்கிற, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம், உனக்கு யார் சொன்னார்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார். என்னமே சரி வாங்க, நீங்கள் எங்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னோமே. அவங்க அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு தொடுதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், எல்லாம் பார்த்தாங்களே பெங்களூரில். அப்போது சின்னதாக இன்னொரு தொடுதல் ஆரம்பிக்குது. வராங்க, வந்தோடனே நாங்கள் திரும்பவும் அப்பா அம்மாவுக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறோம். காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கும்போது அம்மா ஏற்றுக்கொள்கிறாங்க, அப்பா ஏற்றுக்கொள்ள. சரி, அம்மா கூப்பிட்டதுனால இந்த ஆண்டவர் பேசினார்னு சொல்லும்போது அந்த தொடுதல் ஏற்பட்டுச்சு இல்லையா. அப்போது அம்மா வந்து லைட்டாக தொடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். நான் வீட்டிலே ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வீட்டிலே ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இல்லை சர்ச்சுக்கு போங்க, அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர்ங்கெல்லாம் வந்து வந்து வாங்க சும்மா வந்து போங்க அப்படின்றாங்க. ஒரு நாள் வீட்டில் அம்மா ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அவரோட பேசுகிறார். அம்மா கண்ணீர் விட்டு அழுறாங்க, ஆண்டவரே என் சொத்து போச்சு, என் சின்ன தங்கச்சி குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை, என் சின்ன மகளுக்கு குழந்தை இல்லை, என் பையனுடைய லைஃப் இப்படி ஆகிடுச்சு, எல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவர் என்னும்போது, ஆண்டவர் ஆண்டவர் வந்து எங்கள் அம்மாவோடய இயேசப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட வெளிச்சமாக பேசுகிறார். என்னன்னா, நீ எங்கிட்ட வா, நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றார். அதுதான் எங்கள் அம்மா கிட்ட ஆண்டவர் பேசுனது வெளிச்சமாக. ஏன்னா பவுல்கிட்ட எப்படி தமஸ்க்கு போகிற வழியில் ஆண்டவர் அந்த வெளிச்சமாக பேசுகிறாரோ, அதுபோல் எங்கள் அம்மா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு பேசுகிறாருன்னுட்டு ஆண்டவர் சொன்னாருன்னு சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, நல்லா ஒன்றா தான் இருக்கிறோம் லைஃப் ஸ்டைல். அப்படியே போகும்போது இந்த டிபி அட்டாக் ஆனமே நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறேன். அப்போ எங்கள் அப்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என் குழந்தைய கூட வந்து கெட்டு பார்க்க விடலை, இது அப்பா பிரிஞ்சிட்டு அல்லது எனக்கு என் மகன்னா நானே வளர்த்து கூட வச்சுருந்து பழக்கம் ஆகிடுச்சு. அப்போது இந்த பிரிவினை ஒரு பக்கம் இறந்து போயிடுவோன்னு பயம், நம்மளுக்கு தெரியாது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குன்ட்டு. அப்போது அவங்க ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் அது எக்ஸ்ட்ரா டோஸ் எல்லாம் போட்டு மயக்கெல்லாம் வந்துடுது, மறித்து போகிறோன்னு அப்படியே பார்க்குறேன், யாரும் வானத்துலேருந்து என்னை நின்று பார்க்குறாங்க. அப்போது அப்படியே திரும்ப எனக்கு ஏதோ ஜீவன் வர மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்லாம் ஆகுது. சரி, திருப்பியும் கோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு நான் திரும்ப இங்கே வரேன், திருப்பி கேரளாவுக்கு வரேன். எங்கள் அப்பா திருப்பி பழைய மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார், வேலைக்கு போகல இவன் என்ன இப்படி அப்படின்ட்டு. திருப்பி மூச்சு திணறல் ஆரம்பிக்குது. உடனே இல்லை வேண்டாம், நம்ம பெங்களூருக்கே போயிடலாம் அப்படின்னும்போது சென்ட்ரலில் ஒரு தீர்க்கதர்சி நான் ஊழியம் பண்ணும்போது சொல்கிறார், நீ இங்கே இருக்க மாட்டேன், நீ பெங்களூருக்கே போயிடுவேன்னு. இவன் நம்ம தான் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே, இவன் தான் நம்மளை தீர்க்கதர்சி சொல்கிறார், நம்ம ஆண்டவர் பேசி தானே இங்கே வந்தோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன அதே ஆண்டவர் அன்றைக்கி பேச தீர்க்கதர்சனம் திரும்ப நான் பெங்களூர் போகணும்னு சொன்ன விஷயம் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. என்னால் மூச்சு திணறல ஆரம்பிக்குது. நேராக நாங்கள் பஸ் ஏறி போடி அந்த வத்தலைக்குண்டு போடியிலேருந்து வர்றப்போ வத்தலைக்குண்டுன்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்தோடனே எனக்கு இன்னும் சீரியஸ் ஆகிடுது. மூச்சு திணறல் முடியல, நடுவில் இறங்குற ஒரு 6 மணி பக்கம் இறங்கி நைட்டு ஒரு 6, 8, 9 மணி பக்கம் மிட் நைட் நினைக்கிறேன். அப்போ அங்கே இறங்கிடுறோம், கையில் 1 ரூபா காசு இல்லை. முன்கூட்டியே இந்த என்னோடய மனைவியுடைய அமெரிக்காவில் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம், அவங்க நான் நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்றாங்க. அப்படி பண்ணும்போது லைஃப்பில் சரி யாருமே ஹெல்ப்புக்கு இல்லையே அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டு விட்டுட்டோம். இங்கே வந்து வத்தலைக்குண்ட இடத்துல சீரியஸாக இறங்கிறேன். இறங்குறப்போ நைட் மிட் நைட்டு இங்கே குழந்தைய வச்சுட்டு ஒரு பக்கம் வீட்டு பாத்திரங்கள் பண்டங்கள், ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸு துணி மூட்டை, இன்னொரு பக்கம் படுத்துக்கிற படுக்கை இதெல்லாம் இருக்குது. கை குழந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு. அப்போ தான் என்ன ஏஜ், என் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்.
20 வயசு அவ்வளோதான். இங்கே நைட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் வாலிப ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பயம், என்னோடய ஒய்ஃபு கை குழந்தை வச்சுக்கிறேன், எதாவது பண்ணிவிடுவாங்களோ. அப்போ ஒரு பார்க்குற பார்வைங்க சொன்னால் நம்ம தப்பாக இருக்கும், அது தப்பாக கூட இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் பயம், இங்கே மூச்சு தண்டரில் ஆரம்பிக்குது. நான் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறேன், என்னவோ தைரியம், போய் நீ ஏடிஎம்மில் உங்கள் ஏடிஎம் கார்டு. எனக்கு அப்போல்லாம் ஏடிஎம் எல்லாம் எதுவுமே இல்லை. என் ஒய்ஃபு தான் ஏடிஎம் இருந்துச்சு, போய் செக் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபா 9000 ரூபா வந்துருந்துச்சு பணம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு முதல்ல இப்போ எங்கள் ஒய்ஃபு என்னை என்ன பண்ணாங்க, அங்கே பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ஒரு குளுக்கோஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. கொஞ்சம் நார்மலான சரி, இப்போதுக்கு ஒய்ஃபை சேவ் பண்ணோன்ட்டு அங்கே ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கினேன். திருப்பியும் வத்தலகுண்டுலேருந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேருந்து நேராக பெங்களூருக்கு வரேன். பெங்களூர் கிட்டத்தட்ட ஒசூர் கிட்ட வரும்போது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடுது, வீசிங்கு மூச்சு திணறல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒசூர் கிட்ட வந்தோடனே ஃபோனில் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு அடிச்சிட்றேன். நேராக ஒசூருக்குள்ளே என்ன வருது, வண்டி வருது, ஆம்புலன்ஸ் வருது. ஒசூருக்குள்ளே போனால் இது ரொம்ப சீரியஸ் ஆகாது விவாது அப்படின்றாங்க. பக்கத்தில் அங்கே ஆக்சிடெண்ட் கேஸ் வந்து ஒருத்தன் டெத் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறோம். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் பயம் வந்துடுது. இங்கே பார்த்தா குழந்தை கை குழந்தை இவங்க. சரி கேப் ஒன்று புக் பண்ணுறேன், கேபில் யாருன்னா எனக்கு அங்கேயும் பயம், என்னடா நம்மளால் முடியல, நம்ம ஒய்ஃப் நம்மளை அடித்து போட்டு எங்கேனா தூக்கின்னு போயிட்டாங்கன்னா இவங்க என்ன வந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை போட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா பெங்களூர் விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு வரும். விக்டோரியா ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து ஒரு பக்கம் மலை வந்து இறங்குற கொஞ்சம் நார்மல் ஆகுது, அப்படியே திருப்பியும் வீசிங் ஸ்டார்ட் ஆகுது. மரண பயம் ஒரு பக்கம், வீசிங் ஒரு பக்கம், எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் கை குழந்தை வச்சுக்கின்னு அவங்க நிற்கிறாங்க. இங்கே போராட்டம் எனக்கு, அங்கே இந்த பெட் அட்மிட் ஷீட் போடாமல் உள்ளே விட மாட்டாங்கன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க, பெட்டு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் அழுக, ஒரு பக்கம் வாமிட்டு வருது, வீசிங்கு மூச்சு திணறல் ஒரு மாதிரி, இந்த டிபினால் அவஸ்தைப்படுறேன். அப்படி அவஸ்தைப்படும்போது ஒரு பக்கம் எங்கள் ஒய்ஃபை வச்சுட்டு ஆண்டவரே இவளை இந்த சின்ன வயசுலேயே குழந்தையோடு இவ்வளோ விட்டு போகிறேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஊழியத்தை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் எல்லா தப்புகளையும் பாவங்களையும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் ஜெபிக்கிறேன். அப்போது என்னை போகிறத பார்த்துட்டு ஒரு டாக்டர் பெட்டு கொடுத்தாரு. அதுக்குள்ளே இவங்க சீட்டு வாங்கிட்டு லீவ் நின்று அட்மிட் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தவங்க உயிருக்கு போராடி டெத்து, இன்னும் பயம் வந்துடுச்சு. இப்படி பயம் வர்றப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த குளுக்கோஸ் ஒரு ட்ராப் தான் இருக்கும், ஒரு லாங் ப்ரீத்திங் அப்படின்னு வந்துச்சு, அவ்வளோ சரியாயிட்டேன். இவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்கிறேன், டாக்டர்லாம் கோபத்தில் டேய் என்னடா ஆக்டிங் பண்ணியாடா, இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தால் இப்போ நல்லா இருக்கிறேன்றாங்க. நடந்தது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அந்த லாங் ப்ரீத் போய் வந்தோன்னுமே சரியாயிட்டேன். 2 நிமிஷம் தான், பாதி குளுக்கோஸ்லேயே குளுக்கோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, சரியாயிட்டேன். பெங்களூர் வந்தோடனே நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஊழியத்தை தவிர எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஜெபம் பண்ணணுமே, அங்கே லைஃப் இதாச்சு. அப்புறம் போகிறோம், திருப்பியும் டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க, இந்த டிபி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. டேப்லெட்டு ஒரு 6 மாதம் கோர்ஸ் எடுக்கிறேன், அதுலேயும் அப்படி கோர்ஸ் எடுக்கும்போது என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். பெங்களூரில் இப்போ இருக்கிறது தங்கச்சி மட்டும்தான். தங்கச்சி வீட்டுக்கு போனால் 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டிலேருந்து துரத்த அடிக்கப்படுறோம். என்னான்னு சொல்கிறாங்க, எங்கள் மாமனாரெல்லாம் வராங்க, நீ வீட்டுக்கு காலி பண்ணு. என் கூட பிறந்த தங்கச்சி பெங்களூரில் சாந்திலே வீட்டுன்னு ஒரு இடத்துல இருந்தாங்க, அங்கே தான் இருந்தோம். அவங்க துரத்த எடுக்கிறாங்க, நான் யார்கிட்ட போவேன் இப்போது? சென்ட்ரல் இந்த 7th டே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிறிஸ்துவத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், பிரதர் இந்த மாதிரி நான் திரும்ப வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி ஆச்சு என்னமே. அவங்க சரி பிரதர், ஒரு நாள் அவன் தங்கச்சிக்கிட்ட டைம் கேளு, நான் வந்து உனக்கு எப்படியே பணம் அரேஞ்ச் பண்ணின்னு வந்து வீடு பார்த்துறேன்றேன். அந்த ஒரு நாள் கூட என் தங்கச்சி தரணும் கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸும் பேர் யார் பேச்சு கேட்டோ, அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களோ, வீட்டை விட்டு வீட்டில் லக்கேஜெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. நான் என் மனைவி என் குழந்தை நடு ரோட்டில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே நான் பரவாயில்ல, ரெண்டு பெண் குழந்தைங்க இவங்க ரெண்டு பேரும் நான் என் மனைவி என் குழந்தை இருக்கிறாங்க, எங்கே படுத்துக்குவாங்கன்னு ஜெபிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்டு அவர் பேர் கிளமெண்ட்டுன்னு, அவர் 7th டே, அவர் எனக்காக அந்த சர்ச்சில்
அது என்ன டினாமினேஷனாக இருக்கட்டும், அந்த ஆண்டவர் அன்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்காக கையேந்தி நின்றார் அந்த சர்ச்சில் எல்லாருக்கிட்டேயும். எல்லாரும் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, புதிய வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கட்டிட்டு எனக்கு வீடு பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டில் இருந்தோம், அந்த வீட்டில் இருந்து என்னுடைய பாப்பா லைஃப்பில் அப்படியே லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஏதோ வேலைக்கு, எங்கள் மனைவி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு தான் உடம்பு இப்படி இருக்கு இல்லையா, என் மனைவி வேலைக்கு போகிறாங்க, ஃபோனு கிடையாது, ஒரே ஃபோனு, சின்னதாக ஒரு ஃபோனு, அவங்க ஃபோன் எடுத்துக்குவாங்க. சாயந்தரம்னா என் மனைவி வர வரையும் ரோடே நின்று பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் மனைவி. என் லைஃப்பில் அதான் சொல்கிறது, பெரியவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸோ பெரியவங்கள்லாம், உன் மனைவிக்காக என்ன பண்ண, ஜெபி திருமணத்துக்காகன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற துணைவியார் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கினீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. என் மனைவி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, நான் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். இந்த டிவி டேப்லெட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, வருவாங்க டிவி டேப்லெட்டு எங்கன்னா இதில் கொடுப்பாங்க, வந்து எடுத்துக்குவேன். வந்து எனக்கு அப்போ டேப்லெட்லாம் எடுக்க தெரியாது, மொத்த டேப்லெட்டு போவோம், வாமிட்டு வரும். அதான் 1 ஹவருக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கலாம், ஆனால் அந்த ஃபுல் டேப்லெட் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அந்த ஸ்லிப் ஃபுல்லு ஒரு நாளுக்குள்ளே எடுத்துடணும், ஹாஃப் டேக்குள்ள கூட எடுத்துடணும், 1 ஹவர்க்கிட்டு 1 ஹவர்க்கிட்டு. நான் என்ன பண்ணுவேன், டேப்லெட்டு சொல்கிறவங்க டாக்டர் வந்து ஃபுல்லாக எடுத்துடணும் கரெக்டானா, நான் ஒரே மட்டும் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு வாமிட்டு வரும், சாப்பிட முடியாது, வாமிட்டு அவஸ்தப்படுவேன். எங்கள் பாப்பா அந்த சின்ன குழந்தை கூட அப்பவும் என்னை பார்த்துக்கினா, குழந்தை அந்த குட்டி வயசுல என்னை கேர் பண்ணான் என் பாப்பா. அந்த மாதிரி ஒரு ஞானம் கொடுத்துருந்தார் ஆண்டவர் கூட. எனக்கு என் பாப்பா எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டான். அப்படியே டிவி எல்லாம் சரியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்பயே ஒரு பழைய பாஸ்டர் சர்ச்சிலேருந்து இன்னொரு பாஸ்டர் திருப்பி இன்ட்ரடியூஸ் ஆகிறார், அவர் திரும்ப வர்றார் என் லைஃப்பில். எங்கள் பாப்பாவுக்கு பேர் வந்து கேப்ரியல்னு வச்சுருந்தோம். பிறந்தோன்னுமே எனக்கு ஏஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் கேப்ரியல்னு வச்சுருந்தோம். அவர் வந்து அந்த பேருக்கு எடுத்து விட்டார், அது என்னென்னவோ சொன்னார். அப்புறம் சரி நீங்களே ஒரு நல்ல பேரும் வைங்க பாஸ்டர்னு, அப்புறம் இவாஞ்சலின் சலோமின்னு பேர் வச்சார். சரி அந்த பேர் வச்சு ஒன்றுமே திருப்பி பழைய அப்படியே அவர் கூட ஊழியம் வந்து பேச ஆரம்பித்தார், அவரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். சில ஸ்பிரிச்சுவலில் வந்து சில இடங்களில் சில டீமன்ஸ் எல்லாம் இருக்கும், அப்போது அவர் சில இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் நீ இருக்காதன்னு சொன்னார். சரி அப்புறம் வேறு வீடு சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா இவங்க வேலைக்கு போகிறதுனால பத்தாது எங்களுக்கு காசு, அதெல்லாம் இருந்து அட்வான்ஸ் எல்லாம் வாடகைக்கு போயிட்டு அங்கேயும் ஏமாற்றோம். அப்புறம் அந்த பாஸ்டர் திருப்பி அவர் சர்ச்சில் போய் படுத்துக்கொண்டாரு, நாங்கள் போய் சாமான் அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு சர்ச்சில் படுக்க ஆரம்பித்தோம். அப்போது அவர் நான் கொஞ்ச நாள் இங்கே சர்ச்சிலே படுத்துக்க, நான் வீடு வேறு எதாவது பார்க்குறேன்னு சர்ச்சிலே எல்லா வசதி இருக்கும், படுத்துட்டு இருப்போம். அங்கேயும் ஒரு என்னுடைய ஆவிக்கிற தாயின்னு சொன்னேன், அவங்களும் அவங்க கூட இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் தங்கும்போது அங்கே ஒரு அவமானம், அவங்க சொன்னால் இவங்கனெல்லாம் ஏன் வந்து அவங்க பையன் ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட சண்டை போடும்போது ஏதோ பிரச்சனை, அவங்க மூலம் பிரச்சனை ஆகி நேராக தூக்கிட்டு போய் என் குழந்தைய அந்த பலிபீடு ஆல்டர் மேலே தூக்கி சாட்டிட்டு நானும் என் மனைவி போய் விழுது அழுதும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை கொண்டுடுங்க, இவ்வளோ அவஸ்தை அவமானம் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு. எப்படி தெரில எங்கள் பாஸ்டர் அதுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரில, ப்ரேயரில் அவர் நேராக போய் அவர் கையில் இருக்கிற ரிங்கு, அவர் பேர் சாத்ராக் சரவணா, சீட் ஆஃப் சால்வேஷன் சர்ச் வச்சுட்டுருக்கிறார் பெங்களூரில். அவர் மோதிரத்தை வச்சுட்டு எங்களுக்கு தெரியாமல் போய் வீட்டு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டே வீட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு ப்ரேயரும் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டார். ஜபத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. அப்புறம் அங்கே போய் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம். அது அந்த வீடு எப்படின்னா இருள், கதவு மூடிட்டிங்கன்னா காற்றே வராது, அந்த மாதிரி வீடு, ஓதம் தண்ணி அப்படி அடிக்கும், அந்த மாதிரி வீட்டிலலாம் இருந்தோம். அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஊழியம் ஆரம்பித்தோம், ஊழியம் அசிஸ்டன்ட் பாஸ்டராக ஊழியம் செஞ்சுருந்தேன். சரி ஊழியம் தான் ஃபுல் டைம் வந்ததுன்னா அங்கேயும் எந்த ஸ்தாபனமோ அவ்வளோவா யாருக்கும் வர சொல்ல முடியாது, நம்மனா கொடுத்தா வச்சுருக்குறோம், ஆனால் அவங்களும் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. தம்பி நீ உங்கள் மகளை வந்து ஏதோ வாழைப்பழம் வியாபாரம் பண்ணிக்கோ, உங்கள் மகளை வந்து என்னது அந்த வண்டி கீழே வச்சுக்கோ, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வேதனையாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ கஷ்டமா அப்படின்னும் போது. சரி மனைவி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, அவங்க கொஞ்ச நாள் சாப்பாடுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில டைம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் கொஞ்சம் இந்த டீச்சிங் ப்ராப்ளத்தில் எனக்கும் அவருக்கு ப்ராப்ளம் ஆகி அங்கே விட ஆரம்பித்தேன். எல்லா ப்ரொவிஷன்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க, அங்கேயும் முடியாமல் போச்சு. முடியாமல் போயிட்டு லைஃப் ஒரு வேறு மாதிரி போச்சு. சரி லைஃப்பில் இப்படி தான் போச்சேன்ட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே திரும்ப வரோம். அப்பா அம்மா வந்து அங்கேயும் இல்லாமல் ஆண்டவரை அறிஞ்சிக்கினாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க. அங்கே அவங்களால இருக்க முடியல, நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா,
அப்புறம் திருப்பி அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க டேடி மம்மி. டேடி மம்மி தமிழ்நாட்டில் வந்து ஆம்பூர் என்ற ஒரு இடத்துல வந்துட்டு வந்து திருப்பி அவங்க லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஸ்டார்ட் ஆகிடுதுமே அங்கே வந்து சதித்தலா அறிகிறாங்க. அங்கே தான் அப்பா அம்மா பேப்டிசம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேப்டிசம் எடுக்கிறாங்க, ஆண்டவர் முழுசாக ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுக்கிறாங்க. சந்தோஷப்படுறோம். அங்கேயே சாட்சி சொல்கிறாங்க, எங்கள் மகன் மூலிமா தான் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம்னு சாட்சி சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் போகுது. அப்போது இந்த பிரச்சனைலாம் ஓடும்போது பண கஷ்டம் ஆரம்பிக்குது. வேலைக்கு போகிறாங்க, இருந்தாலும் நெருக்கடி. வேலையில் அவங்களுக்கு சரியான வேலை இல்லை. வேலையில் இடத்துலலாம் ஏமாற்றங்கள். சம்பளம் எடுத்துகிட்டு சில ஐப்ஸ் இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சாங்க, அந்த சம்பளமே கொடுக்காம ஓனர் ஓடி போயிட்டான். அவ்வளோ பிரச்சனை ஆரம்பிக்கும்போது திரும்ப என்னுடைய நானே, என் மனைவி, என் குழந்தை, அப்பா அம்மா வீட்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க, போனால் ஹெல்ப் பண்ணல. என்னுடைய பர்த்டே அதுவும் வீட்டில் இன்றைக்கி தருவாங்க, கொஞ்சம் பணம் தரவே கிடையாது. 100 ரூபாய் எங்கள் அம்மா கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு எங்கள் மம்மிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு 100 ரூபாயில் ஆம்பூர்லேருந்து ஒரு டிக்கெட்டு பிளாட் இந்த பேசஞ்சர் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும் மீதி காசை கையில் வச்சுட்டு பசி மயக்கத்தோடு இருக்கிறோம். அப்படியே ஜாப் பண்ணிக்கினே பார்த்துட்டு வரோம். ஏதோ ஒரு முஸ்லீம் பாய், அவர் இவ்வளோ ப்ரெட்டு வச்சுட்டு இருந்தார். எடுத்து பாதி ப்ரெட்டை பிட்டு எங்களுக்கு கொடுத்தாரு. நான் என் பாப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு பெங்களூர் வந்து சேர்ந்து அந்த மீதி காசில் வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி கேன் வாங்கி போட்டு வீட்டில் இருக்கிறோம். என்னடா செய்கிறதுன்னு விவசாயம். அந்த வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டுருக்கும் போது திரும்ப இன்னொரு இடத்துக்கு வரோம். பெங்களூரில் தங்கிட்டு அங்கே வீடு சர்ச் பண்ணுறோம். ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. இப்படியாவது இருக்குன்னா நாங்கள் தங்கினது எங்கள் ஒய்ஃப் தெரிஞ்சவங்க, அவங்களும் வீடெல்லாம் கிடைக்காது தம்பி, வீட்டை விட்டு அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரி இரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்ட்டு சர்ச்சுக்கு போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று ஜெபம் பண்ண ஆண்டவரே, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், ஒரு அற்புதம் நடக்கணும்னு திரும்ப வரோம். அங்கே வரும்போது ஆண்டவர் இரு, நான் இன்றைக்கி ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்வார்னு ஒரு வீட்டுக்கிட்ட போகிறோம். போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த தெருவில் போ, உனக்கு வீடு கிடைக்குன்னு சொல்கிறாரு. கரெக்டாக போனோன்னுமே வீடு இருக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா வீடு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் சொல்கிற அட்வான்ஸு தான் அவங்க வாங்கணும் என்கிட்ட இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயிட்டு கேட்குறேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தம்பி, வாடகை 2,000 ரூபாவோ 1,500 ரூபாவோ வாடகை சொன்னாங்க. நான் கையில் 1 ரூபா இல்லை, நம்பிக்கையோடு நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், அட்வான்ஸே இல்லாமல் எப்படி நீ சொல்லிட்டு வந்தேன்னா, நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையில் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றேன். ஒரு ஃபோன் திடீர்னு வருது, பிரதர் உனக்கு நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், எங்கே பிரதர் ஃபோனே எடுக்க மாட்டேறேன்னா, தெருவில் பிரதர் புது நம்பர் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், பிரதர் என் ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, அவர் பேர் ஆப்ரகாம். அவர் சொல்கிறாரு, என்ன பிரதர் பிரச்சனை என்ன, இந்த மாதிரி பிரதர்னா, பிரதர் 5 நிமிஷம் இருக்கிற பிரதர்னு டூ வீலரில் வந்து எங்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போகிறார். நீ எப்போ முடியுமோ அப்படி கொடு பிரதர்னு சொல்லிட்டு போகிறார். என்கிட்ட 1 ரூபாவே இல்லை, நான் எப்போ தருவேன்னு சொல்ல, 1 ரூபாய் இல்லை பிரதர், நான் எப்போ நல்லா புரிஞ்சுக்க பிரதர், என்கிட்ட காசே இல்லை, இப்போதே என்னால் தரமுடியா, நீ எப்போ முடியுமோ அப்போ தாப்படுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். நேராக போனேன், நான் 5,000 தான் கொடுப்பேன், அந்த வீட்டு ஓனர் ஒத்துக்கணும்னு சொன்னேன். 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு இந்த 5,000 பொருளெல்லாம் ஏற்றின்னு வந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஓடுது. 1st மாதம் வாடகை கொடுக்க முடியல, வீட்டு ஓனர் ஒத்துக்குனாங்க. 2nd மாதம் வாடகை கொடுக்க முடியல, ஒத்துக்குனாங்க. 3rd மாதம் ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக, அங்கே ரோட்டில் அப்படியே பழகினவங்க மூலிமா எங்கள் ஒய்ஃபுக்கு டீச்சர் வேலை கிடைக்க ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் ஆண்டவர் அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். டீச்சர் வேலைக்கு போகிறோம். டீச்சர் வேலை போன உடனே எங்கள் லைஃப் ஸ்டைல் அங்கே ஒரு சேஞ்சஸ் அப்படியே உண்டாகுது. டீச்சர் வேலை கிடைச்சோன்னுமே என் ஒய்ஃபுக்கு மத்தியான சாப்பாடு அங்கே கிடைக்கிது. ஏன்னா இங்கே நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கே காலையில் சாப்பாடு எங்களுக்கு கிடையாது, மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு அந்த மாதிரி தான் லைஃப் ஓடிட்டுருக்குது. அவங்களுக்கு இப்போ அங்கே ஒரு மத்தியான சாப்பாடு கிடைக்குது. எங்கள் மனைவி மத்தியானத்தை சாப்பிடும்போதெல்லாம் என் புருஷனும் குழந்தையும் சாப்பிட்லன்னு நினைப்பாங்க, அழுதுட்டு தான் சாப்பிடுவாங்க. அங்கே சாப்பிடும்போது இந்தபடியே சூழ்நிலை போகும்போது என் மனைவி ஒரு முறை என் குழந்தை நாங்கள் சாப்பிடாத இருக்க பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்க, அப்பப்போ குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் அந்த மீதி வச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அழுவேன். குழந்தை வச்சு சாப்பாடை சாப்பிட்றேன்னு ஆண்டவரேன்ற அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன், அதனால தான் என் லைஃப் இப்படி ஆகிட்டுருக்குன்னு கேட்கும்போது
நான் ஆண்டவருக்கு சில காரியங்களை கொடுக்கறதுல தவறு பண்ணிகிட்ருந்தேன். எதுவுமே ஆண்டவருக்கு இந்த தசமபாகம் இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அந்த லைஃப் ஸ்டைலு சில சில த அப்பயே எனக்கு சில தப்புகள்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் வார்த்தை கடைபிடிக்காமல் சில விஷயத்தில் இருந்தப்போ ஆண்டவர் அதெல்லாம் சுட்டி காட்டினார். அப்போ நான் லைஃப் ஸ்டைலில் திரும்பவும் அதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அந்த கடன் வாங்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன். அப்புறமா ப்ரொவிஷன் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ப்ரொவிஷன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொவிஷன்

எங்கள் வீட்டில் ரசம் தக்காளி குச்சி இந்த மாதிரி சாப்பாடு தான் ஓடும். இப்படியே ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சில ஆண்டவர் வார்த்தை நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவர்கள் கொடுக்கறதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த வர்ற சம்பளத்தில் தசமாக எடுத்து ஆண்டவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டே ஆரம்பிக்குது. நடுவில் எங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பெரியவள் ஆகிட்டு இருக்கிறா, நீங்களும் வந்து வேலையை ஏதாவது போனால் நல்லாயிருக்குமேன்றாங்க. சரி அவங்க சரி வீட்டில் பேச்சு இப்போ கேட்போம், அவங்க தான் சொல்கிறாங்களேன்ட்டு நாங்கள் சின்னதாக சிக்கன் கடை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி எனக்கு இந்த வேலை செஞ்சு மற்றவங்கிட்ட வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த கபாப் இருக்கிற கடை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். 10,000 ரூபா கடை வாங்கி கொடுக்குறாங்க வட்டிக்கு. கடை ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே கையை வெட்டிக்கிட்டேன், ரத்தமாக ரத்தம், பயம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணிக்கிறேன், பெங்களூர் வரும்போது ஊழியத்தை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டான்றவரேனே ஜெபம் பண்ணேன், சரியாக போச்சு. இப்போது திரும்ப வேலைகளை கால வைக்கிறேன். ஃபஸ்ட் நாளே கை வெட்டிட்டு ரத்தமான ரத்தம், அப்பயே பயம். ஃபஸ்ட் நாள் 5 kg கபாப் சூப்பராக போகுது, ஓ KFC மாதிரி ஸ்டைல் இருக்குது அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க. எல்லாம் வேறு மாதிரி செய்யலாது. 2வது நாள் 5 kg செய்யலாது, 3வது நாள் 3 kg செய்யலாது, 4வது நாள் 2 kg குறையுது அப்படியே, 5வது நாள் 1 kg அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி, 6வது நாள் எல்லா சிக்கனும் அப்படியே தான் நிற்குது. சரி சிக்கன் மட்டும் போ கபாப் போடுறதுனால தான் செய்யலாகலன்ட்டு கிரேவி முட்டை கிரேவி சப்பாத்தி கூட போடுறேன். இது ரெண்டும் செய்யலாது, கபாப் செய்யலாகிறதில்ல. சரி முட்டை போண்டா போடுறேன், எல்லாம் செய்யலாது, கபாப் செய்யலாகலை. இதை வச்சு என்ன குடும்பத்தை ஓட்ட முடியும்? ஓட்ட முடியாது. இப்படியே இருக்கும்போது திடீர்னு குளிர் காய்ச்சல் ஸ்டார்ட். எவ்வளோ ஜுரம் தெரியுங்களா? 100 சில்லருக்கு மேலே ஜுரம். 4 கம்பளி எங்கள் ஒய்ஃப் போற்றி விடுறாங்க, அந்த கம்பளிக்கு மேலே ஃபீவர். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், சரியாகலை. நாங்கள் ரெண்டு பேரும் யோசிக்கிறோம் என்ன பிரச்சனைன்ட்டு. ஆண்டவர் அன்றைக்கி பெங்களூர் வந்து விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் நான் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அதை நினைவுபடுத்துகிறார். திருப்பி ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஊழியத்தை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை ஊழி அழைப்பு கொடுத்துருக்குறீங்கன்னு ஜெபிக்கிறோம். ஜுரம் காலையிலுக்குள்ளே 1 துளி ஜுரம் வெப்பம் ஏஞ்சு சரீரத்தில் இல்லை, சரியாக போச்சு. ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறோம். திரும்பியும் நீங்கள் ஊழியுமே செய்யுங்க, எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து திரும்பியும் நான் மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பிக்கிறேன், அவங்க ஊழியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போயும் கேவலந்தான் கிறவங்களாம் ஒய்ஃபை வேலைக்கு அமைச்சிட்டு சம்பாதிங்க. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, கணவன் மனைவி எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் என்ன பேசுங்க, விட்டு பேசுகிறவங்க பேசட்டோம் விடுங்கன்றாங்க. அப்படி லைஃப் ஸ்டைல் போகுது. கடவுள் வார்த்தையை கீழ்படிய எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஆண்டவருக்கு முதல்ல அவர் கொடுக்குற இந்த வேலையில் முதல்ல தசபாகம் எடுத்து வச்சு தான் மற்றதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே நாங்கள் செய்ய செய்ய ஆண்டவர் வார்த்தை ஒவ்வொன்றா கீழ்படிய எங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் வருது. ஃபஸ்ட்டு ஃபோனுக்கே வழி இல்லை, அப்புறம் ரெண்டு பேர் கஷ்டப்படுறோம், அப்படியே லைஃப் ஸ்டைல் போகுது. அப்படியே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிட்டுருக்கு. திருப்பியும் பழைய பாஸ்டர் என்ட்ரி ஆகிறாரு. என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும், தெரிஞ்சால் இந்த பழைய பாஸ்டர் வந்துட்டு அவர் ஊழியத்துக்கு தேவையோ என்னவோ நீ பாஸ்டர் தான்ட்டு எனக்கு சர்ச்சை வச்சு கொடுக்குறாரு. சர்ச்சை ஊழியத்துக்கு கால் வைக்கிறேன், திருப்பியும் எனக்கு போராட்டம். ஏன்னா என்னுடைய அழைப்பில் நம்ம அழைப்பில் கரெக்டாக நிற்கணும், கரெக்டான ஊழியத்தை கரெக்டான அழைப்பு செய்யணும். அந்த அழைப்பு தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி சர்ச் ஊழியத்துக்கு போகிறேன். பிரச்சனை மேலே பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலை. அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப என்னால் சபை நடத்த முடியல, நான் வந்து ஆண்டவர் திரும்ப பேசுகிற உன் அழைப்பு வேறு அப்படின்னு, உன் அழைப்பில் நீ நில்லுன்னு பேசுகிறாரு. திரும்ப சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு திரும்ப நாங்கள் பழைய சபைக்கு போயிட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் ஓடிட்டே இருக்குது. அப்படியே போக போக திருப்ப ஆண்டவருக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ இருக்கிற 4 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்தால அந்த வீட்டில் திருப்பியும் போராட்டம் எங்களுக்கு வருது. வீடு காலி பண்ணுற தண்ணி பிரச்சனை எல்லாம் வரும்போது திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஒரு காசு இல்லாமல் நான் போயிட்டு ஒரு வீடு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல காசு கொடுத்துட்டு வருவேன்ட்டு ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் போய் சொல்லிட்டு வரேன். பேசிட்டு வந்த இந்த வாரத்துக்குள்ளே சனிக்கிழமை நான் அட்வான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வரேன். லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றம் அங்கேயும் நடக்குது. காசே இல்லாமல் போய் சொல்லிட்டு வரேன். அந்த நாளில் போயிட்டு பாப்பா ஸ்கூல்லலாம் அப்போ பாப்பா ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறான்.
ஆண்டவர் அங்கேயும் ஒரு நல்ல உள்ள

0: கொடுத்து எனக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க ஊழியத்துக்குன்ட்டு. அந்த வெஹிக்கிளில் தான் பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது செய்கிறதுன்னு செஞ்சுட்டு வரோம். ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துறோம் பாப்பாவை. அந்த ஸ்கூல் போகும்போது திருப்பி ஒரு ஃபோன் கால் வருது, நாளைக்குள்ள நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலன்னா என்ன வீடு காலி பண்ணிவிடுவேன், வீடு வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அங்கேயும் ஒரு அற்புதம் செய்கிறாரு. நான் சின்ன ஜெபம் தான் பண்ணேன், ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கையில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு. அங்கேயே ஆண்டவர் ஒருத்தர் மூலிமா பணம் எனக்கு சந்திக்கப்படுது. இப்போ அந்த பணத்தை கொடுக்குறேன், அது கடன் இல்லை, அதுவும் ஒரு கிஃப்ட் மாதிரி தான் பணம் வருது. நாங்கள் பணத்தை கொடுக்குறோம், ஆண்டவர் உதவுறாரு. இங்கேயானா தேவன் வந்து மனுஷ தெய்வம் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் அங்கே மிராக்கள் பண்ணுறாரு. போய் பணத்தை கொடுக்குறோம், அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறோம். புது வீட்டுக்கு போனோடனே அங்கேயே பெரிய அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாற்றம். அங்கேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். திரும்ப ஆண்டவருக்கு இன்னும் அந்த கொடுக்கறதுல ஆண்டவருக்கு விதைக்கிறதுலையும் வார்த்தை இன்னும் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போது இவங்களுடைய அம்மாவுடைய மனைவியுடைய அம்மாவுடைய பூர்வீக சொத்து நிலம் ஜெபிச்சு நாங்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போது அங்கேயும் ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. அங்கே போயிட்டு கொரோனா பீக் பீரியடுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வீடு விற்கிறதுக்கு பேசுகிறோம். அவங்களும் அங்கே ஒரு ஏமாற்றம், ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு தான் வீடு கொடுக்கணுன்றாங்க. சரி பேசிட்டு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம். திருப்பி ரெண்டாவது எங்கள் மனைவியுடைய இடத்த சேல் பண்ண மீதி காசு கொடுக்கணும், சைன் பண்ணோம். அப்போ பார்த்தா கொரோனா வந்து இந்த இ பாஸ் எல்லாம் வச்சு தான் விடுவாங்க. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் இ பாஸ் இல்லாமல் எங்களை நீங்கள் கொண்டு போகணும் ஜெபிக்கிறோம். நான் என் மனைவி குழந்தை தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இ பாஸ் எல்லாமே எங்கேயுமே எங்களை செக் பண்ணல. நாங்கள் போயிட்டு அந்த இடத்த திருப்பி எங்கள் மனைவியுடைய இடத்த சைன் போட்டு மீதி பணத்தை வாங்கின வரோம். திரும்ப இந்த வீட்டிலேயும் தண்ணி பிரச்சனை, அதனால தான் அதெல்லாம் வீடு சேல் பண்ணுறதுக்கான ஸ்டெப் வச்சோம். வருது அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த வீட்டில் இருந்தோம். இந்த பணம் வந்தோடனே திருப்பி இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். லைஃப் ஸ்டைல் திருப்பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு ஆண்டவர். டைனிங் டேபிள், ஃபிஷ் டேங்க்கு, எனக்கு மொபைலே இருக்காது, நல்ல ட்ரெஸ் இருக்காது. என் மனைவியுடைய அந்த இடத்த விற்று எங்கள் மனைவி எவ்வளோ ரேட்டான வாங்கிக்கோங்க, நான் இது வரைக்கும் ஒரு பட்டன் ஃபோனுக்கே இல்லாமல் இருந்தேன். ஆனால் என் மனைவி எனக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு நடுவுலையும் திருப்பி நான் வேலைக்கு போகிறேன். ஏன்னா லாக்டவுன் வந்தோடனே பிரச்சனை வருது. வீட்டில் திருப்பி கொஞ்சம் எங்கள் ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போகிறேன், அங்கே வேலைக்கு போய் சம்பாரித்து நான் ஒரு ரெட்மி ஃபோன் என் சம்பாதயத்தில் வாங்குகிறேன். அங்கேயும் ஜுரம் வருது, திருப்பியும் ஃபீவர் வருது, பயந்துட்டோம். இனிமேல் வேலை பக்கமே போகக்கூடாது முடிவு பண்ணுறோம். சரி இந்த பணம் வந்தோடனே திருப்பி புது வீடு மாறுறோம். அப்படியே ஊழியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது. எங்கள் ஊழியங்கள் ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பக்கம் உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு, ஊழியங்களும் செஞ்சு கொண்டே போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அங்கே தான் என்னுடைய லைஃப்பில் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் என் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா என் தங்கச்சியுடைய ஃபேமிலி தொடப்பட ஆரம்பிக்குது. என்னுடைய முதல் தங்கை அவங்க பேர் இலக்கியா, அவங்க இன்னொரு பெட் நேம் வந்து திலகவதி. அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஊழியங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களை ஆண்டவர் உயர்த்ததெல்லாம் இவங்க பார்த்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கும் காஸ்பெல்லாம் நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம், எங்கள் அப்பா அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்பா அம்மாவும் ரட்சிப்புல வந்துட்டாங்க இல்லையா, அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளலை. என் தங்கச்சி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், அதெல்லாம் செய்கிறோன்றாங்க. நான் சத்தியத்தை சொல்கிறேன், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இப்படியும் அப்படியும் இருக்கிறாங்க. திடீர்னு என் தங்கச்சி பையன் 10th ரிசல்ட்டுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிடுறான். சாயந்தரம் சர்ச்சி ஸ்கூல் போனவன் சாயந்தரம் வீட்டுக்கு வரல, எங்கே போனான்னு தெரியாது. வீட்டிலெல்லாம் சத்தம், ஒரே அழுகு. நான் அண்ணன் தெரியும் அவங்களுக்கு ஆண்டவர் என்னோட பேசுகிறாருங்க. வீட்டிலலாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், எனக்கு பதற்றத்தில் முடியல. ஏன்னா தங்கச்சியுடைய முதல் குழந்தை, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஃபஸ்ட்டு குழந்தை அவங்க. இப்படி தூக்கிட்டு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லைன்றபோது நம்மளுக்கு பதட்டம், என்னால் யோசிக்கவே முடியல. என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறேன். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் இருக்கிறாரு, அவரும் ஒரு ப்ராஃபட் தான். அவர் ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் 11 மணிக்கெல்லாம் அவன் வீட்டில் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை சொல்கிறாரு. அவர் பேர் ஐசக் ரகுநாத்ன்ட்டு. அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி நான் வீட்டில் வந்து நானும் ப்ரே பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவன் காலையில்குள்ள ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னது போல் அவன் 11 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பான்னு நானும் சொல்கிறேன். கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட அழுறேன், ஆண்டவரே நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒன்றும் கேட்டதில்லை, இவனை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு காடு காட்டில் அவன் உக்காந்து தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷன் காமிக்கிறார். எங்கேயோ ஒரு இருக்கிற மாதிரி நாங்கள் தேடுறோம், அப்பயும் பதட்டத்தில் கடைகளில் கரெக்டாக ஆண்டவர் சொன்னது போல் 10:30 அந்த 11 மணிக்குள்ளே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். நேராக அவனாக வரான், வந்தோடனே போய் கூட்டிகிட்டு வரோம், கேட்குறோம் எங்கடா இருந்தனா, இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பெங்களூரில் ஒரு கல்கரின்னு ஒரு இடத்துல ஒரு காடான ஒரு பகுதி, காடு மாதிரினா ஏரியா இருக்கும், கிராமமான ஒரு பகுதியில் உக்காண்ட்ருந்தானா, யாரோ கூட 2 பேர் உக்காந்துட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவனுக்கு. அவனுக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும், எங்கன்னா ராரியில் போயணும்னு நினச்சான், ஆனால் அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஒரு கைடன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சான். அவனே கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தான், ஆண்டவர் சொன்ன தருணத்துக்கே வந்தாங்க. அதுதான் என் தங்கையினுடைய ரட்சிப்புக்கான ஒரு தொடுதலாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்னென்னவோ ப்ரே இதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லுச்சுன்னா ஆண்டவர் சொன்ன அந்த தருணம் கரெக்டாக 11 மணிக்குள்ளே அவன் வீட்டில் இருப்பான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ளே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, அவங்களும் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்தாங்க. வசனம் ஒன்று சொல்லுது, நானும் என் வீட்டாரே கர்த்தரையே சேவிப்போன்ற வார்த்தையின்படி என் 2வது தங்கச்சியும் ரட்சிப்புக்குள்ளே ஆரம்பித்தாங்க. 1st தங்கச்சி 2வது தங்கச்சி முன்னாடியே அவங்களும் அதுக்கு அவங்களும் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அவங்ககிட்ட நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம், அம்மாவும் சத்தியத்தை சொல்கிறாங்க, பைபிள் படிக்க சொல்கிறாங்க. நாங்கள் பைபிள் படிக்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கன்சீவ் ஆகிறாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அவங்களும் பேப்டிசம் எடுத்துட்டாங்க, அவங்களும் கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு ஃபுல்லாக ரசிக்கப்பட்டாங்க, எங்கள் மாமாவும் ரசிக்கப்பட்டுட்டார், என்னுடைய தங்கையோட பெரிய தங்கையோட ஹஸ்பண்டும் அவங்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க. எங்கள் சின்ன தங்கச்சி மட்டும் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, எங்கள் மாமா ஒன்றும் ஏற்றுக்கொள்ளலை. அவரும் கண்டிப்பாக வருவார். அவங்க வீட்டிலே ஒரு தொடுதல் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சு 2வது தங்கச்சிக்கு, இப்போ 2வது குழந்தையே இருக்குது. ஆண்டவர் அங்கேயும் பெரிய அற்புதங்கள் செய்தார். அப்படி தான் லைஃப் ஸ்டைல் எல்லாம் எங்கள் லைஃப் ஸ்டைல் மாற மாற ஆண்டவர். இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து ஊழியங்களை நிறைய ஸ்ட்ரகிள் பட்டிருக்கிறேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஆண்டவர் வார்த்தையின்படி வாழணும். நிறைய பேர் ஆண்டவர் வார்த்தையின்படி நிற்கிறதில்ல. நானும் அந்த தப்பு நிறையா பண்ணியிருக்கிறேன். என் லைஃப் ஸ்டைல் ரசிக்கப்பட்டது வந்து இப்படி அப்படியெல்லாம் இருந்திருக்கேன். நான் ஒன்று என்னுடைய வாழ்க்கை டெஸ்டிமனி வந்து நான் ஒன்று சொல்கிறேன், ஏசு குருசு என் லைஃப்பில் வரலான்னா நான் என்றைக்கும் என் லைஃப் வீணாக போயிருக்கும், நான் இறந்து கூட போயிருக்கும், இருக்கிற தருணம்லாம் இருந்திருக்கு. நான் என்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டனும், என்னை ஆண்டவர் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே, ஆண்டவர் முதல்ல நான் என்னை தொடும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ஐ வித் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா. அவர் வாக்கு மாறாத தேவன், இன்னவரை என் கூட இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் என்னை வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் என்னை ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். என் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை எங்கள் அப்பா நான் பைபிள் எடுத்துகிட்டு போகும்போது ரசிக்கப்பட பைத்தியக்காரன் பைபிள் எடுத்துக்கின்னு போகிறான்னு கேலி பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் அடிச்சிருக்கிறேன். நான் கடைசியாக ஒரு முறை நான் திரும்ப வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உன் தாய் தகப்பண்ணி நீ கனம் பண்ணனா உன் ஆயுசு நாட்கள் இல்லாமல் போகணுன்ற வார்த்தையை வாசிக்கும் போது என்னை ஆண்டவர் ஈட்டியில் குட்டுறது போல் இருந்துச்சு அந்த வார்த்தை. நான் அழுதேன், எங்கள் அப்பா காலில் பிடிச்சிட்டு அழுதேன். நான் ஒரு நல்ல போதகர் ஆன பின்னும்போது போய் காலை பிடிச்சி அழுதேன், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் அடிச்சிருக்கிறேன், உங்களை நான் மிதிச்சிருக்கிறேன், நான் கண்ணீர் விட்டு எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா நினச்சிருப்பார், என்னடா ஊழியக்காரன் ஆகிட்டு வந்து காலை பிடிச்சிக்கிறானே, நான் அதை பார்க்கல, என் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்த்தேன். இன்றைக்கி ஆண்டவர் எந்த வீட்டில் என்னை சேர்த்தலையோ, எந்த ஆட்கள் என்னை தரகுறவா நினச்சாங்களோ, இவன் படிக்கலை, இவன் லைஃப் போயிடும், இவன் மரித்து போயிடுவான்ற தருணத்தெல்லாம் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர், நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல, நான் முடிவு பண்ணுறதான்ட்டு அங்கே நிறுத்தி வச்சார் ஆண்டவர். இன்றைக்கி அவ்வளோ ஜனங்கள் என்னை கூப்பிட்றாங்க, அவ்வளோ ஜனங்கள் என்னை எங்கள் வீட்டில் என்னை கேட்காமல் எந்த முடிவு எடுக்கிறது இல்லை. இவன் ஆண்டவர் பேசுகிறாரு, இவன் ஆண்டவருக்காக இவனை நிற்க ஆண்டவர் நிற்க வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் இவனை ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருக்க சாட்சியாக தான் வச்சுருக்கிறாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவரை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எல்லோரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறாங்க இல்லைங்க, அவங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுது, மனசு மாறுது. என் லைஃப்பில் நான் குடிகாரனாக இருந்தேன், ட்ரக்ஸுக்கு அடிக்காக இருந்தேன், கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன், எல்லா எல்லா கெட்ட பழக்கம் இருந்துச்சு, ரவுடியாக இருந்தேன். நான்லாம் முதல்ல என்ன பண்ண தெரியுங்களா, என்னை அடிச்சுட்டு தான் நான் பேசுவேன். யார்கிட்ட சண்டை போட முதல்ல அடி அப்புறம் பேச்சு, அப்படி தான் என் லைஃப் இருந்துச்சு. என்னவே ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து மாற்றினார். இன்றைக்கி என் மனைவி நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. என் மனைவி, என் பாப்பா, அவள் எங்களுக்கெல்லாம் அந்த வசதிக்கு எண்ணமே இல்லை. ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃப்ரீ அட்மிஷன், அந்த ஸ்கூலில் சேர்த்துனா 1.5 லட்சம் ரூபா, மொத்தம் 2 லட்சம் ரூபா தான் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் படிக்கிறதுனா. அங்கேயே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எங்கள் பாப்பாவுக்கு, ஃப்ரீ அட்மிஷன். வெறும் புக்ஸுக்கு மட்டும் தான் ஃபீஸ் கட்டணும், மற்றதெல்லாம் டீச்சர் பிள்ளைங்களுக்காக அங்கே டிஸ்கவுண்ட்டு, மீதி 1,70,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி எங்கள் பாப்பா அவன் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தான். நான் கேட்பான், என்ன இந்த மாதிரி ஸ்கூலு தான் படிக்கணும், நான் சொல்லுவேன் ப்ரே பண்ணு ஆண்டவர் தருவார். எங்களை ஆண்டவர் இவ்வளோ பெரிய உயர்வில் வைத்தார். என் லைஃப்லேயும் ஒரு முஸ்லீமாக இருந்து எல்லா லைஃப்பில் நான் ஒரு ஹோப் இல்லாமல் இருந்தேன். எல்லாம் வெறுத்து விட்டாங்க, என் ஃபேமிலியை என்னை வெறுத்து விட்டாங்க. இவன்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் இவன்லாம் ஒரு மகனாக இவனெல்லாம் எதுக்கு பெத்தோன்னு நினச்சாங்க. ஆனால் இதே தாய் தகப்பன், இப்போல்லாம் நான் ஊழியம் பண்ணுறேன், எங்கள் அப்பா என் தகப்பன்கிட்டருந்து அந்த வார்த்தை வந்து நான் சந்தோஷப்படுறேன். என்ன திரும்ப சொன்னாரான், என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை பாஸ்டர், என் பிள்ளை ஊழியம் செஞ்சிட்ருக்குறா அப்படின்ற ஒரு வார்த்தை செய்ய வச்சது யாருன்னா ஏசப்பா தான். அவர் என் லைஃப்பில் வந்த பின்னாடி என் லைஃப் எல்லாமே மாற்றி போட்டார். என் லைஃப்பில் நிறைய நான் விச் கிராஃப்டில் இருந்தேன், செய்வினு சின்ன வயசில் நிறைய செய்வினைகள்லாம் எனக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க, நல்ல அசுத்தாவை நிறைய பிடிச்சிருந்தேன். எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணார். என்னுடைய பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு திடகாத்திரமாக இருக்கிறது காரணம் கர்த்தர் தான். எல்லாம் உடைச்சார், மந்திர கட்டு, பில்லி சூனிய கட்டுலேருந்து, வியாதியிலிருந்து, நிறையா பிசாசு பிடியிலிருந்தெல்லாம் இருந்தேன் நான். எல்லாவற்றிலிருந்து அந்த அசுத்தாவி பிடியிலிருந்தெல்லாம் விடுவிச்சார் ஆண்டவர். ஏசப்பா நீங்கள் நம்புங்க, இந்த சாட்சி உங்களை பலப்படுத்திருக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். என்னை போல் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று தான் உங்கள் லைஃப்பில் நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் வரும்பொழுது உங்களை ஆண்டவர் மதம் மாற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிறதில்ல, அவங்க மனுஷனை மாற்றுறாங்க. தேவன் இன்சைட் இன்னர் சேஞ்ச் ஆகுது. உண்மையான தேவன் யாருன்னு அறிந்து கொள்ளும் போது உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். என் லைஃப்பை மாற்றின அதே ஆண்டவர் தான் உங்கள் லைஃப்பையும் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவர் விசுவாசிங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்கள் லைஃப்பில், தேவன் உங்கள் லைஃப்பை சந்திக்கும் போது, உங்களை ஆண்டவர் சந்திக்கும் போது உங்கள் லைஃப் இப்படி இருக்காது. என் லைஃப் எப்படி மாறுச்சோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் மாறும். என் மனைவி யாரும் இல்லாமல், தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு டீச்சராக, ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு மனைவியாக வச்சுருக்கிறாங்க. எனக்கு லைஃப்பில் யார் வந்து யாரும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு குடிகாரனா, ஒரு ட்ரக்ஸு கஞ்சா அடிச்சிருந்த பையனா, ரவுடியா, எல்லா தீய பழக்கங்கிறது என்ன, இன்றைக்கி என்ன ஒரு ஊழியக்கார ஆண்ட வச்சுருக்கிறாரு. எனக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சராக, நல்ல ஒரு எஜுகேட்டட ஒரு மனைவியை கொடுத்தார் ஆண்டவர், நல்ல குழந்தைய கொடுத்தார். இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய சர்க்கிளில் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் லைஃப் படிக்கல கிடைக்கல. இன்றைக்கி என்னை எவ்வளோ பேர் தெரியும் தெரியுங்களா, சில நிறைய வெளிநாடுகளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியும்படி தான் என்ன ஆண்டவர் வச்சுருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர். நான் ஒன்று சொல்லுவேன், எல்லாரும் அப்படி தான் டெஸ்ட் பண்ணி சொல்லலாம், சாட்சியாக நான் இருக்கிறேங்க, என் லைஃப் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் டிகிரி, எங்கள் அப்பா, என் தங்கச்சி கூட டிகிரி, எங்கள் சின்ன தங்கச்சி எல்லாம் டிகிரி. அவங்கள மிஞ்சி போனால் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் தெரியுங்க. என்னை உலகத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் பேருக்கான தெரிஞ்ச மாதிரி என்னை ஆண்டவர் வச்சுருக்கிறார். நான் 10th ஃபெயிலு, எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க, எனக்கு பாட்டு எழுந்த வராதுங்க, பைபிளுக்கு எனக்கு தமிழே படிக்க வராதுங்க. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், நான் ப்ரொஃபட்டிக்கலாக மூவ் ஆகுறேன். எனக்கு பைபிள், நான் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாலும் எனக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ண வராது. ஆனால் எனக்கு ஆண்டவர் வசனத்தை நல்ல பிரசங்கம் பண்ண முடிய ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய உயர் அதிகாரிகள், அதான் சொல்ல ராஜாக்களுக்கு முன்னே நான் அமர வைப்பேன் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் என்னை ராஜாக்களுக்கு முன்பாக, அதிபதிக்கு முன்பாக வச்சுருக்கிறார். நான் படித்ததில்லை, இன்றைக்கி அநேக டீச்சர்ஸுங்க என்கிட்ட வந்து டீச்சிங் கற்றுக்கிறாங்க. அநேக போலீஸ்காரங்க, கொஞ்சம் போலீஸ்காரங்க, கொஞ்சம் அரசியல்வாதிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர். அதுக்குன்னு உங்களை படிக்க வேணாம் நான் சொல்லலை. கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வரும்பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் உயர்வாக தான் வைப்பார். நாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அவர் வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை உயர்வாக தான் இருக்கும். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்காது. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்களை கொடுத்தார். என் மனைவியும் எங்களையும் டெலிவரன்ஸ், ஹீலிங், இந்த காரியங்களை எடுத்து எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி நிறையா அற்புதம் நடந்திருக்கு. நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்கள் ப்ரே பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்படி தான் நாங்கள் ஊழியங்கள் செய்து கொண்டு போயிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆமென்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. குயின் விக்டோரியா இங்கிலாந்தை அரசாட்சி செய்த காலத்தில் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதனை ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்து வைத்திருந்தனர். இதை நன்கு அறிந்த அவனுடைய நண்பர் ஒருவர் அவனுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார். அநேக வருடங்களுக்கு பிறகு அவருக்கு தேவையான ஒரு தகவல் அவருக்கு கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு சிறையில் இருந்த தன் நண்பனின் விடுதலைக்காக குயின் விக்டோரியாவிடமே சென்றார். ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நிரபராதியான தன் நண்பனின் விடுதலைக்காக பரிந்து பேசினார். இந்த விஷயத்தில் உண்மை இருப்பதை அறிந்த குயின் விக்டோரியா அவனை விடுதலை செய்யும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். சிறையில் இருந்த அந்த மனிதனின் நண்பன் விடுதலைக்கான உத்தரவை தன் கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு தன் நண்பனிடம் சென்றார். தன் நண்பன் இருந்த அறைக்கு சென்று மிகுந்த சந்தோஷத்துடன், இங்கே பார், உன்னை விடுதலையாக்கும்படியான உத்தரவில் குயின் விக்டோரியா கையெழுத்திட்டுள்ளார். எனவே நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார். சிறையில் இருந்த நண்பனின் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி காணப்படவில்லை. அவன் தான் அணிந்திருந்த சட்டையை தூக்கி மிகவும் அருவறுக்கப்படத்தக்க விதத்தில் வளர்ந்திருந்த புற்றுநோய் கட்டியை காண்பித்தான். தன்னை ஆவலோடு விடுவிக்க வந்த தன் நண்பனின் கண்களை பார்த்து, நீ போய் குயின் விக்டோரியா இந்த கேன்சர் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியுமா என்று கேள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சில விஷயங்களில் நமக்கு உதவி செய்ய சில நண்பர்கள் நமக்கு இருக்கலாம். அவர்கள் மூலம் நமக்கு சில விடுதலைகள் கிடைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்தில் உள்ள ஒருவராலும் கூடாது. பாவ நோயாளி வாடும் மனிதர்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தீராத வியாதிகளையும் சுகப்படுத்த முடியும். ஆகவே இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம் பாவத்திலிருந்தும் நம் நோய்களிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம்.

0: நம்மை தாழ்த்தும்படி உபத்திரவங்களை அனுமதிக்கும் தேவன் என்ற தலைப்பில் ஊழியர் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: When we look at Revelation chapter 2 and 3,
2: வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது,
1: and take warnings for our churches from the churches planted by the apostles.
2: அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த சபைகளிலிருந்து நம்முடைய சபைகளுக்கு எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
1: Like I said, a wise man learns from the mistakes of others.
2: நான் சொன்னது போல ஞானவான் மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறான்.
1: So we must learn how is it that a wonderful church like the church in Ephesus planted by Paul after some years lost their first love.
2: அற்புதமான சபை பவுலே ஸ்தாபித்த சபை எப்படி சில ஆண்டுகள் கழித்து ஆதி அன்பை விட்டு அது விழுந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம்.
1: The last time that Paul met with those elders, he warned them, after I go, wolves will come in, be careful.
2: கடைசியாக எபேசு சபைக்கு பவுல் கொடுத்த எச்சரிப்பு என்னவென்றால், நான் போன பிறகு கொடிதான ஓநாய்கள் இங்கே வந்து பட்சிக்கும் என்று சொன்னார்.
1: I think I know why it fell.
2: ஏன் அந்த சபை வீழ்ச்சி அடைந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
1: Because they would have said, no, that won't happen to us.
2: இது எங்களுக்கு நடக்காது என்று அவர்கள் அந்த நாளிலே சொல்லியிருந்திருப்பார்கள்.
1: And the Bible says, let him who thinks he stands take heed lest he fall.
2: நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது.
1: You think it will not happen to your church? Your church will be the first one to which it will happen.
2: உங்கள் சபைக்கு நடக்காது என்று நீங்கள் எண்ணினால் உங்கள் சபைக்கு தான் முதலாவதாக அப்படி நடக்கும்.
1: Paul once said, I am afraid that I myself will be disqualified.
2: நானே ஆகாவதனாய் போய்விடுவனோ என்று பயப்படுகிறேன் என்று பவுல் ஒருமுறை சொல்லியிருக்கிறார்.
1: And so I discipline my body.
2: ஆகவே என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி கீழ்படுத்துகிறேன் என்று
1: சொல்கிறார். I don't allow my eyes to look where they like or my tongue to speak where what it likes.
2: எங்கே விரும்புகிறது அங்கே என் கண்கள் பார்க்க அனுமதிப்பதில்லை, எதை விரும்புகிறது அதை பேச நாவுகை அனுமதிப்பதில்லை என்று சொல்கிறார்.
1: Otherwise I will be disqualified.
2: இல்லாவிட்டால் நான் தகுதியற்றவனாய் போய்விடுவேன்.
1: Paul says that in 1 Corinthians chapter 9 the last verse.
2: 1 கொரிந்தியர் 9 ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பவுல் சொல்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிங்க.
1: That is why he never fell away.
2: ஆகவே தான் அவர் விழவில்லை.
1: Because he never said that will never happen to me.
2: ஒரு காலம் இது எனக்கு நடக்காது என்று பவுல் சொல்லவே இல்லை.
1: But there are other people who say that.
2: ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
1: And they are the first people to fall away.
2: அவர்தான் விழுவதிலே முதல் ஆளாய் இருக்கிறார்கள்.
1: And the church that lives in fear, Lord, this can happen to our church.
2: ஆண்டவர் எங்களுடைய சபைக்கு இது போன்ற நிலைமை நடந்து விடுமே என்று பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை,
1: that church will be protected because it has learned from the mistakes of others.
2: அந்த சபை மற்றவருடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டபடியாலே அது பாதுகாக்கப்படும்.